நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக வருடம் 1948 ஆஷாட மாதம் 16 தேதி, 2026 வருடம் ஜூலை மாதம் 7 தேதி செவ்வாய்க்கிழமை. நிலையத்தில் நேரம் 5:56:25. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம். குரலோசை இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குறட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உள்ளத்தில் உயர்ந்தது. கேட்டது குரலோசை. இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் நா விஸ்வநாதன் அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பர் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் காலை 6:55, 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடஜித் செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்ற பிரைசஸின் நலமாய் வாழ, திருவாரூர் புற்றுநோய் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பிச்சம்மாள் அவர்கள் தரும் தகவல்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 வன மகோத்சவ வாரம் சித்திரம் உரை வழங்கவிருக்கிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு துறை துணை வன பாதுகாவலர் இ நந்தகுமார் ஐஎஃப்எஸ் அவர்கள், 9:50 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும், 10:00 சிந்தனை அரங்கம், முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:05 சிந்தனை அரங்கம், நவீன வளர்ச்சியில் நழுவிய வழக்கங்கள் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுமி எம் ஹன்சிகா, 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம், தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற மின்பாதை ஆய்வாளர் மயிலாடுதுறை இழுப்பூர் ஆர் நாகராஜன் அவர்கள் பங்குபெறும் நேரலை, 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் எல்எஸ்சி, 3:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் லைக் ஷேர் கமெண்ட், 4:00 ஊரும் உறவும் மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் கடைவீதியிலிருந்து நேரலையாக நேயர்கள் மத்தியில் உலாவர கேட்கலாம், 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் ஊரும் உறவும் தொடரும், மாலை 5:00 சிறுகாழி பரஞ்சோதி ஜுவல்லரின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 காலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது வழங்கவிருக்கிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள், 6:45

0: கலகத்திய சர்தங்க மாளிகையின் இசைத்தூரிகை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை விவசாயம் பெற. திருவிடை மருதூர் திண்ணியலக்குடிய சிவலிங்கம் அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரின் காற்றில் வரும் காலம். 8:30 திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் காற்றில் வரும் காலம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. வழங்கவிருப்பவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும். இதுவரை இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடரவிருக்கிறது காலை மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.
1: Akashvani, the news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi will hold talks with Indonesian President Prabowo Subianto in Jakarta today. Mr. Modi arrived in Jakarta yesterday on a 3-day state visit at the invitation of Indonesian President. In a special gesture, President Prabowo personally received the Prime Minister at the airport. Indonesian Air Force fighter jets escorted the Prime Minister's aircraft after it entered Indonesian airspace. Describing the welcome as deeply touching, PM Modi said he looked forward to holding discussions with President Prabowo to impart fresh momentum to the India-Indonesia Comprehensive Strategic Partnership, which was established during his 2018 visit. Prime Minister Modi praised the rich cultural performances presented during his arrival in Jakarta, saying they reflected the deep civilizational, cultural and spiritual ties shared by India and Indonesia. The Prime Minister also appreciated a Bharatanatyam performance by the Samanvay group comprising Indonesian students. After receiving a warm welcome from members of the Indian diaspora at his hotel, the Prime Minister witnessed a series of performances. These include Indonesia's iconic Wayang Quilt Shadow puppetry depicting the Ramayana, a Bharatanatyam recital by Indonesian students, and a devotional Buddhist dance paying homage to the Triple Gem. Expressing gratitude to the Indian community, the Prime Minister said he was touched by the warm reception accorded to him in Jakarta. Prime Minister Modi received an enthusiastic welcome from the Indian diaspora upon his arrival at the hotel in Jakarta. India's ambassador to Indonesia, Sandeep Chakravarti, said that Prime Minister's visit to Indonesia is set to mark a significant upgrade in India's strategic partnership with Southeast Asia's largest economy. He said major announcements expected across defence, maritime security, digital connectivity, critical minerals and trade sectors.
2: India and Indonesia are very close and strategic partners. We are just 160 kilometers away. The southernmost tip of India in the Nicobar Islands is just 160 kilometers from Aceh. And after the very successful visit of President Prabowo as chief guest for our Republic Day, I think the relations are on an upward swing in a higher trajectory, and Prime Minister's visit will reinforce that trend. And we will, of course, doing a lot of understandings and agreements on several areas of cooperation. And we are also hopeful for opening up new areas of cooperation.
1: Union Home and Cooperation Minister Amit Shah has said that Cooperation Ministry has infused new energy into the lives of nearly 30 crore people associated with the cooperative sector over the past 5 years. Addressing the 5th Foundation Day celebrations of the Cooperation Ministry in New Delhi, Mr. Shah said the ministry established by Prime Minister Narendra Modi in 2021 has transformed the cooperative ecosystem into one that is modern, transparent, technology-driven and competitive. The Sri Ram Janmabhoomi Tirth Kshetra Trust has accepted the resignations of General Secretary Champat Rai and Trust Member Dr. Anil Mishra. Both had stepped down after their names surfaced in the alleged Ram Temple donation embezzlement case. Krishna Mohan has been appointed interim General Secretary until a new appointment is made. His complaint formed the basis of the FIR registered in the alleged donation irregularities case, in which 8 people have been arrested.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: சான்றோர் கேண்மை என்பது சான்றோர் வாசகங்களை தழுவிக்கொண்டு நிற்பதுதான். அவற்றை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். சான்றோர் சொற்கள் எல்லாம் இலக்கண இலக்கிய அகராதிகளிலிருந்து கிடைப்பவை அன்று. பட்டறிவின் விளைவு மௌனமாயிருத்தல் கூட பெரிய உரையாடல்தான். இருத்தல் கூடுதலாக தியானம் இருக்கிறது. பிறர் குறைகளை அறியும்போது பொறுமை காத்தல், வாய்மை, எப்பொழுதும் உண்மை பேசல், அடக்கம், கல்வி கற்றாலும் பணிவோடு இருத்தல், இது ஒரு தியானம். இந்த தியான மனநிலையிலிருந்து பிறக்கும் வாசகங்கள் உயிர்த்துடிப்புள்ளவை, உலகு புறக்க வல்லவை. சான்றோர் யார், அவரது நல்லவை என்பவை யாவை என்பதற்கு நீண்ட விளக்கங்கள் தேவைப்படாது. சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி தொழிலில்லால் கண்ணும் குழல். சான்றாண்மையை உரசி பார்க்கும் உரைகள் எதுவெனில் தன்னினும் தாழ்ந்தவரிடத்து தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் மனப்போக்குவோமே. சான்றாண்மை என்பது வெறும் புத்தக அறிவன்று. இது வெல்லும் சொல். வாய்மை என்பது வெல்லும் சொல். அறம் என்பது வெல்லும் சொல். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சுப்பிரமணிய பாரதி பேசியது வாழ்தல் ஈடுபாடுதான். அதன் ஆக்ரோஷமான வெளிப்பாடுதான். சதா உணர்ச்சிகளில் வாழ்ந்த கவிஞனின் கோர்மம் உண்மை சார்ந்தது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சரியோ தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்வை நமக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ்வ தீர்வுகள் சொல்ல என்றும் விளக்கலாம். இங்கு யாரும் நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. இந்த மனப்பான்மை சரியன்று என்றாலும் ஒரு தீர்வு வேண்டியிருக்கிறது. இதில் மனம் தயாராகிவிட்டது என்பதுதான் பொருள். வாழ்க்கையை நாமேதான் சிக்கலாக்கிக் கொள்கிறோம். பொருள் தேடும் வாழ்க்கையின் அலைச்சல் நம் சுயத்தை அசைத்து பார்க்கிறது. மனம் தடுமாறுகிறது. இந்த தடுமாற்றத்தை அகற்ற என்ன செய்வது? எளிய அறங்கள், எளிய சொற்கள், எளிய மனிதர்களின் அழகிய வாழ்க்கையை அனுசரித்து வாழ்தல், இதில் இருக்கிறது சிறப்பு. இது சான்றாண்மை. இதுவே வாக்கு, இதுவே தியானத்தின் விளைச்சல். இன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினையன்பார் வள்ளுவர் பெருந்தகை. கடும் பசியால் தாய் அலற்படுவதை பார்த்து பொறுக்காமல் சான்றோர் பழிக்கும் செயலை செய்து பசிபோக்க நினைக்கக்கூடாது என்பது கருத்து. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணிப்புன் பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம். இவள் பார்வைக்கு நேர் விருந்தி வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தரெல்லாம் தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் வேறு சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி ஓம். ஒரு கூடை நிறைய பூக்கள் என்பது மாதிரி சான்றாண்மையை முதலில் பற்றி கொள்கிறது. நெடுகிலும் நறுமணம் கைப்பிரம்பை வைத்துக்கொண்டு நீதிபோதனை பாடம் நடத்தும் ஆசிரியராக வள்ளுவர் ஒருபோதும் இல்லை. மெல்லிய வருடல்தான். குரு சிஷ்ய பரம்பரையை பேணாமல் சக தோழராய் நின்று வள்ளுவர் உரையாடுகிறார். இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் சமமாக கருதும் மனநிலையை பெற்றுவிட்டவர்கள் எல்லா இருமை பண்புகளையும் பிரிவு பிளவுகளையும் கடந்து வாழ்பவர் ஒருமையையும் ஒத்திசைவையும் வளர்த்தவர். அந்த இடம் சொர்க்கம். அதை ஆள்பவர் தேவர். நாம் இவற்றை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். அறிவியல் வளர்ச்சி, நுகர்வு கலாச்சாரம் போன்றவற்றினால் மாறுதல்கள் நேருமே என்ற கேள்வி வரும். ஆனால் நல்லன என்று அடையாளப்படுத்தவிட்டவை

0: ஒருபோதும் மாறாது. குறைகள் என்பதை வெற்றுச் சொற்கள்தான். வாழ்தலே கலைதான். வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா. விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: இது பண்பலையின் 1.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கலாம் ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. அதிகாலை புலரும் ஆனந்த வேளையில் ஐயப்ப சுவாமியின் புகழ்பாடு இருக்கிறார் கே. வீரமணி.

0: மலர்ந்து மனம் வீசியது. பக்தி மாலை. மீண்டும் பக்தி பாடல்களை இன்று மாலை 5:30 உலாவரவிருக்கும் விளக்கேற்றும் வேளையில் கேட்டு மகிழலாம். இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆணி மாதம் 23 நாள் செவ்வாய்க்கிழமை. இனி வருவது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
7: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
8: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
5: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
9: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
10: உழவர்களுக்கு
11: ரேவதியக்கா, ரேவதியக்கா, உங்களுக்கு பசும்பால் வேணுமா?
12: என்ன சுபா, என்னமோ பைப்பில் வர்ற மாதிரி சொல்கிற.
11: அப்படிதானே வச்சுக்கோங்களேன், நம்ம பூங்கொடி வீட்டு பால் வாடிக்கையே கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் இன்னைக்கு கொடுக்காம மீந்து போயிடுச்சாங்க்கா. அதனால யாருக்கு வேணும் வேணும்னு கேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
12: என்ன சுபா இப்படி சொல்கிற, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை இந்த பூங்கொடி.
13: ரேவதியக்கா, அக்கா,

0: டி வாமா உள்ள.
1: அக்கா அக்கா, பூங்குடி கையில பாருங்க, வாளியோட தான் வந்திருக்கு.
0: சத்த சும்மா இரு சுபா, என்னன்னு கேப்போம்.
2: அக்கா, அம்மா உங்ககிட்ட பால் கொடுக்க சொன்னாங்கக்கா.
0: என்ன பூங்குடி இது? சுபா இப்பதான் சொல்லுச்சு, பாலெல்லாம் நிறைய மீந்து போயிடுச்சு, யார் யார் வீட்டுக்கோ பாலெல்லாம் குடுக்கறீங்கன்னு.
2: ஆமாங்கா, வாடிக்கையா எடுக்கிறவங்க இன்னைக்கு எடுக்காம போயிட்டாங்க. இந்த மாதிரி பலமுறை ஆகி மீந்துதாக்க போகுது.
0: ஏன் பூங்குடி, காசு கொடுத்து தீவனம் வாங்கி மாட்டுக்கு போட்டு அது கறக்கிற பாலை இப்படி இனாமா கொடுத்தா எப்படி கட்டுப்படி ஆகும்?
1: இந்த ரேவதி அக்கா ஒரு ஆளு, அதை இதுன்னு சொல்லி குடுக்க வந்த பாலையே கெடுத்து விட்டுருவாங்க போல இருக்கு.
0: ஏன் பூங்குடி, இதுதான் இப்படி அடிக்கடி நடக்குதுன்னு சொல்றீங்களே. இந்த மாதிரி மீந்து போற பாலெல்லாம் வச்சு எத்தனை விதமா மதிப்பு கூட்டி லாபம் பார்க்கலாம், அது தெரியாம இப்படி பண்றீங்களே பூங்குடி.
1: அக்கா, மதிப்பு கூட்டுறதுக்காக தான்க்கா உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்கு. நீங்க அந்த பாலை ஒரு பால் பாயாசமாவோ இல்ல பால்கோவாவோ செஞ்சு எங்க எல்லாருக்கும் கொடுங்க.
0: சுபா, சத்த கம்முன்னு இருக்கியா?
2: சுபாக்கா, சத்த சவனேன்னு இருக்கீங்களா? ரேவதி அக்கா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, அதை கேப்போம் என்னன்னு.
0: பொங்குடி, நான் சொல்ற விஷயத்த நீயும் காது கொடுத்து கேளு, வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் சொல்லு. இந்த மாதிரி மீந்து போற பாலை வச்சு நறுமண பாலா தயாரிச்சு விக்கலாம், பன்னீர் செஞ்சு விக்கலாம், மசாலா மோரா அதை தயாரிச்சு கொடுக்கலாம், பாலாடை கட்டியா செய்யலாம், பாலை தயிராக்கி அதுல வெண்ணெய் நெய்யின்னு எடுத்து சாக்லேட்டு மிட்டாயி இத மாதிரி தயாரிச்சு பண்ணலாம். பாலு கூட கேரட்டை சேர்த்து கேரட் அல்வா செஞ்சு அதை பக்கம் பக்கம் உள்ள பேக்கரி கடையில விக்கலாம். பொங்குடி, எத்தனை வழி இருக்கு தெரியுமா?
1: அக்கா, இப்ப நீங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இந்த பன்னீர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கா, அதை எப்படி செய்யலாம் அதை சொல்லுங்களேன்.
2: ஏங்கா, இது கூடவா உங்களுக்கு தெரியாது? அதுக்கு நிறைய பன்னீர் ரோசா வாங்கணும், அதை இதெல்லாம் தனியா பிரிச்சு எடுக்கணும்.
0: பொங்குடி, நிறுத்து நிறுத்து, சுபா கேட்டது ரோஸ் வாட்டர் இல்ல, அதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற பன்னீரை பத்தி கேக்கல, பால்லேந்து எடுக்கிற பாலோட கட்டி வகை ஒன்னு இருக்குல்ல பன்னீர்னு, அத சொல்லுது.
2: ஓ, அப்படியா சுபாக்கா?
1: அக்கா, நீங்க சொல்லுங்கக்கா, அதை எப்படி செய்யணும்னு.
0: அது பெரிய காரியமே இல்ல சுபா, இந்த மாதிரி பால் ஒரு லிட்டர் எடுத்துக்கலாம், அதுலயும் கொழுப்பு நிக்கிய பாலுனா இன்னும் நல்லது. அதோட அசிட்டிக் அமிலம் ஒரு 100 மில்லி தண்ணியில 1 மில்லி கலந்தா போதும். அப்படி அது கிடைக்கலையா, வினிகர் இருக்கு பாரு, வினிகர் அதை கொஞ்சம் எடுத்து கொதிச்சிட்டு இருக்கிற பால்ல சிறுக சிறுக சேர்த்தோம்னு வச்சுக்கோ, ஏன் பால் திரிஞ்சி கட்டியா வரும். அந்த தண்ணியை இருத்துட்டு மீதம் இருக்கிற அந்த பாலோட கட்டியில 2-3 தர தண்ணியை ஊத்தி அலசிட்டு ஒரு வெள்ளை காடை துணி எடுத்து அதை நல்லா பிழிஞ்சி அறையோட வெப்பநிலையில 1 நாளும் உறை வெப்பநிலையில 2 நாளும் வச்சா போதும், 2 வாரம் வரைக்கும் அதை நல்லா பயன்படுத்தலாம்.
1: ஓ, இவ்வளவுதானாக்கா பன்னீர்?
2: பன்னீர் இருக்கட்டும் ரேவதி அக்கா, இந்த மசாலா மோர்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஏன் பூங்குடி, மசாலா மோரை பத்தி கேட்டுட்டு இருக்கிய, கையில இன்னும் 2-3 வாளி வச்சிருக்கிய, அந்த பாலெல்லாம் எங்க போய் கொடுக்க போற? குடுக்கறதுக்காக வேணா அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காத பூங்குடி, நீ கஷ்டமா இருந்தா இங்க வச்சிரு. இப்ப அக்கா சொன்னாங்களே பன்னீரு, அது செஞ்சு பாப்போம்.
3: கேட்டது உழவர்களுக்கு.
4: உலா வந்தது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
8: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
7: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நேர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கூர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
10: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
11: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
10: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
11: விடங்களூர் எண்ணெய்.
4: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.

0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
3: தஞ்சை உழவன்னா
2: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
1: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
4: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344-55-55-00.
1: தஞ்சை உழவன்.
5: இன் சொல் ஆமோது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
6: வணக்கம். உலக உயிர்கள் எல்லாம் நிலைத்து வாழ அறிவியல் காரணங்கள் ஆயிரம் இருந்தாலும் எந்த உயிரினம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள உழைக்கிறதோ அதுவே நிலைக்கிறது. உழைப்புக்கு உதாரணமாக நாம் என்றைக்கும் மனிதனை சொல்வதே இல்லை. மாறாக எறும்பை போல உழைக்க வேண்டும், தேனீயை போல உழைக்க வேண்டும் என்று சின்ன வயதிலிருந்தே நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். பூமியில் 14,000 மேற்பட்ட எறும்பு வகைகள் உள்ளனவாம். மொத்த உயிரினங்களில் 10 முதல் 25 விழுக்காடு எறும்புகள் தான் உள்ளனவாம். குளிர்காலத்திற்கான தம்முடைய உணவை சேகரிக்க ஒரு எறும்பு சராசரியாக 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குமாம். இடையராது உழைக்கும் எறும்பு தன் உழைப்பின் பலனை குளிர்காலத்தில் கவலை இல்லாமல் ஓய்வெடுத்து அனுபவிக்கும். ஒரு விவசாயி தன்னுடைய வயலில் ஒரு விதையை விதைக்கிறார். தினமும் கவனிக்கிறார், தண்ணீர் விடுகிறார். ஆனால் விதை முளைக்கவே இல்லை. நாட்கள் வாரங்கள் ஆகின, வாரங்கள் மாதங்கள் ஆகின, மாதங்கள் வருடங்கள் ஆகின. ஒரு 4 முதல் 8 வருடங்களுக்கு பிறகு அந்த விதை முளைவிட்டு வெளியில் வந்தது. அசுர வேகத்தில் வளர்ந்தது. அரிதான அந்த மூங்கில் மரம் அத்தனை ஆண்டுகள் மண்ணில் தன்னுடைய வேரை பரப்பிவிட்டு பலமாகிக் கொண்டிருந்தது. நம் வாழ்க்கையில் நாம் போடக்கூடிய உழைப்பு மண்ணுக்குள் வலிமையாகிக் கொண்டிருக்கும் வேரை போன்றது. வேர்கள் பலமாகிவிட்ட பின் விருட்சம் விரைந்து வளரும். உழைக்க தயங்காதீர்கள். உங்கள் எதிர்காலத்தின் மீது, உங்கள் வாழ்க்கையின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் ஒருபோதும் உழைக்க தயங்காதீர்கள். மிகச் சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதனையாளர்களாக உயர்ந்த எத்தனையோ பேர் வாழும் வரலாறுகளாக நமக்கு பாடம் சொல்கிறார்கள். இந்த உலகில் யாரும் தனித்து இல்லை. மிக பெரும் சாதனையாளர்கள் பலரும் உழைத்தவர்கள், தன்னை வளர்த்தவர்கள். பிறகு உலகம் அவர்களை உயர்த்த தயாரானது. தானாக முன்னேற்றம் ஏற்படாது. உழைத்தால் மட்டுமே முன்னேற முடியும். உழைப்பே முன்னேற்றத்தின் நுழைவாயில். நம் கனவுகளுக்கு உருவம் தருவது உழைப்பு மட்டுமே. மாவீரன் நெப்போலியனிடம் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மீதமுள்ள உலகையும் வெற்றி பெறுவீர்கள் தானே என்று. அதற்கு நெப்போலியன் கூறினாராம், வாய்ப்பு கிடைப்பதா, அதை நான் தானே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று. உழைக்க தயாராகிவிட்டால் வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி விடுவீர்கள். உழைப்பால் உயர்ந்தவர்கள் மட்டுமே உலக வரலாற்றில் நிலைத்து நிற்கின்றனர். உழைக்க தயங்கியவர்கள் வரலாற்றின் பக்கங்களில் காணாமல் போகின்றனர். உழைக்காதவர்களை உற்றாரும் ஊராரும் புறக்கணிப்பர். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம் என்ற தாராபாரதியின் வரிகளை நினைவில் கொண்டு உழைப்போம், உயர்வோம். நன்றி.
5: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கிய இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
8: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
9: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
10: பூமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
9: பூமெக்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
11: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
12: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
13: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட்.

0: சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
2: லஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
3: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
3: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
3: மாலை 6
1: இன்னிசையாய் உலாவரும்
3: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருக்கிறது. காலை 6:45 மாநில செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களை.

தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி பதிவின் மூலம் உரையாற்றிய அவர், தேசத்தின் ஒற்றுமைக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் ஷியாமா பிரசாத் முகர்ஜி செயல்பட்டதாக தெரிவித்தார். அவரது பணிகள் தொடர்ந்து பல தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறினார். தேசபக்தியின் முழு உருவமாக திகழ்ந்த அவருக்கு நாடு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். தேசத்தின் நலனே முதன்மையானது என்ற நோக்கத்துடன் செயல்பட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் கொள்கைகளின் அடிப்படையில் தற்போதைய மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தோல் தொழில்துறையினருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், காலணி மற்றும் தோல் பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டுக்கு 4.5 பில்லியன் டாலராக உள்ளது என்றார். இது அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 15 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். தற்போது இத்துறையில் 40 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் இது விரைவில் 1 கோடியாக அதிகரிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விலை கண்காணிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் குற்றப்பின்னணி கொண்ட ஒருவரை மாவட்ட நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக நியமித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான லஞ்ச புகார்களை மெய்ப்பிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேக்காவைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி ஆக்சிஜனை தடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன என்று அவர் கூறினார். இந்த மரம் கேரளத்தில் முற்றாக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் திரு வைகோ தெரிவித்தார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீர் மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகளை அமைச்சரிடம்

0: வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இயற்கை பேரிடர்களால் பயிர்கள் பாதிக்கப்படும் காலங்களில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நிவாரணத்தை வழங்கி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு நடைமுறை தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, நிலக்கடலை, ராகி, சோளம், பருத்தி ஆகிய 7 வேளாண் பயிர்களும், வாழை, வெங்காயம், கத்தரி, வெண்டை, மஞ்சள் மற்றும் தக்காளி ஆகிய 6 தோட்டக்கலை பயிர்களுக்கும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெறும் வங்கியில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தற்போதும் நீடிப்பதாக கூறினார். ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய தாவேக ஆட்சியில் தற்போது முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சென்னையில் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல் மற்றும் சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
3: கடந்த வாரம் 2 நிகழ்வுகளில் வந்து ரொம்ப அதிவேகமாக வாகனங்களை இளைஞர்கள், குறிப்பாக 18 வயது 17 வயது இளைஞர்கள் லைசன்ஸ் கூட இல்லாமல் வேகமாக ஓட்டி சென்று சோசியல் மீடியாக்கள் வந்ததை நாம் பார்த்தோம். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்களுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான செயல்கள் இளைஞர்கள் செய்தது அவர்களுடைய உயிருக்கும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் இடையூறாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான அதிகாரமாக வாகனத்தை ஓட்டினால் விபத்துகள் நடந்துவிட்டால் அது உயிர் சேதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதே மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஆண்டு துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிமுகம் செய்கிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் புதுதில்லியில் இன்று பரிசுகளை வழங்கவுள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற சுமார் 4 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் வாகனத்துடன் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் விவசாயிகள் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புனித சிந்தாத்திரை அன்னை ஆலய திருத்தேர் பவனி

0: விழா விமரிசையாக நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் இதுவரை சுமார் 126,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 64,000 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோவில். துளிர்க்கிறது பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் பாப்பா.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: என் பெயர் எம்மானிஸ்கா.
6: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
7: நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அகனியில் 5வது வகுப்பு படிக்கின்றேன்.
6: சரிங்கம்மா, இன்னைக்கு நேகக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: நான் கவிதை சொல்ல போகிறேன்.
6: எதை பத்தின கவிதை சொல்றதா இருக்கீங்க?
7: விடுதலை பற்றி.
6: எங்க சொல்லுங்களே பாப்போம்.
7: கூட்டிலிருந்த மண்ணை கிளியை திறந்து விட்டேன், புதுகலமாய் பறந்தது. விடுதலை விடுதலை விடுதலை, தொட்டிக்குள்ளே நீந்தி நீந்தி சோர்ந்து போன மீன்களை இட்டு வந்து ஆற்றி நீந்து விட்டேன், விரைந்து நீந்தி சென்றதே. விடுதலை விடுதலை விடுதலை, கழுத்து நோக ஈரோ முழுதும் கட்டி கிடந்த கன்றினை அவிழ்த்து விட்டேன், ஆனந்தத்துடன் துள்ளியது. விடுதலை விடுதலை விடுதலை, சுதந்திரத்தை நாம் அடைய தூய்மையான உதவி செய்து எண்ணி எண்ணி மனம் துள்ளுதே. விடுதலை விடுதலை விடுதலை, பாடலை பாடியவர் பாரதிதாசன். அடுத்ததா ராணுவ வீரர் பற்றி கவிதை சொல்ல போகிறேன். தாய் நாட்டை காக்க தாய் வீட்டை மறந்து உறைபணியிலும் எல்லைகளை காக்க உறவுகளின் நினைவால் தியாகம் செய்தாயே. ஜெய்ஹிந்த்.
6: சூப்பர் கவிதை சொன்னீங்க. உங்களுக்கு யார் இந்த கவிதை எல்லாம் சொல்லி கொடுத்தது?
7: டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க.
6: சரிங்கம்மா, உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யாரு?
7: எல்லாரையும் பிடிக்கும்.
6: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
7: கலெக்டர்.
6: கலெக்டர் ஆகிய

0: போறீங்க?
1: நாட்டு மக்களுக்கு சிறந்த உதவியை செய்வேன்.
0: சூப்பரா சொன்னீங்களே. சரிங்க பாப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வருங்காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் துளிர்த்தது பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட

0: அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால் இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: நாம் காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேரம் காலை 7 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
6: இலைகாலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருட வருகிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கிங். தங்கமான நேரம்.
7: இந்நிகழ்ச்சியின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மாச்சத்திரம், பழைய பேருந்து நிலையம், காரைக்கால்.
8: காரைக்காலில் பிரம்மாண்டமான ஜான்சன் டைல் ஷோரூம். வால் டைல், ஃப்ளோர் டைல்ஸ், எலிவேஷன் டைல், பார்க்கிங் டைல், சம்மருக்கான கூல் ரூஃப் டைல், சானிட்டரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
9: பிஎஸ்ஆர் டைல்ஸ் பாத், இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம்,
8: காரைக்கால்.
10: வணக்கம் நண்பர்களே. கிழக்கில் சூரியன் புத்தொளி வீசி சிறு மொட்டுக்கள் மலர்ந்திட, இறை தேடும் சிறு பறவைகள் சிறகடிக்க விடியும் இந்த ரம்மியமான காலை பொழுதில் தங்கமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite, Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ், கிரானைட், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.

தொலைக்காட்சியின் இனிய வருடலில் துவங்கிடும் இந்த இனிய தருணம் இன்பமாய் என் ஆசைகள் சொல்லிட உன் இதயம் தருவாயா? கற்பனையில் வரைகிறேன் ஓர் அழகிய தருணம்.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: உன் சிறகினில் பிறக்கிறதே புதிய வானம், தென்றல் தீண்டி என் புதிய உலகை தாண்டி பறக்கிறேன்.

சரி நண்பர்களே, இதமாய் கண் விழிக்கும் காலை வேளையில் இனிமையான ராகங்களோடு மீண்டும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூர்யா சண்முக சுந்தரம். நன்றி, வணக்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் டிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மொத்த விற்பனையாளர் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால்.

0: நீங்கள் இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது தமிழில் செய்திகள். இசை கேட்டு இணைந்திருங்கள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நேற்று ஜகார்த்தா சென்றடைந்த பிரதமருக்கு இன்று அதிபர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் இடையேயும் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு மரியாதை செலுத்துவதோடு நிறுத்திவிடாமல் அவரது கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். அவரது கொள்கை அடிப்படையிலான ஆட்சிதான் தற்போது மத்தியிலும் மேற்குவங்க மாநிலத்திலும் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். தேசத்தை வலுவாக கட்டமைக்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி வழிகாட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் தற்போது வளர்ச்சித் திட்டங்கள் வேகம் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மேற்குவங்கத்தில் மேலும் விரைந்து செயல்படுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடல்சார் கல்விச் சூழலில் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி 10 கடல்சார் பல்கலைக்கழகங்களுக்குள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். வகுப்பறை சூழலில் இருந்து கடல்சார் துறையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு சூழலுக்கு மாற்றுவதில் இப்பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப இப்பல்கலைக்கழக பாடத்திட்டங்களிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடல்சார் துறையில் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். துறைமுகங்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். 4 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக பஹ்ரைன் சென்றுள்ள அவர் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு மன்னருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார். பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் லத்தீப் பின் ரஷீதுடனும் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி தலைமையில் புவனேஸ்வரில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்ட நெரிசலை கையாளுவது மற்றும் பயணிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்து ரயில்வே அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். பூரி ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதி மற்றும் பிற ஏற்பாடுகள் குறித்தும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது.

0: இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய பிரதேசத்தில் முதலீடுகளை அதிகரிக்க மாநில அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலின் கோலார் பகுதியில் புதிய தொழில் பூங்காவிற்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இத்திட்டம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் என்று அவர் கூறினார். மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியையும் இது அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது 30 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளுக்கான முன்மொழிவு பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் தொடர்பான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான HMT நிறுவனத்திற்கு புத்துயிர் ஊட்டும் நடவடிக்கைகளுக்கு கர்நாடக அரசு முட்டுக்கட்டை போடுவதாக கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்நிறுவனத்தை மறுசீரமைக்கும் திட்டம் முக்கியமான கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறினார். ஆனால் மாநில அரசு வனத்துறை மூலம் நோட்டீஸ் அனுப்பி தடைகளை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதில் அதிகார வரம்பை மீறி மாநில அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். மாநில அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் கர்நாடகாவில் தொழில் முதலீடுகள் பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். HMT நிறுவன ஊழியர்கள் இதனால் கவலையடைய தேவையில்லை என்றும், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு தொழிலாளர்களின் நலனை உறுதி செய்யும் என்றும் திரு குமாரசாமி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் திரு பிரஜேஷ் பதா பகத், வேளாண்மை, தொழில்துறை வளர்ச்சி, சுகாதார கட்டமைப்புகள் மேம்பாடு போன்றவை தொடர்பாக 28 முக்கிய முன்மொழிவுகளுக்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 6% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் 41 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் 38.7 மில்லியன் டன்னாக இருந்தது என எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்சின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயின் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டுத்தீயினால் 10,000-க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்வீடன் மற்றும் சைப்ரஸ் நாடுகளிலிருந்து பிரான்சுக்கு தீயணைப்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. காட்டுத்தீயை அணைக்க பிரான்சுக்கு அனைத்து விதமான உதவிகளும் வழங்கப்படும் என்று ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒண்டர்லேயன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. நாளை வரை மும்பை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மும்பை, தானே உள்ளிட்ட நகரங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்கள் மாநிலத்தில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே குஜராத், கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரளா, ஒடிசா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து ஒடிசாவில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புவனேஸ்வரில் நேற்று மாநில பேரிடர் மேலாண்மை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாநதி, தேவி, ஜலகா ஆகிய நதிகளில் தற்போது வெள்ளம் அபாய கட்டத்திற்கு கீழேயே இருந்து வருவதாகவும், வெள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று அதிகாலை டலாஸில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வென்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தோனேஷிய அதிபர் திரு

0: டாவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வங்கக்கடலோர இசையலையில் இன்று இது சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 7:25:40.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
2: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
1: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
2: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
6: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
7: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: நேர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
11: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிங்கம் சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
10: சைபால். இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
12: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
13: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவார்.
14: உங்கள் கடை காரைக்கால்.
15: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
16: ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை. இவன் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டான். நேராக தன்னுடைய நண்பன் ஒருத்தனை தேடிக்கிட்டு போனான். அந்த நண்பன் எப்படின்னா எதுக்கும் அசரமாட்டான், எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பான். அவங்ககிட்ட போய் இவன் யோசனை கேட்டான். அது சரி, நீ எப்படி எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிற, என்னால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு கேட்டான். என்ன நடந்தது சொல்லுன்னா, அவன் வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் தகராறு, நிம்மதி இல்லை, அதுதான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட யோசனை கேட்கலாமேனு அப்படின்னு விவரத்தை சொன்னான். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இவன் சொன்னான், இந்த பாருப்பா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு 2 மனைவிகள், 2 வீடு. ஒரு வீட்டில் சண்டை வந்துட்டுதுன்னா நேராக இன்னொரு வீட்டுக்கு வந்துடுவேன், இங்கே சண்டை வந்துட்டுதுன்னா நேராக அங்கே போயிடுவேன். 2 குடும்பம் இருக்கிறதுனால இப்படி ஒரு வசதி, இதுதான் என்னுடைய மகிழ்ச்சியின் ரகசியம் அப்படின்னு நானா. ஓ, அப்படியா விஷயம், இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய யோசனைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் திரும்பி வந்துட்டான். அங்கே எங்கே தேடினான். 1 வாரத்துக்குள்ளே இன்னொரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ இவனுக்கு 2 வீடு ஆகிட்டுது. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, இவன் 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானே, இந்த செய்தி முதல் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு. போனான், அது கழுத்தை பிடிச்சி

0: தள்ளி விட்டு கதவை சாத்தி விட்டுது. இனிமேல் இந்த பக்கம் வராத, எனக்கு தெரியாமல் எப்படி நீ இன்னொரு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டி விட்டுது. இவன் அதனால் என்ன பரவாயில்லைன்னு நான் ரெண்டாவது மனைவி வீட்டுக்கு போனான். அங்கே பார்த்து நீ எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுவும் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுது. இவன் வீதிக்கு வந்துட்டான், இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல. என்ன இது, அவன் சொல்லி கொடுத்த யோசனை ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தான். வழியில் ஒரு பாழடைஞ்ச மண்டபம். சரி, இன்றைக்கி ராத்திரி இங்கேயே படுத்துருவோம், வேறு எங்கேயும் போய் படுத்துவங்க முடியாது, அதான் ரெண்டு பேரும் விரட்டி விட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தில் போய் ஒரு தூணில் ஓரமாக சாஞ்சி உக்காந்தான். அப்போது எதுத்தாப்புல இன்னொரு தூண் ஓரமாக யாரோ அசைகிறது மாதிரி தெரிஞ்சுது லேசான இருட்டில். யாரப்பா அது அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறான். அப்புறம் தான் தெரியுது அவன் யார் தெரியுமா, இவனுக்கு யோசனை சொன்னால ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவன் அங்கே படுத்து கிடக்கிறான். டேய் நீயா, நீ எப்படிறா இங்கே வந்த அப்படின்னா, ரெண்டு வீட்லேயும் சண்டை வந்துட்டுது அதுதான் இங்கே வந்தேன் படுத்து தூங்கலாமேன்னு அப்படின்னா. ரெண்டு வீடு இருக்கிறது சௌரியம்னு என்கிட்ட சொன்னியப்பா அப்படின்னா இவன். நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டுன்னு அவன் என்னடா காரணம்னு கேட்டான். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, தினமும் ராத்திரியில் இந்த மண்டபத்தில் தனியாக படுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது, எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது, அதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி ஒரு யோசனை சொன்னேன். இப்போ நீயும் வந்ததுனால நான் எனக்கு துணை கிடச்சிட்டுது, இப்போ நம்ம ரெண்டு பேரும் துணையாக இங்கே படுத்துக்கலாம், நீ அந்த தூணில் சாஞ்சிக்கோ நான் இந்த தூணில் சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துவங்க ஆரம்பிச்சிட்டானான். அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில் இந்த ஆள் மாதிரி தான் பல பேர் நடந்துகிறோம் அப்படிங்கிறார். அதாவது உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கிறதுலேருந்து கல்யாணம் பண்ணுறது வீடு கட்டுறது வரைக்கும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு வீணாக போகிறவங்க தான் அதிகம். அறிவுரை கேட்குறதில் தப்பு இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி சரியாக சிந்திச்சு பார்க்குறதில்ல, அதுதான் தப்பு. சில பேர் வந்து அறிவுரை சொல்கிறதுலேயே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன் சார் ரெண்டு சம்சாரத்தோடு குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமானு கேட்டாராம் ஒருத்தர். அது எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார். ஏன்னா எனக்கு மூணு சம்சாரம் அப்படின்னாராம் அவர்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒலி களஞ்சியத்திலிருந்து ஒலியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: திசையட்டும் வானலையில் நின்று இசை மீட்டும் காரை பண்பலை 100.3.

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: அன்பின் நேர்களே, தள்ளி போடுதல் என்பது நாளைய வெற்றியை தாமதப்படுத்தும் ஒரு கலை. செயல் என்னும் சுத்தியலால் அதை வீழ்த்தி இன்றே நமக்கான சாதனை பாதையை உருவாக்குவோம். இந்த நற்காலையின் இந்த நற்சிந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு நான் காமேஸ்வரம், எம் கே அன்பழகன். வான்வண்ணம் பொழிந்த பனித்துளிகள், பொய்வண்ணம் பூசாத புதிய மலர்கள், மெய்வண்ணம் ஒளிர தேனுறிஞ்சும் வண்டுகள், கைவண்ணம் வரைந்த வாசல் கோலங்கள், விழிவண்ணம் வியந்த காலையின் விடியல், எழில் வண்ணம் தரும் இனிய பறவைகள், குரல் வண்ணம் கலந்து இசை வண்ணம் தரும் இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறோம் நேர்களே. இதமான காலையில் இனிய மலர்கள் பூக்கும், காலை காம்போவில் கானங்கள் எங்கும் ஒலிக்கும்.

சுற்றி தொடரும் வானொலியில் பற்றி படரும் இசையலையாய் இனிக்க இணைகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து எல்லைக்குட்பட்ட 6 குளங்களின் மீன்பிடி குத்தகை, கனிவர்க்க மரங்கள், இது குறித்தான பொது வாய்மொழி ஏலம் நாளை புதன்கிழமை காலை 10 மணி அளவில் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது என கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவித்திருக்கிறார். இதமான காலையில் இனிக்கும் இசை வசந்தமாய் இணைத்திருக்கிறது. காலை காம்பு இன்பமாய் கைகோர்த்த இனிய காலை, இனிய காலையில் கைகோர்க்கும் நட்பின் இசை வேளை.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 9:35 உலாவரவிருக்கிறது. வன மகோத்சவ வாரம் சித்திரம் தகவல்களை வழங்கவிருக்கிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்குத்துறை துணை வன பாதுகாவலர் இ நந்தகுமார் ஐஎஃப்எஸ் அவர்கள். தொடரும் நம்பிக்கை இதயத்தில் என்றும் வேண்டும் தன்னம்பிக்கை.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நம்மை இணைத்திருக்கிறது. காலை காம்பு. நிகழ்ச்சியில் தொடர்வது. சேவை செய்திகள். வேதாரண்யம் வட்டம் நாகக்குடையான் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் ஜெயவீர ஆஞ்சநேயர் ஆலய வருடாபிஷேக திருவிழாவில் இன்று காலை பெருமாள் மற்றும் பரிவாரங்கள் திருமஞ்சனம். நாகப்பட்டினம் வட்டம் செல்லூர் அருள்மிகு சிங்கமுக காளியம்மன் ஆலய ஆண்டு பிரமோற்சவத்தில் இன்று மாலை 6 மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம், சந்தன காப்பு. கேட்டது சேவை செய்திகள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 9 மணிக்கு நலமாயு வாழ திருவாரூர் புற்றுநோய் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பிச்சம்மாள் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒலிபரப்பு கூடத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரி கிரிஜா புரட்சிக்கணி.

0: வரும் எந்த கதை இன்னும் வரும் எந்த கதை இன்னும் வரும் எந்த கதை இன்னும் வரும் எந்த கதை.
1: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நேர்களே, விழித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் படித்துக் கொண்டே இருப்போம். சொன்னவர் மகாகவி பாரதியார். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
2: அனைத்தையும் வாங்கினர்.
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக

0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு, கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய தொழில இதுல நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய அவமானங்கள் பட்டவங்க தான் வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மரத்துக்கு எப்படி வந்து உரம் முக்கியமோ அதே போல வந்து மனுஷங்களுக்கு பாத்தீங்கன்னா அவமானம் தான் நம்மள வந்து வாழ வைக்குது. சரி, அவமானப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவமானப்பட்டதுக்கு அப்புறமேலுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அவமானத்துக்கு அப்புறமேலுக்கு அதை நம்ம சரி செஞ்சு எந்த நோக்கத்துக்காக நம்ம அவமானமானோம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு இதை நான் வந்து எப்படியாவது இந்த வீக்னஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரெங்தா மாத்தணும் அப்படின்னு ஒர்க் பண்ணி அவமானத்தை ஓவர் கம் பண்ணி சக்சஸ் பண்ண பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாணவன் வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். அந்த ஆசிரியர் சொல்றாரு, நீ படிக்க லாய்க்கில்ல, நீ எவ்வளவு சொன்னாலும் நீ செய்ய மாட்ற, உன்னெல்லாம் எப்படி நான் திருத்த போறேன்னு தெரியல, உன்னை பார்த்து பார்த்தே என் டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது, மீதி பிள்ளைங்களை கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா சொல்றாரு. அவனுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. நம்ம ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கிறோம், நம்மளை மட்டும் ஏன் அடிக்கடி இப்படி சார் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு புரியுது, நான் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணும், தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஒதுக்கிட்டு அதே ஆசிரியர் அந்த ஸ்கூல்ல நம்மளை பாராட்டுற மாதிரி நம்ம ஒரு நாள் அவர் முன்னாடி போய் நிக்கணும் அப்படிங்கறத ஒரு வேட்கையா ஒரு வேகமா எடுத்துக்கிட்டான். அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான். அவன் மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் அவர் எல்லாருக்கும் முன்னாடி சொன்ன அந்த வார்த்தைகள் மனசுக்குள்ள வந்து ஒரு பிளாஷ் மாதிரி வந்து வந்துட்டு போயிட்டே இருந்தது. ஆனா அதை வந்து அது ஊக்கமா எடுத்துக்கிட்டு எப்படியாவது நான் நல்லா வருவேன் நல்லா வருவேன் நல்லா வருவேன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சான். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனா, ஒரு எக்ஸாம் எழுதுனா, பாஸ் பண்ணா, அதுக்கு மேல வேற ஹையர் ப்ரொமோஷன் போனா, பார்த்தா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 25 ஆண்டுகள் கழிச்சு அந்த ஸ்கூலுக்கு ஒரு அதிகாரியா போறான். உள்ள நுழைஞ்ச வேகத்துக்கு மனசுக்குள்ள என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசிரியர் இருக்காரா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். அந்த ஆசிரியர் அங்க இருக்காரு, மீட் பண்றாரு. மீட் பண்ணோடனே, எனக்கு தெரியுதா சார் உங்களுக்கு அப்படின்னா அவர் யோசிக்கிறாரு, நீங்க என்ன மறந்துருப்பீங்க, ஆனா நான் வாழ்க்கையில உங்களை 25 வருஷமா மறக்கவே இல்லை, இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு நீங்க சொன்ன சொல் தான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னா அவர் பதவத்து போய், ஐயா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அப்படி சொல்லாதீங்க, அன்னைக்கு எப்படி என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி சொல்லுங்க, இன்னைக்கு அதிகாரியா என்ன பாக்காதீங்க, அன்னைக்கு நான் மாணவன், இன்னைக்கு நான் மாணவன் தான் உங்கள்ட்ட, நீங்க சொன்ன விதம் தான் என்ன இன்னைக்கு இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்திருக்கு உற்சாகப்படுத்திருக்கு அப்ப வந்து சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி அந்த மீட்டிங்ல சொல்றாரு, இதே ஆசிரியர் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இப்படி சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு வந்து அவங்க முன்னாடி வந்து நின்று இருக்கேன் அப்படின்னா, அவங்க கொடுத்த உத்வேகம், ஒரு பட்டம் இருக்கு அப்படின்னா அந்த நூலை பிடிச்சி கீழே இழுக்க இழுக்க இழுக்க அது நல்லா வேகமா பறந்து போயிட்டே இருக்கும். மனுஷங்களுக்கு அப்படிதான், சில நேரத்தில் உன்னால முடியாது உன்னால சாதிக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஏன் என்னால முடியாதுன்னு ஒரு வேகம் வரும். அந்த வேகம் வந்து பாசிட்டிவா நமக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த மாணவனுடைய மனசுலயும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அந்த அவமானத்தை வந்து உத்வேகமா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அந்த ஆசிரியருக்கு முன்னாடி ஒரு அதிகாரியா வந்து நிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க, வீட்டுல ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருக்கு, அதுங்களுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, எது கேட்டாலும் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒன்னு கிடைக்கல அப்படின்னா அதோட வேகமோ அதோடைய விலையோ அவங்களுக்கு தெரிய மாட்டேது, மனசுக்குள்ள வந்து சோர்ந்து போயிடுறாங்க. ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு அவமானப்பட்டாலும் அழட்டிக்காம போயிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா சின்ன சின்ன அவமானத்தை கூட தவறான முடிவு எடுக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவமானத்தை நம்ம எடுத்துக்கிற விதம் நம்ம கையில இருக்கு. பாசிட்டிவா எடுத்து சக்சஸ் பண்ணுங்க, வாழ்க்கையில வெற்றி அடைங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியார்.

0: கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 8:05.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கூறி நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். தொலைபேசி தொட்டு அழைத்து நீங்க விரும்பி கேட்கும் பாட்டு இதுவருத்தா சலம் ஸ்ரீ ஜெயின் சொல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சி பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: துளிவர் மாட்டு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்க கேட்க அழைக்கலாம் நேயர்களே. 043-368 இந்த முன்னிணைப்பு என்னோடு. அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2311231, இன்னொரு எண் 2994-8000, மற்றொரு எண் 2995-8000. உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் அலைபேசி எண் 9564-6427-3-1. அலைபேசி எண்ணில் வழக்கமான நேயர்கள் வராமல் புதிய நேயர்களுக்கு, ரொம்ப நாளாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிற நேயர்களுக்கு வழிவிடுங்க. அதோட நேற்று நிகழ்ச்சியில் வந்து பாடல் கேட்ட நேயர்கள் வந்து இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு முயற்சி செய்வதை தவிர்த்துட்டு பாடல் மட்டும் கேளுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு நேர் வந்திருக்கிறாங்க, அவங்க யார் அப்படின்னு கேட்பதற்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் நம்ம வழக்கம் போல் ஒரு கேள்வி கொடுத்துருக்கோம், ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு கேள்வி, 3 முக்கிய ICC கோப்பைகளையும், அதாவது T20 உலகக்கோப்பை, 50 ஓவர் உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இந்த 3 உலகக்கோப்பைகளையும் நமக்கு பெற்றுத்தந்த ஒரே இந்திய கேப்டன் யார் அப்படின்னு நம்ம கேள்வி கொடுத்துருக்குறோம். இது தெரியாதாங்க, இதான் எங்களுக்கு தெரியுமே. அதாங்க அவர் தாங்க எங்கால் அவர் தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பதிலை நீங்கள் யார்கிட்ட சொல்ல போகிறீங்க? பக்கத்தில் யார்கிட்ட வேணாலும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்குங்க. ஆனால் வந்து ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணி அதில் வந்து காரைக்கால் பண்பலை என்ற முகநூல் பக்கத்தில் உங்களோட விடையை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சரியான விடையை சொல்ல, உங்களோட பேரை நாங்கள் வந்து நிகழ்ச்சியில் சொல்லுவோம் இல்லையா? கண்டிப்பாக சொல்லுவோம். அதனால் முகநூல் பக்கத்தில் வந்து உங்களோட விடையை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள், கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க, முதல் நேயர். அவங்க என்ன பாட்டு கேட்க வராங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
8: உட்கோட்டை கமல் பேசுகிறேன்.
0: உட்கோட்டை கமல், சொல்லுங்கள் கமல்.
8: ரஜினி முருகன் பாட்டு கேக்குறீங்களா?
0: சரி, பாட்டு வருகிறது. நன்றி.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும். சொல்ல முதல்
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவார் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவார் பூமக்ஸ், உடலுக்கு சுகமானதனடி துழைக்கக்கூடியது பூமக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் வழங்கும் பசுந்தளி.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.

0: மன்னார்குடி ஆஃபனி ஃபர்னிச்சர் நேரம் காலை 8:15. தேவர் டிம்பர் டெப்போவின் மற்றொரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு ஃபர்னிச்சர்கள் வாங்கிட ஆவணி ஃபர்னிச்சர், ஃபின்லே கிரவுண்ட் அருகில், மன்னார்குடி. காரைக்கால் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம் அணிந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்காக வரும் அடுத்த நேரம் நம்ம சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: அனைவருக்கும். இனிய காலை வணக்கத்துடன் வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி.
1: மாடன் கொடை விழா என்ற படத்திலிருந்து மண் வெட்டி நுனி என்ற பாடல் மேடம்.
0: மாடன் கொடை விழா அப்படின்னு ஒரு படம், அது வந்து மம்பட்டி முனை அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டு நுனி அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க, சரியா? உங்களுக்காக பாடல் வருகிறது. நன்றி.

0: அபி பேரீட்சை நேரம் காலை 8:20:20. அபி பேரீட்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரீட்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபி பேரீட்சை. பிடித்த பாட்டுக்காக நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் வானொலியின் துள்ளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் துள்ளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக அணையம் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: அகலங்கண்ணுல இருந்து
4: மணிவண்ணன்.
0: மணிவண்ணன், அகலங்கண்ணு மணிவண்ணனுக்கு என்ன பாட்டு?
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் துள்ளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம் அணிந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில வந்து வழக்கம் போல ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம், அதுல எப்போதும் ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா. இன்றைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு நபரை பற்றின ஒரு கேள்வி. 3 முக்கிய ICC கோப்பைகளையும், அதாவது T20 உலக கோப்பை, 50 உலக கோப்பை, சாம்பியன்ஸ் டிராஃபி, இந்த 3 உலக கோப்பைகளையும் நமக்கு பெற்று தந்த ஒரே இந்திய கேப்டன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்காக வைத்திருக்கிறோம். அது அவருக்கு வந்து இன்றைக்கு தன்னுடைய பிறந்த நாளே கொண்டாடுகிறார். அவர் யார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நம்ம சொல்லி நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கலாம் இல்லையா. நமக்கு தெரிந்த விஷயங்களை முகநூல் பக்கம் வழியாக பகிர்ந்துக்கலாம். ஆனால் நீங்கள் காரைக்கால் பண்பலை அப்படின்னு இதுவரைக்கும் தெரியாதவங்க காரைக்கால் பண்பலை அப்படின்னு டைப் தமிழில் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கில் போயிட்டு நம்ம காரைக்கால் வானொலியோட அஃபிஷியல் பேஜ் வரும், அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்டை, உங்களுடைய விடையை நீங்கள் வந்து பதிவு பண்ணிகிட்டே காத்துருங்க. கண்டிப்பாக பாடல்களுக்கு இடையே நம்ம வந்து இந்த விடையை நம்ம தெரிஞ்சுக்கலாம், யாரெல்லாம் சரியான விடையை சொல்லியிருக்கீங்க அப்படின்னா. ஆம்நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ், வாட்ஸ்அப் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அகலங்கண்ணு மணிவண்ணன் வந்து தங்கலன் படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருந்தாரு, அவருக்காக இந்த பாட்டு கொடுப்போம்.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: காரைக்கால் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக அணையும் அடுத்த நேர் வணக்கம். நாகப்பட்டினம் சிவா, சொல்லுங்க சிவாக்கு என்ன பாட்டு?
3: அசுரன் படத்துல இருந்து
2: கத்தரி பூ வழிக்கு பாட்டு கொடுக்கலாமா உங்களுக்காக?
3: போடுவோம்.

0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும்பாட்டு கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான்

0: சங்கம் பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் காலை 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம்புக்கும் நந்தவனம். மிக குறைந்த சதாரத்தில் தங்க நகைகள் வாங்கிட ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி பகுதியை உங்களுக்கு வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நிகழ்ச்சி பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: காரைக்கால் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் துளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக அணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
2: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்துல இருந்து சாகுல் அமீர் ராஜா மேடம். நல்லமா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லமா இருக்கும். ஏன் நீங்க சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க வந்திருக்கீங்க?
2: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலம் கலந்த நல்வாழ்த்துக்கள்.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
6: நேரலை துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு முகநூல் பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற போஸ்டரில் உங்களுக்கு வழக்கமான ஒரு கேள்வி இருக்குது. 3 முக்கிய ஐசிசி கோப்பைகளையும், அதாவது T20 உலகக்கோப்பை, 50 ஓவர் உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் டிராஃபி, இந்த 3 உலகக்கோப்பைகளையும் நமக்கு பெற்று தந்த, அதாவது வென்ற ஒரே இந்திய கேப்டன் யார் அப்படின்னு கேள்விக்கு நீங்கள் விடைய சொல்லிட்டே இருங்க. பாட்டு முடிந்து நிகழ்ச்சி நிறைவான யாரெல்லாம் சரியான விடைய சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
9: வணக்கம்.
6: வணக்கம்.
9: திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்துக்கு ராசபென்சாவிலிருந்து டெய்லர் குமார் பேசுகிறேன் மேடம்.
6: என்ன பாட்டு கேட்க வந்திருக்கீங்க? குமார்
9: எனக்காக
6: பாட்டு கேட்கல. பாட்டு கேட்கலாம் சரியா? இன்னைக்கு மனைவிக்காக அந்த பாட்டு கொடுக்கறோம். நன்றி.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: துள்ளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக அணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: கடலூர் மாவட்டம்
1: தீனா ரமேஷ் சொல்லுங்க. சர்வராஜன் பேட்டையில தான் இன்னைக்கு நிகழ்ச்சி இல்லையா? 4 மணிக்கு.
2: ஆமாங்க மேடம்.
1: ம், சொல்லுங்க
2: மேடம். அந்த
1: என்னாச்சு?
2: கடம்பேரு வந்து பேசுறீங்க. கடை பாறை மல்லிப்பூ வச்சு வருது. நன்றி.
1: ஓகே, மல்லிப்பூ பட்டு உங்களுக்காக வருது. நன்றி.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம். காலை 8:47.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
0: பிடித்த பாட்டுக்காக நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலையின் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆமேர்களே, தி வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் இன் துள்ளி வரும் பாட்டு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கைராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: துளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக அணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
4: வேதாரண்யம் வட்டம் செம்போடையிலிருந்து எஸ்கே பாஸ்கரன் பேசுறேன்.
1: செம்போடையிலிருந்து எஸ்கே பாஸ்கரன், சொல்லுங்க பாஸ்கரன்.
4: விசுவாசம் படத்துல இருந்து வேஷ்டி கட்டு பண்ற பாடல்,
1: வேஷ்டி கட்டு பாட்டு உங்களுக்காக வரும். நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நன்றி நன்றி.
5: தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகம் கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேர்களை இன்று காலை

0: கருத்தாய்ந்துக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நவீன வளர்ச்சியில் நழுவிய வழக்கங்கள் இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருந்து ஓய்வு பெற்ற மின்பாதை ஆய்வாளர் மயிலாடுதுறை இழுப்பூர் ஆர் நாகராஜன் அவர்கள் பங்கு பெற்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்காக செம்போடை பாஸ்கரன் கேட்ட பாடல் வருகிறது, விசுவாசம் படுத்திருக்கிறாக.
3: தூக்கு தொறன அடாவடி, தூக்கு தொறன அளப்பற, தூக்கு தொறன தடாலடி, தூக்கு தொறன கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு.

நேர்களே, முகநூல் பக்கத்தில் கேட்டிருந்த கேள்வியே, மூன்று முக்கிய ஐசிசி கோப்பைகளையும், அதாவது T20 உலகக்கோப்பை, 50 ஓவர் உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் ட்ராஃபி நமக்கு பெற்றுத்தந்த இந்திய கேப்டன் மகேந்திர சிங் தோனி அவர்கள் தான் இதற்கு சரியான விடை. இதை வந்து நிறைய நேர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதாவது 2007 தென்னாப்பிரிக்காவில் நடந்த T20 வேர்ல்டு கப், அடுத்து 2011 நடந்த இந்தியாவில் மும்பையில் நடந்த 50 ஓவர் வேர்ல்டு கப், அடுத்தது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இங்கிலாந்தில் நடந்தது. இந்த மூன்று உலகக்கோப்பையில் நமக்கு பெற்றுத்தந்த கேப்டன் வந்து MS தோனி அவர்கள் தான். அது மட்டும் இல்லை, நிறைய சாதனைகளை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இன்று அவருக்கு பிறந்த நாள் இல்லையா? யாரால சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் ஒரு 84 நேயர்கள் வந்து சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. அது யாராரு அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருவோம். கலாவதி ராஜமோகன் சொல்லியிருக்கிறாங்க சரியான விடை. நான் சொன்ன நேயர்கள் எல்லாமே சரியான விடை தான் சொல்லியிருக்காங்க. நேயர்கள் பேர் மட்டும் நான் சொல்லிடுறேன். கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், பேரளம் சந்தோஷ்குமார், திட்டச்சேரியிலேருந்து குவைத்திலேருந்து திட்டச்சேரி நிஷான்ஹாலி.

0: சொல்லியிருக்காங்க. தலைஞாயிறு கபிலன் சொல்லியிருக்கிறாங்க, பாரியும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேதாரண்யம் மட்டம் தேத்தாக்குடி வைத்தியர்காடு அருள்வாசகன் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலைத்தர் பத்மாவதி ஸ்ரீதர் பண்ணைப்புறம் மணிகண்டன் சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. திருமலைராயன் பாட்டினா வினோத்குமார். அடுத்தது அலிவலம் சக்தி முருகானந்தம், சங்கீதா கோவிந்தராஜ் திருவிளையாட்டிலிருந்து சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாங்க. நாகூர் ஜெகபிரசாதி, கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், மதுரை சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆண்டிமடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, அடுத்தது ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. மருதூர் சங்கர் சரண்யா சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, பிரகாஷ் டிபிஎஸ்னு ஒரு ஐடிலேருந்து வந்திருக்கு. அடுத்தது நாகூர் முகமது ரஃபீக் சொல்லியிருக்காங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க. பாரிவள்ளல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க. கள்ளத்தூர் பரமசிவம் சரியனுடைய சொல்லியிருக்காங்க. போனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் சுதீஷ் சுபிதா சேர்ந்து சொல்லியிருக்காங்க. சிவபுரி சோமசுந்தரம் சொல்லியிருக்காங்க. பூவம் குபேர் புதுத்துறை செல்வகுமார், நாகை பாபு, ஐயாவடி அசோக்குமார், சேப்பு விஜயராகவன் மேல ஒடுதுறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐங்கரன் திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி சொல்லியிருக்காங்க. குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து சொல்லியிருக்காங்க. வீரதுரை அரியலூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. பஞ்சநதிக்குளம் கோவில் அவரசன் சொல்லியிருக்காங்க. செந்தில்கண்ணன் பேரளத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. ரவிசங்கர் டெய்லர்னு ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. தயவு செஞ்சு உங்கள் பேரை டைப் பண்ணி அனுப்புங்க. எம்எஸ் தோனி அவர்கள் தோனியை டைப் பண்ணியிருக்கீங்க. மேலவாஞ்சூர் சம்சுதீங் சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க. நாகூர்லேருந்து அனவுன்சராஜ் சொல்லியிருக்காங்க. காளி சிவகுமார் சொல்லியிருக்கிறாங்க. ஜெயவீர பாண்டியன் சன்னமங்கலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, திருபுவனம் சத்யபாமா, ரவிக்குமரன் தானிக்கோட்டகம், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், தியாகராஜன் கரும்பாயிரம் கொட்டுஜெரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. வளைங்கம்மாலேருந்து துரை சரேனோட சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் மன்னார்குடி வாட்டார்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மறுபடியும் கம்பர் தலைஞாயிலேருந்து சொல்லியிருக்காங்க. அதை வேறு ஐட்லேருந்து தான் சொல்லியிருக்காங்க அவங்க. அடுத்தது நிறவி சுதா சொல்லியிருக்காங்க. பேரளம் சிவன்யா இவங்க சரியானவிட சொல்லியிருக்காங்க. சிங்காரவேல் கீழ்குடியிருப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. சென்னை வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுரேஷ்னு ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. சரியான விட சொல்லியிருக்காங்க, ஆனால் பேர் சொல்லலை. கைலாசபுரம் ரவி சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் செல்லராஜா, அடுத்தது நிம்மேலி நந்தகுமார், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், வேதாரண்ய வட்டம் ஆயக்காரன்புலம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க. அவங்க பேரை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, விடைக்கான பெயரை அவங்க சொல்லலை. அடுத்தது பிரதாபராமபுரம் பிரியா அனல்யா சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினத்துலேருந்து வரதராஜன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேட்டுப்பாளையம் நாகராஜன் சொல்லியிருக்கிறாங்க. நச்சுப்பிள்ளை நிறைவிலேருந்து அவங்க குடும்பமாக சேர்ந்து பதில் சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சொல்லியிருக்காங்க. சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ் சொல்லியிருக்காங்க. நனிலம் அம்பலவானன் சரியனுடைய சொல்லியிருக்காங்க. சுகுமார் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்துலன்னு சொல்லியிருக்காங்க. கலையரசன் தேத்தாக்குடியிலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செங்குந்தபுரம் நடராஜன், கோமல் சரவணன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அடுத்தது மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், திருவாரூர் நஸ்ரீன், சரவணன் திருவாலங்காடு, தியர்பட்டின் நளினி சங்கர், குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், ஜோதி அண்ணப்பன்பேட்டிலேருந்து திரும்பவும் இதை சொல்லியிருக்காங்க. இத்தனை பேர் பேரும் படித்தாச்சு. நம்ம 84 பேர்கள் வந்து இன்றைக்கி கமெண்டில் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து இன்னமும் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து கேட்கல, வேறு வேலையாக இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து கமெண்டில் கொடுங்க. உங்களோட பதில கொடுங்க. நீங்கள் எங்களோட நீங்களும் அந்த பகிர்ந்துக்கோங்க, சந்தோஷத்தை பகிர்ந்துக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் கொடுத்துருந்த அந்த கேள்விக்கான விடை வந்து எம்எஸ் தோனி அவர்களுக்காக ஒரு கேள்வி கொடுத்துருந்தோம். அந்த விடையை நம்ம வந்து யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டோம் இல்லையா. அடுத்தது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் வந்து நம்ம அன்பழகன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்ன கேள்வி, அதில் என்ன கேள்வி அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்க, பேருந்து கூட்டத்தில் ஜன்னல் வழியை இடம் பிடிக்க என்ன செய்வீர்கள்? அதாவது பஸ்ஸில் இடம் பிடிக்கிறதே ஒரு கலை இல்லையா, அது எல்லாருக்கும் வராது. அதுக்கு நீங்கள் என்ன வந்து டெக்னிக்கை பயன்படுத்துறீங்க, எப்படி பிடிப்பீங்க அப்படின்னு உங்களோட அனுபவத்தை எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் அதை வந்து பகிர்ந்துக்க தயாராக இருக்கோம். இப்போ இதுவரைக்கும் கேட்டது திருவாரூர் சிமாட்டி சில்ஸ் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் இன் துள்ளி வரும்பாடு நிகழ்ச்சியின் பகுதியை உங்களுக்கு வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சிமாட்டி சில்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்
0: நிகழ்ச்சியின் இப்பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
8: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
9: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
8: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே
9: சொல்றத.

0: நந்தினி,
1: நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
2: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
1: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
2: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
3: என்னமா அங்க சத்தம்?
2: சமைச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா.
0: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் மெடிக்கல் சென்டரில் திருவாரூர் கேன்சர் சென்டர் புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார திருவாரூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: நேர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
7: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
8: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
7: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
8: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
9: நலமாய் வாழ உயிர்களை காக்கும் உன்னத பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மருத்துவர்களின் சேவையை போற்றும் விதமாக உலகம் முழுவதும் ஜூலை 1 தேதி அன்று தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. அதனை சிறப்பிக்கும் வகையில் 7 நாளான இன்று திருவாரூர் புற்றுநோய் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிச்சம்மாள் அவர்கள் தரும் தகவல்.
10: இன்றைய நிலைமையில் இந்தியாவில் புற்றுநோய்க்கான பல நவீன சிகிச்சை முறைகள் வந்துவிட்டன. அறுவை சிகிச்சையிலும் சரி, அதை வந்து ரோபாட்டிக் சர்ஜரி என்று அழைக்கிறோம். மருந்து மூலம் செலுத்துவது, மாத்திரைகள், அது தவிர கதிர்வீச்சு சிகிச்சை இன்க்ளூடிங் புரோட்டான் தெரப்பி என்று அழைக்கப்படுகின்ற அதிநவீன சிகிச்சையும் நம் தமிழ்நாட்டிலேயே வந்துவிட்டது. இவை எல்லாவற்றையும் விட முக்கியமாக புற்றுநோயை விரைவில் கண்டுவிட்டால் குணமாக்குவது 90% அதிகமாக. புற்றுநோயை எளிதாக கண்டறிந்து விடலாம். அதனுடைய தன்மையே ஒரு காலிஃபிளவர் எப்படி இருக்கும் அது போல் இருக்கும், அல்லது ஒரு டீப் அல்சர், ஒரு நுரையிட்ட புண் மாதிரி இருக்கும், அது ஒன்று. அண்ட் அவர்களுக்கு இரத்தப்போக்கு அதிகமாக, எங்கிருந்து இரத்தப்போக்கு இருந்தாலும், மாதவிடாய் காலங்களில் அதிகமான இரத்தப்போக்கு, மாதவிடாய் நின்ற வயதானவர்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டாலோ, அல்லது மோஷன் இரத்தம் ஏற்பட்டாலும் சரி, சிறுநீரில் இரத்தம் ஏற்பட்டாலும் சரி, வாயிலிருந்து நுரை தள்ளிய இரத்தம் வந்தாலும் சரி, இவையெல்லாமே ஒரு புற்றுநோய்க்கான அறிகுறி. இரண்டாவதாக பசியின்மை ஏற்படும். எது உட்கொண்டாலும் வாந்தி வருவது, வயிற்றில் வலி வருவது, அல்லது எந்த கால் கையல்களில் கட்டி ஏற்படுமானால் அவர்களுக்கு நடப்பதில் சிரமம் ஏற்படும். அந்த கட்டியில் முதலில் தெரியாது, நாளாக அவர்களுக்கு வலி ஏற்படும். உடனடியாக சிகிச்சைக்கு வர வேண்டும் அல்லது மருத்துவரிடம் சென்று காண்பிக்க வேண்டும். புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் இந்தியாவை பொறுத்தவரை புகையிலை பழக்கம், சிகரெட்டாக இருக்கட்டும் அல்லது புகையிலையாக இருக்கட்டும், மூக்குப்பொடி, இந்த மாதிரி புகையிலை பொருட்களால் வருவது ஒரு காரணம். இரண்டாவது உணவு பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்களில் அதிகமான கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் உண்பதனாலும். மூன்றாவதாக பரம்பரையாகவும் புற்றுநோய் வரக்கூடும். எந்த புற்றுநோயாக இருந்தாலும் முதலில் நோயாளி வந்தவுடனே நாங்கள் பரீட்சை செய்கின்றோம். அவர்களுக்கு பயாப்சி என்று அழைக்கப்படுகின்ற சதை பரீட்சை மிக மிக முக்கியமானது. அது புற்றுநோயா என்று கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வோம். கண்டுபிடித்த பிறகு அதனை ஸ்டேஜிங் என்று அழைக்கப்படுகின்ற அதனுடைய நிலையை கண்டுபிடிக்க, எந்த நிலையில் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கு சில பரிசோதனைகள் இருக்கிறது. அந்த பரிசோதனைகள் சென்று அது எந்த நிலையில் இருக்கிறது, ஒரு உதாரணத்திற்கு பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் வருகிறது என்றால் முதல் 2 நிலைகளில் இருந்தால் நாங்கள் அறுவை சிகிச்சை செய்து மார்பகத்தை எடுத்து விடுவோம். அதிலும் ரொம்ப முதல் நிலை, ஒரு 4 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கிறது அந்த புற்றுநோய் என்றால் அந்த கட்டியை மட்டும் எடுத்து

0: கதிர்வீச்சு சிகிச்சை கொடுத்து கீமோதெரப்பி என்று அழைக்கப்படுகின்ற மருந்துகளை செலுத்துவோம். அந்த மாதிரி குணப்படுத்தி விடலாம். சப்போஸ் மூன்றாவது நிலைக்கு அதிகமாக இருந்தால் மருந்துகள் செலுத்தி கட்டியின் அளவை குறைத்து விட்டு அதன் பிறகு அறுவை சிகிச்சை கதிர்வீச்சு சிகிச்சை கொடுக்கிறோம். மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு, ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் இவற்றுக்கெல்லாம் மாத்திரைகளும் இருக்கின்றன, விலை குறைவான மாத்திரைகள். ஸோ இப்போ லேடிஸ்க்கு எல்லா சிகிச்சை முடிந்துவிட்ட பிறகு அவர்களுக்கு ஒரு பரீட்சை இருக்கிறது, இஆர்பிஆர் என்று அழைக்கின்றோம். சப்போஸ் இஆர்பிஆர் பாசிட்டிவ் என்று வந்துவிட்டால் நாங்கள் அவர்களுக்கு ஒரு மாத்திரை கொடுப்போம். அந்த மாத்திரையை தொடர்ந்து அவர்கள் 5 வருடங்கள் சாப்பிட வேண்டியிருக்கும். இவையெல்லாம் ஹார்மோனால் வரக்கூடியது. பெண்களுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன், ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன். அதனால் இந்த ஹார்மோனுடைய விளைவை, அதனை எதிர்ப்பதற்காக இந்த மாத்திரை கொடுக்கின்றோம். ஸோ ப்ராஸ்டேட் கேன்சர் வருகின்றவர்களுக்கு நாம் அந்த எல்லா சிகிச்சையும் முடித்த பிறகு நாங்கள் பைகாலிட்டமைடு என்று அழைக்கின்ற மாத்திரை கொடுக்கிறோம். இவையெல்லாம் விலை குறைவானது, என பயனாளிகளுக்கு தெரிய வேண்டும் என்று நான் சொல்கிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: நீர்கள் இதுவரை காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்
3: ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர். செவிதேடும் இசைகளையில் ஒழிப்பதெல்லாம் தேனு, இது கவிவாடும் காரை பண்பலை 100.3.

0: பயணிக்க இணைகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த இனிய காலை பொழுது நாம் இணைத்திருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்கள். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு வினாவை உங்களுக்காக பதாகையில் விடுத்திருக்கிறோம். பேருந்து கூட்டத்தில் ஜன்னல் வழியே இடம் பிடிக்க என்ன செய்வீர்கள்? இந்த

0: கேள்விக்கான உங்களுடைய பின்னூட்டத்தை காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் இடலாம். கலகலப்பா நகைச்சுவையா உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது குறித்து உங்களுடைய அனுபவத்தை இன்னைக்கு பின்னூட்டமா நீங்க இடலாம். அதை படிப்பதற்காக காரைக்கால் பண்பலையினுடைய ஒளிபரப்பு கூடத்தில் ஒளிவாங்கி அருகே உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்.
1: We like those fancy things.

0: காரைக்கால்
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: காரைக்கால் பண்பலையின் இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நாம் ஒரு வினாவை விடுத்திருந்தோம். பேருந்து கூட்டத்தில் ஜன்னல் வழியை இடம் பிடிக்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் கேட்டிருந்தோம். அதெல்லாம் ஒரு பெரிய
1: ஏதாவது சமீபத்தில் ஏதாவது ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா
0: பஸ்ல? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது நிறைய வழக்கம், எல்லோருக்கும் அந்த அனுபவம் இருக்குங்கிறதுனால தான் அந்த ஒரு கேள்வி கேட்டோம். அதாவது அது ஆண் பெண் வயது
1: வித்தியாசம் தோணி இருக்கு பாருங்க.
0: ஆமாம், குழந்தைங்களுக்கு கூட அந்த அனுபவம் இருக்கும். வாழ்க்கையில் நடக்கிற யதார்த்தமான விடயம் தானே, அதனால கேட்டோம். யாரெல்லாம் நம்ம இன்றைய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக பின்னூட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்போ வாசிச்சிடலாம்.
1: கரும்பாயிரம் தியாகராஜன், பேருந்து நின்ற பாடிலே, அதற்குள் ஜன்னல் வழியாக ஒரு கைக்குட்டை, நோட்டு புத்தகம், தண்ணீர் பாட்டிலு பறந்து சீட்டில் விழும். அந்த பொருட்களுக்கு இருக்கும் சீட் ரிசர்வேஷன் பவர் அசாத்தியமானது. ஜன்னல் சீட்டுக்காக அடித்துக் கொள்வதும் சீட் கிடைத்தவுடன் உலகத்தையே வென்றது போல்

0: பெருமிதம் கொள்வதும் ஒவ்வொரு பேருந்து பயணியின் வாழ்க்கையில மறக்க முடியாத ஜாலியான நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பொதுவா சொல்லியிருக்காரு, ஆனா இவர் எதை போட்டு சீட்டு பிடிச்சாருன்னு சொல்லவே இல்லை நம்மள்ட. இருந்தாலும் ஆண்டி மேடம் கார்த்திகேயன் பேருந்து இருக்கையில் இடம் போட பஸ் வந்து நின்றவுடன் கைக்குட்டை அல்லது என்னுடன் இருந்த பேக் ஏதாவது ஒன்று போட்டு இடம் பிடிச்சி ஜன்னல் ஓர பயணம் செய்யும் போது இயற்கையான காற்றும் இயற்கையான மரங்களையும் ரசித்து செல்வது மிக மிக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
0: கலாதிராஜ மகன் எரவாஞ்சேரியிலன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஜன்னல் ஓர சீட்டில் உட்கார ஆசைப்பட மாட்டேன், ஏனென்றால் அந்த ஓரத்தில் உட்கார்ந்து வெற்றிலை பாக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க, அதில் உட்கார எனக்கு பிடிக்காது. முதலில் இடையில் உட்கார்ந்து என்றேன், இல்லை என்றால் நின்று கொண்டே சென்று விடுவேன். அந்த ஆசை இல்லை, அதனால நான் இடம் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: அடுத்து நல்லமல் ஷேக் அலாவுதீன், பேருந்து கூட்டத்தில் ஜன்னல் ஓரத்தில் இடம் பிடிக்க கைக்குட்டையே போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, குட்டு குட்டுன்னு ஓடவே பஸ் நின்ன உடனே ஏறி சீட்டை பிடிக்கிறது, அப்படி இல்லைன்னா கீழே இருந்து துண்டு தூக்கி போடுறது. இந்த மாதிரி வேலை நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா காரைக்கால் இருந்து தஞ்சாவூருக்கு லாஸ்ட் பஸ் 8 மணிக்கு, அதுக்கப்புறம் போனால் எங்களுக்கு பஸ் கிடைக்காது, பரமக்குடி வழியாக தான் செல்ல வேணும். அப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். இடம் கிடைக்காமல் முன்னாடி இருந்த என்ஜினில் உட்காந்துட்டு போனதெல்லாம் ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெகபர்த் சாதிக் நாகூர்ல இருந்து, முண்டி அடித்து கொண்டு முதலில் உட்கார முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: கைலாசபுரம் ரவி சொல்லியிருக்காங்க, நான் என் மகள் கல்லூரியில் திருச்சியில் படிக்கும் போது திருச்சியில இருந்து ஜெயங்கொண்டம் பஸ்ல ஏற, அது அதுல வந்து நிறைய கூட்டம் இருக்குமா, அதனால ஜன்னல் வழியா என் பொண்ணோட காலேஜ் பைய போட்டு ஜன்னல் வழியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதுல சில பேர் பைய எடுத்துட்டு போறவங்க
0: துண்டெல்லாம் மிஸ் ஆயிரும்.
1: அது இன்னொரு கொடுமை நடக்கும், அந்த பைய தூக்கி வேற எந்த சீட்லயாவது போட்டுட்டு இவங்க நல்ல புள்ள மாதிரியே உட்காந்துருப்பாங்க. திரும்பி நம்ம வந்து பார்க்கும்போது காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருப்பது பாயிண்ட் டு பாயிண்ட். நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்ற பிரைசஸின் நலமாய்வாள்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்ற பிரைஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
10: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
1: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
11: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
12: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
13: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
14: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
15: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: திருபுவனத்திலிருந்து ரவிலட்சுமி சொல்லியிருக்காங்க, ஜன்னல் வழியாக இடம் பிடிக்க பொருட்கள் எல்லாம் போடுவது தவறு. பலரின் சர்டிஃபிகேட்டு குடை என பல பொருட்கள் காணாமல் போய்விட்டது. இடம் கிடைத்தால் அமர்வோம், இல்லை என்றால் நின்று பயணம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கார்னர் சைடு நின்று சீட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாகூர் யூசுப் மாலிம்.
0: அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, கர்ச்சிஃப் போட்டு நான் ஜன்னலோரம் இடம் பிடித்து உட்கார்ந்து விடுவேன், இப்பவும் அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து ஆண்டி மேடம் பாஸ்கர், பேருந்து கூட்டத்தில் இடம் பிடிக்க ஜன்னல் வழியா நான் கையில இருக்கும் கைக்குட்டையை போடுவேன், இல்லைன்னா எடுத்துட்டு வந்த கைப்பைய போட்டு இடம் பிடிப்பேன். அப்படியும் முடியல அப்படின்னா முட்டி மோதி போவதில்லை, அமைதியாக நின்று பேருந்தில் பயணம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கைக்குட்டையை போடுவேன் அப்படின்னு வைரநகர் சிவாஜி சொல்லியிருக்காங்க.
1: பேருந்து பயணத்தில் ஜன்னல் ஓரத்தில் அமர்வதற்கு எனக்கு பிடிக்கும், ஆனால் அதற்காக முண்டி எடுத்துக்கொண்டு ஜன்னல் ஓரத்தை இடம் பிடிப்பது எனக்கு பிடிக்காது. இடம் இருந்தால் ஜன்னல் ஓரத்தில் உட்காருவேன், இல்லை என்றால் இருக்கும் இடத்தில் உட்கார்ந்து கொள்வேன் அப்படின்னு கீழக்குடியிருப்பு சிங்காரவியல் அனுப்பியிருக்காங்க.
0: பஸ் டயர் மேல ஏறி ஜன்னல் வழியா துண்டு போட்டுட்டு இடம் பிடிப்பேன். கும்பகோணம் செந்தில்நாதன் நிக்கிற பஸ்ல தானே,
1: அதானே டயர்ல ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறணும். அடுத்து சிங்கந்தபுரம் நடராஜன், முதலில் கையில் இருக்கும் பையை தூக்கி அதில் வைத்து விட்டு கூட்டம் ஏறும் வரை அதே இடத்தில் நிற்போம். சில டைம் அந்த பையை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு சிலர் உட்கார்வார்கள், எதற்கும் ஒரு பாதை.

0: திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் ஹம்பல் அம்பல் தேஜன். பேருந்தில் இடம் பிடிக்க ஜன்னல் வழியா சில பேர் கை குழந்தையை கூட ஜன்னல் வழியாக திணிப்பதாக கேள்விப்பட்டேன். கை குழந்தையை போடுவதை விட கைக்குட்டையை போடுவதே சிறந்தது அப்படின்னு, இல்லைன்னா அடுத்த பேருந்தை நோக்கி நடை போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன். பேருந்தில் இடம் கிடைப்பதற்காக இறங்குபவரிடம் பையை கொடுத்து வைக்க சொன்னேன். அவர் பத்திரமா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அதிலிருந்து பேருந்தில் இடம் பிடிக்க எந்த முயற்சியும் செய்வதில்லை. இடம் கிடைத்தால் போவேன், இல்லை என்றால் அடுத்த பஸ் வரை காத்திருப்பேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. முக்கியமா ரயில் பயணத்தை விரும்புவேன் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா ரயில் பயணத்துல ஜன்னல் வழியா சீட்டு போட முடியாது, அடைச்சிருக்கும். ஆமா.
0: அடுத்தது டியர்பட்ட நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க, கையில் துணிப்பை இருந்தால் ஜன்னல் வழியாக சீட்டு போடுவேன், அதில் உட்காரும் வரைக்கும் பதட்டமாகவே தான் இருக்கும், நாம் போட்ட இடத்துல வேறு யாராவது உட்கார்ந்து விடுவார்களோ என்று வயதானவர்கள் வந்தால் உடனே இடம் கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நாம் 2000 அரசு பணியில் சேர்ந்த பொழுது விழுதியூர் டு பூவம் பேருந்து ஜன்னல் வழியாக பல முறை முயற்சிப்பேன், ஆனால் ஜன்னல் உரம் கிடைக்காது. எங்கள் வீட்டு வாசலில் தான் மேலே ஒரு துறை பேருந்து நிறுத்தம். அதனால் பஸ்ஸின் கூரையின் மேல் ஏறி சென்ற அனுபவங்கள்லாம் என்னால் மறக்க முடியாது, மலர் நினைவுகள் அவ்வளோதாங்கன்னு நினைப்பிருக்கார் மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன்.
0: பேருந்தில் இடம் பிடிக்க துண்டு கை மற்றும் பை வைத்து இடம் பிடிப்பேன் அப்படின்னு நச்சுப்பிள்ளை நிறைவிலேருந்து சொல்லியிருக்காங்க.
1: என்ன போங்க இப்படி கேட்டுட்டீங்க, என்னுடைய பயண நேரமே அரை மணி நேரம் தான் சார், ஒரு 18 கிலோமீட்டர் தான், அதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். லாங்கில் எங்கே போனாலும் கண்டிப்பாக ஜன்னல் இருக்க கிடைக்கணும், இல்லைன்னா அடுத்த பஸ் மாறி செல்வேன். நமக்கு பிடித்த பாடல்களை கேட்டு செல்வது இன்னும் சுகமோ சுகம் அப்படின்னு நினைப்பிருக்கார் புதுத்துறை செல்வகுமார்.
0: பஸ்ல பாட்டு ஒண்ணா கூட பாட்டு ஒண்ணா தான் ஏறு, நாங்களாம் ஏறுவோம், வெயிட் பண்ணிட்டு இருப்போம்.
1: ஆமா ஆமா, அது முக்கியமா இந்த பெண்களுக்கு உரியதுங்க.
0: அடுத்தது வாஸ்நகர் ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, பொதுவாக நான் கைக்குட்டை தான் உபயோகிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இடம் பிடிக்க வேண்டும் என்றால் ஜன்னல் வழியாக கைக்குட்டை அல்லது தண்ணீர் பாட்டில் வைத்து விட்டு சீக்கிரமாக வந்து சீட்டில் உட்காந்துருவேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
0: அவங்களை சீக்கிரமாக ஏற உடனும் இல்லை.
1: ஆமாம்.
0: பேருந்து புறப்படும் இடத்திற்கு சென்று விட்டால் கூட்ட நெரிசல் தொடங்குவதற்கு முன்பே ஜன்னல் இருக்கையை தேர்ந்தெடுத்து அமர்ந்து விடுவேன் அப்படின்னு திருமூலஸ்தான வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகணுமா?
1: ஓ, அடுத்து சின்ன வயசில் எங்கள் குடும்பத்தோட வருஷத்துக்கு 2 தரிசனம் வரும், அதுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அப்போ வசதி வாய்ப்பு
0: நடராஜர் தரிசனம்,
1: அதனால டவுன் பஸ்ல தான் போறது வழக்கம். அதுல காசு குறைவு, எனக்கு நல்லா நினைவருக்கு பஸ்ல இடம் பிடிக்க சின்ன பிள்ளை குள்ளமா இருப்பேன், அதனால என்ன ஜன்னல் வழியா தூக்கி போட்டு இடம் பிடிச்சாங்க. அந்த நிகழ்வுகளை இன்றும் நினைக்கும் போது மனசுல ஒரு மகிழ்ச்சி.
0: தெரியே இருந்தோம் இல்லையா அந்த குழந்தை யாரு யாருன்னு?
1: இவருதான் இவருதான் காட்டு மன்னார் கோயில் குழஞ்சியப்பன் அவர்களே. பரவாயில்ல, ஜன்னல் வழியா இடம் பிடிச்ச குழந்தை நீங்க தாங்கிறத இப்பதான் உறுதி பண்ணிருக்கீங்க.
0: பெரும்பாலும் பேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு முறை சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து பஸ் ஏற முடியவில்லை, அனைத்து பேருந்துகளும் கூட்டம் அதிகமாக இருந்தது. நாங்கள் 8 சென்றிருந்தோம். என் மாமா மகன் அப்பொழுது அவனுக்கு 15 என்ன செய்தான் என்றால், நாங்கள் ஏற வேண்டிய பஸ் வந்ததும் பின்பக்கமாக ஏறி கடைசி சீட்டில் தலைக்கு மேலே 2 கைகளையும் காலைகளையும் நீட்டி படுத்து விட்டான். பஸ்ஸில் இருந்த அனைவரும் சிரித்து விட்டார்கள் அப்படின்னு காரைக்கால் தலைவர் திரு பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பேக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அது ரொம்ப டேஞ்சர் இல்லையா? அது வேண்டாம்.
1: அடுத்தது, அட ஏங்க அந்த கதையை கேட்குறீங்க, பஸ்ஸில் இடம் பிடிக்கிறதுனா எனக்கு செம்ம
0: குஷியாமே.
1: ஆமாம், அப்படியே அப்பாவி யாருன்னு மூஞ்சியை பார்ப்பேன். அவர்கிட்ட ஐயோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அப்படியே ஒரு இடம் போட்டு வைங்கன்னு வெளியில் நின்று சொல்லுவேன். அவரு இறக்கம் பட்டு போட்டுருவாரு. அப்புறம் போய் அவர் வரலையாம்மா, நானே உட்காந்துக்கிறேன், ஜம்முன்னு உட்காந்து ஜாலியாக போவேன். பரவாயில்லையே, இது நல்ல ஐடியாவாக இருக்குல்ல.
0: சர்வராஜன் மரியாதை ரமேஷ் கைக்குட்டை அல்லது பயணிக்கும் பையன் சொல்லியிருக்காரு.
1: அடுத்து பாப்பாக்குடி மோகன்தாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பள்ளி கல்லூரி நாட்கள் தான் அதிகம் பேருந்து பயணம் செய்தது, பள்ளி காலங்களில் புத்தக பை தான், கல்லூரி நாட்களில் பை அதிகம் பயன்படுத்தியது இல்லை. ஏன்னா பள்ளிக்கு வந்து கல்லூரிக்கு நம்ம பை எடுத்துட்டு போதில் ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் கிழிச்சு பேண்ட் பாக்கெட் வச்சுட்டு போவோம் இல்லையா, அதனால வெறுமனே நோட்டு புத்தகங்கள் தான். குடையையும் கைக்குட்டையும் போட்டு பெண்கள் பிடிக்கும் ஜன்னல் ஓர இருக்க இன்னும் அழகாகி போகிறது. இவர் கல்லூரி காலத்துக்கு
0: போயிட்டார். எங்கள் காலேஜிலலாம் பேக்லாம் தூக்கிட்டு போயிருக்கோம். பேருந்து நிறுத்தம் வந்த உடனே அதிலிருந்து இறங்கும் பயணியிடம் ஒரு துண்டு அல்லது கைக்குட்டையை கொடுத்து ஜன்னல் ஓரம் சீட்டில் இடம் போட சொல்லுவேன். அதன்படி சீட் போட்ட இடத்தை பார்த்து கொண்டே அமைதியாக போய் உட்கார்ந்து கொள்வேன். அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் அந்த சீட்டை பார்த்துட்டே ஏறது நிறைய பேர் தான் பண்ணுவோம், யாராவது எடுத்துறாங்களா எடுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
1: பேருந்தில் இடம் பிடிப்பது பயணத்தில் நமக்கான சின்ன போட்டி தான், அதில் போட்டியில் ஜெயிக்கிறதே ஒரு சுவராசியம் தான். இந்த போட்டி அனுபவம் எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு அப்படின்னு வலங்கை நாட்டுத்துறை அனுப்பியிருக்கார்.
0: கர்ச்சீஃப் போட்டு இடம் பிடித்தேன், அதில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டாரு, நான் நின்றுக்கிட்டே வந்தேன் அப்படின்னு கார்த்திகேயன் பூந்தோட்டம் கார்த்திகேயன் நினைக்கிறேன் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்கன்னா, தனிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், கையில் உள்ள பையனை மட்டும் கைக்குட்ட 2 சீட்டில்

0: வச்சிருவேன், கல்லூரி நாட்கள் மயிலாடுதுறை முதல் சிதம்பரம் செல்லும் போது ஜன்னல் வழியா போட்டுடுவேன் அப்படின்னு அனுப்பியிருக்கிறார்
1: தேவனூர் ஜோதிலட்சுமி. கூடுமான வரை நான் முதலில் ஏறிவிடுவேன், ஏன்னா நான் உள்ளியா இருப்பதா இடுக்குள்ள பூந்து ஏறிடலாங்க அவங்க. கூட்டத்துக்கு நடுவே நுழைந்து ஏறி விடுவேன். கொஞ்சம் இடிபாடு இருக்கத்தான் செய்யும். சாலையோரம் இருக்கும் இயற்கை காட்சிகளையும் கடை வீதிகளையும் ரசித்து பார்க்க எனக்கு ஜன்னல் ஓர சீட் மிகவும் அவசியங்க. அதற்காக கூட்ட நெரிசலில் போராடி ஏறுவேனே தவிர எந்த விதமான பொருளை போட்டு இடம் பிடிக்கவோ பிறரோடு வாக்குவாதங்கள் செய்யவோ மாட்டேன். இறுதியாக ஜன்னல் ஓர சீட் கிடைக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தவும் மாட்டேன். அவங்க ஜன்னல் வரையே ஏறி கூட போயிடலாம் இல்லையா?
0: Yeah!

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 9:30.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா

0: நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தேதியும் சேதியும். இன்று ஜூலை 7 நாள். வரலாற்று ஏடுகளில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு. மன்னிப்பு என்பது ஒரு உன்னதமான செயல். அது காயங்களை ஆற்றவும், முறிந்த உறவுகளை சரி செய்யவும், அமைதிக்கும் நல்லிணக்கத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு செயல்முறை. கலாச்சாரங்கள், மதங்கள், தனிப்பட்ட மனக்குறைகளை கடந்து நிற்கும் ஒரு உலகளாவிய கொள்கையாக மன்னிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் பொருட்டும், மனித மனத்தின் மீது மீள்திறனையும் நமது கருணை காட்டும் திறனையும் கொண்டு வரும் நோக்கில் இன்று உலக மன்னிப்பு நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
0: 1930 உலகின் முதல் முழுமையான வண்ண தொலைக்காட்சி காட்சியை ஜான் லோஹிபர்ட் அறிமுகப்படுத்திய நாள் என்று. தொலைக்காட்சி வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் இது. தொலைக்காட்சியின் முன்னோடி என போற்றப்படும் இவர் 1888 ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்தவர். ஜான் லோஹிபர்ட் உலகின் முதல் முழுமையான வண்ண தொலைக்காட்சியை அறிமுகப்படுத்திய நாள் இன்று.
3: புதிய உலக 7 அதிசயங்களில் தாஜ்மஹால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள் என்று. 2007 இதே நாளில்தான் உலகம் முழுவதும் உள்ள 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாக்களித்து அதில் இந்தியாவின் தாஜ்மஹால் புதிய உலக 7 அதிசயங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டது.
0: 1981 இதே நாளில் சூரிய ஆற்றலில் இயங்கும் சோலார் சேலஞ்சர் விமானம் ஆங்கில கால்வாயை வெற்றிகரமாக கடந்தது. இது முழுமையான சூரிய ஆற்றலை பயன்படுத்தி சாதனை படைத்த விமானமாக வரலாற்றில் இடம் பிடித்த நாள் இன்று.
3: இந்திய சமூக செயற்பாட்டாளரும், ஆதி தமிழர்களுக்கான சமூக போராளியாகவும் அறியப்பட்டவருமான அரசியல்வாதியுமான திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாள் என்று. இந்திய விடுதலை போராட்டத்திலும் பங்கு பெற்ற இவருக்கு இந்திய அரசு 2000 அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்தியிருக்கிறது.
0: உலக புகழ்பெற்ற ஓவியர் மார்க் சாகல் அவரின் பிறந்த நாள் என்று. 1887 பிறந்தவர். கனவு, நினைவுகள், யூத பாரம்பரியம், காதல், நாட்டுப்புற கதைகள் ஆகியவற்றை வெளிப்படுத்திய ஓவியங்களுக்காக புகழ்பெற்றவர் இவர். 20 நவீன கலையின் அடையாளங்களாக இவரது படைப்புகள் கருதப்படுகின்றன. உலக புகழ்பெற்ற ஓவியர் மார்க் சாகல் அவரின் பிறந்த நாள் இன்று. 1896 இந்தியாவில் முதல் தடவையாக பம்பாயில் திரைப்படம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் இன்று. 1959 இதே நாளில் வெள்ளிக்கோள் ரேகுலஸ் விண்மீனை மறைத்த நாள் இன்று. இந்நிகழ்வால் வெள்ளியின் விட்டம் மற்றும் அதன் வளிமண்டலம் போன்றவை அளக்க உதவியது. அடுத்த நிகழ்வு 1906 மருத்துவம் மற்றும் உடலியலுக்கான நோபல் பரிசு பெற்ற இத்தாலிய மருத்துவர் கேமிலோ கொல்கி அவரின் பிறந்த தினம் இன்று. கொல்கி கருவி என்ற உயிர் சிற்றணுவை கண்டுபிடித்ததற்காக இவர் அறியப்படுகிறார். அவரின் பிறந்த நாள் இன்று.
3: தமிழக எழுத்தாளரும், திரைப்பட தொகுப்பாளர், பத்திரிகையாளர், பதிப்பாளர், வசன ஆசிரியர் என பன்முகம் கொண்ட எழுத்தாளர் அரு ராமநாதன் அவர்களின் பிறந்த நாள் என்று. ரதிப்பிரியா, கு நா ராமையா ஆகிய புனை பெயர்களிலும் நிறைய படைப்புகளை தந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மிக புகழ்பெற்ற ராஜராஜ சோழன் திரைப்படத்தின் திரைவசனகர்த்தா இவர் என்பது சிறப்புக்குரியது.

0: இந்த பாடலை எழுதியவரும் இந்திய விடுதலை போராட்ட வீரரும் தமிழ் கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான காமு ஷெரீப் அவர்களின் நினைவு நாள் இன்று. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகில் உள்ள அபிவிருத்தீஸ்வரம் என்னும் ஊரில் பிறந்த இவர் சிறுகதை, நாடகம், இலக்கிய கட்டுரைகள், கவிதை நூல்கள், குறுங்காவியம், உரை நூல் என எழுத்துக்களில் முத்திரை பதித்த கவிஞர் காமு ஷெரீப் அவர்களின் நினைவு நாள் என்று.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிய ஒரு விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: காரைக்கால் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
6: ஹாய், எப்படி இருக்க? என்ன உன்ன ரொம்ப நாளா பார்க்கவே முடியல.
7: இல்லக்கா, எனக்கு ஸ்கூல் லீவ் இல்லையா, அதனால நானும் எங்க அக்காவும் எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம். இன்னைக்கு தாங்க வந்தோம்.
6: என்னைக்கு வந்தா என்னடி, எப்படியா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயம்னா தான் நீ என்ன தேடி வருவ, சும்மாவா வருவ?
7: ஹாய் அக்கா, எப்படி கண்டுபிடிச்சீங்க?
6: ஏண்டி உன்னை நான் இன்றைக்கி நேத்தா பார்க்குறேன், எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கேன். உன் ஸ்கூலில் ஏதாச்சும் ஃபங்க்ஷனு, ஏதாச்சும் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி இப்படின்னா தான் நீ என்னை தேடி வருவேன்.
7: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்கக்கா.
6: சரி, இன்றைக்கி எதுக்கு வந்து சொல்லு.
7: அக்கா அக்கா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச தாங்க வந்திருக்கேன்.
6: அதான் தெரியுதே, சொல்லு.
7: எங்களோட ஸ்கூலில் வன மகோத்சவ வாரம் நிறைவு நாளாக கொண்டாடுறாங்கக்கா. எங்கள் ஸ்கூலில் மரம் நடு விழா ஒரு 4 மணிக்கு தொடங்குறாங்க. நான் அதில் பேச போகிறேங்க்கா, அதுக்கு ஸ்கிரிப்ட் தேவைப்படுது.
6: ஓஹோ,
7: அந்த ஃபங்க்ஷனில் மரம் கன்றுகள்லாம் நாங்கள் நட இருக்கோம்.
6: ஓஹோ, அப்புறம்?
7: அதனால் வழக்கம் போல் நான் அதில் சில விஷயங்கள்லாம் பேச போகிறேன், அதுக்கான ஸ்கிரிப்ட் தேவைப்படுது.
6: ஓஹோ, அம்மாவுக்கு ஸ்கிரிப்ட் தேவைப்படுதோ, அதனால தான் இந்த அக்கா ஞாபகம் வந்துச்சா?
7: அக்கா, நான் பேசி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா உங்களுக்கு தானக்கா பெருமை.
6: சரி சரி, ரொம்ப ஐஸ் வைக்காத. சரி வா, சொல்கிறேன். உனக்கு இப்போ என்ன வன மகோத்சவ வாரம் பற்றி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே?
7: ஆமாங்கா.
6: வன மகோத்சவ என்பது இந்தியாவில் ஆண்டுதோறும் ஜூலை 1 முதல் ஜூலை 7 வரை, அதாவது இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படும் ஒரு தேசிய அளவிலான மரம் நடும் திருவிழாவாகும். புவி வெப்பமயமாதலை தடுத்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மரங்களின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த மரம் நடு இயக்கம் 1947 ஜூலை மாதத்தில், அதாவது இந்த மாதத்தில் பஞ்சாபி தாவரவியலாளரான MS ரந்தாவா என்பவரால் தொடங்கப்பட்டது. பின்னர் 1950 அப்போதைய மத்திய வேளாண் அமைச்சராக இருந்த காமா முன்ஷி என்பவரால் இந்த விழா முறையாக விரிவுபடுத்தப்பட்டு நாடு முழுவதும் மக்களிடையே மரக்கன்றுகளை நடும் பழக்கத்தை ஊக்குவிச்சது. மரங்களின் திருவிழா என்று பொருள்படும் இந்த விழாவில் இந்தியா முழுவதும் இப்போ உங்கள் ஸ்கூலில் நடத்த போகிறாங்களே இன்றைக்கி 4 மணிக்கு, அதே மாதிரி அரசாங்க நிலையங்கள், பள்ளிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் இணைஞ்சு 500,000 மரக்கன்றுகளை நடுறாங்க.
7: சூப்பர்க்கா.
6: சரி, அதை விட ஒரு முக்கியமான விஷயம், சரியான நேரத்துக்கு நீ இன்னைக்கு வந்திருக்க.
7: அப்படியாக்கா?
6: ஆமாம்மா, இன்னைக்கு காலையில் நம்ம காரைக்கால் பண்பலை இருக்கு இல்லையா, இன்னும் ஒரு 3 நிமிஷம்தான் இருக்குது தொடங்கிறதுக்கு. அதில் ஒரு சித்திரம் வருதான் வன மகோத்சவ வாரம் குறித்து. அதில் இந்திய வன சேவை அதிகாரி, காரைக்கால் வன துணை பாதுகாவலராக இருக்கிற நந்தகுமார் IFS அவங்க பேசியிருக்காங்க. கேட்கலாமா? சரியா, அந்த நிகழ்ச்சியை நீ கேட்டுக்கோ, அதே மாதிரி உன் ஃபோனில் ரெக்கார்டும் போட்டுக்கோ. அதை கொண்டு போய் நீ நல்லபடியாக மனப்பாடம் பண்ணுறியோ இல்லை படித்து தெரிஞ்சுக்கிறியோ 4 மணிக்கு போய் சூப்பராக பேசி நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வர, ஓகேவா?
7: ஆ, ஓகேக்கா. அக்கா, அதுவும் முக்கியமாக காரைக்காலில் நம்ம அந்த வன மகோத்சவத்தின் மூலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் செய்யணும், அதை பற்றி வேற பேச சொல்லியிருக்காங்கக்கா.
6: சரி சரி, டைம் ஆகிடுச்சு, இரு அந்த ப்ரோக்ராமை போடுறேன். அப்பா கரெக்டா போட்டுடும், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
8: நேயர்கள் கேட்கவிருப்பது வன மகோத்சவ வாரம் சித்திரம். நிகழ்ச்சியில் தகவல்களை வழங்குகிறார் காரைக்கால் வனவிலங்குகள் மற்றும் வனவிலங்கு துறை துணை வன பாதுகாவலர் நந்தகுமார் IFS அவர்கள்.
9: மை டியர் சிட்டிசன்ஸ் ஆஃப் கராய்க்குல் அண்ட் யங் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இட் இஸ் அன் அப்சல்யூட்லி ஆனர் டு கனெக்ட் வித் ஆல் ஆஃப் யூ ஓவர் தி ஏர்வேவ்ஸ் ஆஸ் வி செலிப்ரேட் the commencement of One Maha 2026, the great festival of forest. As a deputy conservator of forest region Karaikal, I see this not just as an official department function but as a crucial turning point for the future of Karaikal.

0: தி கம்யூனிட்டி கம்ஸ் டுகெதர் டு பிளான்ட் 111 ட்ரீஸ் இன் ஹர் ஹோனர். ஓவர் த இயர்ஸ் தே ஹவ் பிளான்டெட் ஓவர் அ குவார்ட்டர் மில்லியன் ட்ரீஸ், டிரான்ஸ்ஃபார்மிங் அ ட்ரவுட் ப்ரோன் பேரன் மைனிங் ஏரியா இன் டு அ லஷ் கிரீன் பேரடைஸ் வித் அ ரைசிங் வாட்டர் டேபிள். இஃப் அ ட்ரை வில்லேஜ் இன் ராஜஸ்தான் கேன் டூ இட், வை கான்ட் கோஸ்டல் அண்ட் ஃபர்டைல் கராய்கல் டூ இட்? ஆஸ் டெபுட்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் கராய்கல், ஐ ஆம் ஹியர் டு ப்ராமிஸ் தட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வில் சப்போர்ட் யூ எவ்ரி ஸ்டெப் ஆஃப் தி வே. வி ஆர் ஓப்பனிங் அப் அவர் நர்சரி டு தி பப்ளிக், ப்ரொவைடிங் ட்ரீ சாப்ளிங்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஹவ்எவர் வி ஆர் இன்ட்ரோடியூசிங் அ சிஸ்டம் ஆஃப் ட்ரூ பார்ட்னர்ஷிப் டு என்ஷுர் அக்கௌண்டபிலிட்டி. வி ஆஸ்க் தட் இண்டிவிஜுவல்ஸ், வில்லேஜ் பஞ்சாயத், டெம்பிள் ட்ரஸ்ட் ஆர் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ரோச் தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வித் அ சிம்பிள் ரிக்வெஸ்ட். யுவர் ரிக்வெஸ்ட் நீட்ஸ் டு ஸ்டேட் ஜஸ்ட் டூ திங்ஸ், யுவர் ஸ்பெசிஃபிக் சாம்பிளிங் ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் பிளேஸ் வேர் யூ கோயிங் டு பிளான்ட் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் லேண்ட். ஷூ அஸ் தட் யூ ஹவ் ஐடென்டிஃபைட் த லேண்ட் அண்ட் தி கமிட்மெண்ட் டு ப்ரொடெக்ட் தெம் அண்ட் வி வில் ஹேண்ட் ஓவர் த கிரீன் வெல்த் டு யூ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்.
1: வன மகோத்சவ வாரம் சித்திரம் நிகழ்ச்சியில் தகவல்களை வழங்கினார் துணை வன பாதுகாவலர் இ நந்தகுமார் ஐஎஃப்எஸ் அவர்கள்.
2: அக்கா, இவர் சூப்பரா பேசினாரு, ஆனா வந்து ஃபுல்லா ஆங்கிலத்திலேயே பேசிட்டாரா, அதனால இதை கொஞ்சம் கோர்வையா எனக்கு தமிழ்ல சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கா.
3: அவரு இதுல மிக முக்கியமா என்ன சொன்னாரு தெரியுமா? வன மகோற்சவம் என்பது வெறும் மரம் நடுவிழா மட்டும் கிடையாது, அது ஒரு பொறுப்பான விழா. இயற்கையிடம், வருங்கால தலைமுறைகளிடம் மற்றும் நமது சொந்த வாழ்வாதாரத்திடம் நாம் கொண்டிருக்கும் பொறுப்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதோட காரைக்கால் மற்றும் புதுச்சேரி இளைய தலைமுறையினர் உட்பட ஒவ்வொரு குடிமகனும் இந்த இயக்கத்தில் செயற்படணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டார். சின்ன சின்ன செயல்களை கொண்டு பசுமை இடங்களை நம்ம உருவாக்கணும், இருக்கிற காடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னும், உயிரின பன்முகத்தன்மையை வளர்க்கணும், அதிலெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒற்றுமையான முயற்சி மற்றும் தொடர்ச்சியான உறுதியோட நாம் காரைக்காலை மேலும் பசுமையாக, ஆரோக்கியமாக, நிலைத்தன்மையாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரலாற்றுத்துவம் மிக்க கடற்கரை பகுதியில் இருக்கிற காரைக்காலில் வன மகோத்சவத்தை கொண்டாடுறது பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவில் தொடங்கியுள்ள தேசிய திட்டமான ஏக் பேட் மா கே நாம், மத்திய கல்வி அமைச்சகத்தின் எக்கோ கிளப் ஃபார் மிஷன் லைஃப் திட்டத்தின் கீழே பள்ளி மாணவர்களிடையே முன்னெடுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம். இதை முன்னோற்றி நாம் கொண்டாடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படின்றது இதோட தமிழ் அர்த்தம். அதுதான் நம்ம வன பாதுகாவலரும் சுட்டி காட்டியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் காரைக்காலை பார்க்கும்போது அங்கே இருக்கிற வேளாண் நிலங்களை மட்டும்தான் பார்க்குறோம், ஆனால் அறிவியல் ஆய்வுகள் வேறுபட்ட விஷயத்த சொல்லுது. காரைக்காலோட சுற்றுச்சூழல் மீதான ஆய்வுகள், அரசலாறு நதி இருக்கு இல்லையா, அந்த நதியோட விரிவான உயிரியல் பல்தொகுப்பை உள்ளடக்கியதோட காரைக்கால் ஒரு மிக முக்கியமான சுற்றுச்சூழல் அதிவலிமை கொண்ட இருப்பிடம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அதோட ஆஸ்திரேலிய பறவை பயண பாதையில் நீளமான தூரத்திலேருந்து வரக்கூடிய பறவைகளுக்கு முக்கியமான ஓரிடமாக காரைக்கால் செயல்படுதான். அதே மாதிரி இந்த மாங்க்ரோஸ் காடுகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இயற்கையின் அரண்களாக இருக்கா, நம்முடைய கடற்கரை மணலை ஒன்றிணைத்தும் மணல் ஈர்ச்சியை சரி செய்தும் கடல் ஆழ்வை தடுப்பதிலும் நின்று கரையை பாதுகாக்குதான். அதனால் மாங்க்ரோவ் மரங்களை அரசலாறு ஓரத்தில் வைத்து நாம் பயன்படுத்தணும், கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மரங்கள் நம்முடைய நிலத்தையும் நீரையும் பாதுகாக்கும் இயற்கை பொறியாளர்களாம். அவற்றின் வேர் அமைப்புகள் நம் மண்ணை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு மழை நீர் நெருங்கும் போது அதை நம் தரையில் நுழைய செய்து கடலுக்கு போகாமல் நம் தரைநீர் மட்டத்தை உயர்த்துதான். அதே மாதிரி வன மகோத்சவ வார கொண்டாட்டம் அப்படின்றது மரம் நட்டு அதை புகைப்படம் எடுத்து அப்படியே விட்டுடுறோம், சில நாட்களில் அந்த செடியும் இறந்து போயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் நாம் நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக செடிகளை நட்டு பராமரித்து கவனித்து அதை வந்து நம்ம வளர்க்கணும். அதோடு இல்லாமல் முக்கியமாக நம்ம நாட்டு மரங்களான நெல்லி, வேம்பு, பனைமரம் உள்ளிட்ட மரங்களை நம்ம வீட்டருகிலும், கோயில் அருகிலும், பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும், அதோடு இல்லாமல் அரசு அலுவலகங்களிலும் நட்டு வன மகோத்சவத்தை சிறப்பாக இந்த வருடம் கொண்டாடணும். நாளையோடு இந்த வன மகோத்சவம் நிறைவடைய இருக்கு இல்லையா, அந்த வகையில் நாம் காரைக்காலை இந்த வன மகோத்சவ தினத்திலிருந்து மிக சிறப்பான, செழிப்பான ஒரு மாவட்டமாக மாற்றணும் அப்படின்றதையும் இந்த வன மகோத்சவ வாரத்தில் தெரிவிச்சுக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. உணவு

0: மற்றும் வேளாண் அமைச்சராகிய டாக்டர் கே எம் முன்ஷி அவர்கள் 1950களில் தொடங்கிய இந்த தினத்தை ஜூலை மாதத்தில் ஒரு தேசிய இயக்கத்தை உருவாக்குவதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பசுமை என்றால் ஒழுங்கு, ஒழுங்கு என்றால் உணவு, உணவு என்றால் வாழ்க்கை. 70 ஆண்டுகளுக்கு மேலே இந்தியா இந்த விழாவை கொண்டாடி மனிதன் மற்றும் காடுகள் இடையே உள்ள பரஸ்பர உறவை நமக்கு நினைவூட்டுது. நாம் காடுகளை பாதுகாக்கிறோம், நம்முடைய வாழ்வுக்காக தான் அதை நம்ம பாதுகாக்கிறோம். காரைக்காலோட முழு நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டால் ஒரு தனி மனிதர் அல்லது ஒரு கிராமம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நமது நாட்டிலேருந்து 2 புகழ்பெற்ற உதாரணங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது முதல்ல கர்நாடகத்தை சேர்ந்த திம்மக்காவை நினச்சி பார்க்க சொல்கிறார். அவர் ஒரு ஏழை தொழிலாளி. அந்த வெற்றிட அவர் குழந்தை இல்லாததுனால அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அவரும் அவரோட கணவரும் 4 கிலோமீட்டர் நீளமான நெடுஞ்சாலையின் ஓரத்தில் ஆலமரக்கன்றுகளை நட்டு அதை தங்களுடைய சொந்த குழந்தைங்க மாதிரி பராமரித்தாங்க. அதனால் அவங்களுக்கு சுமார் 400 ஆலமரங்கள் ஒரு பசுமையான நெடுஞ்சாலை கூரையாக உயர்ந்து நிற்குது. அதன் காரணமாக மதிப்புமிக்க பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது. ரெண்டாவது, ராஜஸ்தானில் உள்ள தீபி பாலி கிராமத்தை பாருங்க. கிராமத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த சமூகத்தினர் ஒன்றாக சேர்ந்து அவளுக்காக 111 மரங்களை நடுறாங்க. ஆண்டுகள் கடந்து அவங்க லட்சக்கணக்கான மரங்களை நட்டு வறட்சியான சுரங்கப்பகுதியை ஒரு பசுமையான சொர்க்கமாக மாற்றிருக்காங்களாம். அதனால் நம்மளால் முடியாதா, நாமும் நம் காரைக்காலை பசுமையாக மாற்றணும் அப்படின்றதை தான் அவர் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. சரி, இது வரைக்கும் அவர் சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டுக்கிட்டியா? இதை அப்படியே நீ படிச்சுக்கோ. ஏன்னா காரைக்காலை வனமகோத்சவ வாரத்தால் என்ன பயன் அப்படி பேச போகிற இல்லையா? இவர் சொன்ன விஷயங்கள் உனக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதை எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு போய் பேசி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து நாளைக்கு எங்கிட்ட காமிக்கணும். ஓகேவா நித்யா?
1: ஓகேக்கா, கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. மறுபடியும் இந்த ரெக்கார்டை போட்டு கேட்டு இன்னும் நிறைய விஷயங்களை தெளிவு பண்ணிக்கிட்டு நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவேன். ஓகேக்கா, பாய், பார்க்கலாம்.
0: பாய்.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. தொடர்கிறது
3: திருவாரூர் திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும் காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பொன்னகை வாங்கி
2: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நேர்களுக்கு சீமாட்டி சில்க்ஸின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
7: அதம்பார் கலைச்செல்வி சொல்லியிருக்கிறாங்க, பேருந்தில் ஜன்னல் வர சீட்டு எப்படி பிடிப்போம் அப்படிங்கிறதுக்கு, முண்டி அடித்து கொண்டு ஏறி இடம் பிடித்திடுவேன், முடியாத பட்சத்தில் கரைச்சி போட்டு இடம் பிடித்திடுவேன். ஆனால் இடம் பிடிச்சிருவாங்களா அவங்க?
2: அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரிவள். நான் சென்னையிலிருந்து எனது ஊர் செல்வதற்காக 9:30 பேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நுழையும் போதே சரியான கூட்டம் பார்த்தேன். சரியான கூட்டம் நான் பார்த்தேன். ஓட்டுநர் பக்கம் போய் எனது பேக்கை வச்சு இடம் பிடிச்சேன், அப்பாடான்னு போய் அமர்ந்தேன் அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு. ஓட்டுநர் சீட்டிலுக்கே சீட்டு போட்டிருக்காரு.
7: இடம் கிடைத்தால் உட்காருவேன், இல்லை என்றால் என்றபடியே பயணம் செய்வேன். வேகத்தையுடைய வேகம் தான் முக்கியம். தள்ளுமுள்ள இல்லாமல் காத்திருப்பேன். கூட்டத்தில் தள்ளுமுள்ள தெரியாமல் வரிசையை பின்பற்றி ஏறுவதுதான் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொடிக்கால் பாளையம் ஷாகுல்

0: அடுத்து நன்னில மம்பளவாணன், சாதாரண பேருந்தில் பயணம் செய்ய இருந்தால் 20 நிமிடத்திற்கு முன் சென்று நம்முடைய இருக்கையை தெரிந்து எடுத்து கொள்ளலாம். பிறகு கூட்டம் இருந்தால் துண்டையோ அல்லது கைக்குட்டையோ போட்டு ஜன்னல் ஓரம் இடம் பிடிக்கலாம். இயற்கை காற்றை வாங்கி கொண்டு செல்லவும் பழைய நினைவுகளை ஏற்படுத்தியதற்கு நன்றி அப்படின்னு நினைப்பிருக்கார்.
1: குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன். ஜன்னல் வழியை இடம் பிடிக்க எனக்கு துண்டு அல்லது பேக சீட்டில் வைத்து கூட்டம் குறைந்ததும் ஏறி போய் இடம் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து கோமல் சரவணன், கைக்குட்டை போட்டு இடம் பிடித்த அனுபவம் உண்டு அப்படின்னு அனுப்பியிருக்கிறார்.
1: எப்போதும் செய்கிறது தான், நம்ம கையில் உள்ள கர்ச்சிஃப் அல்லாத ஏதாவது ஒரு பொருள் அப்படியே ஜன்னல் வழியாக போட்டு இடம் பிடிக்கிறது. பயண சீட்டு முன்பதிவு செய்யும் போது ஜன்னல் ஓரம் சீட்டு கேட்பது, இல்லைனில் மேலே ஏறி நபரிடம் சொல்லி சீட் பிடிப்பது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பஞ்சநதிக்குளம் கோவில் இளவரசன்.
0: அடுத்து உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி கெஞ்சி இடம் பிடித்து ஜன்னல் ஓரத்தில் அந்த இயற்கை காட்சிகளை ரசித்து வருவது தனி அலாதி சுகம்தான் அனுப்பியிருக்கார் அதம்பார் ராமன்.
1: இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க இனிமே உடல்நிலை சரியில்லைன்னு கேட்டால் கொடுப்பாங்களா?
0: ஆமாம், அது வேற இருக்குல்ல.
1: அவரிக்காடு வித்யா வீரமணி, பேருந்தில் முன்வாசல் வழியாக சென்று இடம் கிடைத்தால் உட்கார்வேன், இல்லை என்றில் இருக்கும் இடத்தில் உட்கார்ந்து கொள்வேன். ஜன்னல் வர இருக்கையாக எந்தவித முயற்சியும் எடுப்பதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நாகூர் அலோன்ஸ் ராஜ் நிறைய சீட்டு பிடிச்சிருப்பார். இவருக்கு பெரிய பாராகிராஃப். பஸ்ஸில் இடம் பிடிப்பது, மயிலாடுதுறையிலேருந்து நாகப்பட்டினம் வர்ற பஸ்ஸில் இடம் பிடிக்கிறதுக்காக ஜன்னல் வழியாக ஒரு மஞ்சள் பையை போட்டு இடம் பிடிக்கலாம்னு இருந்தேன். அந்த மஞ்சள் பையில் என்னுடைய மணிப்பர்ஸு, வியாபாரம் செஞ்ச பணம், செல்ஃபோன் எல்லாம் இருந்துச்சு. அதை மறந்து அந்த பையன் ஜன்னல் வழியாக சீட்டில் வச்சுட்டு உள்ளே போய் பார்த்தப்போ அந்த பையன் காணலை. பஸ்ஸில் யார்கிட்ட கேட்டாலும் நான் எடுக்கலை, நீ எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யறது, பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் கீழே இறங்கி வந்து என் நண்பர்கிட்ட பணம் வாங்கி நாகூர் வந்து சேர்ந்தேன். அதுலேருந்து பஸ்ஸில் இடம் பிடிக்கிறதே விட்டுட்டேன். ஒரு பஸ் இல்லைனாலும் அடுத்த பஸ் போயிடலாம் அப்படின்னு பணம் பறி கொடுத்தது, பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் தவிச்சதெல்லாம் அதில் நினைவுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கும்னு சொல்லியிருக்கேன்.
1: நாகூர் அனௌன்ஸ் ராஜோட அனுபவத்தை கேட்டுக்கோங்க. இப்போ புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, இப்பொழுதெல்லாம் பஸ்ஸில் பயணிப்பது குறைந்து விட்டது, ட்ரெயினில் அதிகமாக சென்று வருகிறேன். அதுவும் முக்கியமாக பேசஞ்சர் ட்ரெயினில் தான் ஜன்னல் போகிறேன். ஜன்னல் சீட்டு எப்போவும் அங்கே ஃப்ரீயாக தான் இருக்கும், பெருசாக இடம் பிடிக்கிறதுக்கெலாம் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஜன்னல் ஓரத்தில் உட்கார்றது எங்களுக்கு பிடிக்கும், அதனால் கஷ்டப்பட்டு துண்டு கர்ச்சிப்பெல்லாம் போட மாட்டோம். ஏறும்போது ஜன்னல் வர சீட்டு கிடைச்சா உட்காந்துப்போம், அப்படி இல்லைன்னா எந்த இடம் கிடைக்குதோ அங்கே உட்காருவோம். கண்டிப்பாக படியில் மட்டும் நிற்க மாட்டோம்னு நினைப்பிருக்காங்க. கீழே குடியிருப்பு ஜான்சி கவியரசி.
1: நெய்விலக்கு தூயமணி, பேருந்தில் இடம் பிடிக்க கையில் இருக்கும் விலை மதிப்பெற்ற பொருள் இருந்தால் போட்டு இடம் பிடிப்பேன், இல்லை என்றால் நின்று கொண்டே பயணம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: மேலையூர் கோவை செம்பியன் என்ன அனுப்பியிருக்கார், புகார் மேலையூர், பேருந்தில் இடம் பிடிக்க நான் வயசு காரணமாக இடம் பிடிக்க முயற்சி செய்ய மாட்டேன், சில பேர் வயதானவர்கள் இடம் கொடுப்பார்கள், அப்படி இல்லை என்றால் சீட்டின் ஓரமாக நின்று கொண்டு பயணம் செய்வேன் அப்படின்னு நினைப்பிருக்கார்.
1: திருவாரூர் நஸ்ரீன் சொல்லியிருக்காங்க, பேருந்து பயணத்தில் ஜன்னல் ஓரத்தில் அமர்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும், கையில் இருக்கும் பொருள் வைத்து விடுவேன், அப்படியே ஜன்னல் சைடு போகிறது நல்லா இருக்கும்.
0: உட்காந்து போகிறது
1: நல்லா இருக்கும். ஆனால் இப்போ என் பையன் தான் இடம் பிடித்து அவன் தான் உட்காரணும் உட்காறான், அவன் நான் சோகத்தில் வருவேன். ஆனால் குழந்தைங்க இப்போ அப்படி தான்
0: பண்ணுறாங்க. அடுத்து பொறையார் விக்னேஷ், ஜன்னல் சீட்டு கிடைச்சாதான் பேருந்தில் ஏறுவேன், இல்லைன்னா எனக்கு பேருந்துனாலே வாந்தி மயக்கம் வரும் சார் அப்படின்றாங்க.
1: பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க, கைக்குட்டையை போடுவேன் அல்லது ஹேண்ட்பேக் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்விமாரி சொல்லியிருக்காங்க, மேல் சட்டையை கட்டி ஜன்னல் வழியாக சீட்டில் இடம் அவங்க அப்பா போட்டுட்டாங்களாம், பஸ்ஸில் ஏறி பார்த்தா சட்டையை காணுமா, அதனால் அதை நினச்சா இன்னுமே எனக்கு சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: அடுத்து நான் காலேஜ் படிக்கும்போது நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர் காலேஜுக்கு செல்ல இடம் பிடிக்க என்னுடைய லஞ்ச் பாக்ஸை வச்சிருப்பேன். அதை போல் இன்னொரு தோழியும் வச்சிருந்தாங்க. லஞ்ச் பாக்ஸ் மாறி போய் என்னுடைய பாக்ஸ் அவங்களுக்கு போயிடுச்சு, அவங்களுடைய பாக்ஸ் எனக்கு வந்துடுச்சு. உணவு அருந்தும் போது பார்த்தால் தான் தெரிகிறது என்னுடைய உணவு அவருக்கும் அவருடைய உணவு எனக்கும்னு. அன்றிலிருந்து உணவு பாக்ஸ் வைப்பதே தவிர்த்து விட்டேன். எப்படியோ நல்ல சாப்பாடு கிடைச்சிதா இல்லையா, அதில் சந்தோஷப்படுறது.
1: நல்ல சாப்பாடு உங்களுக்கு எப்படி தெரியும்,
0: இருக்கலாம்ல, இருந்திருக்கும்ல.
1: அப்போ அவங்க உங்கள் வீட்டு சாப்பாடு நல்ல சாப்பாடு இல்லைன்னு
0: சொல்கிறீங்க. அது தினமும் உப்புமாவாக இருந்தால்
1: திருக்கடியூர் சுபா சொல்லியிருக்கிறாங்க, ஒரு முறை கைக்குட்டையை வந்து பஸ்ஸில் இடம் பிடிக்க போட்டிருக்காங்க, அந்த கைக்குட்டையை காணா போயிடுச்சான்.
0: ம்
1: ஆனால் இருந்தால் நல்லது, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க.
0: இதுவரை நாம் பயணித்தது பாயிண்ட் டு பாயிண்ட். இன்றைய நிகழ்ச்சிக்காக பின்னூட்டங்களை அனுப்பிய அனைத்து நேர்களுக்கும், இல்லத்திலிருந்து நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கும் நன்றி. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10 மணி.

நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.

வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வழக்கமாக இந்த சீசன், அதாவது வந்து இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கிறதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20-30% ஆஃப் த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சர்ஜரிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். எப்பயுமே எங்களுக்கு இந்த இது இருக்கும். ஸோ அவங்க வந்து டிப்பிக்கலாக நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குறது வந்து, இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறது தான். ஸோ யூஸ்வலாக எங்கிட்ட பேஷண்ட் வந்தாங்கன்னா, எந்தளவுக்கு கால் வளைவு இருக்குது, எல்லாமே டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு

0: நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறது வந்து இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறது தான். ஸோ யூஸ்வலாக என்கிட்ட பேஷண்ட் வந்தாங்கன்னா எந்தளவுக்கு கால் வளைவு இருக்குது, எல்லாமே டெஸ்ட்லாம் எடுத்துட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணிடுவோம். சர்ஜரி பண்ணிவிட்டு மூணாவது நாள் வீட்டுக்கு அமைச்சிருவோம், ரெண்டாவது நாள் நடக்க வச்சுருவோம். ஸோ இன்றைக்கி பண்ணுறோம், நாளைக்கு நடக்க வச்சுருவோம், எக்ஸசைஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அமைச்சிருவோம். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம ஆப்ரேஷன் பண்ண வழி இருக்கும். ஸோ வழி சுத்தமாக இருக்கான்னு சொல்ல முடியாது, ஆப்ரேஷன் பண்ண பண்ணல, சாதாரணமாக ஒரு கையில் லைட்டாக நம்ம கிழிச்சிக்கிட்டாலே அந்த வழியை சும்மா மடக்கி நீட்டும் போது ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்குது. ஸோ சிமிலர் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து பெரிய சர்ஜரி. நம்ம என்னென்னா நிறைய பேருக்கு அந்த மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சைனா அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா எலும்பே கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஜென்ரல் இது வந்து எல்லாத்துக்கும் இருக்க இது தானே, இது வந்து புரிதல் இல்லாமல் எல்லாருமே கேட்குற கேள்வி தான். ஸோ இதனால் தப்பு இல்லை. பட் இது என்ன இதுனா சேம் இது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா உள்ளார் வந்து எலும்பு தேஞ்சிருக்கு பார்த்தீங்களா, எலும்பு வந்து தேஞ்சிருக்கும். ஸோ அந்த தேஞ்ச பகுதியை ஷேவ் பண்ணும். இப்போ தலைக்கு விக்கு போடுற மாதிரி தான், இந்த தேஞ்சு போன அதாவது வந்து சொட்டை இருக்க முடிய இது பண்ணிவிட்டு விக்கு வைக்கிற மாதிரியே அதே மாதிரி இங்கே கப்பு மாதிரி வச்சுருவோம். கப்பு மாதிரி வச்சு நடுவில் பாலி வச்சுருவோம். அப்போ வந்து அந்த முட்டியும் ஆங்கிளையும் ஸ்ட்ரைட் பண்ணிடுவோம், வளைஞ்சிருக்கிறது நேர் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதோடய லைஃப் அதிகமாக இருக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் எலும்பை. மற்றபடி தசை எல்லாமே சேம் தான், தசை அதாவது வந்து அந்த வயசுக்கேற்ற தசை தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். ஸோ பட் உள்ளே இருக்க தழும்பு இதெல்லாம் வந்து நம்ம ஆடுறதுக்கான டைம் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மூணு வாரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஆறு வாரம் அந்த தசையெல்லாம் உள்பக்கம் இருக்க தசை ஆறணும். மேல்காயம் ஆறுனாலும் உள்காயம் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் மெயின் வந்து இதில் எக்ஸசைஸ் தாங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ் வந்து கரெக்டான டைமில் பண்ணணும். இன்னொன்று வந்து இது படுத்தே இருக்கக்கூடாது. மெயினாக குண்டாக இருக்கவங்களாம் இப்போ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எம்பாலிசம்னு சொல்லுவோம், அதாவது வந்து ரத்த குழாய் அடைப்பு. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். எலும்பில் எந்த ப்ரொசீஜர் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி அதிகமாக வந்து ஒரே பொசிஷனில் படுத்துருக்கிறது, இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ரத்த குழாய் அடைப்பு, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வரும்னு இல்லை, இதை பற்றி இது வருங்கிறது கிடையவே கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துக்கலான்னு சொல்கிறேன். மூமெண்ட் எக்ஸசைஸு நடக்கிறது மூலிமா 100% இதை தவிர்த்துக்கலாம். ஸோ இதுக்கான டேப்லெட்ஸு மெடிசன்ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்போம். ஸோ ரெகுலர் இவங்க வந்து என்னென்னா மெயின் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ண சொல்லுவோம். அப்போ தான் வந்து மூட்டோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். அப்போ தான் அவங்க பிபியோ சுகரோ எல்லாத்தையும் நமக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா ப்ராப்பரான எக்ஸசைஸு, வெயிட்டை கரெக்டாக பண்ணணும், டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் பண்ணாலே போதும், நம்ம டெஃபினட்டாக அதோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

4368 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2311231 இந்த எண்ணிலும், 2994 சுழி இந்த எண்ணிலும், 2995 சுழி இந்த எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அன்பின் நேர்களுக்காக இன்னும் ஒரு அலைபேசி எண், இது அறிமுக நேர்களுக்காக 9566427231.

சந்திக்க செவிகளில் இணைகிறது. சிந்தனை அரங்கம். நித்தம் நித்தம் ஒரு புத்தம்புது தலைப்பினில் உலாவரும் காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில், நவீன வளர்ச்சியில் நழுவிய வழக்கங்கள். இந்த பொறுமையில் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நல்ல நல்ல கருத்துக்களோடு பேச ஆர்வத்தோடு காத்திருக்கிற அன்பு நேயர்கள்,

0: நவீன வளர்ச்சியில் நழுவிய வழக்கங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சி என்பது ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் வந்து குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சியாக மனிதனாக மாறியிருக்கிறான் என்பது நான் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு தெரிந்து வைத்திருக்கிறோம் இல்லையா? அதே போன்றுதான் அறிவியல் வளர்ச்சியிலும் வந்து பரிணாம வளர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் வந்து அபரிமிதமான வளர்ச்சியை அறிவியல் வளர்ந்திருக்கிறது. அது நவீனத்துவமாக இருக்கிறது என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதிலும் இன்றைய இந்த நூற்றாண்டில் நாம் வந்து ஒரு மிகப்பெரிய விடயமாக செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஏஐ என்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவில் வந்து ஒரு மயில்கல்லை எட்டியிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு அந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம், நிறைய தேடிக்கொண்டிருக்கிறோம், நிறைய அதில் இன்னும் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி செயற்கை நுண்ணறிவு அளவிற்கு செல்கிற ஒரு அபரிமிதமான அறிவியல் வளர்ச்சியில் நவீன வளர்ச்சி பெற்றிருக்கிறது இந்த மனித சமூகம் இல்லையா? இந்த நவீன வளர்ச்சியால் மனித சமூக மேம்பாடு என்பது எப்படி இருக்கிறது? அதே நேரத்தில் இந்த மனித சமூகத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது ஒரு மிகப்பெரிய இடத்தை அடைந்திருக்கிறதா, இல்லை என்றால் எந்த சூழலில் இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்தோமானால் நிறைய வழக்கங்கள் நழுவி போயிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சி என்று ஒன்று இருக்கிற பொழுது அந்த வளர்கிற பரிணாம வளர்ச்சியில் பின்னிருந்த, அதாவது கடந்த காலத்தில் இருந்த அனைத்து வழக்கங்களும் வந்து மருவி போய்விடுகிறது, அல்ல என்றால் காணாமலே போய்விடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆக பழக்கம் என்பது கூட இருந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் வழக்கம் என்பது வழக்கொழிந்து போயிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அப்படித்தான் நிறைய வழக்கங்கள் நழுவி இருக்கின்றன. அந்த நழுவிய வழக்கங்கள் என்ன என்ன அப்படிங்கிறதான் இன்றைய சிந்தனை அரங்கம் நமக்கு காற்றோடு கைகுலுக்கி சொல்லப் போகிறது.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நவீன வளர்ச்சியில் நழுவிய வழக்கங்கள் இது குறித்து நம்மோடு பேச வருகிற முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். காரைக்கால் பண்பலை 100.3 உங்களுக்கு இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வணக்கம். ஏனோ அந்த நேயருடைய இணைப்பு பேச மறுக்கிறாருந்தான் தான் நம்ம நினைக்கணும். அடுத்து வருகிற நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
1: வணக்கம் சார், நான் சிவபுரம் சோமசுந்தரம்
0: பேசுறேன். பேசுங்க சோமசுந்தரம்.
1: நீங்க நிறைய விஷயங்கள் வந்து மாறி போச்சுங்க. இப்ப வந்து பெரும்பாலும் அந்த காலத்துல வந்து உள்ளதெல்லாம் அம்மி அரைப்பாங்க, இன்னைக்கு அரைக்கிறது இல்ல. குடக்கல்னு வச்சிருப்பாங்க, அதுலதான் மாவெல்லாம் தோசை மாவெல்லாம் அரைப்பாங்க, அதுவும் போச்சு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு துணி துவைக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நீர்நிலைகளுக்கு போய் தான் துணி எல்லாம் துவைச்சிட்டு வருவாங்க. அது இப்ப வாஷிங் மிஷின் ஆகி போச்சு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து விறகடுப்பா இருந்தது, இப்ப

0: காசார்ந்தது இப்ப மைக்ரோ ஓவன் வரைக்கும் வந்து போச்சு. அதனால நிறைய வந்து மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு சார். அதனால வந்து எல்லாம் பழைய நினைவுகள் பழைய வேலைகள்லாம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. அதனால வந்து இப்ப வந்து பிசியோதெரபிட்ட போய் கிணத்துல வந்து கயிறு இருக்கிற மாதிரி அவர் அந்த ராட்னத்தை போட்டு வச்சிருக்கிறாரு.
1: ஓ
0: ஹலோ, போயிட்டு அங்க போய் என்ன செய்யணும்னா கிணத்துல கயிறு இருக்கிற மாதிரி ரெண்டு கையில அந்த கயிறு வந்து இழுக்க சொல்றாரு. இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் நான் வந்து அங்கதான் சொல்லி தராங்க. இப்போ அந்த நம்ம எந்தெந்த விட்டு போனோம் அதெல்லாம் வந்து அங்க போய் நம்ம மூட்டு வலி கழுத்து வலின்னு போகும்போது அதெல்லாம் நம்ம அங்க செய்ய வேண்டியதா இருக்கு சார்.
1: அந்த கிணற்றை தொலைக்காமல் அந்த கிணற்றுல உள்ள சகடையில வந்து கயிறு போட்டு வாளி போட்டு நாம இப்ப இழுத்துக்கிட்டு இருந்தோம்னா இப்ப அவரு சொல்றதை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படித்தானே?
0: அவசியம் இருந்திருக்காது.
1: சரி, மிக்க மகிழ்ச்சிங்க.
0: நன்றி
1: நன்றி. இணைப்பில் வந்து மிக்க அடுத்து வருகிற நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார். நெட்டவளை நாகராஜன்
1: பேசுங்க. நாகராஜன்,
2: வந்து நம்ம சைக்கிளே
1: மறந்துட்டோம்
2: சார். அதுக்காகவே தனியா எக்ஸசைஸ் ஆஃபீஸ்க்கு போய் சைக்கிள் உட்காந்துக்கிட்டே மிதிக்கிற சைக்கிள்ல போய் உட்காந்து மிதிக்கிட்டு வேண்டியா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா சுகர்ல இருந்து பிபில இருந்து அனைத்து வகையான என்னென்ன வரணுமோ எல்லாம் வந்துகிட்டு இருக்கு நோய்கள்.
1: பயணிக்கிற சைக்கிளை விட்டு விட்டு படுத்திருக்கிற சைக்கிள்ல ஏறி அமர்ந்து மிதிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இல்லையா?
2: ஆமா, செய்ய வேண்டிய பழக்க வழக்க வேலை எல்லாம் விட்டுட்டு முறைக்கு மாறினதுனால இப்ப நடக்கிறது கூட பைக் எடுத்துக்க வேண்டியா இருக்கு.
1: நிச்சயமா
2: சைக்கிள பொறுத்தறதுக்கு பஸ்ல போக வேண்டியா இருக்கு. அந்த மாதிரி காலம் வந்து மாறிட்டு.
1: சரிங்க.
2: ஆனா அதனால நமக்கு உடல்நிலை தான் பாதிக்கப்படுது.
1: நிச்சயமா நிச்சயமா.
2: கண்டிப்பா சார்,
1: மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. இணைப்பில் வந்த மிக்க அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: வணக்கம் சார். கும்பகோணம் டிஎஸ் பாலு
1: பேசுங்க.
3: அதாவது இந்த அன்பு பாராட்டுறது இப்ப வந்து அந்த வழக்கம் வந்து 90% அழிஞ்சிட்டு சொல்லலாம். ஒரு கிராமமா இருக்கட்டும், ஒரு பார்த்தோம்னாக்கா ஒரு நகரிலிருந்து நகரத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு வளமையான ஒரு கிராமம் வந்தாலும் சொந்த பந்தாங்க தான் ஒண்ணு கூடுவாங்க. நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே கலந்துக்குவாங்க.
1: ஆமா ஆமா.
3: தேவையில்ல, அவங்களே என் வேலையை பார்த்து உன் வேலையை பார்த்துட்டு இந்த சமையலுக்கெல்லாம் அவங்களே பார்த்து பரிமாறிக்குவாங்க. இன்னைக்கு எல்லாம் நம்ம பணத்தை கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ள மட்டும் போனா போதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு.
1: உறவு முறைகளை முகம் பார்த்து பேசுவதற்கென்றே நேரம் ஒதுக்கிய காலம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா?
3: அடிப்படை வந்து நம்ம வாழ்நாள தேவையா அன்பு தானே சார். அதை வச்சுதானே சார் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்குது. நீங்க சொன்னீங்க இந்த ஏஐ தொழில்நுட்பம் அது ஆனாவனேன்னு நம்ம ஏஐக்கு தானே வந்துருக்குறோம். இதுக்கே இந்த வந்துட்டு
1: இணைப்பில் வந்தமைக்கு காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கத்தில் நவீன வளர்ச்சிகள் நழுவிய வழக்கங்கள் என்கிற பொருண்மையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாள். தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்கல் உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் ஆமது. தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் நவீன வளர்ச்சியில் நழுவிய வழக்கங்கள், இது குறித்து அடுத்து நம்மோட இணைகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. குணசேகர் பேசுறேன். ஐயா
2: பேசுங்க.
3: அதாவது இந்த நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை விட்டு ஓவியம் வாங்கின மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னு
2: கேட்டீங்கன்னா,
3: மரங்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஜீவநாடி. சாலை விரிவாக்குங்கிற பேர்ல அதெல்லாம் தாக்கி விட்டு 6 வழி சாலை 10 வழி சாலை செய்யும் போது மழை பொழிவு வந்து நம்ம தன்னெதிரே பாதிப்பு உண்டாவது நல்லா பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு இதுல சமீபத்துல படிச்சீங்க, என்னைக்கு வந்து மின் விளக்கு கண்டுபிடிச்சாங்களோ அன்னைக்கே மனிதனுடைய வாழ்க்கை முறையே மாறி போச்சுன்னு. இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்குங்கிற மாதிரி, அங்க அமெரிக்காவில வந்து பகல்னா இங்க இரவு, இங்க இரவுனா அங்க பகல், அவங்களுக்காக இவங்க கண்டுபிடிச்சு வேலை பாக்குறாங்க. அதனால உடல் நலமும் பாதிப்புக்குள்ளாகுது.
2: நிச்சயமா நிச்சயமா.
3: விஞ்ஞான வளர்ச்சியில வந்து பல நன்மைகள் இருந்தாலும் இந்த மாதிரி தீமைகள்ங்கிறது தவிர்க்க முடியாது, மறுக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்துங்க. வாய்ப்புக்கு நன்றி.
2: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க
4: ஐயா. வணக்கம் ஐயா. ஐயாவுக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
2: சொல்லுங்க ஐயா.
4: ஐயா, அப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, அவசரமான உலகத்துல நம்ம போயிட்டு இருக்கோம் ஐயா. ஆணும் பெண்ணும் பறந்துகிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு, இந்த பழக்க வழக்கங்கள் மாறினதுனால ஒண்ணு என்ன ஆச்சுன்னா, செயற்கை நுண்ணறிவு வந்தது என்னமோ உண்மைதான். இந்த இதனால என்னது, நம்ம சோம்பேறி ஆயிட்டோம். நம்ம சோம்பேறி ஆனதுனால நிறைய நம்மளுடைய ஆரோக்கியம் கட்டுகிட்டு இருக்கு.
2: நிச்சயமா.
4: இதுதான் நீங்க நடந்துக்கு. பழைய பழக்க வழக்கங்கள் எத்தனையோ இருக்கு வாழ்க்கையில. செயற்கை நுண்ணறிவு வந்திருக்கு. பத்தால செய்யக்கூடிய வேலையை ஒரையால் செய்யும் அந்த செயற்கை நுண்ணறிவு. இருந்தாலும் மனித சோம்பேறித்தனமா ஆக்கி விட்டது இந்த அவருடைய முன்னேற்றம். கல்வி அறிவு, கல்வி அறிவு மனிதனுக்கு வளர்ச்சியை கொடுத்தது. அறிவியல் வளர்ச்சி, ஒரு அறிவியல் வளர்ச்சியும் வரக்குள்ள மனிதன் சோம்பேறியா ஆகிட்டு
2: இருக்கான்.
4: ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்ட்ட கேக்குறேன் சார். நீங்களும் பண்ணிருப்பீங்க, நானும் பண்ணிருப்பேன். நம்ம அம்மா அவிச்சு வீட்டுல அதை காய வச்சு மில்லுல கொண்டு அரைச்சிட்டு வந்து அததானே நமக்கு சமைச்சு கொடுத்தாங்க.
2: ஆமா.
4: அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது, சில வீடுகள்ல நெல் குத்தியே சாப்பிட கொடுத்தாங்க.
2: ஆமா.
4: இன்னைக்கு என்ன பண்ணிட்டு
2: இருக்கோம்
4: நம்ம? கடையில பையரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
2: அதாவது அன்று இரவு சாப்பாடு சமைக்கணும் அப்படின்னா, அன்று மாலையே அம்மாவும் அக்காவும் வந்து உரல்ல நெல்லு போட்டு அதை குத்தி அதிலிருந்து அரிசி எடுத்து புடைச்சி சமைத்த காலம் என்று ஒன்று இருக்கிறது.
4: எவ்வளவு எவ்வளவு சத்துக்கள் நிறைந்த சாப்பிட்டு ஒரே உச்சாந்தரம். காலையில் வாசல் தெரிக்கையில இருந்து, விருந்தோம்பல்ல இருந்து, மனித வாழ்க்கையில இருந்து சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு பாலா போன ஒண்ணு ஒண்ணு சொல்லிடுறேன். இன்னைக்கு பாலா போன ஒண்ணு வந்திருக்கு, இந்த பிறந்த நாள் விழா
2: கொண்டாடுறதுன்னு.
4: அந்த பழக்கம் நமக்கு இருந்துச்சா?
2: இல்ல, அது ஒரு மகிழ்ச்சி, ஒரு நாள் மகிழ்ச்சி. அதையே வந்து நம்ம வந்து அப்படி சொல்லணும்,
4: இருக்க வேண்டியதுதான் ஐயா. அதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, அது தெரிஞ்சுக்குமோ?
2: இல்ல, பிறந்த நாளை மகிழ்ச்சியா இல்லத்தோடு கொண்டாடுவது மகிழ்ச்சி தான் இல்லையா?
4: மகிழ்ச்சி.
2: நன்றிங்கய்யா இணைப்பில் வந்தமைக்கு. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா இணைப்பில் வந்தமைக்கு.

0: வாங்க சார்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தும் காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் டூத் பேஸ்ட்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நூறு புள்ளி 3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் நவீன வளர்ச்சியில் நழுவிய வழக்கங்கள் இந்த பொருண்மையில் நேர்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுகிறோம். இணைகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
4: எங்கிருந்துங்க?
9: நாகை குமரன்.
4: நாகை குமரன் பேசுங்க ஐயா.
9: இந்த நவீன வளர்ச்சியில இளைஞர்கள் வந்து சிந்திக்கும் திறனை இழந்து
4: கொண்டிருக்கிறார்.
9: கைபேசி வந்ததுக்கு அப்புறம் அந்த போன் நம்பர் எல்லாம் ஞாபகமே இருக்க
4: மாட்டாங்க.
9: நாங்க அந்த காலத்துல அந்த டயல் நம்பர்ல பிங்கர்லயே சுத்திக்கிட்டு இருப்போம், மத்தவங்கள்ட்ட
4: பேசுவோம்.
9: அந்த அளவுக்கு நினைப்போம்
4: இல்ல. அப்ப வந்து எண்களுடைய எண்ணிக்கை வந்து, அதாவது தொடர்பு எண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது, ரொம்ப இலகுவா வந்து மனப்பாடம் பண்ணிட்டோம்.
9: இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு நம்பர் கூட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது.
4: ஏன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான எண்களை வந்து நினைவுபடுத்துவது என்பது சிரமமா இருக்கும்.
9: அதே மாதிரி இந்த கணினி வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் சிந்திக்கும் திறன் குறைஞ்சி வருது. ஏதோ போறாங்க, கட்டன் காப்பி பேஸ்ட் பண்றாங்க. பொருள் ஒண்ணு இருக்கு, சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கு, மேட்டர் பார்த்தா வேற மாதிரி இருக்கு.
4: ஓஹோ.
9: அந்த காலத்திலாம் ஒரு பொருள் வந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலாம், என்னலாம் அந்த கோப்பை வந்து சிந்திச்சு எழுதின காலம் போய்
4: இன்னைக்கு
9: கட்டன் காப்பி பேஸ்ட் வந்ததுக்கு
10: வாழ்த்து
4: மடல்கள் நழுவி போச்சு.
10: வாழை இலையை சாப்பிடுவது நழுவி போச்சு. கைத்தறி ஆடைகள் அணிவது நழுவி போச்சு. உள்ளூர்ல விளையாடுறது நழுவி போச்சு.
4: நழுவி போச்சு. ஆமா, அந்த உள் விளையாட்டுக்கள் இருக்குல்ல, அது வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப தேவை. ஏனென்றால் இன்றைக்கு குழந்தைகள் முழுக்க கைபேசியிலே விளையாடி கொண்டிருக்கிறார்களே ஒழிய கைபிடித்து விளையாடுவதற்கு ஆள் வரவில்லை இல்லையா?
10: ஆமா சார்.
4: ரொம்ப நன்றி பாக்யராஜ், இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேரை சந்திக்கலாம்.

0: வணக்கம் ஐயா. வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார்
1: பேசுங்க. சிவகுமார்
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்குங்க, சொல்லுங்க.
0: அந்த பழைய அதாவது நவீன வழக்கத்துல வந்து நழுவி போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தெருவிலும் பாத்தீங்கன்னா அந்த கோடகலம் வந்துட்டுன்னா ஒரு மண்பானையில வந்து தண்ணிய வச்சு வாரவங்க போறவங்களுக்கு எல்லாம் குளிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. ஆனா இப்ப அந்த அந்த பாத்தீங்கன்னா யார் வீட்லயுமே அந்த ஒரு மண்பானைங்கிறத இல்ல, அந்த தண்ணி போய் கேட்டோம்னா அவங்க வீட்டுல இருந்து பிரிட்ஜ்ல இருந்து எடுத்து கொண்டு குடுக்கறாங்க.
1: இப்பதான் வந்து நெகிழியால் ஆன குவளையில வைத்து வெளியில வச்சிருக்கமே, குடிச்சுக்க வேண்டியதான். உடல் ஆரோக்கியமானது.
0: ஆமா, அதே போல பாத்தீங்கன்னா இந்த நவீன காலத்துல வந்து அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டி வந்து நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க. பாட்டியாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலம் போய் ஒரு குழந்தை அழுதுன்னா அந்த குழந்தை கையில வந்து செல்போனை கொடுத்து அந்த செல்போனை கொடுத்து அவங்க பாக்குறாங்க. அதே போல பழைய அந்த விளையாட்டுகள், கெட்டி புள்ளி, கப்படி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப யாருக்குமே தெரியலங்கய்யா. விளையாட்டுனா என்னன்னு கேக்குறாங்க. ஆக அந்த அளவுக்கு இந்த நவீன இந்த பழைய வழக்கங்கள் வந்து நழுவி போய்
1: என்னுடைய
0: பதிவு செய்கிறேன்.
1: சரிங்க, மகிழ்ச்சி, நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் ஐயா பேசுங்க.
2: அதாவது முதல்லாம் தீபாவளி பொங்கல்லாம் வந்து வீட்டுல எல்லாமே செய்வாங்க சார். எல்லாமே பலகாரத்துல இருந்து அதே மாதிரி பொங்கலும் வீட்டுல வந்து எப்படி எப்படி பாரம்பரியத்தோட என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாம் செய்வாங்க. ஆனா இப்ப பாருங்க, எல்லாமே ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆர்டர் பண்ணிட்டு கொண்டாந்து வீட்டுல வச்சு படைச்சிடுறாங்க. எதுவுமே வீட்டுல உள்ள பழக்க வழக்கத்தை எல்லாம் விட்டுட்டாங்க. வாழ்ந்து வந்து கடையில வாங்கி அப்படியே படையில போட்டுடுறாங்க. அந்த மாதிரி போட்டாக்கா அது வந்து வளர்ச்சியோட காரணம் தானே. ஆனா இப்ப வந்து நிறைய நிறைய இந்த முடியாம போறது, இந்த உடம்புக்கு முடியாம போறது எல்லாமே இதனாலதான், என்னால முடியல என்னால முடியலன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுறாங்க எல்லாமே. இதே மாதிரி விவசாயமும் அப்படித்தான். அந்த அழக அந்த விவசாயம் செய்யற அழக பார்த்தாலே நம்மளுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும். அந்த வயலை உழுது அந்த எல்லாரும் வந்து வரிசையா நின்று அந்த நாத்தை எடுத்து நட்டு அதை வந்து களை எடுத்து அதை வந்து அறுவடை செஞ்சு அதெல்லாம் கண்ணுக்கு அழகா இருந்துச்சு. அப்போ எல்லாமே மிஷினு பண்ணிடுது. அதனால எல்லாம் பழமையெல்லாம் நழுவி போயிருச்சு. புதுமைதான் இப்ப வந்து விளையாண்டுகிட்டு இருக்குறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க. இணைப்பில் வந்த மிக்க அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்
1: பேசுங்க. குளஞ்சியப்பன் ஐயா,
3: நவீன நழுவிய வழக்கங்கள் வளர்ச்சி வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தாங்க.
1: ஆமா,
3: இன்னைக்கு வளர்ச்சியினாலதான் இன்னைக்கு வந்து நம்ம அதிவேகமாக எல்லா வேலையும் செய்ய முடியுது. ஆனா நம்ம கல்ச்சர்ல கொஞ்சம் மாறிடுச்சு. ஆமா, ஏன்னா நம்ம எதையுமே வந்து அவசியத்துக்கு எடுத்துக்கணும், அனாவசியத்துக்கு எடுத்துக்காம இருந்தா அது நல்ல சிறப்பான ஒரு வளர்ச்சி தான்.
1: ஆமா ஆமா.
3: நீங்க ஒரு என்ன பாடல் போட்டீங்க. ஹலோ
1: சொல்லுங்கய்யா.
3: ஹலோ
1: சொல்லுங்கய்யா, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுங்க ஐயா, நீங்க பேசுங்க.
3: ஹலோ
1: குளஞ்சியப்பன் ஐயா, அவருடைய இணைப்பு நமக்கு தொடர்ந்து கேட்கல, மீண்டும் முயற்சி செய்து வருவார் அப்படின்னு நம்ம நம்புவோம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 10:30:25. பண்பலை 100.3 சிந்தனை அரங்கத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நேரிலே வாழ்க்கையில பழக்கம் அப்படிங்கிறது வந்து இயல்பா நாமே ஏற்படுத்திக் கொள்வது என்பதுதான் பழக்கம். அதாவது ஒரு விடயம் நமக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம், நம்மை அறியாமலேயே அந்த விடயத்தை நாம் தொடங்கியிருப்போம். அந்த தொடங்கியது அப்படியே நம்மால் பயன்படுத்தப்பட்டே வரும், அது பழக்கம் என்று சொல்வோம். ஆனால் வழக்கம் என்பது நம்முடைய முன்னோர்கள் தொடங்கி வைத்து அடுத்தடுத்த தலைமுறையில் அது விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த வழக்கம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் அதைத்தான் வழக்க நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வழக்கங்கள் இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது நவீன வளர்ச்சியில் அப்படின்னு நிறைய நேயர்கள் சொல்கிறாங்க. நிறைய நழுவி போயிருக்கிறது தான். அதாவது வளர்ச்சி வேண்டும் என்று தான்

0: நேயர் சொன்னதை போன்று நம்முடைய நவீன வளர்ச்சியில் அபரிமிதமான வளர்ச்சியை எட்டியிருக்கிறோம். அந்த வளர்ச்சி வேண்டும் தான், ஆனால் அந்த எந்த அளவிற்கு வளர்ச்சி இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்ம வழக்கங்களையும் தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அடுத்து வருகிற நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கும். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க
1: ஐயா? ஐயா வணக்கங்க. ஐயா
0: வணக்கங்க.
1: நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
1: வழக்கமே மாறிக்கிட்டாங்கய்யா. போகுது இப்ப பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல நாங்கெல்லாம் அறுவடை எடுத்துட்டு வந்து வீட்டுல சேர் கட்டி வைப்போம், அதெல்லாம் இப்ப பிளாஸ்டிக் பைய மாறிட்டுங்கய்யா. அந்த பழக்கத்தை எங்க அப்பா அம்மா அப்பா கத்து கொடுத்த பழக்கத்தை நாங்களே மாத்திட்டோம்.
0: பத்தாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் தானே?
1: இருக்குங்கய்யா, எங்க வீட்டுல இருக்குங்கய்யா.
0: இப்ப இருக்குங்களா?
1: இப்ப இருக்குங்க எங்க வீட்டுல.
0: ஆனா இப்ப வைக்க முடியாது, ஏன்னா அந்த பத்தாயம் இருக்கிற அளவுக்கு தான் நம்ம வீடே இருக்குது.
1: இல்ல இல்லங்க, நம்ம வீடெல்லாம் கிராமத்து இல்லைங்கய்யா. அதுல ஒரு 15-30 களம்னு சொல்லுவாங்க, அது போட்டு வச்சிருக்கோம். பையன் நெல் போட்டு வச்சிருக்கேன். ஆனா அந்த அவியல் தான் மாறி போச்சு. அது எங்க வீட்டுக்கார அம்மாலாம் இப்ப முடியலங்கிறாங்க. எங்க அம்மா எல்லாம் வச்சாங்க, அதெல்லாம் இப்ப மாறி போய் இப்ப மில்லுல கொடுத்தான் எடுக்கிறோம். அவங்க எத்தனை நாள் தண்ணி அதுல போடுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுடைய சுற்றுச்சூழலையும் கெடுக்குதுங்க ஐயா.
0: அந்த நெல் அவிக்கும் போது அதுல வந்து மஞ்சள் வச்சு அவிப்பாங்க இல்லையா, முகத்துல பூசுவதற்காக அந்த பூசு மஞ்சள்.
1: எங்க அம்மா எல்லாம் செய்வாங்க ஐயா, பாத்துருக்கிறேன்.
0: அந்த வழக்கங்கள்லாம் இன்றைக்கு வழக்கொழிந்து போய்விட்டது இல்லையா?
1: எல்லாமே வழக்கம் எல்லாம் மாறி போச்சுங்க. ஆத்துக்கரை எல்லாம் குளிச்சோம் அந்த காலத்துல. அப்படியே எல்லாருக்குமே நீச்சல் தெரியும் அப்ப எல்லாம். ஏன்னா குழந்தைகள் இருந்து பின்னாடியே கூட்டிட்டு போவோம் வயலுக்கு. வயலுக்கு போயிட்டு அப்படியே அந்த ஆத்து ஓரம் குளிப்போம், அது நீச்சலையும் கத்துக்குவோம் ஐயா. இப்ப ஆத்துக்கரை எல்லாம் இறங்காமலே அதுல கொண்டு இந்த கேரி பேக்கு அது இது முள்ளும் போட்டு அழிஞ்சு போதுங்க.
0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணுமா? காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு சீமா டீ சில்க்ஸின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமா டீ ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நம்முடைய காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நவீன வளர்ச்சியில் நழுவிய வழக்கங்கள் என்ற பொருண்மையில் நேயர்களோடு உரையாடினோம். அடுத்து நம்முடைய காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் உங்களுடைய பின்னூட்டங்களை இடுங்கள் அப்படின்னு நேயர்கள்ட்ட வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அந்த வகையில் நம்முடைய நேயர்கள் நிறைய பின்னூட்டங்களை இட்டிருக்காங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், கடிகார முட்களோடு ஓடிக்கொண்டிருந்த மனித வாழ்க்கை அலைபேசி திரைக்குள் முடங்கி கிடக்கிறது. ஒரே வீட்டில் வாழும் நால்வரும் சமூக வலைதளத்தில் மட்டுமே சந்திக்கிறார்கள். வானம் பொழியும் மழையை ரசிக்காத கண்கள் கைபேசியில் படம் பிடித்து பகிர்கிறது. அடுப்படியில் மணக்கும் பாரம்பரிய உணவுகள் எல்லாம் துரித உணவு வேகத்தில் கரைந்து வருகிறது. இதனால் சுவைத்து உண்ட நாட்கள் மறைந்து விழுங்கும் இயந்திரமாகிவிட்டது மனித மனம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் நமது பாரம்பரிய வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கம் வேகமாக மாறிவிட்டன. கையெழுத்து நேரடி உரையாடல்கள் போன்ற பல எளிய விடயங்கள் குறைந்து அனைத்தும் டிஜிட்டல் மயமாகிவிட்டன. நவீன வளர்ச்சியில் நாம் இழந்தது உறவினருக்கு கடிதம் எழுதுவது. ஆனால் இப்பொழுது மொபைல், பள்ளி கல்லூரி அலுவலகங்களில் கணினிமயமாக்கப்பட்டதால் கைப்பட எழுதுவதை மறந்துவிட்டோம். மளிகை பொருள் மற்றும் ஆடைகள் ஆன்லைன் பயன்படுத்துகிறோம், நேரடியாக கடைக்கு செல்வதில்லை. சுருக்கமாக சொல்லப்போனால் தொழில்நுட்பம் நம்மை எளிதாக இணைத்தாலும் மனிதர்களுக்கு இடையிலான நேரடி நெருக்கத்தை வெகுவாக குறைத்திருக்கிறது அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன், இன்றைய உலகம் நவீன உலகம். நான் டைலர். 40 வருடத்திற்கு முன் தையல் மிஷின் காலாலும் தைக்கலாம், மோட்டாரிலும் தைக்கலாம். இப்பொழுது உள்ள நவீன உலகில் தையல் மிஷின் எலக்ட்ரானிக் மற்றும் கம்ப்யூட்டர் மூலம் இயங்கும்படி நவீனமாக வந்துவிட்டது. கரண்ட் இருந்தால்தான் தைக்கலாம். நவீனம் ஒரு பகுதி தான்.

0: இயங்கும் கத்திரிக்கோள் இல்லாமல் மிஷினே நூலை கட் பண்ணும் அளவிற்கு மிஷின் வந்துவிட்டது. நவீன உலகில் நவீன முறையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு வந்துவிட்டோம் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்தது வீரவநல்லூர் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இயற்கையோடு படத்தை போட்டு விட்டுட்டாங்க. அடுத்து அண்ணாமலை பிரகதீஷ், மன்னார்குடியிலிருந்து அண்ணாமலை. நவீன வளர்ச்சியும் தொழில்நுட்பமும் நமது வாழ்க்கையை எளிதாக்கி இருந்தாலும் மனித உறவுகளை இணைத்த பல பாரம்பரிய வழக்கங்களை நாம் இழந்து வருகிறோம். குறிப்பாக அவசர வாழ்க்கை முறை மற்றும் சமூக வலைதளங்களின் ஆதிக்கம் காரணமாக இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை குரு, இன்னைக்கு பல வேலைகளுக்கு நவீன மிஷின்களும் ஆன்லைன் சேவைகளும் வந்தது நேரத்தை மிச்சப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அன்றைக்கு நம் முன்னோர்கள் தங்களோட சொந்த கைத்திறத்தாலையும் உடல் உழைப்பாலையும் ஒரு பொருளை பார்த்து பார்த்து நேர்த்தியாக செய்த அந்த அர்ப்பணிப்பும் நிதானமும் இன்றைக்கு இருக்கிற அவசர டிஜிட்டல் உலகத்தில் நழுவிக்கிட்டே வருது. அந்த பழைய உழைப்பின் மதிப்பை நாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அதம்பார் ராமன், இயற்கையை தெய்வமாக மதித்து வணங்கினோம், சமூக வலைதளங்கள் வருகையால் நேரில் சந்தித்து நலம் விசாரிக்கும் பழக்கம் குறைந்து குறுஞ்செய்தி மற்றும் காணொலி அமைப்புகள் முதன்மை பெறுகின்றன. பாரம்பரிய சமையல் முறை, விறகு அடுப்பு, ஆட்டுக்கள், அம்மி போன்றவை பயன்படுத்திய போது உடல் பலம், நலம், உடல் நலம், ஆரோக்கியம் இருந்தது, இப்பொழுது மாறிவிட்டது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. திருமணஸ்தானம் வீரசுந்தரி, மண்பாண்ட சமையல், மண்பானை, இரும்பு, பித்தளை பாத்திரங்களின் பயன்பாடு குறைந்து நச்சுத்தன்மை வாய்ந்த நான்ஸ்டிக் மற்றும் பிளாஸ்டிக் பாத்திரங்கள் பெருகிவிட்டன. பாரம்பரிய தானியங்கள், கம்பு, கேழ்வரகு, திணை போன்ற சிறுதானிய உணவுகள் மறைந்து மைதாவும் துரித உணவுகள் முதலிடம் பிடித்திருக்கின்றன. அமர்ந்து உண்ணுதல், தரையில் சம்மணமிட்டு அமர்ந்து சாப்பிடும் வழக்கம் மறைந்து டைனிங் டேபிள் போன்று நின்று கொண்டே சாப்பிடும் கலாச்சாரம் வந்துவிட்டது அப்படின்னு நினைப்பிருக்காங்க. அடுத்து நவீன வளர்ச்சியில் நழுவிய வழக்கங்கள், முன்னெல்லாம் விழாவிற்கு போயிட்டு வர்றோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம், டைம் ஆகிடுச்சினாலும் இருக்கிற மாவை இட்லி தோசை ஊற்றி சாப்பிடுவோம், ஆனால் இப்போ உடனே ஆர்டர் பண்ணி அதை வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால் வழக்கங்களும் மாறுது, உடல் நலமும் வீணா போகுது அப்படின்னு பணங்காட்டங்குடி அனுஷியா சங்கர் அனுப்பியிருக்கிறாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நம் சிந்தனை அரங்கத்தோடு இணைந்திருக்கிறோம். நவீன வளர்ச்சியில் நழுவிய வழக்கங்கள் என்ற பொருண்மையில் காற்றோடு கைகுலுக்கிக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்து காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பின்னூட்டத்தை இட்டிருக்கிற நேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்புண்டி சுந்தரி பாஸ்கரன். நவீன வளர்ச்சியில் சக மனிதரிடம் பேசுவது குறைந்துவிட்டது. உணவு முறை மாற்றங்கள் விடியலை காண்பதே இல்லை. பலர் அழகான மாற்றங்கள் உண்டு என்றாலும் இயந்திரத்தனமான வாழ்க்கை தான் பலருக்கு அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. காரைக்கால் நளினி, சைக்கிள் ஓட்டுவதை மறந்துவிட்டோம், ஆனால் மறக்கலை. புதுசாக வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு சைக்கிள் ஓட்டுவது ரொம்ப பிடிக்கும். இருந்தும் நாகப்பட்டினம் வரைக்கும் நான் சைக்கிளில் போயிட்டு வருவேன். துணியை கையால் அடித்து துவைக்கிறது மறந்தாச்சு. வாஷிங் மிஷின் போடுறோம். குடகலில் மாவு ஆட்டுவாங்க, இப்போ கிரைண்டர் வந்துடுச்சு. அம்மியில் சட்னி அரைப்போம், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்சியில் அரைச்சிட்ருக்கோம். காலங்கள் மாற மாற அனைத்து மாறிக்கொண்டே இருக்கிறது. கூடவே புது புது வியாதிகளும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ உள்ள முதியவர்கள் 100 தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போவும் எல்லாம் மாறிப்போனது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அதம்பார் தமிழரசி, தமிழர்களின் பழக்க வழக்கங்கள் பெரும் சடங்குகளாக மட்டுமல்லாமல் மனிதநேயம், ஒழுக்கம், இயற்கையோடு இணைந்து வாழ்தல் அடுத்த தலைமுறைக்கும் பாலமாக இருந்து அமைந்தது. கைகூப்பி வணக்கம் தெரிவித்தல், விருந்தோம்பல், பெரியோரை மதித்தல், தரையில் அமர்ந்து சாப்பிடுதல், இயற்கை வழிபாடுகள் தமிழர்களின் தனித்துவமான அடையாளங்கள். நவீன காலகட்டத்திலும் இந்த பாரம்பரியங்களை பேணி காப்பது நமது கடமை. தமிழர்களின் தனித்துவமான அடையாளங்களை தொடர்வோம், கடைபிடிப்போம், வளம் பெறுவோம் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க.

அடுத்த நாட்டு காரம்புவல ஆளை கொல்லாம ஊரே பாழு பண்ணாம தீமை அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி அணுசக்தியால ஆயுள் நிறுத்தி பண்ண போறண்டி. அது மட்டுமா புஞ்ச நிலத்து பருத்தி செடியில் போடவே ரவிக்க வேட்டி காய்க்க பஞ்ச கிழவர் தன்னை வாழ பருவமாக்கி நாட்ட காக்க கைத்திறமையை காட்ட போறண்டி ஒரு கவிய பாடி காத்து மழையுண்டாக்க போறண்டி. மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி. அதுல ஒன்னையும் ஏத்திட்டு மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி.

0: இருக்கா?
1: ஆமா.
0: என்ன வேணும் கேட்டுக்கோ.
1: நெல்லு புத்த, மாவரைக்க, நீர் அரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அரைக்க அதுக்கு ஒரு மிஷினு,
0: ஐயோ
1: கொல்ல போறதுல குழ வைக்கணும் குளிரு மிஷினும் கூட வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும்.
0: முடிஞ்சுடா.
1: உன்ன மறந்துட்டேன்.
0: என்ன அம்மா?
1: பட்டனை தட்டி விட்டா ரெண்டு தட்டில இட்டிலையும் காபி நம்ம பக்கத்தில் வந்துடணும்.
0: ஐயா,
1: கட்டிலுக்கு மேலே பேனு காற்று தோணும் காலம் காட்டும் கருவியும் வேணும்.
0: வேணே. அது பைத்தியம். நம்ம நாட்டிலே வீட்டு வேலை செஞ்ச பொம்மை நாட்டில பாரு, மேநாட்டு நாகரீகம் கொண்ட மேனிய பாரு. அவ காட்டுக்கு போவா, களை எடுப்பா, காரியம் பாப்பா, கஞ்சி குடிப்பா. இவ கார்ல போவா, ஊரை சுத்துவா, கண்ணாடி பாப்பா, காபி குடிப்பா.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: காற்றலையில் கைகுலுக்கி கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நவீன வளர்ச்சியில் நழுவிய வழக்கங்கள் என்கிற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அடுத்து நம்முடைய நேர்கள் காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் பின்னூட்டங்களை ஏற்றிருக்கிறார்கள். கொடிக்கல்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் அனுப்பியிருக்கிற பின்னூட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன வளர்ச்சியால் இயற்கையாக சாப்பிட்ட உணவு வகைகள், பாரம்பரிய விளையாட்டுகள், அடிக்கடி உறவுகளை போய் பார்த்தது, ஆரோக்கியத்திற்காக செய்யப்பட்ட உடற்பயிற்சி முறைகள், நல்ல பழக்க வழக்கங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சார். இவைகளெல்லாம் நவீன வளர்ச்சியில் நம்மை விட்டு நழுவிய வழக்கங்களாக நான் கருதுகிறேன். சிறப்பானதொரு தலைப்பு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அதே திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா அனுப்பியிருக்கிற பின்னூட்டம், வளர்ச்சி என்பது தொழில்நுட்பத்தில் மட்டுமல்ல மனிதநேயம், பண்பாடு, ஒற்றுமை ஆகியவற்றை காக்கும்போது மட்டுமே அது முழுமையான வளர்ச்சியாகும். நவீன வசதிகளை பயன்படுத்தியபடியே நம் பாரம்பரியத்தின் சிறந்த வழக்கங்களையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். நவீனம் நம் வாழ்க்கையை உயர்த்தட்டும், ஆனால் நம் வேர்களை மறக்க செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பிருக்காங்க. இன்றைய நவீன வளர்ச்சியில் இளைஞர்கள் ஞாபக சக்தி என்ற அரிய பழக்கத்தை மறந்து வருகிறார்கள். கணினி வளர்ச்சியால் அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் சிந்திக்கும் திறனை இழந்து வருகிறார்கள். நாகை குமரன் ஒரு நேரலை தொலைபேசியிலும் வந்து இதே கருத்தை பதிவு செய்திருந்தார். இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், நவீன வளர்ச்சியில் நழுவிய வழக்கங்கள், ஆரோக்கியமான உணவு முறைகள் மறைந்துவிட்டது, துரித உணவுகளால் நோய்கள் பெருகிவிட்டது. முதல் நாள் மண் சட்டியில் வைத்த சாம்பார் 4 நாட்களாக சூடு பண்ணி சுண்ட குழம்பு ஆகி அது டேஸ்டாக இருக்கும். அன்று அம்மா செய்து தந்த கண்ணால முருங்கையில தோசை, முடக்கத்தான் தோசை சுவையாகவும் உடல்நலம் ஆரோக்கியமாகவும் இருந்தது. இன்று மறைந்து விட்டது, மறந்து விட்டோம். கையால் விசிறிய பனை ஓலை விசிறியால் காற்று வாங்கிய காலமும் போய்விட்டது. பெண்களிடம் முகத்தில் மஞ்சள் தேய்த்து குளிக்கிற பழக்கம் குறைந்து வருகிறது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. குடவாசல் சசிகலா, நவீன காலத்தில் நமது பண்பாடான விருந்தோம்பல்

விடுமுறை நேரத்தில் உறவினர் வீட்டுக்கு செல்வது இதெல்லாம் குறைந்துவிட்டது சார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. டிஆர் பட்டணம் ரமேஷ், நவீனத்தை நோக்கி நாம் செல்வதால் விளைவு நவீன மருத்துவமனைகளின் வரவு அதிகரித்திருப்பதுதான். ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அமர்ந்து நிதானமாக மென்று சாப்பிட்ட காலம் போய் ஓடிக்கொண்டே ஃபாஸ்ட்டாக ஃபுட்டை சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக நோய்கள் வந்து பல வண்ணங்களில் மருந்துகளை எடுத்துக்கொண்டு ஃபாஸ்ட்டாக ஆயுளை குறைத்து கொள்கிற சூழ்நிலை மிகவும் வருத்தம் அளிக்கிறது. காரணம் நாம் பழமையான உணவு முறைகளிலிருந்து விலகி செல்வது தான் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன், நவீன வளர்ச்சியில் நழுவிய வழக்கங்கள் இப்போது எல்லாமே மாறிவிட்டது. எதுதான் மாறவில்லை? இயற்கை மாறவில்லை. எதிலும் செயற்கைத்தனங்கள். இயற்கையை நேசிப்போம், இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, நவீன வளர்ச்சி மனிதனை முழுமையாக உள்வாங்கிவிட்டது. நவீன வசதிகள் இல்லாமல் நாம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உள்ளது. பாரம்பரிய உணவுகள் ஏன்? பழைய சாதத்தை கூட ஒரு சில பேர் மறந்து விட்டார்கள். கல்யாண பத்திரிகை கைபேசியில் குறுஞ்செய்தி மூலமாக வருகிறது, என்ன சொல்வது சார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து நன்னிலம் மம்பலவான, நவீன தொழில் வளர்ச்சியால் நமது பாரம்பரிய வாழ்க்கை முறை மாறிவிட்டது. நிறைய இருக்கிறது. நாம் உடற்பயிற்சி செய்த காலத்தில் நமக்கு எந்த விதமான நோய் நொடியும் வரவில்லை. நவீன காலத்தில் நடைப்பயிற்சி இல்லாமல் பல நோய்களுக்கு ஆளாகிறோம் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. அடுத்து புதுத்துறை செல்வகுமார், தலைப்பிற்கு முதலில் ஒரு ராயல் சல்யூட். எங்கும் டிஜிட்டல், எதிலும் டிஜிட்டல். செயற்கை நுண்ணறிவு மனித குலத்தை சோம்பேறி ஆக்கிவிட்டது. கடைசியாக நம்மளுக்கும் டிஜிட்டல் உண்டு சார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. எந்த டிஜிட்டலை சொல்கிறாரு அப்படிங்கிறது சரி, ரொம்ப விளக்கமாக போக வேணாம். அடுத்து நவீன வளர்ச்சியில் உறவு முறை தெரியாமல் வளர்கிறார்கள், யார் என்பதே தெரியாமல் போய்விட்டது அப்படின்னு காரைக்கால் நச்சுப்பிள்ளை அவங்க அனுப்பியிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், முறையான தூக்கம் இல்லை சார். சீக்கிரமாக தூங்கி அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுவது நம்ம முன்னோருடைய பழக்கம். ஆனால் இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் ஃபோன் டிவி காரணமாக தூங்கும் நேரம் மாறிவிட்டது. உண்மைதான். அதாவது இரவு 2 மணி வரை, அதாவது நீண்ட நேரம் விழித்திருந்து அதிகாலை எழ வேண்டிய அந்த உடலை வந்து அதற்கப்புறமும் வந்து பகல் நேரத்தை தாண்டி எழுந்து அதன் பிறகும் அந்த கைபேசியோடையே உரையாடி கொண்டிருக்கிற வழக்கத்தை இன்றைக்கு நாம் கையில் எடுத்திருக்கிறோம். அதுதான் நிறைய உடல் உபாதைகளுக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருக்காங்க. அடுத்து நளினி சங்கர், அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, தொழில்நுட்ப வளர்ச்சியால் நமது பாரம்பரிய வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்கள் நிறைய மாற்றங்களை சந்தித்திருக்கின்றன அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நவீன வளர்ச்சியின் பழக்க வழக்கங்கள் இயற்கை வாழை இலை நன்மை, இயற்கை வாழை இலை நன்மை, செயற்கை பாலிதீன் பொருட்கள், தீங்கு உணவுப் பொருள், நவீன பழக்க வழக்கம் மாறிவிட்டது. மனவெளி நந்தகுமார் அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்தது பாரிவல்லல் வாழ்த்துக்கள் போட்டு அனுப்பிட்டார். அடுத்தது ஜான்சி கவியரசி கீழே குடியிருப்பிலிருந்து, பாரம்பரிய உணவுகளான கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை போன்ற உணவுகள் காணாமல் போயின. கடிதம் எழுதும் முறை காணாமல் போயின. வாசலில் சாணம் தெளிப்பது, அரிசி மாவால் கோலம் இடுவது காணாமல் போயின அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகும் நவீன வளர்ச்சியால் நம்மகிட்ட இருந்து நிறைய வழக்கங்கள் நிறைய இருக்குது. நமது பாரம்பரியத்தோடும் பண்பாட்டு கலாச்சாரத்தோடும் தொடர்புடைய பல்வேறு பழக்க வழக்கங்களை இன்று நழுவ விட்டுட்டோம் என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒன்று. காட்சி ஊடகங்களின் வளர்ச்சியால் நமது கிராமப்புறங்களில் இரவு முழுவதும் நடைபெறக்கூடிய தெருக்கூத்துக்கள் கலையை நாம் நழுவ விட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, முன்பெல்லாம் அழைப்பிதழை நேரில் கொண்டு சென்று மரியாதை செலுத்தி கொடுத்தோம். அது சற்று குறைந்து தபால் மூலமாக அனுப்பினோம். இப்போது பெரும்பாலான இடங்களில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருக்கோம். உணவின் சுவையை அதிகமாக்கிய மண்பானை சமையலையும் மறந்து நழுவ விட்டு மின்சாதன பொருட்களால் சமையலறையை அலங்கரித்து வருகிறோம். கடிதம் எழுதுவது, சாப்பிடுவது, விருந்தோம்பல், பொழுதுபோக்கு, இப்படி எல்லாவற்றிலும் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆனால் ஒன்று, எத்தனைதான் நாகரிகமான சமூகத்தில் நாம் வாழ்ந்தாலும் நமது பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கைவிடக்கூடாது. தொழில்நுட்பம் நம் வாழ்வை எளிதாக்க வந்த ஒரு கருவி. அதையே நம் வாழ்வின் இலக்காக மாற்றிக்கொள்ளக்கூடாது. நவீன வளர்ச்சி தரும் போதையில் நாம் நமது வேர்களை மறந்துவிடக்கூடாது. உறவுகளுக்கு மதிப்பளித்து இயற்கையை பாதுகாத்து எளிமையாக வாழ்க்கையை வாழ்வோம் அனுப்பியிருக்காங்க. அதம்பார் பிரகாசம், அப்போதே விடுமுறை நாளான சனிக்கிழமை அம்மா அவங்க எண்ணெய் தேய்த்து ஞாயிற்றுக்கிழமை பேதிக்கு மருந்து கொடுப்பார்கள். நோய் நொடி அண்டாது. அப்போது விளையாட்டுகள் பம்பரம் சுற்றுதல், கபடி, வில்லுக்கோடு, கெட்டிப்பிள்ளை விளையாடுவது, அக்கம் பக்கம் ஓடி ஆடி விளையாடியது இப்போதே அரிதாகிவிட்டது. மலர் மனைவுகள் தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. நாகூர் அலன்ஸ்ராஜ், அன்று அம்மா என்று அழைத்தோம், என்று மம்மி என்று அழைக்கின்றோம். அன்று குளத்தில் குளித்து கும்மாளம் போட்டோம். ஆனால் இன்று ஒரு வாளி தண்ணீரில் காக்கா குளிப்பது போல் குளிக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து 90 காலகட்டங்களில் சைக்கிள் இருந்தது, நடந்தும் சென்றும். இப்பொழுது பைக் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு வாய்மேடு ராதிகா அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய விடயங்களை நம்முடைய நேர்கள் பின்னூட்டங்களாக

0: எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை முறை இன்றைக்கு மாறி இருப்பதற்கு நவீன வளர்ச்சியும் ஒரு காரணம் அப்படிங்கிற அந்த அவங்களுடைய உறுத்தல், மன உறுத்தல் என்பது நம்முடைய நேயர்களுடைய இந்த பின்னூட்டங்கள்லேருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் எதை வேண்டாலும் இழக்கலாமானால் பழக்கத்தை கூட நாம் வந்து விட்டுவிடலாம், ஆனால் வழக்கத்தை விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் பழக்கம் என்பது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்வது. அது தீய பழக்கமாக இருந்தால் உடனடியாக அதை விட்டு விடுவது நல்லது. ஆனால் வழக்கங்கள் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற அரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தடுத்து நேர்களும் அலைபேசியில் நம்மோடு இணைப்பில் வர காத்திருக்கிறார்கள். யார் வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
1: நாகை மாவட்டம் கீழூர் வட்டம் காரப்படகிலிருந்து எழிலரசன் பேசுகிறேன் சார்.
0: காரப்படாக எழிலரசன் பேசுங்க.
1: அதாவது சார், இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் சார், அந்த இயற்கையோட மனிதன் வந்து ஒன்றிணைந்து வாழணும் சார். இன்னைக்கு எத்தனையோ கிராமம், மலை கிராமங்கள்லாம் இயற்கையோட ஒன்றிணைந்து வாழ்றாங்க. அவங்களுக்குலாம் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். டெக்னாலஜியை பயன்படுத்த வேண்டியதான். காலத்து தன்மைக்கு தகுந்தோ நம்ம கொஞ்சம் சில மாற்றங்களை ஏற்படுத்தி நல்லது தான். இருந்தாலும் அந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்ம மனிதன் எப்போதுமே கடைபிடிக்கணும் சார்.
0: சரி,
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க எழிலரசன் காரப்படாகிலிருந்து. மிக்க மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
2: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் நவீன வளர்ச்சியில் நழுவிய வழக்கங்கள் என்ற பொருண்மையில் காற்றலையில் கைகுலுக்கி கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் சார்.
0: என்னென்னமோ
6: நவீனமானதெல்லாம் வந்துட்டு கிருமி, அது கிருமி, இது கிருமிலாம் போட்டு விளக்கும் போது பல்லு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தா மண்ணை போட்டு விளக்குவோம், ஜங்கா மட்டையை போட்டு விளக்குவோம், சாம்பலை போட்டு விளக்குவோம். பல்லுக்காக நம்ம செலவு பண்ணதே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா பல்லுக்கு டெய்லி பல்லு, அதனால வந்து நவீன வந்து இது மாதிரி வந்த பிறகு நமக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு.
0: சரி,
6: அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொங்கல், பொங்கல் வந்துட்டு வச்சீங்க, வெளியில பந்தலை போட்டு கண்ணு போட்டு மொழிவி வச்சு பொங்கல் வைப்போம். இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ உள்ளே வீட்டுக்குள்ளே வந்து சிலிண்டர்ல வச்சு பொங்கல் கொண்டாடிட்டு போயிடுறோம்.
0: ஆமா ஆமா ஆமா
6: ஆமா. இப்ப நவீன இதுல வந்து பழக்க வழக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப அண்ணன் வந்து பிரௌன் ஆயிடுது, அவன் மாமா வந்து மாம்ஸ் மாமன் ஆயிடுது, அம்மா வந்து மாமன் ஆயிடுது. நவீன இதுல எல்லாமே பழக்கம் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு சமயம் கல்யாணம் பாத்தீங்கன்னா வீட்டை அடைச்சு நீட்டுக்கு பந்தல் போட்டு கல்யாணம் பண்ணுவோம். எல்லாம் சொந்த பந்தெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு வாரம் உட்காந்து பேசிக்கிட்டு கலைன்னு இருப்போம். இப்ப அதுக்கெல்லாம் எல்லாம் மண்டபத்துல வந்துட்டு மண்டபத்தோட போற மாதிரி ஆயிடுது.
0: ஆயிடுது. ஆமா,
6: இப்ப அது மாதிரி ஆயிடுது. இந்த சொந்த பந்தமா அதோட சரியா போயிட்டு
0: மண்டபத்து உள்ள கூட வர்றது இல்ல. மணமக்களை பாக்குறதுக்கு முன்னாடி மொய் எழுதுற இடத்தோடயே திரும்புறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நீ காலகட்டம் இணைப்பு விடுபட்டு போயிருந்தது. சொல்லுங்க.
7: ஆமாங்க, நவீன வளர்ச்சி நழுவிய வழக்கங்கள்.
0: இன்னைக்கு
7: வளர்ச்சி நம்ம வரவேற்கக்கூடிய ஒண்ணுதான். ஆனா அத வந்து அவசியத்துக்கு நம்ம பயன்படுத்தணும், அனாவசியத்துக்கு பயன்படுத்த கூடாது. நீங்க ஆரம்பத்துல ஒரு பாடல் போட்டீங்க, என்எஸ் கிருஷ்ண பாடல்.
0: ஆமா,
7: அதே இன்னொரு பாடல்ல கூட வரும், பட்டனை தட்டுனா இட்லி வரணும், மாவரைக்கு எந்திரம், இதெல்லாம் வரணுங்க. ஆனா சொன்ன மாதிரியே அந்த வளர்ச்சி வந்தது. ஆனா அந்த வளர்ச்சி வந்ததும் என்னாச்சு, சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு.
0: அன்னைக்கு
7: பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப சின்ன பிள்ளை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அறுவை சிகிச்சைன்னு அப்பெல்லாம் நம்ம கேள்விப்படவே முடியாது.
0: ஆமா,
7: ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது சுகப்பிரசவம் கேள்விப்படுறதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. இதுக்கெல்லாம் இந்த வளர்ச்சியினுடைய அந்த மாதிரி போன வழக்கங்கள் தான்
0: நிச்சயமா.
7: அன்னைக்கு பாத்தீங்கன்னா கணக்கு பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வாயால எத்தனை மூணு நாலு ஆறு அவனு டக்குன்னு சொல்லுவான்.
0: இன்னைக்கு
7: பாருங்க, எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் நல்ல ஒரு கடையில இருக்கும் கால்குலேட்டர் இல்லைன்னா அவங்களுக்கு கணக்கு போட்டது.
0: ஆமா ஆமா, இப்ப கையிலேயே வந்துருச்சு, கையில ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்ற

0: அதுலயே வந்துடுச்சு எல்லாமே.
1: இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, நம்ம இந்த சில இதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் சரியான புரிதல் இருக்கணும். நம்ம சரியா புரிதல், இப்ப பழமொழி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கருதுக்கு புரியுமோ கற்பூர வாசனைன்னு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அவருக்கு அறிவு இல்ல அதனாலதான் அப்படி சொல்றாங்க. அது என்னன்னா, கழுங்கிறது ஒரு கோரைப்புல், கோரைப்புல்லுனால வந்து இந்த பாய் தைக்கும் போது, தைக்கும் போது இயல்பாவே அந்த கற்பூர வாடை வரும். கழு தைக்கும் போது கற்பூர வாடை வருங்கிறத மருகி நம்ம புரிதலை சரியா இல்லாம இன்னைக்கு மாத்திக்கிட்டோம். இதே போலதான் நம்மளுடைய வளர்ச்சிய புரிதலை நம்ம சரியான வகையில புரிஞ்சு வாழ்ந்தோம்னா.
0: பகிர்ந்து கொண்டோம் நேயர்கள் பின்னூட்டங்களை மிக அழகாக இருந்தார்கள். இன்றைக்கு உறவு முறைகளை முகம் பார்த்து பேசுவது என்பது அரிதாகி போயிருக்கிற நழுவி போன ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று நேயர்கள் சொன்னதை போன்று மடல் எழுதுகிற வழக்கம், இந்த மடல் எழுதுகிற பொழுது அது மற்றவர்களுக்காக எழுதுவது என்பதை தாண்டி அந்த மடலில் எந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு எழுதலாம் என்கிற அந்த கற்பனை திறனை அன்றைக்கு மடல் எழுதுகிற விதம் வந்து வளர்க்க வைத்தது. அந்த வழக்கம் இன்றைக்கு நழுவி போயிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விளையாட்டுக்கள், ஒவ்வொரு விளையாட்டுகளிலும் ஒரு பொருள் பொதிந்திருந்தது. அந்த பொருட்களை உணர்ந்து அன்றைக்கு தெரு விளையாட்டுகளாக இருக்கட்டும், உள் விளையாட்டுகளாக, எந்த விளையாட்டுகளாக இருந்தாலும் அது இருந்தது. ஆனாலும் அந்த வழக்கம் இன்றைக்கு வழக்கொழிந்து போனதால், நழுவிய வழக்கங்களாகி போனதால், அதிலிருந்து ஒவ்வொரு விளையாட்டுகளிலும் ஒரு பொருள் பொதிந்திருந்தது. அந்த பொருட்களை உணர்ந்து அன்றைக்கு தெரு விளையாட்டுகளாக இருக்கட்டும், உள் விளையாட்டுகளாக, எந்த விளையாட்டுகளாக இருந்தாலும் அது இருந்தது. ஆனாலும் அந்த வழக்கம் இன்றைக்கு வழக்கொழிந்து போனதால், நழுவிய வழக்கங்களாகி போனதால், அதிலிருந்து கற்றுக்கொள்வது என்பது இயலாமையாகவே இன்றைக்கும் இருக்கிறது. ஆக நவீன வளர்ச்சியில் பணத்தினுடைய வடிவமைப்பு மாறலாம், ஆனால் மனிதனுடைய குணத்தில் இயல்புத்தன்மை மாறியிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக நவீன வளர்ச்சி எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கட்டும். நம்முடைய வளர்ச்சிக்கு அறிவியல் வளர்ச்சியும் இணைந்து கைகோர்த்து பயணிக்கட்டும், தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் நவீன வளர்ச்சியில் நம்முடைய முன்னோர்களுடைய வழக்கங்களை விட்டொழிக்காமல் அந்த வழக்கங்களை தொடர்வோம் என்ற இந்த சிந்தனையும் உங்களோடு பரிமாறிக்கொண்டு இன்றைய சிந்தனை அரங்கத்தில் பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சிக்காக பின்னூட்டங்களை இட்ட நேயர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன் விடைபெறுகிறது சிந்தனை அரங்கம்.

வணக்கம் தோழி. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பேச போறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஃபேஸ்புக் பக்கத்தை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். காலம் ஒரு நதி மாதிரி இல்லையா, ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் அடிச்சுட்டு வந்த எதையுமே நம்மால் திருப்பி பெற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அந்த மேஜிக் நமக்கு நடந்தா, உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு பக்கத்தை மட்டும் மாற்றி எழுத முடியும்.

காலம் ஒரு நதி மாதிரி இல்லையா, ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் அடிச்சுட்டு வந்த எதையுமே நம்மால் திருப்பி பெற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அந்த மேஜிக் நமக்கு நடந்தா, உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு பக்கத்தை மட்டும் மாற்றி எழுத முடியும் என்றால் அது எந்த பக்கமாக இருக்கும்? உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு பக்கத்தை மட்டும் மாற்றி எழுத முடியும் என்றால் அது எந்த பக்கமாக இருக்கும்? இன்னைக்கு பேசலாம். ஒரு பெண்ணோட வாழ்க்கைங்கிறது ஏகப்பட்ட பொறுப்புகளாலையும் தியாகங்களாலையும் அன்பாலையும் நெய்யப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஒரு மகளா, மனைவியா, அம்மாவா, ஒரு பொறுப்புள்ள வேலையிலோ அல்லது தொழில் முனைவோராகவோ, இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்தில் பெண்கள் பல முடிவுகளை ஒவ்வொரு விஷயங்களில் எடுக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கும் முதிர்ச்சியோட தெளிவோட அந்த கடந்த காலத்தை திரும்பி பார்த்தோம்னா, அன்னைக்கு அந்த படிப்பை நாம் பாதியிலே விட்டுருக்கக்கூடாது, அன்னைக்கு அந்த வாய்ப்பை நாம் மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது, இல்லை அன்னைக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக நான் இன்னும் கொஞ்சம் துணிஞ்சு நின்று இருக்கணும் அப்படின்னு பல கடந்து வந்த விஷயங்களை நம்ம வந்து மனசில் வந்து அசை போட்டுக்கிட்டே இருப்போம், நினச்சிக்கிட்டே இருப்போம் இல்லையா. இதை நம்ம அப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா எந்த விஷயத்தை நீங்கள் மாற்றுவீங்க, மாற்றணும்னு நினைப்பீங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ரகசிய பக்கத்தை இன்றைக்கி வானொலி எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அழையுங்கள் 0436823123 அல்லது 299948 அல்லது 299580 இந்த எண்களில்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு பக்கத்தை மட்டும் மாற்றி எழுத முடியும் என்றால் அது எந்த பக்கமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். முதல்ல வர நேயர் எங்க இருந்து பேசுறாங்க, என்ன சொல்ல போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: கலப்பால இருந்து ரேணுகா பேசுறேன்.
4: ரேணுகா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
5: காதல் கோட்டை படத்துல இருந்து நலம் நலம் மரியாதை.
4: நலமா இருக்கீங்களா?
5: இருக்க மேடம்.
4: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டாபிக் கேட்டீங்களா?
5: கேட்டோம் மேடம்.
4: என்ன நீங்க மாத்தி எழுதணும்னு நினைக்கிறீங்க?
5: படிப்பு வரல, படிச்சுட்டு 9வது படிச்சேன். படிப்பு வரல, இப்ப படிச்சிருக்கலாமோ என்னமோ ஒரு ஆசை ஆதங்கம் இருக்கு மேடம்.
4: அந்த ஆதங்கம் இருந்துட்டே இருக்கு. ஏன் வந்து படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்களா ஸ்டாப் பண்ணிட்டீங்களா?
5: படிப்பு ஏறல, குடும்ப சூழ்நிலை மாதிரி படிப்பு வரல.
4: சரி, ஓகே. அதுக்கு பிறகு அந்த அந்த நினைப்பு உங்களுக்கு வரும்போது அதுக்கான முயற்சி எதுவும் எடுக்கலையா நீங்க? பிரைவேட்டா படிக்கலாம்?
5: இல்ல மேடம், இல்ல இல்ல, அப்பா இறந்துட்டாங்க சின்ன வயசுல, அதனால குடும்ப சூழ்நிலை சரியில்லை.
4: சரி, ஓகே. அப்ப திரும்பி போய் அதை படிச்சுடணும் அப்படின்றதுதான் அப்ப உங்களுடைய எண்ணமாக இருக்கு?
5: எண்ணமா இருந்துகிட்டே இருக்கு இன்னும்.
4: சரி, ஓகேம்மா.
5: ஒரு வாய்ப்புக்கு பேர் தான் படிச்சிருந்தா ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
4: கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அதுக்கான முயற்சி நீங்க எதுவும் எடுக்கல அதுக்கு பிறகு?
5: எடுக்கல மேடம், எடுக்கல.
4: சரி, ஓகே. கண்டிப்பாக உங்க குழந்தைங்க எல்லாம் நல்லா படிச்சு அடுத்தடுத்த நிலைமைக்கு வருவாங்க, உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவாங்க. ஓகேவா?
5: படிச்சுட்டு மேடம், கல்யாணம் பண்ணி கொடுத்து 30 ஆயிட்டு.
4: அப்படியா? ஓகே ஓகே. பண்பலையின் சார்பாக உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். முடிஞ்சு போனதை நம்ம வந்து மாத்தி எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு அந்த ஆதங்கத்தை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய ஆதங்கம் இப்ப நிறைவேறிட்டதா நினைச்சுக்கோங்க. நன்றி மேம், நன்றி. பாடல் கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் தோழி. உங்க வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு பக்கத்தை மட்டும் மாற்றி எழுத முடியும் என்றால் அது எந்த பக்கமாக இருக்கும்னு கேட்டிருந்தோம். அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்க கேட்கலாம். லைன் கட் ஆயிட்டு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: மேலவாஞ்சூர்ல தாங்க மேடம்.
3: மேலவாஞ்சூர் லதா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
4: ரிதம் படத்துல மேடம், ஒரு நதிய நதிய

0: பாடல மேடம்.
1: ஆமாம்
0: அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
1: சரி ஓகே, கண்டிப்பாக லதாவுக்காக அந்த பாட்டை கொடுத்துடலாம். சொல்லுங்கள் லதா, ப்ரோக்ராம் கேட்டிங்களா?
0: கேட்டேன் மேடம்,
1: என்ன நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க?
0: மாத்தணும்னு நினைச்சா எனக்கு காசு பணம்லாம் வேணாம், உடம்பு ஆரோக்கியமான உடம்ப கொடுங்க அப்படின்னு அந்த பக்கத்தில் எழுதுவேன் மேடம்.
1: சரி ஓகே. நான் கேட்டது எப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம சின்ன வயசில் வந்து அந்த மெச்சூரிட்டிலாம் நமக்கு இருந்திருக்காது இல்லையா? அப்போ வந்து நம்ம சில விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிருப்போம், இன்னும் அதை பெட்டராக பண்ணியிருந்தால் அதுக்கான ரிசல்ட் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கூட நினச்சிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட் இயர் சொன்னாங்க படிக்கணும்னு நான் நினச்சேன், இப்போ அப்போ வந்து எனக்கு படிக்கணும், 9th ஸ்டாண்டர்டோட படிப்பு ஏறலை, அதுக்கு பிறகு இப்போ வந்து ஏன் நம்ம படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு, அந்த மாதிரி அந்த இப்போ நமக்கு அந்த மெச்சூரிட்டி வந்தது பிறகு நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதை நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும் இல்லையா? ஏதாவது ஒரு மனசில் வந்து இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி கேட்குறேன்.
0: எனக்கு வந்து நான் வந்து 10th தான் முடிச்சேன். அப்ப முடிச்சதுமே எனக்கு டீச்சர் ட்ரைனிங் போகணும், டீச்சர் ஆகணும் அப்படிங்கறத எனக்கு அப்ப இருந்து ஆசை. ஆனா வந்து வீட்டுல வசதி இல்லாதனால என்னால மேற்கொண்டு என்ன படிக்க வைக்கல.
1: சரி, எது வழி
0: ஆனா
1: படிச்சீங்க நீங்க?
0: நான் 10th தான் முடிச்சேன், டைப்ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன் மேடம்.
1: டீச்சர்
0: என்னால டீச்சர் ட்ரைனிங் போய் படிக்க வைக்கிறதான வசதி இல்ல, ஆனா எனக்கு ஆசைகள் நிறைய இருந்துச்சு. அந்த மாதிரிதான்
1: டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க?
0: டீச்சர் ஆகணும், நிறைய ஸ்டூடெண்ட் நல்ல ஸ்டூடெண்ட் நிறைய உருவாக்கணும் அப்படிங்கறது என்னோட ஆசை. அது என்னோடையும் முடியல, என்னோட பசங்களுக்கும் அந்த அவங்க அந்த லைனுக்கு போக விருப்பப்படல.
1: யார் யார் இப்ப என்ன பசங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
0: பெரிய பையன் வந்து ஐடி கம்பெனில
1: சொல்லுங்க லதா. ஓகே, சரி ஓகே, எல்லாருமே லைன் மாறி போயிட்டாங்க, அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் போயிட்டாங்க,
0: யாருமே என்னோட வரவே இல்லை மேடம்.
1: சரி ஓகே, அதைதான் இப்ப மாத்தணும், இப்ப பின்னாடி போய் நீங்க டீச்சரா ஆகிடணும் ஓகேவா?
0: இல்ல என்ன பேரம் பேத்திங்களா இந்த லைன் கொண்டு வந்துடுவோம்.
1: சரி ஓகே, பேரம்பேத்தி எடுத்தாச்சு அப்பனா. சரி, யாரோ ஒரு ஒரு குழந்தைய வந்து இப்பயே சொல்லிட்டே இருங்க, அதாவது இளமையிலே புகுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அது அது அதன் மேலே அதுங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பருவத்திலே அந்த ஈடுபாடை கொடுத்துக்கிட்டே இருங்க. சரி ஓகேம்மா, பேசினதுல சந்தோஷம். பாடல் கேட்கலாம், ஒரு விளம்பர இடைவெளி. சரி ஓகே, நன்றிம்மா, பாடல் கேட்கலாம். நன்றி. நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சொல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸின் அட்ராஸ் அக்க. நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில மேலவாஞ்சூர் லதா கேட்ட பாடல் ரித்தம் படத்திலேருந்து இப்ப கேட்கலாம்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
4: தனலட்சுமி, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
5: என்றும் அன்புடன் இருந்து நிலவு வந்தது ஜன்னல் வழியாக.
4: ஓகே, இரவுல தான் வரும், பகல்ல கூப்பிட்டுட்டீங்க.
5: நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கோம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேன்.
4: சரி, சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு மேஜிக் நடந்துச்சுனா, உங்க வாழ்க்கை புத்தகத்துல ஒரு பக்கத்தை மட்டும் மாற்றி எழுதலாம் அப்படின்னா நீங்க எந்த பக்கத்தை மாத்துவீங்க?
5: நல்லா தையல் தச்சிட்டு இருந்தேன் மேடம். இன்னும் கொஞ்சம் அந்த எம்பிராய்டிங் பூவு மோட்டர் வச்சு தச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இதா செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை மனதுல நினைச்சிட்டு இருக்கு.
4: சரி, இப்ப அந்த தையல் தச்சிட்டு இருக்கீங்களா?
5: தையெல்லாம் தச்சுட்டேன் மேடம், சாதா பிளவுஸ் எல்லாம் தச்சிட்டு இருக்கேன். அதுக்கு உள் துணி எல்லாம் கொடுத்து தச்சு அதுக்கு பூக்கள் எல்லாம் போடுறது.
4: அதுக்கு அது அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் இன்னும் போகல. நீங்க
5: நடக்கூடிய
4: விஷயம்தான் கண்டிப்பா. இப்ப நீங்க இந்த நிமிஷம் நினைச்சா கூட அதை வந்து செயல்படுத்த முடியும். அதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் உள்ளாவருமா? நன்றி. ஃபேஸ்புக் பக்கத்தில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குது. யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். திருமூலஸ்தானம் வீர சுந்தரி, என் வாழ்க்கையில் ஒரு பக்கத்தை மாற்றும் வாய்ப்பு கிடைத்தால் நான் தவறவிட்ட ஒரு நல்ல நட்பை மீட்டெடுக்கும் பக்கத்தை மாற்றுவேன். வாழ்க்கை என்ற புத்தகத்தில் நாம் செய்யும் சில சிறு தவறுகள் அல்லது புரிதல் இல்லாமை காரணமாக சில நல்ல மனிதர்களை இழக்க நேரிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி, எனக்கு சிறு வயது தான் பிடித்திருக்கிறது, அப்படியே இருந்திருக்கலாம் என்று எழுதியிருப்பேன். எந்த விதமான கவலையும் சிறு வயதில் கிடையாது, ஜாலியாக இருப்போம். இப்போ எல்லா கவலையும் சிறு புன்னகையோடு கடந்து செல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குத்தாலம்லேருந்து ராஜலட்சுமி தில்லை விழாளன் என்ன சொல்லியிருக்காங்க, திருமணத்திற்கு முன்பு வாழ்ந்த இனிமையான நாட்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ திருமணத்திற்கு பின்னாடி என்ன உங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்ட் கேட்டால் என்ன ஆகிறது? அடுத்து ஐயாவடியிலேருந்து அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க, என் வாழ்க்கையில் ஒரு பக்கத்தை மாற்றும் வாய்ப்பு கிடைத்தால் நான் தவறவிட்ட என் பள்ளி தோழிகளை நட்பை மீண்டும் மீட்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர், என் வாழ்க்கையில் ஒரு பக்கத்தை மாற்றும் வாய்ப்பு கிடைத்தால், நான் அதிகம் படிக்கவில்லை, சிறு வயதிலேயே நெசவு தொழில் செய்து வந்தேன், இப்பொழுது மாற்றி எழுதினால் நான் நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி, முதலில் திருமணத்திற்கு முன்பு இருந்த வாழ்ந்த வாழ்க்கை, அப்புறம் என்னை தொலைத்த, என்னை தவறவிட்ட என்னுடைய பள்ளி நட்பை, நான் தொலைக்கவும் இல்லை தவறவிடவும் இல்லை, கண்டுபிடித்து மீண்டும் எங்களின் நட்பை தொடரணும், இந்த பக்கங்கள் எல்லாம் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னர் கோவில் மடப்புறம் ஆனந்தவள்ளி, எனக்கு ஒரு மறுபக்கம் கிடைத்தால் சிறு வயதில் இழந்த படிப்பை மீண்டும் படிக்க முயல்

சொல்லியிருக்காங்க. நான் மாற்ற எழுத நினைக்கும் பக்கம் என் திருமண நாள், ஏனென்றால் எனக்கு லேட் மேரேஜ் தான். என் பிள்ளைகளுக்கு வயது மிக கம்மி, அப்படி எப்படி வளர்க்கப் போகிறேன் என்று பயமாக இருக்குது. அதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறையார் விஜி. அதாவது முன்னாடியே போய் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பொறவாச்சேரி பிரியா கண்ணன். வாழ்க்கையில் ஒரு பக்கத்தை மாற்றி எழுத வேண்டுமென்றால், முன்பு கோபத்தில் தவறான வார்த்தையை விட்டதற்காக பிரிந்து சென்ற உறவுகளை மீண்டும் என் வாழ்க்கை புத்தகத்தில் பக்கத்தில் பிரிந்து சென்ற உறவுகளை ஒன்றிணைக்க பாடுபடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அனுஷியா பனங்காட்டாங்குடியிலிருந்து, அனுஷியா சங்கர். என் வாழ்க்கை புத்தகத்தில் நான் மாற்றி எழுத வாய்ப்பு கிடைத்தால் நான் படித்த படிப்பை பயன்படுத்துகிற அளவுக்கு என் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு எழுதுவேன் சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, என் வாழ்க்கை புத்தகத்தில் மாற்ற வேண்டும் என்றால் நான் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தேன், அதற்கு மேல் படிக்கவில்லை. இப்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. படித்திருக்கலாம் என்ற எனக்கு டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நிறைய பேருக்கு அந்த படிச்சிருக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் தான் ஓடிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஜோதி அனப்பன்பேட்டையிலேருந்து, என் புத்தக பக்கத்தில் நான் எழுதுவது என் அப்பா அம்மா இறந்து விட்டார்கள், அவர்களுடன் இருக்கும்படி எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன். என் வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் எந்த பக்கம் மாற்றி எழுத வேண்டியது இல்லை. 4 சகோதரிகள் ஒரு அண்ணன், அம்மா அப்பா இப்போது இல்லை, அன்பான கணவர், அழகான குழந்தைகள், அளவான குடும்பம், வேற என்ன வேண்டும்? இறைவன் அனைத்தையும் கொடுத்து விட்டார். அதனால் எதையுமே மாற்றி எழுத வேணாம், இப்போ இருக்கிற வாழ்க்கையே போதும்னு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபைரோஸ் பானு கொடிக்கால் பாளையம்லேருந்து, என் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு பக்கத்தை மட்டும் மாற்றி எழுத முடியுமென்றால் நான் கடந்து வந்த பாதையை அல்ல, அவற்றில் கற்றுக்கொள்ள தவறிய தருணங்களை தான் மாற்றுவேன். ஏனெனில் காயங்கள் வாழ்க்கையை கற்றுத்தந்தன, பாடங்கள் தான் என்னை இன்று நானாக மாற்றினான்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் தாமரை கண்ணன் சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் ஒரு பக்கத்தை மாற்றி எழுத வேண்டுமென்றால் நான் மருத்துவராக வேண்டும் என்று கனவு கண்டேன், பொருளாதார சூழ்நிலையால் பாதியில் படிப்பு நின்றுவிட்டது, மீண்டும் கடும் முயற்சி எடுத்து மருத்துவராகி ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ பணியாற்ற ஆசைப்படுகிறேன். அதுதான் என் புத்தகத்தின் மாற்றி எழுதக்கூடிய வரிகள்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறையிலேருந்து சித்ரா தேவி என்ன சொல்லியிருக்காங்க, 10ஆம் வகுப்பு வரை மட்டும் படிச்சிருக்கேன், இப்போ எனக்கு ஆசை காலேஜ் போகணும், நிறைய படிக்கணும் அப்படின்றது, அதை தான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுவரையும் வந்த மெசேஜ் எல்லாத்தையுமே நம்ம படிச்சிட்டோம். அடுத்து நேயர்கள் என்னெல்லாம் அனுப்புகிறாங்கங்கிறத நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மணக்குடியிலேருந்து தனலக்ஷ்மி ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க, என்றும் அன்புடன் படத்துலேருந்து அந்த பாடலை இப்போ கேட்கலாம்.

0: மேடம் 10th வரைக்கும்.
1: ம்.
0: அப்புறம் ரெண்டு அரியர் வச்சுன்னு சொல்லிட்டு போன மேடம், அதுவும் ஃபெயில் ஆகிட்டேன். அது அசிங்க மட்டும் போகல மேடம்.
1: ஓகே, எல்லாருக்குமே படிப்பு அப்படிங்கிறதா ஒரு ஏக்கமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி
0: ஆமாம்
1: பேசின
0: மேடம்.
1: வரையிலும் நிறைய நேர்களுக்கு அது ஒரு ஏக்கமாக இருக்குது. உங்களுக்கும் அதே
0: ஆனால் என்
1: ஏக்கத்தை தான்
0: பசங்களை நல்லா
1: சொல்கிறீங்க.
0: படிக்க வச்சுட்டேன் மேடம்.
1: என்ன படிச்சிருக்காங்க?
0: அவங்க எங்க பாப்பா எம்எஸ்சி படிக்கிறாங்க மேடம், கொரையில படிக்கிறாங்க மேடம். பையன் இப்போ தான் மேடம் 12th போயிருக்காரு.
1: சரி ஓகே, இப்போ மாற்றணும்னா கண்டிப்பாக போய் படிச்சிருவீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு.
0: பசங்கள்ட்ட படிச்சிருவேன் மேடம். நான் பசங்க என் பசங்க சொல்லி கொடுப்பாங்க மேடம். என் பையனோட வில்லியத்து விளை எனக்கு
1: அப்புறம்
0: பெரிய
1: ஏன் இப்போ நீங்கள் அந்த
0: கஷ்டம்
1: ஏக்கம், அதான் பசங்க படிச்சிட்டாங்கல்ல,
0: படிச்சுட்டாங்க
1: மாற்றணும்னா,
0: நானும்
1: ஆனால்
0: படிக்கல
1: மாற்றணும்,
0: மேடம்.
1: மாற்றணும்னா
0: ஆமா
1: கண்டிப்பாக
0: மேடம்.
1: படிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்குது உங்களுக்கு.
0: ஆமா மேடம், இப்ப ஸ்கூலுக்கெல்லாம் போனா மேடம் நம்ம டீச்சர் தான் சரியா பேச முடியல மேடம். நமக்கு சரியா கொஞ்சம் கம்மி,
1: அதெல்லாம் உங்களுக்கு
0: அதனால
1: ஒரு
0: நம்ம
1: இதாக
0: டீச்சர்லாம்
1: இருக்குது,
0: சரியா பேச முடியல. ஆமா
1: தடங்களாக இருக்குது.
0: ஆமா, நல்லா
1: படிச்சிருக்கலாமே.
0: படிச்சிருந்தா நல்லா பேசுனா மேடம் நம்ம, அதனால கொஞ்சம் கவலையா இருக்கு மேடம் எனக்கு.
1: சரி ஓகே, கவலைப்படாதீங்க, உங்கள் பசங்க படிச்சிட்டாங்க. பாடல் கேட்கலாம் இப்போ
0: சரிங்க மேடம்.
1: சந்தோஷமா, சரியா?
0: தேங்க்யூ மேடம்.
1: நன்றிம்மா.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்
1: வணக்கம் சித்ரா. மணக்குடி
0: சித்ரா சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: நாடோடி பாட்டுக்காரன் பாடல், மனமெல்லாம் செங்கோட்டும் வானெல்லாம் செங்கும்போது இந்த பாடல்.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உலாவரும். சொல்லுங்க, நீங்க என்ன பக்கத்தை மாத்தணும்னு நினைக்கிறீங்க?
1: வாழ்க்கை என்று வந்தால் என்னோட பள்ளிக்கூட வாழ்க்கை தான். இன்னும் கொஞ்சம் முயன்றால் படிக்கலாம் என்று எனக்கு தோணுச்சு. ஏன்னா படிக்க ஏறல. இன்னைக்கு வாழ்க்கையெல்லாம் இருக்குது, பழசெல்லாம் நினைச்சு
0: பார்த்தேன்.
1: நான் படிக்கிறதுனால என் பிள்ளைகள்லாம் படிக்க வச்சு நல்ல நிலைமையில எல்லாம் வேலைகள்
0: இருக்காங்க.
1: எல்லாம் நல்ல வேலையில இருக்காங்க.
0: படிப்பு ஒன்று தான், அதுவும் உங்களுக்கு ஏக்கமாக இருக்குது. எல்லாருக்குமே மேக்ஸிமம் எல்லாருமே இன்றைக்கி அதுதான் சொன்னாங்க. நீங்களும் நிறைவான நேராக வந்திருக்கிறீங்க, நீங்களும் அதே விஷயத்தை தான் சொல்கிறீங்க. சரிம்மா, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாமா.
0: நன்றி.

வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு பக்கத்தை மட்டும் மாற்றி எழுத முடியும் என்றால் அது எந்த பக்கமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் பேசினாங்க. பேசின நேர்கள் மேக்ஸிமம் எல்லாருமே படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இயக்கமாக இருந்திருக்கு. அடுத்து ஃபேஸ்புக்கில் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அம்மையப்பன்லேருந்து ரம்யா, எனது சிறு வயதில் என் தந்தை இல்லாமல் வளர்ந்தேன். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் என் தந்தை வேண்டும் என்று நினைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, நன்னில மல்லிகா, என் வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் எந்த பக்கம் மாற்றி எழுத வேண்டியது? நான் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தேன், அதற்கு மேல் படிக்கவில்லை. இப்போது வருத்தமாக இருக்கிறது. படித்திருந்தால் ஒரு மருத்துவ பணியாளராக ஆக வேண்டும் என்ற ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருக்குள்ளி காடலேருந்து அருண் இலக்கியா, என் அம்மா திருமணத்திற்கு முன்பு இறந்து விட்டார், இப்போது எங்களோடு இல்லை, அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது, இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் என் அம்மா வேண்டும் என்று கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவனூர் ஜோதி லட்சுமி, என் தாய் தந்தையோடு நான் வாழ்ந்த குறைவான நாட்களையும் அது தந்த பசுமையான நினைவுகளையும் மிகச்சிறிய வயதில் முடிந்துவிட்ட அந்த வாழ்க்கை பயணத்தை நீண்ட பயணமாக மாற்றி எழுத ஆசைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரையிலும் 24 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ண அனைத்து நேயர்களுக்குமே காரைக்கால் பண்பலையின் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நாம் எல்லோருக்குமே கடந்த காலத்தில் ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு ஏக்கம், கண்டிப்பாக இதை செஞ்சிருக்கலாமோ அதை செஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயற்கையாக நமக்கு தோண்டிகிட்டே இருக்கிறது, ஒரு இயற்கையான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் நிஜம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நம்ம எடுத்த அந்த தவறான முடிவுகளும் நாம் கடந்து வந்த அந்த பாதையும் தான் இன்றைக்கி நம்மளை இவ்வளோ

ஒரு வலுவான அழகான ஒரு பெண்ணாக செதுக்கியிருக்குன்னு சொல்லலாம் இல்லையா. கடந்த கால பக்கங்களை நம்மால் கண்டிப்பாக மாற்ற முடியாது தான், ஆனால் நம்ம வாழ்க்கை புத்தகத்தோட அடுத்தடுத்த பக்கங்கள் இன்னும் காலியாகத்தானே இருக்குது. அதை எப்படி எழுதணும், அங்கே என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறத முழுசாக நம்ம கையில் தான் இருக்குது. நடந்தது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இந்த நொடியிலிருந்து நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி எழுத தொடங்குவோம். வரும் பாடலோடு நிறைவு பெறும் நிகழ்ச்சி வணக்கம் தோழி.

காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நேரம் நண்பகல் 12:25. இன்றைய பகல் மற்றும் மாலை ஒளிபரப்பில் நமது நிலையத்தில் ஒளிபரப்பாக நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. இனி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் இன்றவை. 12:50 செயங்கண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி எம் ஹன்சிகா. 12:55 பன்னிசை, பகல் 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம், தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற மின்பாதை ஆய்வாளர் மயிலாடுதுறை இழுப்பூர் ஆர் நாகராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 3:30 திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸின் எல்எஸ்சி. மாலை 4:00 ஒரு முறவும் மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் கடைவீதி.

இருந்து நேரடியாக உலா வரும். 4:30 வைக்கிங் பண்ணி நான் பிரீஃப்ஸின் ஊர் முறவும் மாலை 5 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் அலம்பரதார நிகழ்ச்சி. ஐந்து 15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மக்களின் விளக்கேற்றும் மேலே, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, பற்கள் ஈறுகள் மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள், 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை தொரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை விவசாயம் பெற, திருவிடைமருதூர் திருநிலக்குடி எஸ் சிவலிங்கம் அவர்கள் தரும் தகவல்கள், 8 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம், 8:30 திருவாரூர் சீமாட்டி செல்ஸின் காற்றில் வரும் கானம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொலமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 10 மணிக்கு இரவு மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன்.

0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. நிகழ்ச்சி விளம்பரத்தாரர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
4: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய

0: நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக இடைக்கால பாடல்கள் வேணும்னு விரும்பி கேட்டு நமக்கு நிறைய நேர்கள் கடிதம் இருக்காங்க. அந்த வகையில் வெண்கரும்பு நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடகரை சின்னத்துறை, விருத்தாச்சலம் விருத்தகிரி, பெண்ணாடம் சுமதி, டிஆர் பட்டினம் பூங்கொடி தேவா, லட்சுமி அன்பரசு, ரேணுகாதேவி பழனிவேல், மீனா செல்வம், கீதா கண்ணா, வினிதா பாலமுருகன், சாரதா தட்சிணாமூர்த்தி, மோனிஷா, ஹேமா, அனுஷா, அஸ்வின்ராஜ், கைலாஷ்வர், தர்ணீஸ்வர், குறிச்சிமலை பாஸ்கர், ராமேஸ்வரம் மதினா, ரம்ஜான், ஹாசிக், தௌபிக், தாரிக், முகமது ஹபீஸ், ஷியாத், மெஹ்னா, ஹம்சா, ரனியா, இந்த நேயர்களோட அலிவலம் ஜெயலட்சுமி, கணேசன், இந்த அனைத்து நேயர்களுக்காகவும் அவங்களின் விருப்பமாக ஒரு பாடல் வருகிறது. கே ஜே ஜேசுதாஸ், கே எஸ் சித்ரா பாடியது மாநகர காவல் படத்திற்காக.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
3: புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை வழங்கி கொண்டிருக்கும் மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் வருகிறது. எங்க முதலாளி படத்திற்காக கே.ஜே. ஜேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கங்களஞ்சேரி முருகேசன், மைதிலி முருகேசன், இனியா, சூர்னூர் காமாட்சி சுப்பிரமணியன், ஜனனி செந்தில், வேணி சதீஷ்குமார், கவின் நவீன் மித்ரன், விலமல் கூட்டுறவு நகர், தியாகராஜன். அந்த நேயர்களோடு ஆண்டிப்பாளைய மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், தீபிகா, வினுப்பிரியா, எழிலரசி, குர்கத்து இஸ்மாயில். இந்த நேயர்களோடு சங்கரமந்தல் ராஜு, ஷாகுல் ஹமீத், அஜீஸ் ரவிராகன், கலைச்செல்வி, கலாவதி ராஜமோகன், கணேசன் கஸ்தூரி, மணிசேகரன், கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, முகமது ஹம்ராஸ், சலாமத் சுகைனா, நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், திருவிழிமிழலை, ஷாகுல் ஹமீத், சிதம்பரம், சிலுவை சந்தனராஜ். இந்த அனைத்து நேயர்களுக்காகவும் இந்த பாடல் வருகிறது.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் வருகிறது. மைக்கேல் மதன காமராஜன் படத்திற்காக கமல்ஹாசன் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. பாடலுக்கான விருப்பம் கரூர் தான் தோன்றிமலை ஜீவநகர் செல்வராஜ், பெரியநாயகி ஜோதிகா ஸ்ரீ, கிரீஷ் ஜெய்தேவ், ரமேஷ் காயத்ரி, தலைஞாயிறு ராஜா முகமது, பிரிஞ்சிமுனை ரவிச்சந்திரன், நாமக்கல் மணி, கரூர் முகமது இப்ராஹிம், ராயனூர் ஷாகுல் ஹமீத். இந்த நேயர்களோடும் செம்மனார் கோயில் குணசேகர் திலகாவதி, பவுண்டரீகபுரம் கணேசன் பானுமதி, திருச்சமல்லி பிச்சுமணி விசாலாட்சி, திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர் சந்திரபிரபா பிரபு, புதுச்சேரி நிஷாந்தி ஷைனி சரண், வில்லிவாக்கம் குபேந்திரன், வாகையூர் ராமசாமி, மேல்பட்டடை ரஜினி சுகுமார், திருமழிசை அருணாசேகர், மாதவரம் ஜம்னா ஹயகாந்தம், வண்ணை கணேசன், மன்னார்குடி பிரபா சுந்தர், இந்த நேயர்களோடு நன்னிலம் அம்பலவானன், மல்லிகா மேகநாதன், திவ்யா, பண்ணத்தெரு நாகராஜன், ரேவதி நாகராஜன், தமிழ்ச்செல்வி அன்பரசு, கலைச்செல்வி. இந்த நேயர்களுக்காக இந்த பாடல் வருகிறது. சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் பாடல்.

0: நேர்களை இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற மின்பாதை ஆய்வாளர் மயிலாடுதுறை இழுப்பூர் ஆர் நாகராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: கை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக அடுத்த

வருகிறது கேளடி கண்மணி படத்திற்காக. கேஜே ஜேசுதாஸ் சுமாரமணன் பாடியது. பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், ஆண்டிமடம் பத்மா நிலமேகம், அப்சரா நிலமேகம், சிலுவச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், எற்காட்டஞ்சேரி சுப்பராயலு, நாகலட்சுமி, தெள்ளையாடு வீராசாமி, தமிழன்பன் நகுலன், கீழையூர் உத்ராபதி, தேன்மொழி மகேந்திரன், சமணார்கோயில் கீழமுக்கட்டு அன்பழகன், ஆதித்யா, வீர கடோர்ஜன், பாஸ்கரன், ஸ்ரீராமலு, மூர்த்தி, சேதுராமன், கீழமாத்தூர் கருப்பையா, ராஜாத்தி, அறிவுக்கரசன், இந்த நேயர்களோடு சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன், பாரி, இந்த அனைத்து நேயர்களுக்காகவும் இந்த பாடல்.

மனதில் இன்று வினிகர்ஷிக்காக அடுத்து செம்னார் கோயிலுக்கான ஸ்ரீராமலு, கபிலன், சுபா, விநாயகா, லக்ஷ்மணன், சரஸ்வதி, மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, வள்ளி, சதி, சரவணன், துரைசாந்தி, சுவாமிமலை, சாக்ரட்டிஸ், கிருஷ்ணா, பூம்புகார், சுந்தரவல்லி சங்கரன், ராஜா, நெய்தவாசல், பார்த்தசாரதி, கலைவாணன், மெர்சிராணி, வான்மதி, மோனிகா, வான்மதி மோனிகா, பிரித்தி, ஜென்சி, வான்முகில், அமிர்பாலன், உத்திரகுடி சரவணன், தமிழரசி, இந்த நேயர்களோடு வரதராஜன்பேட்டை, வளர்மதி, ஆரோக்கியதாஸ், மரியபாச்சினா, ஃபெனினா, கலைச்செல்வி, ஆனந்தி, அந்தோனிசாமி, பாப்பாக்குடி பார்த்திபன், பாரதி, இந்த நேயர்களுக்காக கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் ஆத்மா படப்பாடல்.

0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் இன்று விக்கெட்டீர்கள் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இனி தமிழில் செய்திகள்.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய விருதான பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் ஒத்துழைத்து முன்னேறுவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பம், கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தோனேஷிய மருத்துவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். இந்தோனேஷியாவின் உணவு பாதுகாப்பிற்காக இந்தியாவின் கோதுமை விதைகள் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நமது

0: யூபிஐ பண பரிமாற்ற முறையை இந்தோனேஷிய பண பரிமாற்ற முறையுடன் இணைக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ, இந்தோனேஷிய நாட்டின் மிக உயரிய பிந்தாங் அதிபூர்ணா விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். முன்னதாக ஜகார்த்தாவில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் நாளை உலக பிரசித்தி பெற்ற யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான பிராம்பனான் கோவிலுக்கு செல்லவுள்ளார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்து கோவில் பாரம்பரிய கட்டிடக்கலையில் பிரசித்தி பெற்றது. மும்மூர்த்திகளான சிவா, விஷ்ணு, பிரம்மதேவர்களுக்கு கட்டப்பட்ட இந்த பழமையான கோவில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. கூட்டுறவுத்துறையில் 30 கோடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அமைச்சகத்தை கடந்த 2021 தொடங்கியதாக கூறினார். இதன் மூலம் கூட்டுறவுத்துறை நவீனமயமாக்கப்பட்டதுடன் வெளிப்படைத்தன்மையும் தொழில்நுட்ப அடிப்படையில் மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 858,000 கூட்டுறவு சங்கங்கள் குறித்த தகவல்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 55,000 வேளாண் கடல் சங்கங்கள் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு, பிறப்பு இறப்பு பதிவுகள், அரசு நலத்திட்டங்கள் குறித்த விண்ணப்பங்களை பெறுவது உள்ளிட்ட சேவைகள் சிறப்பாக செய்து வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் மகேந்திரகிரி விசாகப்பட்டினத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மும்பையில் மசாகோன் கப்பல் கட்டும் தளத்தில் இந்த போர்க்கப்பல் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. இந்திய பெருங்கடல் பகுதியிலும் இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பிலும் மகேந்திரகிரி போர்க்கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமர்நாத் புனித யாத்திரையின் 6வது குழு இன்று காலை ஜம்முவிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. 8,815 யாத்ரீகர்கள் ஜம்முவின் பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் 3,989 பேர் பால்டால் வழியாகவும், 4,826 பேர் பஹல்காம் வழியாகவும் புறப்பட்டுச் சென்றனர். யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் காவல்படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புனே, நாசிக், பல்கார், ராய்கட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதையடுத்து அப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் மாநில பேரிடர் மீட்புப் படையும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. லொனாவியா பகுதியில் அதிகபட்சமாக 60 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக மும்பை, தானே, நவி மும்பை, பல்கார், ராய்கட், ரத்னகிரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவனத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. 8 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தலைமை தீயணைப்பு அதிகாரி திரு பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்றும் அவர் கூறினார். தனியார் நிறுவன காவலர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24 நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா செய்தித் தொடர்பாளர் ஸ்டீஃபன், வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் சேதமடைந்ததால் 2,400 கோடி டாலர் இழப்பு

ஏற்பட்டுள்ளதாகவும், கட்டமைப்பு வசதிகள் சீர்குலைந்துள்ளதால் 1,300 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,535 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 16,840 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 17,854 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் 6,5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2,34,000 பேர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு உடனடியாக உதவி அளிக்க வேண்டும் என்றும்

0: அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினரான சீனா அணு ஆயுத ஏவுகணை சோதனை நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கோரிக்கைகளை நிறைவேற்ற 48 மணி நேர கெடுவை ஜம்மு காஷ்மீர் அவாமி குழு கெடு விதித்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் 600 பேரை கைது செய்துள்ளனர். அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பட்டாயாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம், 7 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் 184 புள்ளிகளுடன் இந்தியா 2வது இடத்தையும், ஆடவர் பிரிவில் 152 புள்ளிகளுடன் இந்தியா 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பர்வீன் 50 கிலோ எடைப்பிரிவிலும், முஸ்கான் 53 கிலோ எடைப்பிரிவிலும், காஜல் 76 கிலோ எடைப்பிரிவிலும் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவில் சுமித்குமார் 70 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, சிவம் தூபே உள்ளிட்ட 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். இரு அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 23ஆம் தேதியும், 2வது போட்டி வரும் 25ஆம் தேதியும், 3வது மற்றும் கடைசி போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. 3 போட்டிகளும் ஹரரேயில் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பிந்தாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

0: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மழலை செல்வங்களில் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழலை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
3: வணக்கம் பாப்பா.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: என் பெயர் எம்மானிஸ்கா.
3: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அகனியில் 5வது வகுப்பு படிக்கின்றேன்.
3: சரிங்கம்மா, இன்னைக்கு நேகக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
4: நான் கவிதை சொல்ல போகிறேன்.
3: எதை பத்தின கவிதை சொல்றதா இருக்கீங்க?
4: விடுதலை பற்றி.
3: எங்க சொல்லுங்களேன் பாப்போம்.
4: கூட்டிலிருந்த மண்ணை கிளியை திறந்து விட்டேன், புதுகலமாய் பறந்தது. விடுதலை விடுதலை விடுதலை, தொட்டிக்குள்ளே நீந்தி நீந்தி சோர்ந்து போன மீன்களை இட்டு வந்து ஆற்றி நீந்தி விட்டேன், விரைந்து நீந்தி சென்றதே. விடுதலை விடுதலை விடுதலை, கழுத்து நோக ஈரோ முழுதும் கட்டி கிடந்த கன்றினை அவிழ்த்து விட்டேன், ஆனந்தத்துடன் துள்ளியது. விடுதலை விடுதலை விடுதலை, சுதந்திரத்தை நாம் அடைய தூய்மையான உதவி செய்து எண்ணி எண்ணி மனம் துள்ளுதே. விடுதலை விடுதலை விடுதலை, பாடலை பாடியவர் பாரதிதாசன். அடுத்ததா ராணுவ வீரர் பற்றி கவிதை.

0: போகிறேன். தாய் நாட்டை காக்க தாய் வீட்டை மறந்து உரை பணியிலும் எல்லைகளை காக்க உறவுகளின் நினைவால் தியாகம் செய்தாயே. ஜெய்ஹிந்த்.
1: சூப்பர் கவிதை சொன்னீங்க. உங்களுக்கு யார் இந்த கவிதை எல்லாம் சொல்லி கொடுத்தது?
0: டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க.
1: சரிங்கம்மா, உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யாரு?
0: எல்லாரையும் பிடிக்கும்.
1: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: கலெக்டர்.
1: கலெக்டர் ஆகி என்ன பண்ண போறீங்க?
0: நாட்டு மக்களுக்கு சிறந்த உதவிய செய்வேன்.
1: சூப்பர் சொன்னீங்களே. சரிங்க பாப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வருங்காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.

0: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் கடைத்தெருவில் இருந்து நேர்கள் மத்தியில் நேரலியாக உலாவரம்.

இன்றிரவு 7:30 கிசான்வாணி நிகழ்ச்சியானது இயற்கை விவசாயம் பெற திருவடை மருதூர் திருநீலக்குடி எஸ் சிவலிங்கம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற மின்பாதை ஆய்வாளர் மயிலாடுதுறை இழுப்பூர் ஆர் நாகராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற மின்பாதை ஆய்வாளர் மயிலாடுதுறை இலுப்பூர் ஆர் நாகராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3 மணிக்கு எல்எஸ்சி. மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் கடைவீதியிலிருந்து நேரலையாக உலாவரும். நம் பண்பலையில் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 1 மணி.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன் மழை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இடைக்கால பாடல்களின் இனிய ஊர்வலம் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் குரலில் சிட்டுக்குருவி படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில், இளையராஜா இசையில், SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்களில் இளமை ஊஞ்சலாடுகிறது.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன் மழை. பஞ்ச அருணாச்சலம் வரிகளில் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில் 6-60 வரை.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நேர்லே நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தரப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமது. தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
8: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: இடைக்கால பாடல்களின் இனிய ஊர்வலமாய் வலம் வந்து கொண்டிருப்பது தேன் மழை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில் இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் பகலில் ஒரு இரவு.

இசை தென்றலாய் உலாவரும் இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் குரலில் முள்ளும் மலரும்.

நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கங்கையமரனின் வரிகளில் இளையராஜா இசையில் ஜென்சியின் குரலில் ஜானி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: தித்திக்கும் பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன், குரலில் தர்மயுத்தம்.

0: நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில், இளையராஜா இசையில் எஸ் ஜானகி, மலேசியா வாசுதேவன் குரல்களில் சிகப்பு ரோஜாக்கள்.

தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் இளையராஜா இசையில் தியாகம் படத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போரூரிலும் செங்கல்பட்டிலும் அமைந்துள்ள ஹிட்டாச்சி நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையிலான விரிவான நட்புறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜகர்த்தாவில் நடைபெற்ற பிரதிநிதி நிலையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், ராணுவம், பாதுகாப்பு, கடல்சார் பிரிவுகளில் பரஸ்பர நம்பகத்தன்மையுடன் ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். இரு நாடுகளுக்கிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை, தொழில் கூட்டமைப்பு பிரிவுகளில் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் பரஸ்பர நலன் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இதனிடையே இந்தோனேஷியா குடியரசின் மிக உயரிய பின்டெக் அதிபூரணா கௌரவ விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ அறிவித்தார். இரு நாடுகளுக்கிடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவை வலுப்படுத்தி ஆழப்படுத்திய பிரதமரின் அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் இந்த விருது அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மாசு காரணமாகவும் கரியமில வாயு வெளியேற்றப்படுவதாலும் பாதிக்கப்படும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக அளவு மரக்கன்றுகள் நடப்பட வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவையில் தனியார் கல்லூரியில் இன்று நடைபெற்ற தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய

அமைச்சர் சுற்றுச்சூழல் தூய்மையின் அவசியத்தை உணர்ந்து பிரதமர் தூய்மை பாரத இயக்கத்தை தொடங்கியதை எடுத்துரைத்தார். இதனால் தூய்மை குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் தொடர்ச்சியான தூய்மை இயக்கத்தின் மூலம் மாணாக்கர் தூய்மை நடவடிக்கைகளில் முனைப்புடன் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் தூய்மையான பாரதத்தை உருவாக்கி பசுமை பரப்பளவை அதிகரிக்க அமைச்சர் தலைமையில் மாணாக்கர் உறுதிமொழி ஏற்றனர். விடுதலை போராட்ட வீரர் இரட்டைமலை சீனிவாசனின் 167வது பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சமூக நீதியின் முன்னோடியாகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாகவும் திகழ்ந்த அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறினார். நலிவடைந்த மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த இரட்டைமலை சீனிவாசனுக்கு வணக்கங்களை உரித்தாக்குவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்களும் அஇஅதிமுக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் மரியாதை

0: நலிவடைந்த மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த இரட்டைமலை சீனிவாசனுக்கு வணக்கங்களை உரித்தாக்குவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்களும் அஇஅதிமுக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். சென்னை போரூர் மற்றும் செங்கல்பட்டில் அமைந்துள்ள ஹிட்டாச்சி எரிசக்தி நிறுவனங்களின் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக 1000 உயர்தட்ப தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட உள்ளது. மாநில தொழில்துறை அமைச்சர் எஸ் கீர்த்தனா மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் செயல்பாடுகள், பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே நேற்று முன்தினம் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கவும் அவர் ஆணை பிறப்பித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலம் முழுவதும் 800 அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் நாளை மாலைக்குள் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் இறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். தற்போதைய நியமனம் தற்காலிகமானது என்று கூறியுள்ள அமைச்சர், வழக்கறிஞர்களின் செயல்பாடுகளை பொறுத்து 6 மாதங்களுக்கு பின்னர் நியமனம் நிரந்தரம் செய்யப்படும் என்றார். தமிழக திருக்கோவில்களின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதிகளில் பொதுமக்கள் குறைதீர் நாள் முகாமில் மனுக்களை இன்று பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், வரும் நாட்களில் மணிகண்டம் அந்தநல்லூர் பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் கிழக்கு கோபுரவாசல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செந்தூர் கோவில் உட்பட எந்த கோவிலிலும் தற்போது கட்டண உயர்வு அமல்படுத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். திருக்கோவில்களில் VIP தரிசன முறையை ஒழுங்குபடுத்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் போதைப் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டு இரவு நேர ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் முன்பதிவில் பாதுகாப்பான ஆன்லைன் வசதியை அறிமுகப்படுத்த ஆலோசனைகள் நடைபெறுவதாக அவர் கூறினார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: இந்த அறநிலைய சமயத்துறையினுடைய பட்ஜெட் வெளியிடும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதாகவும், பக்தர்களுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும், கோவில்களுடைய திருப்பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், நிறைய ஹிஸ்டாரிக்கலான டெம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வழிபாடு இல்லாம இருக்கு. நிறைய இடங்கள் அந்த கோயில்களுடைய மண்டபங்கள் சரியா இல்லாம, கோபுரங்கள் சரியா இல்லாம, இப்படிப்பட்ட சூழல்ல பராமரிப்பிற்கு இல்லாம இருக்கக்கூடிய கோயில்களை சரி பண்றது, அதே போல ஆன்மீக ரீதியாகவும் சுற்றுலா தலங்கள் ரீதியாகவும் இணைந்து கோயில்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, மிகப்பெரிய அளவுல வந்து மக்களுக்கான இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரலான் இருக்கும்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரிய 4 மனுக்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சரும் 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவிற்கு எதிரான வழக்கிலும் தேர்தல் ஆணையமும் ஆதவ் அர்ஜுனாவும் 3 வாரங்களில் பதிலளிக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் துறையின் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி விற்பனையை மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுப்புற பகுதிகளில்

0: பெய்து வரும் கனமழையால் பாண்டியாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களில் மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படும் நிலையில் பாண்டியாற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்கள் குளிக்க செல்ல வேண்டாம் எனவும், குறிப்பாக ரீல்ஸ் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் புழுதி புயல் வீசுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: போடி நாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பலத்த சூறாவளி காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் முந்தல் சோதனை சாவடி அருகே உள்ள இரண்டு கடைகளின் தகர கூரைகள் பறந்ததோடு முந்தல் மற்றும் முந்தல் காலனி பகுதிகளில் 5 மேற்பட்ட வீடுகளின் கூரைகளும் சேதமடைந்தன. தென்மேற்கு பருவமழை இன்னும் தீவிரமடையாத நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான போடிநாயக்கனூரில் வழக்கத்திற்கு மாறாக பலத்த காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இன்று அதிகாலை நாட்டு படகில் இலங்கைக்கு கடத்துவதற்காக காரில் கொண்டு செல்லப்பட்ட 120 பந்தய புறாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடலுக்குள் தப்பிச் சென்ற நாட்டு படகு குறித்து கடலோர காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்றிரவு 10 நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் காலிறுதிக்கு பெல்ஜியம் முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் இன்றிரவு 9:30 அர்ஜென்டினா எகிப்துடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போரூரிலும் செங்கல்பட்டிலும் அமைந்துள்ள ஹிட்டாச்சி நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

0: மெல்லிசை கேட்டீர்கள். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
1: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி பேசுறேன். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தருக்கு ரத்த கேன்சர் இருந்துச்சுன்னா எலும்பு மஜை ஃபுல்லாகவே கேன்சர்ஸ் எல்லாம் இருக்கும். மனுஷனில் இருக்கிற 206 எலும்புகளில் வந்துட்டு நடுவில் இருக்கிற பகுதி பேர் எலும்பு மஜைன்னு சொல்லுவாங்க. அந்த மஜை தான் நமக்கு இருக்கிற பிளட் செல்ஸை உருவாக்குற இடம். அந்த இடம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படுறதுனால கேன்சர் வந்திருக்கு. அந்த கேன்சரை அழிக்கிறதுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் கீமோதெரப்பி மாதிரியான ஊசி போடுவோம். ஆனால் சில பேருக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டும் கம்ப்ளீட்டாக அந்த கெட்ட செல்லேருந்து விடிவு கிடைக்காது. அவங்களுக்கு நாங்கள் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் உபயோகப்படுத்துகிறோம். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்னென்னா, பேஷண்ட் ஃபஸ்ட்டு ஒரு தனிமைப்படுத்தின ஒரு ரூம்குள்ளே போய் இருப்பாங்க. அந்த ரூமில் வந்துட்டு ரொம்ப க்ளீன் என்வாயர்மெண்ட்டோடு இருக்கும், ரொம்ப கம்மி ஜேர்ம்ஸ் தான் அது

0: அதில் இருக்கணும். ஹை டோஸ் கீமோதெரப்பி கொடுத்து உடம்பில் இருக்கிற அத்தனை வெள்ளை மற்றும் செவப்பணுக்கள்லையும் நாங்கள் அழிச்சிருவோம், உருவாக்குற இடங்கள்லையும் அழிச்சிருவோம். ஒன்ஸ் அழிச்சோடனே ஒரு வாரமோ ஒரு ரெண்டு வாரத்துக்கு கம்ப்ளீட்லி பாடியில் பிளட் செல்ஸ் இல்லாதனால ஒரு சின்ன கிருமி, நார்மலாக நம்ம பாதிக்கிற அளவுக்கு இருக்கிற கிருமி கூட ரொம்ப சிவியராக பாதிப்பு ஏற்படும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லான டெடிக்கேட்டடான ட்ரீட்மெண்ட் இது. நிறைய டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, இதில் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஆனால் ஒன்ஸ் அந்த 10 நாள் எந்த ரத்த அணுக்கள் இல்லாமல் அவங்க இயங்கிட்டாங்கன்னா ஒரு 10வது நாள் என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரங்களில் இருந்தோ இல்லை சில டைம் பேஷண்ட் இருந்தே செல் எடுத்து அதை வந்துட்டு மாற்றி நல்ல செல்களை வந்துட்டு பிளட் ஏற்றுற மாதிரி தான், ரத்தம் ஏற்றுற மாதிரியே நம்ம உடம்புக்குள்ளே ஏற்றினோடனே அது போய் உக்காந்துக்கும் எல்லா எலும்பு மனச்சேலியும். ரிக்கவர் ஆகிறதுக்கு இன்னொரு 5 நாள் ஆகும். ஸோ இந்த 15 நாளுக்கு ரொம்ப க்ரிட்டிக்கலாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பேஷண்ட்டை பார்த்தா தான் சக்ஸஸ் இருக்கும். நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: நேரம் பிற்பகல் 2:05.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் வானொலியில் லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற மின்பாதை ஆய்வாளர் மயிலாடுதுறை இழுப்பூர் ஆர் நாகராஜன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது. மயிலாடுதுறை இழுப்பூர் ஓய்வு பெற்ற மின்பாதை ஆய்வாளர் ஆர் நாகராஜன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்ம வரவேற்போம். வணக்கம் ஐயா.
4: வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: மின்பாதை ஆய்வாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று இப்போ வந்து ஓய்வு எடுத்துருக்கிற நேரத்தில் உங்களோட அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. உங்களோட அறிமுகம் எங்களுக்கு தேவை. உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் சின்ன வயசு நாகராஜன் எப்படி இருந்தார், எப்படி படிப்பார், என்னென்னலாம் வாழ்த்தனம் பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. எங்கே பிறந்தீங்க, எங்கே படிச்சிங்க, எது வரைக்கும் படிச்சிங்க சொல்லுங்க.
4: மயிலாடுதுறை மாவட்டம் இழுப்பூர் சங்கரம்பந்தல் அழகான கிராமத்தில் பிறந்து வளர்ந்து சங்கரம்பந்தம் உயர்நிலைப்பள்ளியில் படித்து முடிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்கும்போது எங்கள் சொந்தக்கார் ஒருத்தர் மின்சார வாரியத்தில் பணிபுரிச்சுட்டு இருந்தார்.
0: அதை என்ன படிச்சிங்க?
4: எங்கள் சங்கரம்பந்தல் எஸ்எல்சி இப்போ முடிக்கலை, பார்த்து டிஸ்கன் பண்ணிவிட்டு விவசாயத்தை கவனிச்சிட்டு இருந்தேன்.
0: சரி.
4: அப்படி இருக்கும்போது சூழ்நிலை எங்கள் சொந்தக்கார் ஒருத்தர் மின்சார வாரியத்தில் பணிபுரிச்சிருந்தார். சும்மா தானே இப்போ பார்க்க வா, வேலைக்கு வா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். போய் சேர்ந்தேன். சேர்ந்து ஒரு 6 அங்கே இருந்துக்கிட்டு படித்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். படிச்சு வீட்டில் சூழ்நிலை மாதிரி படிக்க முடியாமல் அப்படியே சூழ்நிலை இருக்கும்போது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஐடி கோட்டிச்சேரியில் ஒரு ஐடி பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் ஐடி ஓப்பன் பண்ணாங்க. அங்கே அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி காலேஜ் இடம் கிடச்சிது. படிக்கும்போது போய் சேர்ந்து படிச்சுட்டு 1 படித்தேன். அது படிக்க முடிக்க முடியல, காலேஜ் போக முடியல, சைக்கிள் போக முடியாது, ஒன்று ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. அப்போ தூரம் பஸ் ரூட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, நடந்து தான் போய் படிக்கணும்.
0: எத்தனை வருஷம் கையாது
4: அது?
0: 70
4: தான் இபிக்கு வந்து சேர்ந்தேன்.
0: ஓ, 70 அப்போ. ஆமாம், சரியான போக்குவரத்து இல்லாத
4: நேரம் ஒன்றும் முடியல. அதனால திரும்ப வந்து 1 முடிச்சிட்டேன். திரும்ப முடியாதுங்கிறத வந்து திரும்ப வந்து இபியில் சேர்ந்து வந்து திரும்ப அந்த ஏஜென்ட் வந்து கேட்டேன். சரி, ஏன்பா முடிக்க முடியல, முடிக்க முடியல சார், நான் திரும்ப வேலைக்கு வந்துடுறேன், கூட சூழ்நிலை முடிக்க முடியலன்னு சொன்னேன். சரிப்பா வந்து சேர்ந்துன்னு சொன்னார். அது திருப்பதிங்கிற ஜெய் ஒருத்தர் அப்போ இருந்தார்.
0: ஐடிஐயும் பாதியிலே
4: டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன்.
0: ஐடிஐயில் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க?
4: இது ஃபிட்டர்.
0: ஃபிட்டரில் எடுத்தீங்க?
4: சரி. வேலை அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் வேலை
0: படிப்புக்கும் வேலைக்கு பார்த்த வேலைக்கும் சம்மந்தம்?

0: இல்லாமல் வேலை தான் அது. இப்படி இருக்கும்போது அவர் இப்போ சர்டிஃபிகேட் தேவைப்படும்ல சரி சேர்றதுக்கு, அது கேட்டதுக்கு அவர் பிரின்ஸிபால் ஒருத்தர் சிஎன் ராமன் ஒருத்தர் இருந்தார். சர்டிஃபிகேட்லாம் ரெண்டு வருஷம் கோர்ஸ் முடித்தாதான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும், இடையிலாம் வாங்க முடியாது, அந்த இயர் முடிஞ்சாதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டார். திரும்ப வந்து கேட்டு ஜெயிட்டு சொன்னேன், சரி பரவாயில்ல பண்ணி வந்து சேரு, அந்த ப்ரொமோஷன் வரும்போது சர்டிஃபிகேட் தேவைப்படும் அப்போ நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி வேலை செஞ்சுருந்தேன். ஒன் இயர் ஆன பிறகு அப்போ தான் உதவி உதவியாளராக எனக்கு மின்சாரம் வரது ப்ரொமோஷன் கிடச்சிது.
1: இல்லை இப்போ எடுத்தோடனே நீங்கள் வந்து எப்படி வேலை ட்ரைனிங் கொடுத்தாங்களா?
0: ட்ரைனிங் அது ரெண்டு வருஷம் ட்ரைனிங் தான், அது போஸ்ட் நடுறது லைன் எடுக்கிறது
1: என்னென்ன வேலை விட்டாங்க அவங்க என்னென்ன?
0: ஆரம்பத்தில் குழி எடுக்கிற வேலை சார்.
1: உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததா?
0: கஷ்டம் தான்.
1: 16 வயது 17 வயது இருக்குமா?
0: இருக்கும். 18 வயசு இருக்கும்.
1: உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனாவது குழந்தை? நீங்கள்
0: நான் வந்து மூணாவது குழந்தை. அக்கா வந்து ஒன்று, நான் ரெண்டாவது பையன், மூணாவது பையன் தம்பி.
1: நீங்கள் ரெண்டாவது குழந்தை?
0: ரெண்டாவது பையன். அது கூட சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, ஒன்றும் பண்ண முடியல. அக்காவுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க, மேரேஜாவது போயிட்டு. நான் தம்பி இப்போ 7வது படிச்சிருந்தான். இப்போ நான் இப்போ எனக்கு படிப்பு ஏற மாட்டேங்குது, நீ படி என்ன அப்படின்னு சொன்னால் சரி பண்ணிட்டு படிச்சு வச்சுக்கலேன். படிச்சுட்டு அவன் எஸ்எல்சி படிக்காமல் போயிட்டு வந்து அவன் ப்ரொமோஷன் வயர்மெண்ட் வந்து எஸ்எல்சி எழுதினேன். பார்ட் டைம் இது பண்ணி படிச்சுட்டு எழுதினேன்.
1: கொஞ்சம் அது எப்படி உங்களுக்கு புதுசாலியா சர்க்கியூட் அது இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணை கட்டலையா? கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குமே.
0: ஆமா அப்படிதான் இருந்தாலும் வேலை முடிச்சுட்டு அதெல்லாம் ப்ரொமோஷன் ஆகி பெரிய வேலை வந்தாச்சுங்களேன்.
1: எப்படி கத்துக்கிட்டீங்க?
0: அது இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது
1: வந்துடும்.
0: ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக்கலோட எலக்ட்ரிக்கலுங்கிறது எப்படி தான் கற்றுக்க வேலை தானே, அதனால அது முடிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டேன்.
1: வேலைக்கு வந்துட்டீங்க. வேலைக்கு என்னைக்கு ஜாயின் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எந்த வருஷம் எந்த நாள் அப்படின்னு?
0: 4 வருஷம் தான் தெரியுது. 71 தான்
1: 71
0: ஜாயின் பண்ணீங்க.
1: சரி, 71 ஜாயின் பண்ணால் இப்போ 69 ட்ரைனிங்ல இருந்தீங்களா நீங்க? வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு என்னைக்காவது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போனோன்னைக்கு உங்களுக்கு என்ன உணர்ந்தீங்க நீங்க?
0: வேலை வந்து கிடைச்சது பெரிய பெரிய அது ஒரு புண்ணியம் தான் நமக்கு. வேலை கிடைச்ச சூழ்நிலை வேலை கிடைச்சி பெரிய இதுதான், அது சந்தோஷமாக தான் எடுத்துக்கிட்டேன் அந்த வேலையை.
1: அக்கா பேர் தாயம்மாள்.
0: தம்பி பேர் ரத்னசாமி.
1: என்னென்னலாம் பிரச்சனைகள் வந்தது, எப்படிலாம் அதை வந்து சமாளிச்சு வந்தீங்க அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பாட்டு வேற எழுதி கொடுத்துருக்கீங்க. இந்த பாட்டெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு
0: கொடுத்துடணும்.
1: ஒரு பாட்டு ஒன்று கேட்டுட்டே வருவோமா நம்ம தொடர்ந்து
0: பேசுவோம்.
1: முதல் பாடல் வந்து இந்த சகலகல வல்லநாதன் இந்த அம்மன் கோயில் கிழக்கு எழுதிருக்கீங்க இல்லையா, அந்த பாட்டு கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். சரிங்க.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மாசி டெங்களூர் எண்ணெயின் இன்சுல் அமுத்து.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சிக்காக தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற மின்பாதை ஆய்வாளர் மயிலாடுதுறை இழுப்பூர் ஆர் நாகராஜன் அவர்கள் பங்கேற்று தன்னோட அனுபவங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ தான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, 2 வருஷம் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஐயா, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? SSL வரைக்கும் படித்தேன்னு சொன்னீங்க
4: இல்லையா? சங்கரமந்தல் ஒயினல்ல பள்ளி படித்தேன்.
0: சங்கரமந்தல்,
4: சரி. அதுக்கு பிறகு இது இப்போ இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஸ்கூலில் படித்தேன், ஒரே நல்லா ஸ்கூலில். அப்போ ஸ்கூல் கிடையாது, சங்கரமந்தல் ஸ்கூல் கிடையாது.
0: எப்படி போவீங்க? பொறையா இருக்கு,
4: நடந்து தான் போவோம். சங்கரமந்தலேருந்து நடந்து நிறைய பேர் போவாங்க. அப்போலாம் ஸ்கூல் கிடையாது, அங்கே நாடா ஸ்கூல் தான் போய் படிக்கணும், வேறு வழியே கிடையாது.
0: நாங்களாம் இப்போ வாக்கிங் போனால் கூட அவ்வளோ தூரம்
4: நிறைய பேர் அப்படியே வந்தாங்க. அப்படியே போய் அப்படியே இப்போ ஜாலியாக போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம்.
0: நான் ஜாலியாக தான் இருந்திருக்கீங்க.
4: ஜாலியாக அந்த கஷ்டத்துலேயும் ஜாலியாக தான் இருந்திருக்கேன்.
0: இப்போ நினச்சி பார்ப்பீங்களா அந்த காலம்? நினச்சி
4: பார்ப்பாங்க. ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும், அதனால சந்தோஷமாக இருக்கும். இந்த வந்து இப்படி உருட்டி ஒரு காலம்
0: அப்படியே
4: நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
0: பொறையார் ஸ்கூல்,
4: நாடா ஸ்கூலில், அங்கே வந்து 8th ஸ்டாண்டர்ட் படித்தேன். அங்கே முடிச்சுட்டு அப்புறம் இங்கே ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டேன். சங்கரமந்தன் 9th வந்து இங்கே சேர்ந்துட்டேன். 10th வந்து படித்தேன்,
0: நம்ம ஊர் பக்கத்திலே.
4: அப்புறம் திரு அப்போ அங்கே வந்து கோவில்.
0: அப்போ அந்த வருஷம் தான் அந்த ஸ்கூல்
4: ஆரம்பித்தாங்க.
0: எந்த வருஷம்?
4: 68 நினைக்கிறேன். ஆமாம், சரியாக
0: 67-68
4: இருக்கும்.
0: சரி, இப்போ ஸ்கூல் இருக்கு.
4: இருக்கு, கலெக்டர் வந்து ப்ளஸ் 2 வரைக்கும் வந்துருச்சு.
0: சூப்பர்.
4: அப்புறம்

0: இகேஷன் நல்லா சொல்லிட்டு திருக்காலத்தில் வந்து சேர்ந்து படித்தேன்.
1: சரி,
0: அங்கே முடிச்சிருந்தான் ஐடிஐக்கு இங்கே கொட்டிச்சிரு, அப்போ அந்த அங்கே தான் படித்தது, ஐடிஐயில் கிடச்சிது இங்கே.
1: சரி, இப்போ மூணு ஸ்கூலுக்கு
0: மாறி மூணு கிளாஸ் மாறியிருக்கேன்.
1: எப்படி நீங்கள் படிக்கும்போது நல்ல நாகராஜ் ஐயாவா?
0: நல்ல நல்ல நேம் இருக்கும், படிப்பு சுமாராக தான் படிப்பேன், பெரிய பெரிய இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது.
1: அவரேஜ் அப்படின்னு
0: சொல்கிறீங்க? இதே படிப்பேன், அவ்வளோதான். நண்பர்கள்லாம் வந்து நல்லா இது பண்ணுவாங்க.
1: சரி,
0: நம்ம எல்லாம் பாசமாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்.
1: நல்ல பையன்.
0: நல்லா.
1: சரி சரி, இப்போ ஸ்கூல்லேருந்து இப்போ முதல் பணிக்கு வந்தாச்சு. பணியில் சேர்ந்த, இப்போ பணியில் சேர்ந்த அந்த ஆரம்ப கால கட்டங்கள், அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது நினைவில் இருக்கா? பணியில் சேர்ந்த அந்த காலத்தில் இருந்த அந்த மின்துறை,
0: மின்துறை தான் அதான் அந்த ஆக்சிடென்ட்லாம் அங்கே தான் நடந்துச்சு. அது
1: சரி, அதை பற்றி நம்ம பேசுவோம். முதல் பணி நியமனம் பற்றி நம்ம சொல்லியாச்சு. மின்துறையில் உங்களுக்கு வந்து ரோல் மாடல் இவரை மாரி நம்ம வந்து நல்லா வேலை பார்க்கணும், நல்ல ஒரு டேலண்டாக இருக்கணும் அப்படின்னு யாராவது உங்களை
0: அதிகாரி
1: இருக்காங்களா யாரையாவது?
0: சிவபிரகாசன் ஏடி, ஜேஆர் இருந்து ஒரு ஏடி ப்ரொமோஷன் சொல்லுவாங்க, அவரு நல்லா இது பண்ணுவார். நிறைய அதிகாரி மேலே ரொம்ப இதாக இருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க.
1: சரி,
0: அதிகாரம் நல்லா பாசமாக இருப்பாங்க.
1: ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபிட்டர் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து எலக்ட்ரிக் போயிருக்கா அப்படின்னு சொல்லிங்க. உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க இந்த துறைக்கு? ஒரு படிப்பு அதனை பற்றின ஒரு அறிவு இல்லாத, ஒரு அந்த துறையை சார்ந்த அறிவு இல்லாத ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க?
0: வயரிங்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கற்றுக்கொடி அப்படியே சேர்ந்து போகும்போது வேலை கற்றுக் கொடுக்குறது, இதை மாதிரிலாம்
1: யார் கற்றுக் கொடுத்தாங்க?
0: நண்பர்கள்லாம் வந்து வேலை செய்வாங்களா, அவங்கள கற்றுக்கிட்டு அப்படியே வேலை கற்றுக்கிட்டு
1: சீனியரெல்லாம் ஐஸ் வச்சிடுறது,
0: அப்படியே வச்சு வேலை கற்றுக்கிட்டு.
1: சரி, கற்றுக்கிட்டு நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது சவால்கள் இருந்ததா அந்த மின்துறையில்? அப்போ பணியில் சேர்ந்த புதுசில் ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம், இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படிலாம் ஏதாவது யோசிச்சு?
0: இல்லை தெரியல, ஒன்று ஜாலியாக தான்
1: இருந்தது.
0: கஷ்டமான வேலை இருந்தாலும் ஜாலியாக போயிட்டு
1: எல்லா வார்த்தைக்கும் ஒரே வார்த்தை தான் ஜாலியா இருந்தேன்.
0: அவ்வளவுதான், ஜாலி தான், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சூட்ல சூழ்நிலை கஷ்டமா இருந்தாலும்
1: பணிக்கு போன இடத்துல நல்லா ஜாலியா அதை மறந்துட்டு நண்பர்கள் கூட
0: அரட்டையடிச்சிட்டு
1: இருந்திருக்கீங்க நீங்க. ஓகே, இப்ப அந்த காலத்துல வந்து இப்ப வந்து நீங்க வந்து மின் பாதை ஆய்வாளர், அதாவது லைன் இன்ஸ்பெக்டர். இப்போ அந்த காலத்தில் வந்து எஸ்எஸ்எல்சி படித்தா அந்த வேலைக்கு போயிடலாமா? முடிக்கலன்னு
0: சொன்னீங்க, ஐடியில் போய் தேர்வாங்க.
1: ஐடி
0: பண்ண எயித்து பாஸ் பண்ணிடணும், ஐடிஎஸ்னா எயித்து பாஸ் பண்ணால் அதுலேருந்து டுவெல்த்து டிகிரிலாம் படிப்பாங்க. ஃபஸ்ட்டு எயித் ஸ்டாண்டர்டு பாஸ் பண்ணி மார்க் இருக்கணும், சயின்ஸில் மார்க் இருக்கணும், கணக்கில் மார்க் இருக்கணும், இருந்தால் ஐடி வேலை கிடைச்சிடும்.
1: அப்படியா?
0: அது மாதிரி சூழ்நிலை தான்.
1: இப்போ
0: டென்த்து பாஸ் பண்ண இப்போலாம் இப்போ டுவெல்த்து பாஸ் பண்ணணும், இப்போலாம் அப்படி கிடையாது. இப்போ
1: சூழ்நிலை
0: போதும், பாஸ் டென்த்து பாஸ் பண்ணால் போதும்.
1: அப்போ வந்து எயித்து படித்தா போகும்,
0: அப்போ எயித் ஸ்டாண்டர்ட் தான் போதும். நிறைய பேர் படிக்கணும், எயித் படிச்சிருந்தாங்க பையன்.
1: அந்த தகுதி வச்சு நீங்கள் ஐடிஐ படிக்க போனீங்க, ஆனால் எஸ்எஸ்எல்சி முடிக்கல.
0: முடிக்கல,
1: அது அது வரைக்கும்
0: எழுத அப்புறம் அப்படி தான்
1: ப்ரொமோஷனுக்காக எழுத ஆரம்பிச்சு.
0: எழுத ஆரம்பிச்சு.
1: இப்போ அந்த காலத்தில் வந்து எயித்து முடித்தாலே இந்த வேலைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
0: வாய்ப்பு இருக்கு,
1: போய் கற்றுக்கணும்.
0: ஆமாம்,
1: போய் சின்ன வயசுல போயிருக்கீங்க, ஒரு சிறிய வயசுல போயிருக்கீங்க, அங்குள்ள அதிகாரிகள் யாராவது நாகராஜ் நல்லா வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா?
0: சொல்ல மாட்டாங்க, மனசு வச்சுவாங்க. அது மாதிரி பண்ணால் வேலை செய்ய
1: மாட்டோம்ல,
0: ஆனால் வெட்டவன்ட்டு சொல்லுவாங்க நல்ல அப்படின்னா. அது மாதிரி நேம் எடுத்துருக்கேன்.
1: அந்த மேலே அவங்க காதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, சார் அப்படி சொன்னாங்க அப்படிலாம். அப்பெல்லாம் வந்து அந்த
0: நாகராஜன், நாகராஜன் போய் ஜென்டில்மேன் அப்படின்னு
1: சொல்லுவார். யார் சொன்னாங்க?
0: ஸ்டாஃபும் சொல்லுவாங்க, ஜெய் எல்லாம் சொல்லுவாங்க.
1: சரிங்க ஐயா, இப்போ வந்து கிராமப்புறங்களுக்கு அந்த காலத்தில் மின்சாரம் கொண்டு செல்லாத, நீங்கள் சொல்கிறது வந்து 70 75 சொல்கிறீங்க.
0: ஆமாம்,
1: 71 ஜாயின்
0: பண்ண அப்போ தான் குப்பத்தொட்டியெல்லாம் லைட் எரியணுங்கிற முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அந்த இதே ஸ்கீமை கொண்டு வந்தார்.
1: அப்படியா?
0: ஆமாம்,
1: கிராமப்புறங்களுக்கு இந்த மின்சாரம் கொண்டு செல்றது நிறைய சவால்கள் இருந்திருக்கும். தந்தி மரம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா?
0: ஆமாம்,
1: அதெல்லாம் நீங்கள் எப்படி அந்த சவால்களை மீறி எப்படி நீங்கள் அதெல்லாம் நிறைவேற்றினீங்க அப்படின்னு உங்களோட அனுபவங்களை சொல்லுங்களேன். ரெண்டே வரியில சொல்லக்கூடாது, ஜாலியா பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களோட அனுபவங்களை கொஞ்சம் சொல்றீங்க.
0: போஸ்ட்லாம் இப்போ வந்து இந்த கரண்ட் மாடல்லாம் போஸ்ட்,
1: ஏன்னா நீங்க சொல்றதை கேட்கும் போது இளைய தலைமுறைக்கு அந்த காலத்துல இப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்காக தான் உங்களோட அனுபவங்களை சொல்றீங்க. சொல்லுங்க.
0: அப்போ கம்பு நடுறது வேலைன்னா ரொம்ப கஷ்டமா, அது அதான வேலை கிடையாது. கம்பத்து நிமிக்க 5 பேருக்கு ஒரு கம்பு நிமிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்பெல்லாம் வந்து பொக்கலிங்க தோண்டிட்டு குவிச்சு தோண்டிடுது, போஸ்ட் கூட தானே ஒரு ஆள் கூட அப்படியே போஸ்ட் பதிச்சிடுறாங்க. அப்புறம் 5 பேர் 10 பேர் இருந்தால் தான் போஸ்ட் கம்பத்து நிமிக்கலாம். 4 பக்கம் ரோப்பை கட்டிக்கிட்டு அப்படியே தூக்கி கொண்டு போய் பதிச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.

0: கஷ்டம்.
1: அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பயமாக இப்போ பார்க்கறதும் பயமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி சூழ்நிலையில் நாங்கள் வேலை பார்த்தோம்.
0: சரிங்க. இப்போ எந்தெந்த கிராமங்களுக்கு இப்போ அதான் நீங்கள் வந்து பணி சேர்ந்த மயிலாடுதுறை ஸ்டேஷன்,
1: மயிலாடுதுறை தாலுக்கா. அது இப்போ எல்லா கிராமத்தையும் ஏது கரண்டே கிடையாது, பல கிராமத்திலும் கரண்டே கிடையாது. அப்போ எங்கள் காலத்துலலாம் நிறைய இடத்துலலாம் வேலை செஞ்சுருக்கோம். இவங்க ஊர்லாம்
0: ஒருத்தவங்க வீட்டில் கூட லைட் எரியும், கரண்ட் இருக்கும் இல்லையா?
1: ஆமாம், அப்போல்லாம் வந்து வசதி படித்தவங்க தான் கரண்டே பார்க்கலாம். ஏழை விட்டு குடிசைலாம் பார்க்க முடியாது.
0: ஆமாம்,
1: இந்த எழுபது கலைஞர் வீட்டில் தான் அந்த இதெல்லாம் குடிசைகள்லாம் லைட்டு கொண்டு போனது அவருடைய காலத்தில் தான்.
0: இந்த ஒத்த லைட்னு சொல்லுவாங்க,
1: ஒத்த லைட்டு போட்டு. ஆமாம், அப்போ அந்த ஒத்த லைட்டுக்கு வசூல் 3 ரூபா வசூல் பண்ணுவாங்க. அது கூட கட்டமணி சூழ்நிலை குடும்பம்லாம் இருந்திருக்கு.
0: ஓ அப்படியா?
1: அப்போ வந்து அந்த 3 ரூபா கட்ட முடியலன்னா கேரி எடுத்து வந்து சொல்லுவாங்க. ஏறி கேரி எடுத்து வந்துடணும்,
0: மயிலாடுதுறை சரௌண்டிங்ல ஞாபகம் இருக்கா? இந்த கிராமத்தை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கேன், முழுமையா நான் வந்து மின்சாரத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா?
1: கொடுக்கலாம்.
0: மின்சார வேலையில
1: இந்த முத்தூர்னு ஒரு கிராமத்துல கிட்டத்தட்ட 113 குடும்பம்
0: என்ன,
1: முத்தூர் மயிலாடுதுறை பக்கத்துல முத்தூர்னு ஒரு ஊர், கடக்க முத்தூர் வடகெல்லாம் இருப்பாருங்க அந்த ஊர். மயிலாடுதுறை ஏகப்பட்ட கிராமம், முத்தூர், கடக்கம், பெரம்பூர், அரசூர், பக்கத்து அரசூர், நீலவழி, வேளமுதுகுடி, திருவள்ளையாட்டம், நல்லாடை. நல்லாடையில கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்டத்தட்ட நல்லாடையில
0: மயிலாடுதுறையிலேருந்து உங்க ஊருக்கு வந்துட்டு
1: அப்படியே அப்படியே வந்து அப்படியே
0: உங்க ஊருக்கு வரீங்க, உங்க ஊர் பாதையை சொல்றீங்க.
1: ஆமா, அப்படியே நல்லாடை அப்படியே இது வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம்.
0: சரி,
1: புத்தகரம் இந்த பாப்பா உள்ள.
0: சரி, புத்தகரம் புத்தகரம்னா அங்கே மயிலாடுதுறையில் ஒரு புத்தகரம் இருக்கா?
1: எங்கூர் அது சங்கரமந்திட்டே புத்தகரம், பஞ்சாயத்து இருப்பூர் பஞ்சாயத்து தான் அது.
0: இங்கே ஒன்று இருக்குது
1: சங்கரமந்திட்டே புத்தகரம்.
0: இந்த கிராமங்களுக்கு உள்ள மக்களுக்கு ஒரு வந்து ஒரு சேவையை புரிஞ்சிருக்கீங்க. அதனால நீங்கள் வந்து பணி சம்பளம் வாங்கி பணியாற்றினாலும் அது ஒரு சேவை தான்
1: இல்லையா?
0: கண்டிப்பாக. இப்போ அந்த ஊருக்குலாம் போனால் அவங்களை யாருக்காவது
1: தெரியும்? தெரியும், தெரியும், எல்லாரும் பேசுவாங்க. எனக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு என்ன நல்லா இருக்கேன்னு கேட்டால் எனக்கு என்ன பார்த்த மாதிரி தெரியும்.
0: இபியில் வேலை பார்த்த ஐயா
1: வந்துருக்கேன் சொல்லுவாங்க, நல்லா என்ன இருக்கேன்னு கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அதெல்லாம்
0: சரிங்க ஐயா. இப்போ அந்த காலத்தில் ஏதாவது மீன் விபத்து, ஏதாவது உங்க மனசுலேருந்து நீங்க நிக்க முடியாத மீன் விபத்து, இதை மறக்க முடியாது என்னால அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்து
1: விபத்து? அது எனக்கே அது நடந்துருச்சு.
0: உங்களுக்கே நடந்திருக்கா? என்ன சொல்றீங்க?
1: ஆமா, நடந்துருக்கு.
0: சொல்லுங்க என்ன ஆச்சு?
1: ஆக்சிடென்ட் என்ன, பைப்பு வந்து அரை பைப்பு அப்போ வந்து கயிட்டிட்டவங்க திருடுவாங்க, கரண்ட் திருடி பார்சிட்டு ஓட விடுவாங்க. அப்போ பைப்பு என்ன பண்ணிட்டா கயிட்டிட்டாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் கயிட்டிட்டாரு. அப்போ அரை பைப்பு தான் பேரி தான் அடிக்கணும். அப்போ அப்போ அடிக்கும்போது தான் சிலிப் கரெக்டாக சிலோஸ் உருகிட்டு போய் அது பஸ் பாரில் பட்டுட்டு பட்டு அதுலேருந்து கால் கை கொஞ்சம் விபத்தில் இதாகிட்டு அதெல்லாம் பெரிய மறக்க முடியாத ஒரு
0: இன்னும் வாழ்ந்து. கை கொஞ்சம் வித்தியாசமாக தான்
1: இருக்கு. மெட்ராஸ் வைத்தியம் பார்த்தோம்.
0: ஓ, சென்னையில இருந்தீங்க, எத்தனை காலம் இருந்தீங்க? இவ்வளோ நாள் இருக்கு?
1: ஒரு வருஷம் கிட்டத்தட்ட மெட்ராஸில் இருந்தேன்.
0: ஒரு வருஷம் ஹாஸ்பிட்டலே இருந்தேன்.
1: சம்பளம்லாம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க, எந்த இதுவும் இல்லை. விட்டு தேடி வந்துடும்
0: அரசாங்கம் சார்பாகவே உங்களுக்கு
1: பாதி ட்ரீட்மெண்ட். ஆமாம், கவர்மெண்ட் நாங்கள் கை செய்ய கை காசு போட்டு நாங்கள்
0: பார்த்துக்கிட்டோம்.
1: பெரிய டாக்டர், ஆஸ்திரேலியா படித்த டாக்டர். அவர்
0: ஏன் என்ன ஆச்சு, என்ன கவனக்குறைவா, உங்களோட கவனக்குறைவா, இல்லை என்ன நடந்து?
1: யதார்த்தமாக க்ளோஸ் உருகிட்டு க்ளோஸ் என்ன பண்ண ஆட்டோமேட்டிக் எங்கே தானே போவோம், வைப்ரேஷன் கிட்ட போ, கையை கொண்டு போனால் வைப்ரேஷன் மாதிரி இருக்கும், இழுக்கும் கையை. அதே மாதிரி அடிச்சு நான் கை போயிருக்கோம், வைப்ரேஷன் தான் அதை கை வந்து பாதிச்சு.
0: தெரியுது, நல்லா உங்களோட
1: தெரியுது,
0: நல்லா வித்தியாசமாக இருக்காமா இல்லையா?
1: எனக்கு நல்லா பண்ணியிருக்கலாம், முடியல. அப்படியே டாக்டர் சொல்லும்போது அது எது கோமா ஸ்டேஜில் போயிடும், அது வந்து கொடுத்தா மயக்க மருந்து கொடுத்தா அதனால் போட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்படியே சரி, அப்படியே ஒன்று நல்லா இருந்து அப்படியே போட்டுட்டேன். சரி, பார்க்கலாம், பார்த்துக்கலாம்.
0: இந்த ஒரு வருடம் அந்த சிகிச்சையின் போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது, ஏன்னா இந்த வேலைக்கு வந்தோம்?
1: ஆ, அப்போ தான் நினச்சேன், ஏன்னா வேற ஏ சொன்னார் அசந்தாரம் போயிடு இதுமாதிரிலாம் ஏறி பார்க்கணும்னா. நான் தான் என்ன நினச்சிட்டேன், டெக்னிக்கில் போனால் சீக்கிரம் ப்ரொமோஷன் கிடைக்கும், நான் இதில் இருக்கேன் சொல்லிட்டேன். சரியாக போப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு.
0: அதான் நான் கூட கேட்கணும்னு நினச்சிருந்தேன், இந்த மின் திருட்டுலாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். இப்போ இந்த மின் திருட்டு சம்மந்தமாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும் ஆய்வு பண்ணும்போது தான் இந்த இந்த சம்பவம் நடந்துருக்கு, விபத்து நடந்தது. என்ன ஊரில்?
1: முத்தூருங்கிற இது கடக்கம்.
0: கடக்கம்
1: கடலி கடலி

0: கடலி
1: கடலி
0: கடலின்னு ஒரு ஊர்
1: ஊர் இருக்கு. திருவிடன் பக்கத்தில் கடலின்னு ஒரு ஊர், அங்கே நடந்தது தான்.
0: அந்த அங்கே நடந்த
1: அங்கே ஒரு கோயில் பிடையாறு கோயில் ஒன்று இருக்கும், அது கிடையாது பக்கத்தில் வந்து எஸ்எஸ்.
0: சரி சரி, ஓகே ஓகே, அது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அவங்கள பற்றிலாம் பேசினா, கடலிங்கிற ஊரில் இந்த சம்பவங்களுக்கு நடந்திருக்கு. அதாவது மின்துறையில் இருக்கிறவங்களே வந்து கொஞ்சம் வந்து ஆபத்து நிறைந்த வேலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இருக்க எனக்கே இது நடந்திருக்கு, விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண் முன்னாலே காட்டுறீங்க உங்கள் கையை, நான் இது வரைக்கும் நீங்கள் கவனிக்கல. சரி ஓகே, அடுத்தது இப்போ வந்து நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பதவி உயர்வு எப்படி வந்தது, நீங்கள் அந்த அந்த டென்த்தை எப்படி முடிச்சிங்க, இதெல்லாம் நம்ம வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க.
1: ஓகே,
0: அந்த பாட்டு என்ன பாட்டுனாக்க, நேற்று இன்று நாளையில் பாடும்போது தென்றல் காற்று,
1: நண்பருக்காக அந்த பாட்டு
0: எழுதி கொடுத்துருக்கீங்க, ஒரு நாலஞ்சு பாட்டை எழுதி கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு அப்படியா? சரி, இது ஏதோ நம்பர் நண்பருக்காக கேட்குறீங்க, இந்த பாட்டு கொடுத்துருவோம். ஓகே,

0: நாளை காலை 6:40 இன்சொல் அமுது நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: நிகழ்ச்சியினை இணைத்து வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் வழங்கும் பசந்த் தளிர்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலநலக்கறை கொண்ட சைபால் நிகழ்ச்சியை உடன் வழங்குவார்.

0: கும்பகோணம் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான வழியில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு, நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சிக்காக மயிலாடுதுறை இழுப்பூரிலிருந்து வந்திருக்கிறாங்க. மின்சார வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற மின்பாதை ஆய்வாளர் ஆர் நாகராஜன் ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய அனுபவங்களை இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது 60 கடைசியில் இவர் படித்திருக்காங்க, பள்ளி படிப்பு படித்துட்டு 70 ஸ்டார்டிங்கில் தொடக்கத்தில் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. அப்போ இப்போ நிறைய இடைவெளி, நமக்கு அந்த கால இடைவெளி இருக்குது. அது அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தது, இந்த மின்துறை எப்படி இருந்தது, ஊர் நிலவரம் எப்படி இருந்தது, அதை பற்றிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்கள் ஐயா, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு எந்த வயசில் வந்து, இப்போ 17 வந்து வேலை பார்க்க போயிட்டீங்க, பர்மனன்ட் ஆனது இந்த வயசில், எத்தனை வருஷம் கழித்து பர்மனன்ட் பண்ணாங்க உங்களை? 19 வயசுலையா? ஒரு 20 வயசுலாம்
1: பர்மனன்ட் 22 வயசுல.
0: ஓகே, அப்போ உடனே திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களா?
1: வேலையை பார்த்துட்டு திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க.
0: ம், சரி.
1: மனைவி இருக்காங்க.
0: என்ன பேர் உங்க பேர்?
1: அவங்க பேர் ஜோதி.
0: ஜோதி,
1: ஜோதி
0: நாகராஜ் ஜோதி. சரி, சொல்லுங்க. ஏன் அவங்க பேரை சொல்லும் போதே வெக்கம் வருது உங்களுக்கு?
1: குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப இதுவாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க.
0: எங்கே பார்த்தீங்க, என்ன ஊர் அவங்களுக்கு?
1: அவங்களுக்கு சொந்த மயிலாடு பக்கத்தில் பாலூர்.
0: பாலூர்.
1: ம்,
0: சரி. நீங்கள் வேலை பார்த்த ஊர் அது?
1: அந்த ஊர் வேலை பார்த்துருக்கேன்.
0: சரி, சிரிக்கிறீங்க, என்னவோ நடந்திருக்கு. சரி, இருக்கட்டும். சொல்லுங்கள், எத்தனை குழந்தைங்க?
1: பையன் ரெண்டு, ஒரு பொண்ணு. எனக்கு ஒரு பையன், பொண்ணு ஒன்று, பையன் ஒன்று.
0: பையன் ஒன்று, பொண்ணு ஒன்று.
1: பையன் பொண்ணு, பொண்ணு வீட்டில் இறந்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து தான்
0: வேலை பார்த்துட்டு
1: இருக்காரு.

0: சரிங்க ஐயா. இப்போ வந்து மின் பற்றாக்குறை, அதாவது மின் உற்பத்தி, அந்த காலத்தில் மின் உற்பத்தி எப்படி இருந்தது, மின்சார தேவை எந்த அளவுக்கு இருந்தது, மின் பற்றாக்குறை இருந்ததா, இப்போ இந்த காலத்தில் மின் உற்பத்தி அதிகரிச்சிருக்கா, மின்சார தேவை எப்படி இருக்கு,
1: கம்பேர் பண்ணி சொல்லுங்கள். மின்சாரம் அப்போ வந்து இவ்வளோ கஷ்டங்கள் இருக்காது, மின்சாரத்தில் தடைகள் அதிகமாக இருக்காது. இப்போ தொழில்நுட்பம் வந்த பிறகு தான் அடிக்கடி மின்சார தடை ஏற்படுது, விவசாய தண்ணி சரியாக
0: மின் தடை அதிகமாக இருக்காது.
1: இப்போ தான் மின்சார தடை அதிகமாக இருக்குது,
0: மின்சார தேவை அதிகமாக இருக்குது,
1: தேவை அதிகமாக இருக்குது. விவசாயம் பண்ணது போகிற செட்டு தண்ணி இல்லாமல் மின்சாரம் சரியான முறையில் சப்ளை கொடுக்க முடியல, பல வேலையும் சந்திக்க வேண்டியது இருக்குது. தண்ணி பற்றா போர் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ எனக்கு ரெண்டு மோட்டார் அடி வாங்கி,
0: அதாவது அந்த காலத்தில் வந்து மின் உற்பத்தியும் ஓரளவு குறைவாக தான் இருந்தது, மின்சார தேவையும் குறைவாக தான் இருந்தது.
1: இப்போ ரொம்ப அதிகமாக தேவைப்படுது,
0: மின் உற்பத்தியும் அதிகரித்தாலும் மின்சார தேவை அதை விட அதிகம்
1: அதிகமாக
0: அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்க, உங்கள் பணிக்காலத்தில் கொண்டு வரப்பட்ட தொழில்நுட்பங்கள் டெக்னிக்கல் என்ன? இப்போ வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நிறைய அட்வான்ஸ்

0: அட்வான்ஸ்டு டெக்னிக்லாம் வந்திருக்கீங்க, அதுமாரி நீங்கள் பணிபுரிந்த காலத்தில் என்னென்ன டெக்னிக்லாம் கொண்டு வந்தாங்க?
1: அப்போ டெக்னிக்கெலாம் கம்மியாக தான் சார் மேடம் இருந்துச்சு. இப்போ தான் அதிகமாக டெக்னிக் வந்த பிறகும் பல பிரச்சனைகள் இருக்குது, சரியான நிவர்த்தி பண்ண முடியலையா.
0: ஏன் அப்படி சொல்கிறீங்க ஐயா?
1: ஆமாம், முடியலையே.
0: என்ன என்ன பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க?
1: கரண்ட் உற்பத்தி கம்மியாக இருக்குது.
0: கரண்ட் உற்பத்தி கம்மியாலாம் இல்லை, மின் உற்பத்தி அதிகமாக தான்
1: அதிகமாக இருந்தது. சரியான முறையில் கொடுக்க முடியும்.
0: பவர் ஸ்டேஷன் நிறையா இல்லை இல்லை, இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் எல்லா பொருட்களும் இருக்கு.
1: இருக்கு, ஆமாம், இப்போ வந்து நிறையா இருக்குது,
0: தேவை அதிகமாக இருக்குது.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம், அதனால மின்சாரம் வந்து உற்பத்தி அதிகம் பண்ணியும் செயற்பட முடியல.
0: ஓகே, சரி. இப்போ வந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கணினி மயமாக்குனாங்களா உங்களோட?
1: இல்லை, அதுக்கு பிறகு தான் வந்துச்சு. அப்பெல்லாம் வந்து
0: அப்பெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டீங்க?
1: அப்பெல்லாம் ரிட்டையர் நான் 73 ரிட்டையர், இது 2003 ரிட்டையர் ஆகிட்டேன்னு. அதுக்கு பிறகு தான் நிறையா வந்துருக்கு இப்போ.
0: சரிங்க, சரிங்க. இப்போ ப்ரொமோஷன் பற்றி பேச போகிறேன்னு சொன்னீங்க, எந்த வருஷத்தில் ப்ரொமோஷன் உங்களுக்கு வந்தது? இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணது வந்து உதவி ஆய்வாளராக?
1: உதவியாளர் இல்லை, சாதாரண உதவியாளராக போனேன்.
0: உதவியாளர்
1: அதுக்கு மாதிரி கம்பியாளர், அவர் லைன்மேன், அப்புறம் லைன் இன்ஸ்பெக்டர், மின் பாதையாளர், 4வது பிரிவு தான் ப்ரொமோஷன் அதிகமாக ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து ஃபோர்மன் செலக்டட் ஆகிட்டேன், ஆனால் வந்து போஸ்டிங்கில் போட முடியல, அதுக்குள்ள ஏஜியம் இதாகிட்டு ரிட்டையர் ஆகிடுச்சு, அடுத்து ப்ரொமோஷன் போக முடியல.
0: சரிங்க, இப்போ நீங்கள் வந்து இந்த பணிக்காலத்தில் இருக்கும்போது இந்த மின் நுகர்வோர் எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருந்தது, அப்போ அந்த
1: அப்போ கம்மி தான், அப்போ
0: கனெக்ஷன் எடுப்பாங்க இல்லையா?
1: ஆ, அப்போல்லாம் கம்மி தான், இப்போ தான் அதிகமாக இருக்குது. நாம் வந்து 700 ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ தான் அதிகமாக இருக்குது. சர்வீஸ் அதிகமாக போட்டுல வீடு, ஏகப்பட்ட வீடு கட்டி சர்வீஸ், பிற ஃபேக்ட்ரி கட்டினா வந்துட்டுல, அப்போலாம் வந்து இவ்வளோ இது கிடையாது, இப்போ தான் அதிகமாக இருக்குது.
0: சரிங்க, சரி. இப்போ ஒரு பாட்டு கேட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். தாய் மூகாம்பிகை படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா?
1: ஆமாம்,
0: அந்த பாட்டு கேட்போம்.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த

0: நேர்களே, இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை இழுப்பூரிலிருந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மின்பாதை ஆய்வாளர் திரு நாகராஜன் அவர்கள் ஐயா அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐயா, இப்போ வந்து புதுசாக வீடு கட்டணும், ஒரு பில்டிங் புதுசாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மின் இணைப்பு வேணும் இல்லையா? அதற்கான என்னென்ன தேவைகள் இருந்தது அந்த காலத்தில், இப்போ அது இது மாறி இருக்குதா, இந்த காலத்துக்கும் அது மாறி இருக்குதா, என்னென்ன தேவை?
1: நிறைய மாறி இருக்கு,
0: சொல்லுங்க என்னென்ன.
1: அதுக்கு வந்து ஈஸியாக கரண்ட் வாங்கிடலாம். இப்போ வந்து டாக்குமெண்ட்டு ஒரிஜினல் வேணும், விஓ சர்டிஃபிகேட் வேணும், பிரசிடென்ட்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும், இதெல்லாம் அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது. சும்மா புறம்புக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, கஷ்டம் கொடுத்தாங்க. இப்போ ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருந்தால் தான் சப்ளை வாங்க முடியும். அவ்வளோ சிரமங்கள் இருக்குது இப்போ. அப்போ உள்ள காலத்துக்கும் இப்போ உள்ள காலத்துக்கு எவ்வளோ ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது.
0: இப்போ நீங்கள் வந்து மின்பாதை ஆய்வாளர், ஆய்வு பண்ணும்போது இந்த எர்த்திக்கெலாம் வந்து
1: பார்ப்போம் பார்த்து சரியாக இருந்தால் தான் மின் சப்ளை
0: கொடுக்கும். அந்த எர்த்து வந்து ஒரு பில்டிங் எவ்வளோ முக்கியம், என்ன எவ்வளோ அவசியம்னு சொல்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க?
1: அது இடி இடித்தா சமயம் எர்த்து இல்லைன்னா சமயத்தை தாக்கிடும். அதுதான் எர்த்து இது வைப்பாங்க, லைட் எரிசிலாம் வைப்பாங்க, பாதுகாப்பு. இடி தாக்குறது பார்த்தா இடி தாங்கின்னு பேர் அதுக்கு. அது அதனால தான் அந்த இதெல்லாம் வைக்க வேண்டியிருக்கு. அதனால தான் அதனால எர்த்து முக்கியமான ஒரு இது, பூமி எர்த்து கொடுக்க வேண்டியிருக்கு.
0: ஓகே. இப்போ நம்ம வீட்டில் வந்து எர்த்திங் இருக்குது அப்படின்னு வந்து நாங்களே தெரிஞ்சுக்கலாமா?
1: பைப் அடித்து ஒரு மூணு நாலு அடி பைப் அடித்து அதில் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். எர்த்த நியூட்ரல் கொண்டு அதில் கொடுத்து அடித்து வச்சிருந்தோம். எர்த்து பாதி பூ சமயத்தில் இடி இடி இருக்கு தாக்காது, நம்மளை கவர்ந்து பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த பூமி எர்த்து கொடுக்குறது.
0: சரி சரிங்க. இப்போ வந்து ஒரு மின் விபத்து ஏற்படுது அப்படின்னாக்கா, ஆய்வாளராக, அந்த மின்பாதை ஆய்வாளராக உங்களோட நடவடிக்கை என்னமா என்னவா இருந்தது?
1: அதில் நடவடிக்கை
0: ஏதோ சின்ன மின் விபத்து ஏற்படுது எங்கேயாவது அப்படின்னா, உங்களுடைய உங்களோட வேலை அங்கே என்ன, உங்களோட ரோல் என்ன அங்கே மின்பாதை ஆய்வாளராக?
1: அதான் லைன்லாம் அது மரமெல்லாம் வந்து மரமெல்லாம் இடிச்சினாலே சமயத்தில் கரண்ட்டு லைஸ் ஆகும், அதனாலையும் கரண்ட்டு பாதிக்கும். விபத்துக்கள் ஏற்று வாய்ப்பு நிறையா இருக்குது.
0: மின் விபத்துக்கு காரணங்கள் சொல்றீங்க நீங்க இல்லையா?
1: ஆமா.
0: சரி, சப்போஸ் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க, முதல்ல என்ன
1: பண்ணுவீங்க? அடிபட்டி பையத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம்.
0: உங்க ரோல் என்ன? சரி, அது விட்டுரும். மின் ஊழிய மின் ஊழியரோட பாதுகாப்பு எப்படி இருக்கணும்? இப்ப லைன்மேனா நீங்க வேலை பார்த்திருக்கீங்க.
1: ஆமா, பாதுகாப்பு எர்த்து எர்த்து லைன்ல போட்டுட்டு தான் வேலை செய்யணும். லைன் ஆஃப் பண்ணிட்டு எர்த்து போட்டுட்டு தான் லைன் வேலை செய்யணும். அப்புறம் சப்போஸ் யாரோ சார்ஜ் பண்ணாவோ அதில் தப்பிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் அது சாதனங்கள் மின் சாதனங்களை இப்போ ஒழுங்காக பயன்படுத்தணும், பண்ணலன்னா விபத்துகளுக்கு ஏறது வாய்ப்பு நிறைய இருக்கு.
0: சரிங்கய்யா, இப்போ இயற்கை பேரிடர், புயல், வெள்ளம், மழை இந்தமாரி காலங்களில் அந்த மின்துறையோட களப்பணி அப்படின்னு எப்படி நீங்கள் அந்த காலத்திலே பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் உடனடி நடவடிக்கைலாம் எடுத்துருக்கீங்களா? பண்ண காலத்தில் ஃபோன் இல்லை, இப்போனாலும் ஃபோன் பண்ணி
1: இப்போலாம் ஃபோனுக்கு அப்புறம் ஃபோனுக்கு நேராக டைரெக்டாக போய் தான் ஆகணும்.
0: பகுதியில வந்து மின்தடை ஏற்படும், சேதங்கள் அடைந்திருக்கும், மின்சார சேதம். அப்போ அந்த புயலுக்கு பின்னாடி இந்த மின்சாரம் வர காலகட்டத்தில் உங்களுடைய வேலைகள், துரிதமான வேலை பார்க்குறதுக்கு எப்படி உங்களோட அனுபவங்கள் ஏதாவது சொல்லுங்களேன். அந்த காலத்தில் ஏதாவது புயல் வந்திருக்குதா, என்னென்ன ஊரில் வேலை பார்த்துருக்கீங்க, எல்லாம் மறந்து போச்சு இல்லையா?
1: மறந்து போச்சு.

0: சரிங்கய்யா. ஆ சரி, இப்போ ஹை வோல்டேஜ் டவர்லாம் இருக்கு இல்லையா, அப்போ அந்த கம்பிகளை ஆய்வு பண்ணும்போது நீங்கள் எப்படி கவனமாக இருப்பீங்க நீங்கள்?
1: ஆய்வு பண்ணும்போது என்ன சொல்லு தெரியல,
0: எப்படி வந்து அதாவது எதுவும் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்குன்னா என்ன முன்னெச்சரிக்கை எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் சொல்லலாம் இல்லையா? இப்போ உள்ளவங்களுக்கே தலைமுறை ஈபியில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு அது வந்து தேவைப்படும் இல்லையா, அதுமாதிரி எதுவும் இல்லை அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆ சரிங்கய்யா. சரி, மின் விபத்து ஏற்படுறதுக்கு

0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். வரும் 9, 10, 11 ஆகிய நாட்களில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் வரும் 11 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். இன்று முதல் வரும் 11 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமான வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமாக 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 25 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். பதிவான மழை அளவுகள். நீலகிரி, அவலாஞ்சி பகுதிகளில் தலா 8 டிகிரி 8 சென்டிமீட்டர் அளவும், குன்னூர் மற்றும் கூடலூர் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி எஸ்டேட் இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. பவானி, நீலகிரி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், சிறுவாணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சின்னக்கல்லார் கோயம்புத்தூரில், சோலையார் வால்பாறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் தாலுகா அலுவலகத்தில் 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 3 மணி.

0: சாச்சலும்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: இன்னைக்கு எல்லசி நிகழ்ச்சியில என்ன டாபிக்னு Facebook பக்கத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் லைஃப் ஒரு சாங்காக இருந்தால் அது மெதுவாக போகிற மெலடியாக இருக்குமா, அதிரடி ஃபாஸ்ட் பீட்டாக இருக்குமா, இதுதான் கேட்டிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலையின் Facebook பக்கத்தில் பதிவிடலாம்.

0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.

இன்னைக்கு எல்லசி நிகழ்ச்சியில் உங்கள் லைஃப் ஒரு சாங்காக இருந்தால் அது மெதுவாக போகிற மெலடியாக இருக்குமா, அதிரடி ஃபாஸ்ட் பீட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குது, வரையில் 40 கமெண்ட்ஸ் வந்திருக்குது. யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், நமக்கு மெதுவாக போகிற மெலடி சாங் தான், எனக்கு இருவர் படத்தில் வருகிற பாடல் தான் ஞாபகம் வருகிறது. கண்ணை கட்டி கொள்ளாதே, கண்டதை எல்லாம் நம்பாதே தோழா பாடல் தான். மெதுவாக போகிற மெலடி என்றால் சேஃபாக வரலாம், அதிரடி காட்டுகிற ஃபாஸ்ட் பீட் என்றால் ஆபத்து தான். யார் ஃபஸ்ட்டில் வராங்க என்றது முக்கியமில்லை, கடைசியாக யார் ஃபஸ்ட் வராங்க என்பது தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து, என் வாழ்க்கை ஒரு பாடலாக இருந்தால் அது சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறிக்கொண்டே இருக்கும், அமைதியான தருணங்களில் அது மெதுவான மெலடியாகவும் சவால்கள் வரும் நேரங்களில் உற்சாகமான வேகமான பீட்டாகவும் ஒலிக்கும். ஒவ்வொரு உரையாடலும் அந்த பாடலுக்கு ஒரு புதிய இசையையும் அர்த்தத்தையும் சேர்க்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கலாவதி ராஜ்மோகன் எரவாஞ்சேரியிலேருந்து, மெலடியும் ஃபாஸ்ட் பீட்டும் கலந்த கலவை, சில நேரங்களில் மெலடி சில நேரங்களில் குத்துப்பாட்டு. அடுத்து மயிலாடுதுறை மணி, குத்துப்பாடல் சம வைபாக இருக்கும், கவலைகளை மறக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இனிமையான மெலடி பாடல்கள் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்டது உங்கள் லைஃபே ஒரு சாங்காக இருந்தால் அது மெதுவாக போகிற மெலடியாக இருக்குமா, அதிரடி ஃபாஸ்ட் பீட்டாக இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, நாகூர் முகமது ரஃபிக், மெலடி சாங் பாடல் உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் கேட்கல. உங்களோட லைஃபே ஒரு சாங்காக இருந்துச்சுன்னா அது மெதுவாக போகிற மெலடியாக இருக்குமா, அதிரடி ஃபாஸ்ட் பீட்டாக இருக்குமா. சிலருக்கு வந்து அப்படியே மெலடியாக ஸ்மூத்தாக அந்த லைஃப் அப்படியே பொறுமையாக போகட்டும் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் எல்லாத்துலேயுமே அதிரடியாக இருப்பாங்க, அந்த மாதிரி கேட்குறோம். அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, என்னுடைய வாழ்க்கை ஒரு பாடலாக இருந்தால் அது மெதுவாக நகரும் மெலடி, ஏனெனில் ஒவ்வொரு உரையாடலும் ஒரு புதிய ராகம், ஒவ்வொரு கேள்வியும் ஒரு புதிய வரி, அவசரமில்லாமல் கேட்பவருக்கு பயன்படும் பதிலை அமைதியாக உருவாக்குவதுதான் என் வாழ்க்கையில் பாடல் பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வலங்கைமான் ஆட்டோதுரை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாடலானால் கண்டிப்பாக அது மெலடியாகத்தான் இருக்கும், அனைவரும் ரசிப்பது அதைத்தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், கேஜே யேசுதாஸ் ஹிந்தியில் பாடி முதல் பாடல் செம மெலடியாக இருக்கும், நானும் அடிக்கடி ஹம் செய்து கொண்டே இருப்பேன். சரி ஓகே, அது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, ஆனால் உங்கள் லைஃப் என்ன, ஃபாஸ்ட் பீட்டாக இருக்குமா இல்லை மெலடியாக இருக்குமா, அதுதான் கேட்டிருக்கோம். தொடர்ந்து நம்ம நேர்களோட கமெண்ட்ஸ் படிக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் 8ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை காரைக்கால் பண்பலை 100.3 உடல் நலம் காக்கும் ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் வழங்கி தினந்தோறும் உங்கள் உடல் நலன் சார்ந்த தகவல்களை தந்து நேயர்கள் நலன் காக்க நீடித்த பலன் சேர்க்க ஒளி உலா வர உள்ளது நலமே சூழ்க. நாளை முதல் கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர்

இன்னைக்கு உங்க லைஃப் ஒரு சாங்கா இருந்தா அது மெதுவா போற மெலடியா இருக்குமா அதிரடி ஃபாஸ்ட் பீட்டா இருக்குமா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நிறைய பேர் ஃபாஸ்ட் பீட் சாங் பிடிக்கும், அதிரடி பாடல்கள் பிடிக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்கீங்க. ஆனால் உங்கள் லைஃப் ஒரு சாங்காக இருந்தா அப்படிங்கிறது தான் கேள்வி. அது வந்து உங்களோட லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக மெலடியாக போகுமா இல்லை அதிரடியாக போகுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்கு சரியாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, கும்பகோணம் குமரன், நிச்சயம் மெதுவாக போகிற மெலடி சாங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சீர்காழி தியாகராஜ நகர்லேருந்து தாகா, மெலடி உடன் கூடிய ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன், என்னுடைய வாழ்க்கை ஒரு மெலடி பாடல்கள் போல மெதுவாக நகரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாடலானால் கண்டிப்பாக அது மெலடியாகத்தான் இருக்கும், அனைவரும் ரசிப்பது அதைத்தானேன்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. அதிரடி ஃபாஸ்டான சாங் தான் ஆண்டி மேடம் கார்த்திகேயன் அனுப்பியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி, எனக்கு மெலடி பாடல்கள் பிடிக்கும், மெதுவாக போற மெலடி பாட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேத்தாக்குடி கலையரசன், எனக்கு அதிரடி உங்களுக்கு அதிரடி பாடல்களும் பிடிக்கும் மெலடி பாடல்களும் பிடிக்கும், ஆனால் நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலை. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி, என் லைஃப் ஒரு சாங்காக இருந்தால் அது மெதுவாக போகிற மெலடியாகத்தான் இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன், அமைதியாகவே இருக்கட்டும், அதிரடி வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார்கோவில் டி மடப்புறம், வேல்முருகன், எனக்கு இனிமையான பாடல்கள் மெலடி பாடல்கள் தான் மிகவும் பிடிக்கும், என் வாழ்க்கை மெலடி பாடல் போன்றது, வைகைக்கரை காற்றே நெல்லு பாடல் போன்றது, நான் ஃபாஸ்டாக செல்ல மாட்டேன், மனதுக்கு பிடித்த கேள்வி, பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, எங்களுக்கு வேகமான ஃபாஸ்ட் பீட் பாடல்கள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல்கள் பிடிக்கும் கிடையாது, நிறைய பேர் ஒன்றும் கேள்வியை புரிஞ்சிக்கல, பரவாயில்ல, அடுத்தடுத்து நான் அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அடுத்து வர கமெண்ட்ஸ்லாம் சரியாக வரும்னு நினைக்கிறேன். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, இளவரசி பிரபாகரன், திருவாரூர் கூடூர்லேருந்து, எனக்கு ரெண்டுமே பிடிக்கும், மெதுவாக போகிற சாங் ஆஹா பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து காரைக்கால் நளினி, பாட்டு என்றாலுமே அனைத்துமே பிடிக்கும், ஓகே, பாடல் பிடிக்குமா அப்படின்றது கேள்வி கிடையாது, உங்கள் லைஃப் ஒரு சாங்காக இருந்தால் அது மெதுவாக போகிற மெலடியாக இருக்குமா அதிரடி ஃபாஸ்ட் பீட்டாக இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. திருக்குழிக்காடுலேருந்து அருண் இலக்கியா, சூழ்நிலைக்கேற்றபடி அமைதியான சூழ்நிலையில் மெலடியாகவும் சவால்கள் வரும் நேரத்தில் உற்சாகமாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எனக்கு பழைய பாடல்கள் அதிகம் பிடிக்கும், பிடித்த பாடல் கேட்கவில்லை, அடுத்து மெதுவாக போகிற மெலடி பாடல் போலத்தான் அப்படின்னு வடவேற்குடி வசந்த் சொல்லியிருக்காங்க. எனது வாழ்க்கையில் ஒரு பாடல் என்றால் மெலடியாக இருப்பதை மிகவும் ரசிப்பேன், ஃபாஸ்ட் அதிவேகமாக இருந்தால் பாடல் வரிகளின் அர்த்தம் என்று தெரியாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, எனக்கு எப்போதுமே மெதுவாக போகிற மெலடி சாங் தான், சாங்கு பிடிக்கும்னு நாங்கள் கேட்கல, சரி ஓகே. அடுத்து இன்னும் 20 நிமிடங்கள் போயிடுச்சு இல்லையா, இன்னும் மீதி இருக்கிற நேரத்தில் நான் கேட்ட கேள்விக்கு சரியாக நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ஒரு சாங்காக இருந்தால் அது மெதுவாக போகிற மெலடியாக இருக்குமா அதிரடி ஃபாஸ்ட் பீட்டாக இருக்குமா இதுதான் கேள்வி, பிடித்த பாடல் என்ன அப்படின்றத கேட்கல. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், நம்ம லைஃப் எப்போ தான் மெலடி சாங் தான் என்பது நிதானமான வாழ்க்கை, எப்போதும் சீராக ஓடிக்கொண்டே இருக்கும், அதுதான் நான் விரும்புவதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர், எனக்கு எப்பொழுதுமே ஓகே பிடித்த பாடலை சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, எனக்கு மெதுவாக செல்கின்ற மெலடி பாடல்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அம்பல் தேஜன், அவங்களும் அதே மாதிரி பாடல் பிடித்த பாடல் தான் அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்க்கை என்பது ஒரு மிமிக்ரி சாங் மாதிரி, சோகம் மகிழ்ச்சி அதிர்ச்சி தளர்ச்சி இகழ்ச்சி புகழ்ச்சி மலர்ச்சி, அந்தந்த சமயத்தில் டியூன் மாறும்னு வேதாரண்யம் பயத்தவரன் காடு மருத வடுகநாதன் சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேர்லே நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200

0: பை ஆதிரடி தள்ளுபடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்க லைஃப் ஒரு சாங்காக இருந்தா அது மெதுவா போற மெலடியா இருக்குமா, அதிரடி ஃபாஸ்ட் பீட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் என்ன அனுப்பியிருக்காங்க, அதிரடி எல்லாம் நமக்கு வேண்டாம், பண்பலை மாதிரி மெலடிஸ் தான், அப்போ தான் எல்லோரு மனசுலேயும் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஆர் பட்டினம் ரமேஷ், கேஜே சுதாஸ் பாடல்கள் போல மெலடி பாடலாக தெளிவாக இனிமையான நாதமாகத்தான் எனது வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மெதுவாக போகிற மெலடி தான் அப்பொழுது தான் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும்னு குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓமன் நாட்டிலேருந்து வரதராஜன், எனது வாழ்க்கை ஒரு பாடலாக இருந்தால் அது மெல்லிசை பாடலாகத்தான் போகும், எந்த முடிவு எடுத்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் மெலடி பாடல்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை தியாகு, அதிரடி ஃபாஸ்ட் பீட் சாங்னு சொல்லியிருக்காங்க. நோ மெலடி ஒன்லி அதிரடின்னு மதுரை சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க. அடுத்து திரிபுவனம் ரவி லக்ஷ்மி, சில சமயங்களில் ஃபாஸ்ட் பாடல்கள் மெலடி பாடல்களும் வேண்டும், இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை என்ற பயணத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என் வாழ்க்கையை பாட்டாக பாடணும்னு சொன்னால் அது ஃபாஸ்ட் பீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்யா சங்கர் பனங்காட்டான் குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை மெலடி பாடலை போல மெதுவாக போனால் போதும், எந்த அவசரமும் இல்லை. பொதுவாக எனக்கு ஒரே நாளில் சிக்ஸர் அடிப்பது பிடிக்காது, தினமும் ஒரு ரன் எடுத்தால் போதும், நிதானமாக விளையாடலாம். இந்த வாழ்க்கை எனது மெலடி பாடல் போலத்தான் இருக்க வேண்டும்னு போனகிரி சுமத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து மன்னார்குடி பாக்கியன் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, மெதுவாக போகிற மெலடி தான், மெதுவாக நிதானமாக இனிமையான பாடலோடு நடை போடுவது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மன நிம்மதிக்கு மெல்லடி பிடித்த பாடலை சொல்லியிருக்காங்க பிரபாகரன் கொரநாட்டு கருப்பூர்லேருந்து. அடுத்து தேவனு ஜோதிலட்சுமி, என் வாழ்க்கை ஒரு பாடலாக இருந்தால் இன்பமும் துன்பமும் கலந்த ராகத்தில் நான் அமைதியான மெல்லடியான பாடல்களாக மாற்றவே விரும்புகிறேன். மென்மையான பாடல் மனதை மென்மையாக வருடும், கவலைகளுக்கும் வேதனைகளுக்கும் சரியான இசை மருந்து மெல்லடியான பாடல்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பேரளம் செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க, என் வாழ்க்கை பொதுவாக மெலடி சாங்காகத்தான், ஆனால் சில நேரங்களில் ஃபாஸ்ட் பீட்டாகவும் மாறும். உதாரணத்துக்கு அண்ணாமலை பாடல் ஒரு பெண் புறா, ஃபாஸ்ட் பீட் படையப்பா பாடல் சிங்க நடை போட்டு அப்படின்னு சொல்லி சாங்கோட ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, எனக்கு மெலடி சாங் ரொம்ப பிடிக்கும், மெலடி சாங் மனதுக்கு அமைதியும் நிம்மதியும் கொடுக்கும். ஓகே, மெலடி சாங் பிடிக்கும், உங்கள் வாழ்க்கை ஒரு சாங்காக இருந்துச்சுன்னா என்ன, ஃபாஸ்ட் பீட்டாக இருக்குமா அதிரடியாக இருக்குமா மெலடியாக இருக்குமா, இதுதான் கேள்வி. பிடித்த பாடல் என்ன அப்படிங்கிறது கேள்வி கிடையாது. அடுத்து காரைக்கால் நளினி, மெலடியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் எல்எஸ்சி நிகழ்ச்சினி பகுதியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 3:30. இனி தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: வாழ்வாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்கள் லைஃப் ஒரு சாங்காக இருந்தால் அது மெதுவாக போகிற மெலடியாக இருக்குமா அதிரடி ஃபாஸ்ட் பீட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? குன்னூர் கிராமத்துலேருந்து துளசி வீரகுமார். என் வாழ்க்கை சோகமான பாடல் தான், சோகமாக தான் போயிட்டுருக்கு. குத்துப்பாட்டு மெலடி பாட்டெல்லாம் கிடையாது, ரொம்ப சோகமான பாட்டு வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நலம்பல் பஷீர், குறிப்பிட்ட நேரத்தை அடைவதற்கு அடைவதற்கு வேகம் முக்கியம்தான், ஆனால் விவேகத்துடன் சென்றால் குறிக்கோள் அடைந்ததன் முழுமையை கிடைக்கும். வாழ்க்கையில் வேகம் முக்கியமானது தான், அதைவிட சிறந்தது விவேகம்னு சொல்லியிருக்காங்க. திருக்கடியூர்லேருந்து சுபா இளங்கோவன், என்னோட வாழ்க்கையில் எல்லாம் மெலடி தான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குத்தாலம் தோப்புத்தரு சிவசுப்பிரமணியன், என் வாழ்க்கையில் ஒரு பாடலாக இருந்தால் அது மெதுவாக போகிற மெலடியாக கேட்பதற்கு இனிமையான பாடலாக இருக்கும், வேகமாக போகிறதா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒக்கூர்லேருந்து மதனிஷா, என்னுடைய வாழ்க்கை மெலடி சாங்காகத்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆகாஷ் நிவாஷ் திருக்கொல்லிக்காடுலேருந்து, கண்டிப்பாக ஒரு அதிரடி ஃபாஸ்ட் பீட் சாங்காக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வழுவூர் பண்டாரவாடை ஸ்ரீ கிருஷ்ணா, ஹை ஸ்பீட் சாங்காக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனது வாழ்க்கை ஒரு மெலடி பாடல்கள் போலத்தான் மெதுவாக நகரும்னு காரைக்கால் மாஸ் நகர்லேருந்து ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. அடுத்து அதம்பார் கலைச்செல்வி செல்வம், மெதுவாக போகிற மெலடி சாங் அமைதியாகத்தான் இருக்கும் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெருஞ்செரி ஜார்ஜ், எனக்கு மெலடி பாடல்கள் என்றால் மிகவும் பிடிக்கும்னு பிடித்த பாடலை சொல்லியிருக்காங்க. அடுத்து மெதுவாக போகிற மெலடி சாங்காகத்தான் ஆனால் முடிவில் வேகமான ஃபாஸ்ட் பீட்டாக இருக்கும்னு குத்தாலம் தில்லை விழாலன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோட கமெண்ட்ஸ் படிக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்கள் லைஃப் ஒரு சாங்காக இருந்தா அது மெதுவாக போகிற மெலடியாக இருக்குமா, அதிரடி ஃபாஸ்ட் பீட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, மெலடி சாங் என் வாழ்க்கையில் பயணிக்கும்னு திருவாளப்புத்தூர் கடகம் ஐங்கரன் தரணின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆண்டிமடம் பாஸ்கர், என்னுடைய வாழ்க்கையில் மெலடி சாங்காகத்தான் என் வாழ்க்கை பயணம் தொடரும். காரணம், மென்மையாக சென்றால் பிரச்சனை வந்தால் கூட பிரேக் போட்டு நிறுத்த முடியும். அதிரடி சாங்காக வாழ்க்கை சென்றால் பிரச்சனை என்று எதுவும் வந்தால் முட்டி மோதி தான் நிற்க வேண்டி வரும். நானும் ஒரு மென்மையான ஆள் தான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, மெலடி தான் சிறந்ததுன்னு சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அடுத்து நிரவியிலேந்து சுதா, என் வாழ்க்கையை ஒரு பாடலாக இருந்தாலும் கண்டிப்பாக மெலடி சாங்காகத்தான் இருக்கும், அப்போது தான் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருப்பூண்டியிலேந்து சுந்தரி பாஸ்கரன், மெலடி சாங் தான்னு சொல்லியிருக்காங்க.

0: நேர்களே, நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸின் அட்ராஸாக்க நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்கள் லைஃப் ஒரு சாங்காக இருந்தால் அது மெதுவாக போகிற மெலடியாக இருக்குமா, அதிரடி ஃபாஸ்ட் பீட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, காரைக்கால் சவுந்தரராஜன். வாழ்க்கை ஒரு மெலடி பாடல் போலவே தான், போனால் அதையே ரசித்து ரசித்து மெதுவாக வாழலாம். அதுவே ஃபாஸ்ட் பீட் போல இருந்தால் கடகடவென ஓடி முடிந்துவிடும். மெலடி வாழ்க்கையை சிறந்த பயணமாக மாற்றும்னு சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன். என் வாழ்க்கையில் ஒரு பாடலாக இருந்தால் அது அமைதியான நதியினிலே ஓடும், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால், இது போன்ற மெலடி சாங் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து விருத்தாச்சலம் அரசக்குழியிலேந்து ஜான். வாழ்க்கை ஒரு பாடலாக இருந்தால் மெலடி தான், அடுத்தடுத்த பயணத்திற்கு செல்லலாம்னு சொல்லியிருக்காங்க.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நிறைவா மேலோடுதுறை ரவுலின் மார்க்கஸ் மெலடி சாங் போல தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரையிலும் ஒரு 80 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் செய்த அனைத்து நேயர்களுக்குமே காரைக்கால் பண்பலின் சார்பாக பாராட்டுக்கள். நிறைவா அனைத்து நேயர்களுக்காகவும் ஒரு பாடல் கேட்கலாம்.

0: கேட்டது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் எல்எஸ்சி நிகழ்ச்சியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 4 மணி.

0: ஊரும் உறவும் நேர்கள் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் கடைவீதியிலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக வலம் வர இருக்கு. அங்க நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கிறார் நமது அறிவிப்பாளர் கே எஸ் பிரசாத். வாருங்கள் நேர்களே, மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் கடைவீதிக்கு செல்வோம்.
1: நன்றி புஷ்பகுலா மேடம். இனிய நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில மாலை 4 மணி ஆயிட்டாலே ஊரும் உறவு நிகழ்ச்சிக்காக நம்முடைய பண்பலை உறவுகளை தேடி அவங்க ஊருக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவு நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா அங்கதான் வந்திருக்கோம் சொல்லிட்டோம். இந்த கஞ்சா நகரம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னது பாத்தோம் அப்படின்னா பூம்புகார் கல்லணை ரோடுல இதை புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மனக்குடி அந்த பேருந்து நிலையத்துக்கு முன்னாடியே தான் அந்த கஞ்சா நகரம் அமைஞ்சிருக்கு. ஒரு இயற்கை சூழ்நிலை இருந்த ஒரு பகுதி, ஒரு ஆன்மீகம் நிறைந்த ஒரு பகுதியே சொல்லலாம் இந்த கஞ்சா நகரத்துல. இந்த கஞ்சா நகரம் பாத்தீங்கன்னா தெற்க

0: பாத்தீங்கன்னா காவிரி ஆறு பாயுது, ஒரு வளம் செலுத்தக்கூடிய டெல்டா மாவட்டத்துக்கே வளம் தரக்கூடிய இந்த காவிரி இந்த கஞ்சநகரத்தை மட்டும் விட்டு விட்டுருமா? தென்னை மரங்களும் வாழை மரங்களும் கரும்புகளும் நெற்கதிர்களும் தான் நம்மளை வரவேற்கின்றன இந்த ஊர் பகுதிக்கு வரத்துக்கு. இது ஒரு பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு சாலை தான், ஆனா அமைதியாவே இருக்கும். வெயிலே தெரியாத அளவுக்கு மரங்கள்லாம் சூழ்ந்த காலம். பொதுவாகவே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கீழையூர்ல இருந்து நீங்க மயிலாடுதுறை வரைக்கும், கீழையூர் இல்ல இங்க கருவில இருந்து நீங்க மயிலாடுதுறை வரைக்கும் இந்த சாலையில வந்தீங்க அப்படின்னா வெயிலே தெரியாம நீங்க நிழல்ல வந்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பகுதி தான் இந்த சாலையில அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் கஞ்சா நகரம். கஞ்சா நகரத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்மள வந்து சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில கடந்து உள்ள வரோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கு. பெருமாள் கோயிலுக்கு ஏற்றபடி கோயிலும் அமைஞ்சிருக்கு. இப்படி ஆன்மீக ஸ்தலங்களுக்கு பெயர் பெற்ற கஞ்சா நகரம், விவசாயம் சார்ந்த பகுதிக்கு பெயர் பெற்ற இடம் கஞ்சா நகரம். இந்த ஊர் தான் நம்ம நேரம் சந்திக்க போறோம், நிகழ்ச்சியை பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு சரியான ஒரு முக்கூட்டு சொல்லக்கூடிய மூன்று சாலையில் சந்திக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன். அங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த 90s கிட்ஸ் எல்லாம் பிடிச்ச மிட்டாய் கடை இருக்கிற மாதிரி ஒரு கடையை பார்த்தேன். அப்படி இந்த கடையில போயிட்டு மிட்டாய் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு நெருங்கிய ஒரு நேர் பண்பலையினாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் நம்ம அவர் ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க பேசிட்டு பேச ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார்.
1: இனிய மாலை வணக்கம். இன்று ஊர உழவு நிகழ்ச்சி இங்கு மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரத்தில் நடத்துவதற்கு வருகின்ற அன்பு அறிவிப்பாளர் ஐயா அவர்களுக்கும், இதற்கு அனுமதி அளித்த நிலைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், நிலையத்திலிருந்து ஒளிபரப்பு செய்து கொடுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை சொல்ல
0: விழைகிறேன். கோயிலுக்கும் கஞ்சநகரத்துக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கும்?
1: ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும்.
0: 7 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். ஆனா காவிரி கரையோரமா தான் அமைஞ்சிருக்கு இந்த ஊர். இந்த பகுதிக்கு நான் அந்த வரணும் கூட கஞ்சா நகரத்தை அதிகமாக கேள்விப்பட்டது கூட கிடையாது. இந்த ஊர் சிறப்பு பதில் சொல்லுங்க.
1: அதாவது கஞ்சா நகரங்கிறது வந்து நாலு புறமும் வந்து வயல சூழ்ந்த இடம். அதோட இங்க வந்து ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பகுதிக்கும் உற்பத்தி ஆகிற அந்த செடிகள், கத்திரி செடி, வெண்டி செடி, அது மாதிரி செடிகள்லாம் இங்க உற்பத்தி பண்ணி சரியாவே விற்பாங்க. நர்சரி, அதாவது குடிசை தொழிலாட்டமே ஒவ்வொரு கடையிலயும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி கொடுத்து வாங்கிக்கலாம், வாங்கிக்க கம்மியா இருக்கும். அது மாதிரி இருக்கு. இரண்டாவது வந்து இந்த ஏரியாலாம் நான் பணி புரிந்த இடங்கிறதுனால எனக்கு இந்த இடம் வந்து பழமையான அதாவது ஒவ்வொரு வாரமும் இறைவனுக்கு உகந்த செவ்வாய், முருகனுக்கு உகந்த தினம். அது மாதிரி இன்னைக்கு செவ்வாய் முருகனுக்கு உகந்த தினத்துல வந்து ஒரு பாடல் மட்டும் சொல்லிடுறேன். குதிக்கும் அடியவருக்கு ஒரு கெடுக்கு இடைநிலை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையுமாகும். திருத்தணியில் உதித்தருள ஒருத்தன் மலை விருத்தது உலகத்தில் மயில் எடுத்து குகின் மேலே. இதுக்கு வந்து மேல் மாறல வர்ற பாடல் இது. அனைவரும் நறுமண வாழ்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேவனார் கோயில் குணசேகர்.
0: சார், அடுத்து சந்திக்கலாம். வணக்கம் பேர் சொல்லுங்க. சார்,
2: கலியமூர்த்தி.
0: கலியமூர்த்தி ஐயா,
2: கஞ்சா நகரம் கலியமூர்த்தி.
0: இனிமே அடிமுடியோட தான் சொல்லணுமா?
2: ஆமா.
0: யாருக்கிட்ட சொல்லுவீங்களா?
2: ஆமா, ஏகே மூர்த்தினாலும் தெரியும் குடும்பம் அளவுக்கு. முழு பேர் கலியமூர்த்தி.
0: அங்க கலியமூர்த்தி அப்படின்னு. ஏன்னா இந்த ஊருக்கு வந்தவொடனே கஞ்சா நகரத்து நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 90s கிட்ஸ் மிட்டாய் எல்லாம் பார்த்தேன்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு

0: மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இன்றைய ஊர் நிகழ்ச்சியில களியமுட்டை கிட்ட பேசிட்டு இருந்தோம், 90 கிட்ஸ் மிட்டாய் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. எத்தனை கடை வச்சிருக்கீங்க?
2: 20 வருஷமா.
1: 20 வருஷமா கடை வச்சுட்டு இருக்கீங்க. இந்த கடை எல்லாம் மளிகை கடை மட்டும் காய்கறி சேர்த்து வியாபாரம்?
2: மளிகை கடை மட்டும்தான்.
1: நீங்க எங்க கொண்டு பண்றீங்க?
2: மயிலாடுதுறை செம்னார் கோயில்.
1: உங்களுக்கு மயிலாடுதுறை எவ்வளவு தொலைவு இருக்கும்?
2: இந்த 7 கிலோமீட்டர்.
1: செம்னார் கோயில்
2: 3 கிலோமீட்டர்.
1: செம்னார் கோயில் 3 கிலோமீட்டரா? அங்க இருந்து மயிலாடுதுறை
2: 7 கிலோமீட்டர். இங்க
1: பேருந்து நிலையம் மணக்குடி கொண்டு போறாங்க.
2: அது இன்னும் ஓபன் பண்ணாங்க, திரும்பி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நம்ம ரோடு போடல பைபாஸ் போட்டோன்னா ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப மில்லி பதவியே மயிலாடுதுறை எங்கி
1: வந்துருக்கு. அடிக்கடி மயிலாடுதுறை போறது உண்டா?
2: போறது.
1: பேருந்து வசதி எப்படி இருக்கும்?
2: இங்க எல்லாம் ரெகுலர் பஸ் போயிட்டு இருக்கேன். எங்க போவோம்? பஸ் அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் உண்டு.
1: ஆனா உங்க ஊரை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. ரொம்ப வெயிலே தெரிய மாட்டேங்குது.
2: எந்த ஏரியா இது? கோயில்களும் அதே போல ஏகப்பட்ட கோயில்கள் உண்டு. முருகன் கோயில், சிவன் கோயில், பெருமா கோயில், உள்ளா கோயில், மாரியம்மன் கோயில், பிடாரி கோயில், ஐநாறு கோயில், எல்லா ஸ்தலங்களும் மொத்தம் ஒரு 21 கோயில் எங்க ஆலயத்தில்
1: சொல்லிட்டு
2: ஆலயங்கள் இருக்கு.
1: அப்படின்னு
2: கிருஷ்ணன் கோயில், மாதா கோயில், எல்லா கன்னி கோயில், ஏகப்பட்ட ஆலயங்கள் நம்ம கஞ்சநாத்துல உண்டுங்க.
1: ரொம்ப
2: எந்த சிறப்புமாவே இந்த ஊர்ல இருக்காது. காலையில அவ்வளவு சிறப்பு.
1: ஆனா உங்களை வந்து தொலைபேசி அழைப்புலயோ ஒரு கடிதங்கள்லயோ கேள்விப்பட்டதே இல்ல?
2: இல்ல.
1: கேள்விப்பட்டீங்க?
2: கேப்பா 20-10 வருஷமா கேட்டுட்டு
1: இருக்கேன்.
2: 5:55 ஒரு மணி வரைக்கும் ஓடும். திரும்பி பாட்டு திரும்பி 4 மணி 3 மணி போட்டா
1: ஓடிக்கிட்டு
2: இருக்கோம். கேட்டுக்கிட்டு இருப்போம். சமயத்துல பாட்டு கரண்ட் பிரச்சனையா இருக்கனால
1: வாய்ப்பு
2: கிடைக்கும். ஓய்வே இருக்காது.
1: பேசணும்னு
2: நினைச்சிருக்கீங்களா? இல்ல, போறதில்ல பேசுறதில்ல. அதை பத்தி
1: ஆரம்பிக்கும் தேடி வருவாங்க. அன்னைக்கு பேசிக்கோட்டீங்களா?
2: ஆமா.
1: வீட்டுல யாராலாம் இருக்காங்க?
2: பையன், பெரிய பையன் இருக்காங்க, சின்ன பையன் இருக்காங்க. சின்ன பையன் கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு குழந்தை இருக்கு, பெண் குழந்தை. பெரியவங்களை கல்யாணம், ஆண் குழந்தை ஒண்ணு இருக்கு. பிடபிள்யூ உள்ள வேலை வேலையா இருக்காங்க.
1: சின்ன
2: கடையை பார்த்துட்டு நானும் அவங்களும் கடையில
1: இருக்கோம்.
2: நல்ல முறையில சிறப்பா போயிட்டு இருக்கு. ஆண்டு முன்னே எந்த குறையுமே கிடையாது. சிறப்பாக இருக்கிறது.
1: ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி பேசுங்க. பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா
2: இல்ல, அது எதுவுமே சொல்றது கிடையாது.
3: திருச்சிற்றம்பலம் அன்பழகன் மேலப்பாதி.
1: மேலப்பாதினா
3: செம்மாவுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கும். சொட்டுனை வேதியன் சோதி வாணவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை துழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணையாவது நம சிவாயவே.
1: எப்போது ஆரம்பிச்சாலும் திருச்சிற்றம்பலத்தோட ஆரம்பிக்கிறீங்க?
3: ஆமாங்க.
1: நேரத்துல எப்படி ஈடுபாடு உங்களுக்கு?
3: அதே, நான் வந்து ஆஸ்கூர் அரசு மேல்நிலை பள்ளியில வந்து முதுகலை ஆசிரியராக வேலை பார்த்தேன். பிறகு வந்து சிவத்தொண்டு செய்ய ஆரம்பிச்சேன். அதுல சிவத்தொண்டு செய்கிற போது திருச்சிற்றம்பலம்ங்கிற வார்த்தை வந்து எல்லாரையும் பாக்குற போது வணக்கம் சொல்ற வார்த்தைக்கு பதிலா சொல்லுக்கிற வார்த்தை அது. ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு திருச்சிற்றம்பலம்னாக்கா வணக்கம் சொல்றதுக்கு பதிலா ஒரு டெலிபோன் ஹலோன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பதிலா திருச்சிற்றம்பலம்னு சொல்லலாம். அதனால எனக்கு அந்த வார்த்தை நம்ம பிடிக்கும் எனக்கு. அதனாலதான் இப்போ திருச்சிற்றம்பலம் ஆரம்பிப்பேன். திருச்சிற்றம்பலம் முடிப்பேன். அது ஒரு
1: ஆரம்பிக்கிறது.
3: 28 வருஷமா
1: இருந்தேன்.
3: இப்ப சிவத்துண்டு ஆலயங்களுக்கு சென்று திருமறை பாடுறது, ராகமா திருமறை பாடுறது, ஆன்மீக சொற்கொழி பேசுறது, இதே போலதான் வந்து ஆன்மீகத்துல கலந்துக்கிறது. எங்க எங்க போஷன் நடக்குதோ அங்கெல்லாம் போய் வர்ணனை செய்வது, கும்பாபிஷேக வர்ணனை செய்வது, சிவாலயத்துக்கு அதிகமா செல்வது, இதுதான் நம்மளுடைய.
1: அங்க
3: வர முடியல. வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா
1: வருவேன்.
3: சரி, காரைக்கால அந்த காரைக்கால வந்து அவர் வந்து சிவனுடைய அடி நடந்த கணவருக்காக திருவாலங்காட்டிலே வந்து இருந்து தவம் செய்து அந்த சிவனுடைய அந்த நடனத்தை காமிச்சாங்க. அது வந்து எல்லாமே திருமணி தான். முதல்ல ஆரம்பிச்சு அவங்க பாடல அது.

0: அம்மையே அப்பாவுக்கு அம்மனி இங்க தொடங்கிய படம்லாம் அந்த சார்பு அந்த படம் தான் அது. அண்ணின்னு சொன்ன அம்மான் கூட்டது வேற யாரும் அப்படி இல்ல. இறைவனுக்கு தாய் தந்தை எல்லாருக்கும் இறைவன் தான். அந்த சிவபெருமானே வந்து காரைக்கிழமை வந்து அம்மையே அழிச்சாரு. இங்க வந்து இந்த பக்கம் செஞ்ச பக்கமா ஆறு ஓடுது. இங்க வந்து எல்லாம் விவசாய செழிப்பான விவசாயம், கரும்பு நெல் விவசாயம் கொண்டவெல்லாம் நல்ல விவசாயம் செழிக்கின்ற ஊர். இது பூம்புகாருக்கும் மயிலாடுதுறைக்கு இடையில உள்ள செழிப்பான பகுதி, எல்லாமே விவசாயம் சார்ந்த பகுதி. எங்க பார்த்தாலும் அந்த மரங்களும் பச்சை பசையில் இருக்கக்கூடிய பதிய பகுதி சிறப்பான பகுதி. இங்க நண்பர்கள் அதிகமா இருக்காங்க. பக்கத்துல வந்து மேலை உதவி நடுநிலைப்பள்ளி இருக்கு. அங்க மேலை உதவி நடுநிலைப்பள்ளியில வந்து தலைமை ஆசிரியர் உள்ள வந்து இந்த படிச்ச பொண்ணுதான் ஸ்டூடெண்ட். ஆமா நங்கையின் பேரு. எங்களோட இந்த படிச்ச பொண்ணு அந்த மேலை ஸ்கூல்ல வந்து நடராஜ் உதவி பள்ளியில வந்து தலைமை ஆசிரியர் ஒரு வேலை பாரு.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: திருச்சி சம்பளம் பெண்ணாருடைய சிவனை போட்டி
1: எங்க ஊர் பெரிய பத்தி உங்க கேட்க விட்டுறா தெரிஞ்சுட்டு இருந்தா நேரமே தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேர்லே நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம்.

0: உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: PSR தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: இன்றைய ஊர்முறம் நிகழ்ச்சிக்காக என்ன பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் அப்படிங்கிற அழகிய கிராமத்துக்கு வந்ததுன்னு சொல்லலாம். இந்த கஞ்சா நகரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிராமம். அதுல எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லணை டூ பூம்புகார் அந்த மெயின் ரோட்ல அந்த முக்கூட்டுல, அதாவது மூன்று சாலைகள் சந்திக்கக்கூடிய முக்கூட்டு சாலையில கரை வீதியில இருந்தா நேர்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு விவசாய சார்ந்த பகுதியில ஒரு நேர் கலந்துட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம், பேசுறது சார்
9: ராமலிங்கம்.
8: பொன்னகுடி,
9: விரலகர், மேலையூர், கருவாழக்கரை, மணக்குடி.
8: கருவாழக்கரை கருவி கிடையாது,
9: அது வந்து பூம்புகார் கருவி.
8: இப்படியே போல நம்ம வந்து திருநெல்வேலூர் போயிடலாம்.
9: திருநெல்வேலூர் அப்படி நத்தம் திருநெல்வேலூர் பைத்தியஸ் கோயில்
8: எல்லா ஊருக்கும் கரெக்ட் பைத்தியம்
9: கரெக்ட்.
8: இந்த ஊர் பஞ்சாயத்து வருங்க,
9: கல்யாண நகர் பஞ்சாயத்து,
8: தனி பஞ்சாயத்து. உங்க பத்தி சொல்லுங்க.
9: நான் ஒரு புரோகிதம் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி விவசாயங்கள் பார்ப்போம். விவசாயம் தெரியாது, விவசாயம்
8: பார்த்துருக்கோம். மகிழ்ச்சி நல்ல வாட்ச் செய்து
9: மானக்கஞ்சா நகர் வாழ்ந்த ஊரு. சுவாமி பேரு காத்த சுந்தரேசர், துங்கபலா சாம்பிகை, கிருத்திகை பரிகார ஸ்தலம்னு வச்சு இருக்காங்க. கிருத்தி ரெண்டு ஸ்தலம் உள்ளவங்களுக்கு பரிகார ஸ்தலமா இருக்கு.
8: நான் இங்க வரும்போது இந்த தெருவுல கொஞ்சம் போனேன். போகும்போது பாத்தீங்கன்னா, எதுக்கு பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயண பெருமாள்
9: கோயில்.
8: ஆமா, அதுக்கு எதுக்கு அப்படி பார்த்தா சிவன் கோயில்.
9: அது அதுதான் கார்த்த சுந்தரேஸ்வரர் கோயில். சிவனும் பெருமாளும் நேர் நேர் எழுத்தாப்புல பத்தி சொல்றது.
8: எத்தனை நூற்றாண்டுகளா இருக்கு?
9: 300-350 நாட்கள். மணக்கஞ்சா நாயனார்ங்கிற வாழ்ந்த இடம் இது. நாயன்மார்கள் ஆடி தை வெள்ளி கடைவெள்ளிங்க மத்தது அவசியம் உண்டு.
8: மகிழ்ச்சி சார். ஏன்னா நானுமே கூட ஒரு 60 நாயன்மார் கொடுத்த காரைக்கால் அந்த ஊரை சார்ந்தவன். அதே மாதிரி இங்க ஒரு நாயன்மார் கொண்டு சேர்ந்த ஊருக்கு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு. மகிழ்ச்சி
9: சார், அடுத்து நேர் காத்து பேசலாம். விவசாயம்
8: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
9: விவசாயம்
8: பண்ணையில
9: வேலை பார்த்துட்டு தான். நெல்லுதான்
8: அதிகமா
9: அதிகம் கிழங்கு முன்னால கரும்பு போட்டிருந்தாங்க. பாப்ப மெல்லு இல்லாம தொட்டு கரும்பு
8: எடுத்தாங்க.
9: எனக்கு இங்கதான் கன்னியாகரம்
8: தான்.
9: எல்லா ஊரும் எப்படி டெவலப்மெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆயிட்டு வந்து.
8: சரி, இப்ப ஒரு பொருட்கள் வாங்கணும், கடை வீதிக்கு போகணும் அப்படின்னா நீங்க கஞ்சா நகரத்துல வாய் கிடைச்சாமே இல்ல வெளில போகணுமா?
9: 90% கடத்தல வாங்கிடலாம். மீதி இந்த ஜவுளி போடுறது அது எல்லாமே நம்ம மயிலாடுதுறை தான் போகணும்.
8: மயிலாடுதுறை
9: பக்கம் தான், மயிலாடுதுறை தான்.

0: பாக்கம்.
1: செம்மனார் கோயிலோட 1 கிலோமீட்டர் மயிலாடுதுறை கம்மி. இதோட செம்மனார் கோயிலோட மயிலாடுதுறையில எல்லா ஜாமானும் கிடைக்கும். போக்குவரத்து வசதி, பூம்புகார்ல இருந்து வர பஸ் எல்லாம் தான் வந்து போவோம். அதனால இங்க நல்ல வசதி எல்லா பஸ்ஸும் இங்கதான் நிக்கும். எல்லாத்துக்கும் இங்க இருந்து வசதி. காலேஜ் வந்து ஏவிசி காலேஜ்
0: மயிலாடுதுறை. நீங்க என்ன
1: பண்ணிட்டு இருக்கீங்க? கரும்பு
0: போட்டிருக்கோம்.
1: கரும்பு நாங்க போட்டிருக்கிறோம். சும்மா தடல் கொள்ளையில வந்து மிளகாய் கண்ணு வச்சிருக்கோம்.
0: கரும்பு எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க?
1: 1 ஏக்கர்.
0: கரும்பு பராமரிக்கிறது
1: அது வந்து என்ன ஆளுங்க இது மிச்சம் நம்ம போட்டு விட்டுருவோம்.
0: சரி, இப்போ நெல் விவசாயத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். சரி, நல்லாவே ஓரளவுக்கு தெரியும் எனக்கு. கரும்பு விவசாயம் நீங்க எப்ப ஆரம்பிப்பீங்க விவசாயத்தை? நீங்க எப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை போகும் போது?
1: ஓ, வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டுவோம் கரும்பு. ஆலையில இருந்து வந்து பாப்பாங்க. அந்த ஆலையில இருந்து வந்து பாத்துட்டு வெட்டுறதுக்கு அவங்களே ஆள் அனுப்புவாங்க, இல்ல நம்ம ஆளை வெட்டி ஏத்தி விட்டுறோம். மிஷின் கட்டிங் தான் இப்ப எல்லாம். மிஷின் வந்துட்டு முன்னாடி எல்லாம்
0: கரும்பு
1: பயிர் அதான் 1 வருஷம். ஆழ கரும்பு வேற, பொங்கல் கரும்பு வேற. இங்க வந்து காத்திர சுந்தரேஸ்வரர் தான் மெயின் கோயில், சிவன் கோயில் தான் மெயின். நட்சத்திரத்து கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு நல்ல விசேஷமா இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 63 நாயன்மார்ல 41வது நாயன்மார் அவதரித்த தலம். மானக்கஞ்சாரர் அவருடைய பேரு. அது மானக்கஞ்சாரருங்கிறது மருவி கஞ்சா நகரம்னு அழைக்கிறாங்க. நாயன்மார்ல ஒருத்தர் அவதரித்த தலம்னு சொல்லுவோம். அது அப்படியா அப்படின்னு கேப்பாங்க. ரெண்டாவது இது வந்து சிவனுடைய பேரு வந்து காத்திர சுந்தரேஸ்வரர். அம்மனோட பேரு வந்து பாலஸ்தானம்பிகை, துங்க பாலஸ்தானம்பிகை. இங்க வந்து கிருதிகளுக்கு தான் விசேஷம், நல்ல விஷயம். கிருத்திகை நட்சத்திர பரிகார ஸ்தலம்.
0: என் பேரு பரமேஸ்வரி. பரமேஸ்வரி அம்மா, வண்டியில போயிட்டு இருந்தீங்க, ரேடியோல பேசிட்டு
2: வந்துட்டீங்களா?
0: ஆமா. என்ன ஊர்
2: எங்களுக்கு? கஞ்சநகரத்துல பொன்னுகுடிங்கிற ஒரு சின்ன கிராமம்.
0: பொன்னுகுடி அப்படின்னு அப்படியே போனா நத்தம திருவிழா?
2: ஆமா.
0: சரி, ஊரே பரமேஸ்வரிங்களா?
2: ஆமா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து ஒரு ஹோட்டல்ல போயிட்டு டேபிள்
0: தொடங்கிறேன்.
2: கஷ்டப்பட்டா சாப்பிட முடியும்.
0: நீங்க சாப்பாடு குடுக்கறதுக்கு வேலை பார்த்தீங்க?
2: ஆமா.
0: சரி, நீங்க வந்து உங்களுக்கான சாப்பாடு நேரம் எப்ப கிடைக்கும்?
2: எங்களுக்கு கரெக்டான டைம்ல 2 மணிக்கு சாப்பிட போறோம். ஆமா, மத்தவங்கள பரிமாறணும் இல்லையா? மற்றவங்களுக்கு பசியாச்சிட்டு தானே நாம சாப்பிடணும். அதனால அவங்களுக்கு பசியாச்சிட்டு அன்னமித்ராங்கிற ஒரு ஹோட்டலு ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலு. ரேடியெல்லாம் அந்த அளவுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை எனக்கு, ஆனா எப்பவும்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, பார்த்த துரசாமி ஐயா ஆரம்ப காலத்துல இருந்து நான் எப்பவும்
0: கேட்பேன்.
2: காலையில 6:30 அங்க போய் ஜாயின் ஆகணும். கரெக்டா 2 மணிக்கு வெளியில
0: வந்துடும்.
2: கிடையாது, அடுத்தவங்க ஒர்க் பண்ண
0: வந்துடுவாங்க.
2: எனக்கா தாய் தந்த பிச்சையிலே பிறந்தே நம்ம, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் 10th படிச்சுட்டு போலீஸ் வேலைக்கு போகும்போதே எங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்து செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த போலீஸ் வேலை இருந்த சித்தப்பெல்லாம் அனுப்பல என்ன. அதனால வேண்டி அம்மாவால பிறக்கப்பட்டன தவிர

0: மார்க்கு மட்டும் படிக்க மாட்டேன தவிர அந்த அந்த ஊழியத்துக்குள்ள போய் என்னால நுழைய முடியல. போலீஸ் வேலைக்கு போறது என்னுடைய ஆவல். அவங்களுக்கு எது தேவையோ அதை குடுத்துட்டுதான் அடுத்த வேலை.
1: அவங்களுக்கு ஆரம்பமே சாதாரண விஷயம் கிடையாது.
0: அதை விட அன்னமித்ராங்கிறது அளவு சாப்பாடு.
1: ரொம்ப நன்றிங்க.
0: தேங்க்ஸ்.
1: நேர்களை பேசுறாங்க ஒரு பாடலுக்கு பிறகு.

ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 4:30. இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் கடைவீதியிலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக வளம் வந்துட்டு இருக்கு. அங்கு நம்ம ஆர்ஜே கே எஸ் பிரசாத் நேர்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
2: இன்றைய ஊரும்புறம் நிகழ்ச்சிக்காக நம்ம கஞ்சா நகரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற கடைவீதியில நேரில் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 63 நாயன்மார்கள் 41 நாயன்மாருடைய அவதரித்த இடம் தான் இந்த கஞ்சா நகரம். தொடர்ந்து பேசலாம் உன்னே. வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: கண்ணன்.
2: கண்ணன். கண்ணன் சார் என்ன ஊருங்க?
3: கஞ்சா நகர் தாங்க. கஞ்சா நகரம்.
2: இந்த ஊரை பத்தி சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஆனா நீங்க வந்து ஒரு புத்தகம் வைக்கிறீங்க. அந்த புத்தகத்தோட பாத்தீங்கன்னா சைவம் வளர்த்த மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட பார்க்க முடியுது. அப்ப நீங்க ஏதோ ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க, இந்த ஊர்ல ரொம்ப தொடர்புடையவங்க,

0: ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய அந்த காத்திர சுந்தேஸ்வரர் கோயில கும்பாபிஷேகம் நடந்தது, அதனுடைய ஒரு நினைவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த புக்கை வெளியிட்டது. இதுல பாத்தினாக்க ஒரு ஒரு 10 பேருக்கு மேல கட்டுரைகள் வழங்கியிருக்காங்க. எல்லாமே ஏவிசி காலேஜ் மற்ற நண்பர்கள் தெரிஞ்சவங்க ஒரு ரங்கநாதன் விட எல்லாருமே கட்டுரையை கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தா என்னோட பாத்தோம்னாக்க இந்த ஊருடைய பெயர் காரணம் என்னது அப்படின்ற ஒரு ஒரு அலசல் ஏற்பட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு நல்ல முடிவு கிடைச்சது. அதுபடி பார்த்தோம்னாக்க சோழநாடு அப்படிங்கிறது தெய்வம் வளர்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடி பார்த்தோம்னாக்க இந்த நம்ம இந்த கஞ்சா நகரம் உள்ளிட்ட ஒரு ஒரு 5-6 ஊர்களை சேர்த்து கஞ்சாரர் அப்படின்ற ஒரு ஆட்சி பண்ணி இருந்திருக்காரு. ஏன்னா அவருடைய வரலாறு அவருடைய பொண்ணு புண்ணியவர்தினி அவருடைய மருமகன் யாருன்னு பார்த்தோம்னாக்க ஏயர் கொன் கலிகாமர், இவங்க 3 பேரை மையமா வச்சு வளர்ந்ததான் அந்த கஞ்சா நகரம் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்குது. ஏன்னா புண்ணியவர்த்தியுடைய கதை நமக்கு தெரியும், அதுல ஏயர்கோன் கலிகாமரும் சரி புண்ணியவர்த்தியும் சரி மான கஞ்சார நாயனர் இந்த 3 பேருடைய எச்சரும் சரி நம்மளுடைய காத்திர சுந்தேஸ்வரர் கோயில்ல இன்னும் அவருடைய உருவங்கள் இன்னும் இருந்து வழிபாடுகள் நடந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த புண்ணியவர்த்தினு சொல்லக்கூடிய இந்த மான கஞ்சாருடைய பொண்ணு அவருடைய கல்யாணத்துக்கு முதல் நாள் பார்த்தோம்னாக்க சிவன் சிவபெருமானாக்க சாமியார் அதாவது ஒரு சாமியார் வேஷத்துல வந்து அந்த புனிவத்தனுடைய கூந்தல் நீளமா இருக்கு, என்னுடைய பஞ்சவடிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கூந்தலை கேட்பாரு. இவரும் ஒரு திருநாடியை கேட்கறாருன்னு சொல்லிட்டு அர்த்தம் கொடுத்துருவாரு. ஏன்னா இந்த பஞ்சவடி அப்படிங்கறது பார்த்ததுனாக்க ஆனந்த தாண்டவ படத்துல பஞ்சவடீஸ்வரன்ற பேரே இருக்குது. இந்த ஏயர்கோடு கலிகாமரை பார்த்தோம் அப்படின்னாக்க பெருஞ்சேரியில அவருக்கான ஒரு கோயில் இருக்குது. இங்க வைத்தீஸ்வரன் கோயில் இருந்து போற மாதிரி பெருஞ்சேரி, ஏன்னா திருப்பெரு அந்த ஊருடைய முழுமையான பேரு திருப்பெருமங்கலம் திருமங்கலம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 3 ஊரை மையமா வச்சுதான் திருப்பெருமங்கலம் இந்த பெருமங்கலத்துக்கு இந்த சரௌண்டிங் இருக்கக்கூடிய அந்த 5 ஊர்களை தலைமையா வச்சுக்கிட்டு இந்த ஊர் ஆட்சி பண்ணதுனால மானக்கஞ்சாரன் அவருடைய பேரால இந்த ஊர் கஞ்சா நகரம் அப்படின்னு அழைச்சிட்டு இருக்கிறோம். இந்த சுத்தவட்ட பகுதியில பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஆன்மீக இடமா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான இடம்னு சொல்லிட்டு இந்த கஞ்சா நகரத்தை சொல்லலாம். ஒரு மையமான ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சொல்லலாம். இங்க இருந்து புதுப்பாக்கம் பார்த்தோம்னா 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. பக்கத்துல கல்லூரிகள் ஏவிசி அந்தாண்ட தரம்பரம் ஞானாம்பிகை இந்த தரம்பரம் காலேஜ் எல்லாமே பக்கத்துல இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கும்பகார் கல்லூரி ஒரு மையமான இடமா நம்ம கஞ்சா நகரம் அப்படின்னு இருந்து பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதி. இந்துக்களே பார்த்தோம்னாக்க எல்லா தரப்பு மக்களும் இங்க எந்த விதமான ஒரு பாகுபாடு இல்லாம ஒற்றுமையா வாழ்ந்துகிட்ட ஒரு ஆன்மீக பூமி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: ஆன்மீகம்
0: விவசாயம் முழுக்க முழுக்க விவசாயம்
1: தான். என்ன
0: ஊராட்சியில வேலை பார்த்து இதே ஊராட்சியில ஒரு 14 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டேன். ஊராட்சி செயலாளர்
1: உங்களுடைய அவருக்கு நிறைய பக்கத்துல இருந்து பேக் போன் மாதிரி சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்களே, அவங்க கொஞ்சம் என்ன ஊடான்னு யோசிக்க
2: எனக்கு வந்து அந்த அளவுக்கு இது இல்ல. ஆனா பிஹெச்டி பண்ணிருக்காப்ல, ஆனா அவங்கள வச்சுதான் நம்ம செய்யணும் அப்படின்னு இவங்க நூல் வெளியிட முடியும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சாலும் மைதானவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் குழந்தை பேர் பாத்துருக்காங்க, ஆனா இப்ப குழந்தை பேர் பார்க்க முடியாது. ஒரு எம்டி எம்பிபிஎஸ் டிஜிஓ பண்ணாதான் அவங்க பண்ண முடியும். அப்படி கேட்டா கேட்டல ஒரு பிஹெச்டி பண்ணாதான் ஒருங்கிணைக்க முடியும்.
1: எங்க போய் எப்படி கனெக்ட் பண்ணி கொண்டு வரீங்க?
2: அதனால நான் எஸ்என்எஸ் அந்த மாதிரி படிச்சுதான் அவங்களை வச்சுக்கிட்டு இந்த நூல் ஒன்று வெளியிடணும்.
1: ஆனா நீங்க இந்த பகுதியில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணதுல அவர் கூட நீங்க சப்போர்ட்டா இருந்தீங்க.
2: நம்ம ஒரு ஏதாவது ஒரு சுற்று போகணும் இல்ல, முன்னாடி அழகன் முருகன் ஒரு நூல் வெளியிட்டோம், இப்ப வந்து சைவம் வளர்த்த மயிலாடுதுறை. ஏன்னு கேட்டா சைவம் வளர்த்த கஞ்சா நகரம் விட முடியாது. ஏன்னு கேட்டா நம்ம ஊரே ஓரளவு தான் தெரியும், மயிலாடுதுறைக்கும் போது சர்க்கியூட் ஃபுல்லாவே தெரியும்ல, அதனாலதான் அந்த ஏரியால விட்டோம். அதை விட இந்த ஊருக்கு கஞ்சாறு கஞ்சானூர் பஞ்சாக்கையும் கைலாய நாதனையே காணலாமே அப்படின்னு இந்த ஊரோட பதியம். அதை விட இது வந்து ஒரு வைப்பு ஸ்தலம் தான். உள்ள கைலாச கோயில் உள்ள ஒரு கோயில் இருக்கு, என்ன ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள போனோம். அது கோயிலுக்கான அடையாளமே இப்ப கிடையாது, அது ஒரு நேரத்துல இருந்திருக்காங்க, அது வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப நம்ம ஊர சுத்தம் நிறைய கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, அப்புறம் வந்து உத்தராபீஸ்வரர் கோயில், ஞானபுரீஸ்வரர், அபிராமி அமிர்தகடேஸ்வரர் கோயில், அந்த கோயில் திருப்பணி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப

0: ஆவணி 13ஆம் தேதி கும்பகோஷம் நடக்க போகுது, அதுக்கு எல்லாரும் வரணும். அதை விட இந்த ஊர்ல வந்து காவேரி மேற்கிலிருந்து கிழக்கு வரும்போது தெற்கு நோக்கி பாய்ந்து திரும்ப கிழக்கு போகுது. அந்த சிறப்பு இந்த
1: கன்னியாகுமரியில
0: கீழையூர் வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வருது, அது வந்து கிழக்கிலிருந்து மேற்கு வருது. கண்ணூர் மகரத்து குளிச்சேரம் இது வந்து வடக்க பார்த்து குளிச்ச வாய்ப்பு ஏற்பட்ட மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்தேரம்.
1: காவேரி நோக்கி வந்து வடக்க போய்
0: தெற்க போய் திரும்ப வந்து கிழக்கு நோக்கி செல்கிறது, அது ஒண்ணு. அதை விட இந்த ஊருக்கு சிறப்பதிகாரத்திலையும் இந்த ஊர் பெயர் பெற்றிருக்கு. எப்படின்னு கேட்டா என்னுடைய ஆசிரியர் திரு ராமூர்த்தி சாரும் ஜெகதீஷ சாரும் சொல்லியிருக்காங்க செவி பயிற்சி செஞ்சா. எப்படின்னு கேட்டா காயசண்டியோட கணவன் காஞ்சனன் வசித்த ஊரா சொல்றாங்க. அதாவது சிறப்பதிகாரத்துல காஞ்சனன் வசித்ததாகவும் அவரு இந்த ஊரை விட்டு வாணிப போறாங்க. வெளில போனோன்னா மனைவி விட்டு போறாரு, காயசண்டி விட்டு போகும்போது அப்ப அவர் திரும்பல ரொம்ப நாளாவது. அப்ப அவங்க கணவன் மேல பார்த்துட்டு சாப்பிடாமே இவங்க இருக்காங்க, அதாவது தீராத பசி இருக்குது யாரு காய் சண்டிக்கு. அப்ப திரும்பும் போது மணிமேகலைக்கு அச்சத பாத்திரம் கிடைச்சு அந்த அச்சத பாத்திரத்தை காய் சண்டிகைக்கு உணவளிக்கிறாங்க. அந்த ஐதீகம் நடந்த ஊரு இந்த ஊராகவும் சொல்றாங்க. அதனால காஞ்சனன் வசித்த ஊரு காஞ்சனன் ஊர் சொல்லி திரும்ப மாட்டாங்க வரும்போது அது யாரு எந்த காலம் முன்னாடியும் தெரியாது. அப்ப காஞ்சன் ஊருங்க இதுவும் ஒரு பேராவது பண்ணி நம்ம ஊரை சிறப்பாக.
1: இப்ப நான்லாம் வந்துன்னா இந்த கஞ்சா நகரம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டிராவல் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு தெரியும். அது பசுமையா இருக்கும், வெயிலே அடிக்காம நல்ல மர நிழல் இருக்கணும். ஆனா இவ்வளவு விஷயங்கள் இந்த ஊரை பத்தி நீங்க எத்தனை வருஷமா இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க?
0: இதுல இன்னொரு சிலையில இந்த கஞ்சாருன்னு சொன்னாங்க, கஞ்சாரு அப்படின்னு கஞ்சாருனா கருப்பஞ்சாறு கரும்பு அதிகமா அறியப்படாது. இங்க இன்னும் வந்து இந்த பொங்கல் கரும்பு விளை வச்சுதான் இருக்காங்க, ஒரு ஆள் நாளும் 100 ரூபாய் போட்டுதான் இருக்காங்க. அதான் கஞ்சாறு கஞ்சானூர் வரும்போது அந்த கருப்பஞ்சாறு நிறைந்த பகுதி அப்படிங்கிற இந்த ஊரோட ஐதீகமும் இருக்கு. பக்கத்துல விழல் நகர், அது விழநகர் கிடையாது, விழநகர் அது பாடற்பட்ட ஸ்தலம், இது வந்து வைப்பு ஸ்தலம். பக்கத்துல விழநகர் வந்து அது வந்து விழல் நகர் விழக்காடு. இந்த பாட்டுல கூட சொல்லுவாங்களே விழக்காடு மச்சன விழக்காடு, அந்த விழல் இந்த விழல் கிடையாது, அது பக்கத்துல விழநகர். அந்த சிவன வந்து ஞானசம்பந்தர் அம்பாள் வந்து தூக்கிட்டு போனதா ஐதீகம் சொல்றாங்க. அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த ஊர் தான்
1: அந்த ஊரை பத்தி அவ்வளவு.
0: நாங்க வந்து ஒரு 6 தடவை அந்த ஊரை வசிச்சிருக்கான யுதன் சென்டர் இருக்கு. நான் சிவபாலன் மெடிக்கல் ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கேன். நான் 12 வருஷமா வச்சிருக்கேன் சார். அது நம்ம சில மண்டபத்துல வந்து மேனேஜரா பாத்துட்டு இருக்கேன். ஹோஸ்டல்ல வந்து லீவ் வேக்கன்ட் பாத்துட்டு இருக்கேன். எல்லாமே தரவு கொடுத்த
1: ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. நீங்க தொடர்ந்து பேசலாம், ஒரு பாடலுக்கு பாருங்க.
2: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.
5: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்ல இன்றைய ஊர்முறம் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. கிட்டத்தட்ட நேரம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் தான் நமக்கு இருக்கு. அதுக்குள்ள நேரம் சந்திச்சு பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்து ரொம்ப நேரமா ஒருத்தர் தேடிக்கிட்டே இருந்தாங்க. யாரை தெரியுது என்னைதான் தேடுறாங்களா அப்படின்னு எனக்கு சந்தேகம். நம்ம 4 மணிக்கே ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்க வரணும் அப்படின்னு காத்துட்டே இருந்துதான் வெயிட் பண்ணிட்டு அவங்க வந்தோடனே பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். உங்களதான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தாங்க. 1:30 ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: ரொம்ப காலம்பரை 6 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா உங்க எப்பவும் போட்டாதான் என் டெய்லர் கடையே ஓடும்.
0: எனக்கு
1: வயசு வந்து 51 வயசாகும் சார். நாங்க இலங்கை வானொலி நிலையத்துக்கு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் காத்து துரசாமி ஐயா வந்து இந்த காரைக்கால் எஃப்எம் தொடங்குறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்துவாங்க. எனக்கு அப்பே இருந்து நான் ரொம்ப நாளா ஆசை என்னன்னா இது விடிய விடிய நடத்தணும். 24 நேரம் எனக்கு காரைக்கால் எனக்கு ரொம்ப எனக்கு அதுதான் ஒரு ஆசை.
0: இப்ப இவ்வளவு பண்பலையை நேசிக்கிற நீங்க என்னைக்காவது பண்பலையை பேசிருக்கீங்களா?
1: இதுவீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப வரப்பிரசாதம் போல எனக்கு இருக்கு. மாயாரத்துல இருந்து இப்ப வேகமா வந்திருக்கேன் உங்களை பிடிக்க. மாயாரம் போயிட்டு இருந்தேன். எங்க ஊருக்கு கன்னியாரத்துக்கு வந்திருக்காங்களே இவங்களை வந்து பாக்கணும். இன்னைக்கு நேரடியா வந்து பாக்கணும்.
0: பண்பலை பார்த்தாலும்
1: இல்ல உங்களையும் பார்த்து ஷாக்கா இருந்து அதோட பேசுற வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப எனக்கு
0: வாய்ப்பு. ஏன்னா அடிக்கடி இந்த பகுதியில நிறைய ஊரும் நிகழ்ச்சி நான் வந்திருக்கேன். இடையில கூட ஆறுபாதி கூட வந்திருக்கேன், மலக்குடி கூட வந்திருக்கேன். நிறைய பகுதி அதுக்கான
1: திருப்பூர்ல இருக்காரு. அதுக்கப்புறம் எஸ்ஆர்கே டெய்லர் அவர் இறந்துட்டாரு. ரெண்டு பேரும் தான்
0: எனக்கு
1: மாரியம்மன் விசேஷம் எங்க ஊர்ல அதிக கோயில் உண்டு.
0: நன்றி.
1: மிக மிக இன்னும் வளர்ச்சிக்கு வரணும். எங்களுக்கு விடிய விடிய நிகழ்ச்சி நடத்தணும்.
0: சரிங்க. நாங்களும் வந்து சோசியல் மீடியா வந்துட்டோம். அதனால பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல அப்படி எங்களையும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நாங்களும் உங்க கூடவே இருப்போம், நீங்களும் எங்க கூட இருக்கும். சரிங்களா?
1: கண்டிப்பீங்க.
0: ரொம்ப நன்றிங்க. ஆமா, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு கலையரசி.
0: அவங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் பேசணும் அப்படின்னு காத்து சொல்லுங்க. கலையரசி அம்மாவுக்கு என்ன ஒரு சொந்தம்?
2: எனக்கு வந்து சொந்த ஒரு பூந்தோட்டம்.
0: பூந்தோட்டத்துல
2: மகாமாயி கோயிலு
0: அதிகமா
2: சரஸ்வதி அம்மன் கோயில் தான் அங்க பேமஸ்.
0: அதே மாதிரி இங்க வந்து
2: இங்க வந்து எங்க வீட்டு சிவன் கோயில்.

0: போக்குவரத்து ஈஸியா இருக்கும். அடிக்கடி வீட்டுக்கு
1: எங்க அம்மா எங்க அப்பா இறந்துட்டாங்க, என் தங்கச்சி
0: போக்குவரத்து
1: இங்க எங்க ஓப்படியா எங்க பெரிய குழந்தனா நடு குழந்தனா எங்க பையன்களா அங்க இருக்காங்க.
0: பையன் என்ன பண்றாருங்க?
1: பையன்லாம் வெளிநாடு இருக்காங்க.
0: சிங்கப்பூர் அவங்க எப்போ வந்தாங்க?
1: இப்போ இப்போ ஒரு ஒரு மாசம் வந்துட்டு இப்பதான்
0: ரொம்ப நேரம் நேரில் சந்திச்சு காத்துட்டு இருந்தீங்க. இப்ப பேசுங்க. நன்றி. மேடம் உங்க பேர் சொல்லுங்க. ஐயா
1: முடியாதுங்க.
0: தொடர்ந்து பேசுவோம், அடுத்த நேரில் சந்தித்து பேசலாம். நேரில் இந்த ஊர் ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா கஞ்சா நகரம் அந்த கடையில பேசிட்டு இருக்கோம். மேடம் பேர் சொல்லுங்க.
2: வணக்கம். பூம்புகார் சங்கரன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த இதெல்லாம் ஊரமுறை நிகழ்ச்சியில சந்திக்கின்ற நேயர்களே. பூம்புகார், அதாவது இங்கே வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இங்கே கஞ்சா நகரம் மாணாட்டஞ்ச நகரம் நாயன்மார் வாழ்ந்த இடம், அருகிலே குங்கிலிய நாயனார் வாழ்ந்த இடம், ஆக்கூர் சிறப்புலி நாயனார் வாழ்ந்த நாயன்மார் வாழ்ந்த இடம், அதே போல் பூம்புகாரிலே இயற்பகை நாயன்மார் இல்லை என்று கேட்போருக்கு இல்லை எனாவது வழங்கிய இயற்பகை நாயன்மார். அதான் அவர்களுடைய சிறப்பு என்னன்னா, தன்னுடைய மனைவியே சிவபெருமானுக்கு தானமாக கொடுத்தவர். அதன் மூலம் உலகிற்கு அறிமுகமான ஒரு பரிச்சயமான ஒரு நாயன்மார்கள் அவரும் ஒருவர். அவர் வந்து தன்னுடைய சிவபக்தியின் மூலம் சிவனை அடைந்தார். தன்னுடைய மனைவி மக்களில் அவருடைய உறவினர்கள் எல்லாம் பிற வெறுக்கும் காலத்தில் அங்கே சிவபெருமான் தோன்றி அவர்களுக்கு அருள் வழங்கி இல்லை என்றார்கள். இப்ப இயற்பய நாயனாராக வாழ்ந்து வந்தார். ரொம்ப நன்றி. வணக்கம்.
0: ரொம்ப நன்றி. நேரில் தொடர்ந்து பேச ஒரு பாடல் தரேன்.
3: பாடி கிளம்பு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சாநகரம் கடையில் நிலையில சந்தித்து பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம்.
1: என் பேரு குணா.
0: ரொம்ப நேரமா நீங்க தண்ணி எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நீங்க ஹோட்டல் வச்சிருக்கோங்க.
0: ஹோட்டல் தங்கிட்டு போயிட்டு வந்துட்டீங்களா? காலை டிஃபனு நைட் டிஃபன் எப்படிங்க?
1: காலை டிஃபனு மதிய சாப்பாடு.
0: நைட்டு? பணியாற்றிய சகாரி பலர் புஷ்பகலா மருத்துவம் நன்றி சொல்லி விடைபெறுவான்.

0: இசையோடு போவோம் இசையாவோம்.
1: கேட்டது பைக்கிங் பனியன் சன்ரீவ்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பைக்கிங் பனியன் சன்ரீவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 100.3. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100% பலகாலம் தங்கும்.
2: வருமானம்
3: நோய்
2: நொடிகள் இல்லாம எப்படி
3: பாதுகாக்க பாதிக்கப்பட்டதுன்னா கொஞ்சோண்டு இருக்கும் போதே பார்க்கணும், டாக்டர் ஆலோசனை பண்ணி என்ன ஏது இப்படின்னு பார்த்து இது பண்ணணும். இல்லைனாக்கா ரொம்ப வியாதி இதாகிட்டு ஒன்றும் செய்ய முடியாது.
2: சார், ஒரு மாட்டுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஏதாவது அறிவு தெரியுமா?
3: காலையில் எழுந்துச்சோடனே சாணி அந்த யூரின்லாம் நல்லா போயிருக்கா, எப்படி என்ன போயிருக்கு, நடக்கும்போது அவுத்துட்டு கட்டும்போது நடக்கும்போது கரெக்டாக நடக்குதா என்ன,
2: அது இல்லாமல் அந்த கால்நடைகளுக்கு இந்த
3: காலெல்லாம் தாங்கினா என்னன்னு பார்க்கணும், ஜுரம் அடிக்கிறான்னு காதை பிடிச்சி பார்க்கணும்.
2: ஒரு சின்ன சின்னதாக சரி பண்ணிடுவீங்க, புயல் வந்தால் டாக்டர் தான்.
3: சீனி ஏதாவது ஒன்றா உடனே டாக்டர் கூப்பிட்டு இது பண்ணிடணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்.
2: சரி, உங்கள் வீட்டுக்காரங்க என்ன வேலை பார்க்குறாங்க? ஒரு குடும்ப தலைவிங்கிற முறையில உங்க கணவருக்கு உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்றீங்க, என்ன மாதிரி எல்லாம் அணுகுமுறை அவங்க எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்கம்மா?
3: அவங்களுக்கு கரெக்டாக வேலைக்கு போகிறதுக்கு சரியாக சாப்பாடு டீ இதெல்லாம் தோட்டி விட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அதை பார்த்துட்டு வந்து முடிச்சவங்க வய வாய்க்காலுக்கு இது மாதிரி போவாங்க, பாப்பா பள்ளிக்கூடம் போவாங்க.
2: இப்போ காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தொடர்ச்சியாக வேலை எழுந்துட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு சாப்பிட நேரம் கிடைக்குதா உங்களுக்கு?
3: அதெல்லாம் கிடைக்கும், அதுக்கெல்லாம் டயத்தை ஒதுக்கிட வேண்டியதான்.
2: உங்கள் வீட்டுக்காரவங்க அந்த உணவு முறைகள்ங்கிறப்போ கட்டாயப்படுத்தி எனக்கு சிக்கன் வேணும் மட்டன் வேணும் கேட்பாங்களா, இல்லை கொடுத்து
3: நார்மலாக

0: அதிகமாக வெஜிடபிள் தான் சாப்பிடுவோம். பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான்.
1: சரி, ஒரு பெண்ணுங்கிற முறையில் நீங்கள் எனக்கு சாதிக்க விரும்புகிறீங்களா? சாதிச்சிட்டீங்களா இல்லை சாதிக்கணுமா?
0: சாதிச்சாச்சு.
1: ஏதாச்சும் ஒரு சின்ன சாதனை, ஏன்னா வானொலி கேட்குறவங்க உங்கள் சாதனையை பார்த்து அவங்களும் ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன சாதனை நீங்கள் இங்கே பண்ணுறீங்களா? என்ன பண்ணிட்டு
0: அப்பாலாம் சின்ன பிள்ளையிலே விட்டு சேர்ந்துட்டாங்க.
1: ஓ ஓகே, அப்பா இல்லாத நேரத்தில் நீங்களும் ஒரு சாதிச்சு வந்துருக்கீங்க. என்னட்ட பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க நீங்கள் வந்து வெளிநாடெல்லாம் போனதா சொன்னீங்க. என்ன எந்த நாடு போயிருந்தீங்க? கொய்த்துலையா?
0: அப்படிதான்.
1: ஓகே, நர்சிங் வேலைக்கு போய். ஓ, வெளிநாட்டில் இருந்தீங்க. இப்போ கல்யாணம் ஆன பிறகு நீங்கள் போகலை? சரி, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? நல்லபடியாக
0: போயிட்டுருக்கா?
1: ரொம்ப சந்தோஷம். இந்த கிடைக்கிற வருமானத்தை வச்சுட்டு உங்கள் பாப்பா பேர்
0: என்னங்க?
1: பாப்பாவை என்ன படிக்க வைக்கலாம்னு ஆசை இருக்கு உங்களுக்கு?
0: அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சுட்டு
1: இருக்கு. சரி, பாப்பா என்ன விருப்பப்படுதா? தான் ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு சொல்லுங்களேன்.
0: யாரும்
1: விஜயந்த பட்டத்துல பாட்டு போடலாமா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ.

0: பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: ஒரு நண்பர் பக்கத்துல வந்து அவங்க டிரைவர், அவங்கள்ட்ட நம்ம பேசலாம், அவங்கள்ட்ட இருக்கிற அனுபவம் தெரியுங்களா சார்? வணக்கம் சார், நம்ம பேசுங்க.
4: ரமேஷ்
3: நல்லா இருக்கீங்களா சார்? நீங்கள் வாகன ஓட்டி டிரைவர் அப்படின்னு சொன்னீங்க சார், எத்தனை வருஷமா நீங்கள் டிரைவராக இருக்கிறீங்க?
4: பதினஞ்சு டூவீலர் தான்.
3: சிங்கப்பூர்ல டிரைவருக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்க?
4: சம்பளம் எப்படி இருந்தாலும் ஒரு
3: 75,000. எந்த வருஷம் சார்?
4: 2009.
3: 2009 75,000 வாங்கினீங்க. இப்போ அது தெரியுமா சார்?
4: இப்ப ஒன்னும் தெரியல,
3: ஒண்ணு இல்ல சார். இப்ப அந்த டிரைவிங் லைன் சார், நீங்களும் பயணம் வந்தீங்கன்னா அது மாதிரி எதிர்க்க எதுக்க வரவங்களும் எப்படி சார் பாதுகாப்பாக போனோம்?
4: அது அவங்களுடைய பாதுகாப்பை கருதி எப்படி போகணுமோ, எவ்வளோ ஸ்பீடு போகணும், எவ்வளோ இது போகணும், எப்படி நிதானமாக போகணும், அங்கே எங்கே கிராக்கு பார்க்க கூடாது. மெயினாக வந்து கண்ணாடியை பார்த்து கரெக்டாக வண்டி ஓடினாலும் கரெக்டாக எல்லாம். அதுலேயும் சில பேர், ஒரு சில பேர் வந்து குறுக்க போறீங்க போடுறவங்களும் இருக்காங்க.
3: இப்போ நான் நிறைய டிரைவருங்களை சந்திச்சிருக்கிறேன், அவங்க பொதுவாக சொல்ல வருத்தப்படுறது என்னன்னா, டூ வீலர்காரங்க தான் குறுக்க குறுக்க போடுறாங்க.
4: டூ வீலர்காரங்க தான் வந்து அதிகமான போயிட்டே இருப்பாங்க, டப்புன்னு கிட்ட நின்றுடும், வண்டி நின்று
3: வெறுப்புக்காக
4: ஏதோ பிடிச்ச ஒரு படம் போடும்.
3: பிடிச்ச பாட்டுன்னா எனக்கு பிடிச்ச பாட்டா உங்களுக்கு பிடிச்ச பாட்டா?
4: உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டா
3: வித்தியாசமா இருக்கு.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
2: நிறைய நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்துட்டு ஒரு தச்சு வேலை செய்யற நண்பரை வந்துட்டு நம்ம சந்திக்கிறோம். அவரையும் நம்ம சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் மணியரசன்.
2: மணியரசன், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: ரொம்ப சந்தோஷம். இந்த தச்சு வேலை செய்யறது நாங்க பாக்குறோம். எத்தனை வருஷமா நீங்க இந்த தச்சு தொழில் இருக்கீங்க?
3: நான் வந்து 25 வருஷம்.
2: ஏங்க அப்பா, 25 வருஷம்?
3: சின்ன வயசுலேருந்து இதுதான் வேலைக்கு வேலை.
2: ஓஹோ, வீட்டில் உள்ளவங்க யாரும் தச்சு தொழில் பண்ணாங்களா? கேர்
3: அப்படி இல்லை இல்லை, இந்த ஆர்வம் தான் எனக்கு.
2: ஆர்வம் தான் சின்ன
3: வயசுலேருந்து இதுதான் ஆர்வம்.
2: இப்போ எல்லாமே எல்லா தொழிலும் தெரியும் எனக்கு. இப்போ அந்த மரங்கள்லாம் ஆரம்பங்கள்லாம் வெட்டி ரெடி பண்ணுறது லேட் ஆகும். இப்போ ரெடிமேடாக வந்துருதா?
3: பட்டறையில் தான் ரெடிமேடாக இருக்குது,
2: கிடைக்குது. அப்படின்னா வீட்டுக்காரவங்க எப்படி கேட்குறாங்களோ நீங்களே போய் வாங்கிட்டு
3: வந்துடுவீங்க.
2: நீங்கள் ஃபர்னிச்சர் இப்போ என்னென்ன மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் வீட்டுக்கோ ஏதோ? எதுக்கு பேர் விரும்பி கேட்குறாங்க?
3: தேக்கு தான் அதிகமாக போட்டுட்டு இருக்கணும்.
2: தேக்கு,
3: பாக்கி எல்லாம் நாட்டு மரம் இருக்குது.
2: நாட்டு மரம்னா? நாட்டு மரம்னா அது
3: சேர்ந்து பூவரசு.
2: பூவரசலாம், பூவரசெலாம் கிடைக்குதா?
3: கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோ ரொம்ப ரேராக இருக்குது.
2: அதிகமாக இல்லை. அப்படியே இருந்தாலும் வீட்டில் நான் பார்க்குறோம்னா அவள் ஒரு நேரம் உள்ள வளைவோ நெளிவாக இருக்குது.
3: அதனால் வந்து அந்த அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு இம்போர்ட் பீஸ் வந்து
2: கிடைக்குது.
3: கிடைக்குது
2: பரவாயில்ல. மற்றவங்களுக்கு இல்லை வேலை கொடுக்குறீங்களா, நீங்கள் மட்டும்தான் செய்கிறீங்களா?
3: இல்லை வேலை ஒரு 5 பேர் வேலை பார்த்துட்டு
2: இருக்காங்க.
3: இன்ஜினியர் இன்ஜினியர் ஒரு 2-3 இன்ஜினியர் வச்சுருக்கேன்.
2: சரி சரி.
3: பில்டிங் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், 4 பேர் வேலை பார்த்துட்டு.
2: இப்போ நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கிறீங்க, இப்போ வானொலியில் கேட்டுக்கிட்டு சார் நம்மளுக்கு நல்லா சொல்கிறாரு, நல்லா சம்பாதிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு செலவு நினைப்பாங்க. அதுமாரி வர இளைஞர்களுக்கு இந்த தொழிலுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லுங்கள் சார்.
3: தொழில் வரலாம் சார்.
2: இளையராஜா, தேங்க்ஸ் சார்.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம், பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரஞ்சோதி தங்கம் பலகால தங்கம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 100% BIS, 916 ஹால்மார்க் ஷோரூம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும். நிகழ்ச்சி தயாரிப்பு LG ராசக்யன், படைப்பு வெங்கடேசா மீடியா விஷ்.
3: கவிப்பாடிடும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3, நேரம் 5:15.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். மனதை வருடும் மனம் கவர்ந்த பாடல்களை அலையோசை நிகழ்ச்சியில்

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: செங்கல் சோலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
8: மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம், ONGC.
2: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
9: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
10: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை நிகழ்ச்சியின் நிறைவாக வலைக்கும் இந்த பாடல் வசீகரா திரைப்படத்தில் இருந்தது.

நிறைவு பெறுகிறது நேயர்கள். இதுவரை கேட்டு ரசித்த அலையோசை. ஆகாஷ்வாணி காரை பன்மலை 100.3 நேரம் 5:30.

0: பன்மலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி வசந்தன்.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: வந்தாச்சு வந்தாச்சு.
8: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் பாடல் எல்லார் ஈஸ்வரி குரலில் ஒலிக்கிறது.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் 8 முதல் 17 வரை காரைக்கால் பண்பலை 100.3 உடல் நலம் காக்கும் ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் வழங்கி தினந்தோறும் உங்கள் உடல் நலன் சார்ந்த தகவல்களை தந்து நேயர்கள் நலன் காக்க நீடித்த பலன் சேர்க்க ஒளி உலா வர உள்ளது நலமே சூழ்க. நாளை முதல் கேட்க தவறாதீர் நேயர்களே.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
10: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
9: எப்படி தெரியும்?
10: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: தட்ஸ் ரைட்.
13: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
14: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கும் இந்த பாடல் சுனந்தா குரலில் ஒழிக்கிறது.

0: ஆஃபர்ல வாங்குனது தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
1: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
11: நேயர்களுக்கு வளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
12: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
11: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. ஐந்து மணி 45 நிமிடத்தில் பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் விலக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது நாகூர் எஸ்எம்ஏ காதர் எம் எம் யூசுப் குரலில்.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
8: விலகேற்றும் வேலை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் எல்எல் பிரபு குரலில் ஒலிக்கிறது.

0: வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
3: டூ லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி.

0: மொபைல் கைஸ்
1: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ் செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: இணைந்திருக்கும் நேர்களே, இது உங்கள் பண்பலைக்காரை பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை.

0: trapped underground were rescued and shifted to the Government Medical College Hospital, Mepere. Six others remain missing and are feared trapped beneath the debris. Rescue operations are continuing with teams from the fire and rescue services and disaster response agencies. A sub-inspector of police from Mepere also sustained injuries during the rescue operation and has been admitted to hospital. The Keralam State Disaster Management Authority said the collapse occurred when debris accumulated during the excavation for the tunnel construction site slid down. Work at the site had been suspended on Monday due to incessant rain. Vehicles at the site were also buried in the landslide. Wayanad has been experiencing heavy rainfall since yesterday. A red alert has been issued for Wayanad and Kozhikode districts. In FIFA World Cup, defending champions Argentina will take on Egypt in round of 16 match in Atlanta tonight. Later in another round of 16 clash, Switzerland will face Colombia in Vancouver. Belgium defeated United States 4-1 in the round of 16 clash in Seattle to secure their place in the quarterfinals of the tournament. Belgium will now face Spain in the quarterfinals at the Los Angeles Stadium on Friday. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தின் கலப்பு கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தோனேஷியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பின்டாங் அதிபூர்ண விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. உள்கட்டமைப்பு மேம்பாடு மூலமான வளர்ச்சியில் அரசு அதிக கவனம் செலுத்துவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுச்சேரியில் வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் இயக்கத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் முறைப்படி தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தின் கலப்பு கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான கூட்டாண்மை உறவுகள் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாகவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ள இன்னும் ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் ஒன்றாக நிற்கையில் ஜனநாயகம் மீதான உலகின் நம்பிக்கை அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இந்தோனேஷியாவின் 29 கோடி மக்களும் ஒருங்கிணைந்து பயணித்தால் பொதுவான முன்னேற்றத்தை எட்டுவதில் புதிய வரலாறு உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கூட்டு பணிக்குழு முறையில் தீவிரவாதத்தை எதிர்க்க இரு நாடுகளும் இணைந்து பாடுபட்டு வருவதாக பிரதமர் கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சுதந்திரமான திறந்தநிலை பிராந்தியமாக பராமரிப்பதில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதமர் வலியுறுத்தினார். செயற்கை கோள்களை ஏவும் தொழில்நுட்பத்தில் இந்தோனேஷியாவிற்கு உதவ இந்தியா தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக ஜகார்த்தாவில் உள்ள இஸ்தானா மெர்டேகா மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பின்டாங் அதிபூர்ண விருது வழங்கப்பட்டது. இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியந்தோ பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இவ்விருதை வழங்கி சிறப்பித்தார். இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான வரலாற்று பூர்வ நட்புறவை ஆழமாக்கி தந்திரோபாய கூட்டுறவு உறவுகளை வலுப்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இந்தோனேஷிய பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: விருது வழங்கும் விழாவிற்கு முன்பாக இஸ்தானா மெர்டேகா மாளிகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமருக்கும் இந்தோனேஷிய அதிபருக்கும் இடையே பிரதிநிதிகள் நிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம், கலாச்சார பரிமாற்றம், டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு உடன்பாடுகளும் கையெழுத்தாயின. தமது இந்தோனேஷிய பயணம் இந்தியா இந்தோனேஷிய உறவுகளில் புதிய அத்தியாயம் தொடக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். இரு நாட்டு மக்களின் செழிப்பிற்கும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மையின் மேம்பாட்டிற்கும் ஒருங்கிணைந்து பாடுபட இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். இந்தோனேஷிய அரசால் விருது வழங்கி சிறப்பிக்க பெற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர், திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
1: தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் டெல்லி தலைநகர் பிரதேசத்தில் 70 லட்சம் மரக்கன்றுகளை நடும் இயக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடக்கி வைத்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவது இந்த இயக்கத்தின் நோக்கம் என்று நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் கூறினார். யமுனா நதியை சுத்தப்படுத்த தொடர்ச்சியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதை மத்திய உள்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.

0: சென்று சேரும் கழிவு நீரை சுத்திகரிக்க கடந்த ஓராண்டில் மட்டும் 128 சுத்திகரிப்பு ஆலைகள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்காலத்தில் டெல்லி பிராந்தியத்தின் குறுக்கே இயற்கையான சுவாச பையாகவே அமைந்திருந்த மலைமேட்டு பகுதியை மீட்டெடுக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளில் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். உள்கட்டமைப்பு மேம்பாடு மூலமான வளர்ச்சியில் அரசு அதிக கவனம் செலுத்துவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் விக்சித் பாரத் மாநாடு ஒன்றில் உரையாற்றிய அவர், ஜம்மு காஷ்மீரில் ஜோலிலா சுரங்கப்பாதை, உத்தரகாண்டில் கேதார்நாத் கயிற்றுப்போதை போன்ற திட்டங்களால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சாலை போக்குவரத்து இணைப்புகள் வலுப்பட்டு வருவதாக கூறினார். தேசத்தை கட்டியெழுப்பும் பணிகளே ஆட்சி நிர்வாகத்தின் ஆணிவேராக இருக்க வேண்டும் என்றும் அரசியலை சமூக பொருளாதார மாற்றங்களுக்கான கருவியாகவே பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். காசுநோய் இல்லா இந்தியா இயக்கத்திற்கான ஆதரவை வலுப்படுத்துவது குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுடெல்லியில் மத்திய தொழிலாளர்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மான்வியா, பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் ஆகியோருடன் உயர்நிலை கூட்டம் நடத்தினார். காசுநோயை முற்றிலுமாக ஒழிக்க அரசின் எல்லா துறைகளும் முழுமையாக ஈடுபடுத்தும் அணுகுமுறை அவசியம் என திரு ஜே பி நட்டா வலியுறுத்தினார். காசுநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களுக்கும் முக்கிய பங்கு இருப்பதால் NCC, NSS மற்றும் MyGov இணையதளம் மூலம் தன்னார்வ தொண்டர்களை ஒன்று திரட்டி தேசிய அளவிலான இயக்கத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் கடந்த June 15 முதல் வரும் 31 வரை நடைபெறும் வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் இயக்கத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் முறைப்படி தொடக்கி வைத்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் ஆஷா பணியாளர்கள் மூலம் ORS மற்றும் துத்தநாக மாத்திரை வழங்கப்படுகிறது. சுத்தமான குடிநீர் அருந்துதல், அடிக்கடி கை கழுவுதல், சுற்றுப்புற சுகாதாரத்தை பேணுதல் மற்றும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. வயிற்றுப்போக்கினால் உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை 0% குறைக்கும் நோக்கிலான இந்த இயக்கத்தின் தொடக்க விழாவில் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஷமிமுன்னிசா பேகம், செய்தி கல்வி மற்றும் மக்கள் தொடர்பு பிரிவின் துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்வாண்டில் இத்திட்டத்தினால் புதுச்சேரியில் 73,284 குழந்தைகள் பயனடைவார்கள் என்று சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: புதுடெல்லியில் உள்ள கலாச்சார ஆதாரங்கள் மற்றும் பயிற்சிக்கான மையம் காரைக்கால் NIT வளாகத்தில் கல்வியில் நாடகம் என்பது குறித்து 5 நாள் பயிலரங்கு ஒன்றை நடத்துகிறது. வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பயிலரங்கில் காரைக்கால் மற்றும் புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த பள்ளிகளிலிருந்து மொத்தம் 108 ஆசிரியர்கள் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடும் நிரந்தர சபாநாயகர் தேர்வும் தாமதமாகி வருவதற்கு ஆட்சியில் நிலவும் அதிகார மோதல்களே காரணம் என்று முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரிசி கொள்முதல் தொடர்பான அரசின் புதிய கொள்முதல் நடைமுறைகளிலும் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதால் துணைநிலை ஆளுநர் இதுகுறித்து முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றார். அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்களின் காணிக்கை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து CBI விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என திரு நாராயணசாமி மேலும் வலியுறுத்தினார். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே பரவக்கூடிய ஜூனோசிஸ் நோய்களை தடுப்பது குறித்த உலக ஜூனோசிஸ் தினத்தை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் திருமதி துர்கா தொடக்கி வைத்தார். எலிக்காய்ச்சல், பன்றி காய்ச்சல், வெறிநாய்க்கடி உள்ளிட்ட நோய்கள் பரவும் விதம் குறித்தும் அவற்றின் அறிகுறிகள் மற்றும் தடுக்கும் முறைகள் குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. 3ஆம் ஆண்டு புதுச்சேரி பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் துத்திப்பட்டு CK மைதானத்தில் இன்று தொடங்கியுள்ளன. இன்று மாலை நடைபெறும் முதலாவது போட்டியில் கடந்த ஆண்டு முதல் 2 இடங்களை பெற்ற வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதுகின்றன. புதுச்சேரி மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 6 அணிகளுக்கு இடையே டபுள் ரவுண்ட் ராபின் முறையில் மொத்தம் 34 போட்டிகள் இத்தொடரில் இடம்பெறவுள்ளன. லீக் போட்டிகள் வரும் 22ஆம் தேதி முடிவடைந்த பின்னர் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதி நடைபெறும். போட்டிகளை காண நுழைவு கட்டணம் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகளை இம்முறை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் அலைவரிசை மற்றும் ஜியோ ஹாட்ஸ்டாரில் நேரடியாக ஒளிபரப்பாவதும் குறிப்பிடத்தக்கது. காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவித்துள்ளது.

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 13ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் வருடாந்திர அமர்நாத் யாத்திரையின் 5ஆம் நாளான இன்று இதுவரை அமர்நாத் பனிக்குகையில் தரிசனம் செய்துள்ள பக்தர்களின் எண்ணிக்கை 100,000 தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த குழுக்களாக யாத்திரை மேற்கொண்டு வரும் பக்தர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் இதர வசதிகள் விரிவான முறையில் செய்யப்பட்டுள்ளன. யாத்திரைகள் நிலவரங்களை அதிகாரிகள் தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழங்குடியின மரபுகளை பாதுகாத்து பழங்குடியினர் உட்பட அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் பணிகளில் பாரம்பரிய ஞானத்தையும் நவீன தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் ஜூயல் ஓராம் வலியுறுத்தியுள்ளார். புவனேஸ்வரில் இன்று இதுகுறித்து தேசிய பயிலரங்கு ஒன்றை அவர் தொடக்கி வைத்து பேசுகையில் இவ்வாறு கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தின் கலப்பு கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தோனேஷியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பின்டாங் அதிபூர்ணா விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. உள்கட்டமைப்பு மேம்பாடு மூலமான வளர்ச்சியில் அரசு அதிக கவனம் செலுத்துவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுச்சேரியில் வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் இயக்கத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் முறைப்படி தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம், 6:20. நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஒரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
9: வணக்கம். உலக உயிர்கள் எல்லாம் நிலைத்து வாழ அறிவியல் காரணங்கள் 1000 இருந்தாலும் எந்த உயிரினம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள உழைக்கிறதோ அதுவே நிலைக்கிறது. உழைப்புக்கு உதாரணமாக நாம் என்றைக்கும் மனிதனை சொல்வதே இல்லை. மாறாக எறும்பை போல உழைக்க வேண்டும், தேனீயை போல உழைக்க வேண்டும் என்று சின்ன வயதிலிருந்தே நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். பூமியில் 14,000 மேற்பட்ட எறும்பு வகைகள் உள்ளனவாம். மொத்த உயிரினங்களில் 10 முதல் 25 விழுக்காடு எறும்புகள் தான் உள்ளனவாம். குளிர்காலத்திற்கான தம்முடைய உணவை சேகரிக்க ஒரு எறும்பு சராசரியாக 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குமாம். இடையராது உழைக்கும் எறும்பு தன் உழைப்பின் பலனை குளிர்காலத்தில் கவலை இல்லாமல் ஓய்வெடுத்து அனுபவிக்கும். ஒரு விவசாயி தன்னுடைய வயலில் ஒரு விதையை விதைக்கிறார். தினமும் கவனிக்கிறார், தண்ணீர் விடுகிறார். ஆனால் விதை முளைக்கவே இல்லை. நாட்கள் வாரங்கள் ஆகின, வாரங்கள் மாதங்கள் ஆகின, மாதங்கள் வருடங்கள் ஆகின. ஒரு 4 முதல் 8 வருடங்களுக்கு பிறகு அந்த விதை முளைவிட்டு வெளியில் வந்தது. அசுர வேகத்தில் வளர்ந்தது. அரிதான அந்த மூங்கில் மரம் அத்தனை ஆண்டுகள் மண்ணில் தன்னுடைய வேரை பரப்பிவிட்டு பலமாகிக் கொண்டிருந்தது. நம் வாழ்க்கையில் நாம் போடக்கூடிய உழைப்பு மண்ணுக்குள் வலிமையாகிக் கொண்டிருக்கும் வேரை போன்றது. வேர்கள் பலமாகிவிட்ட பின் விருட்சம் விரைந்து வளரும். உழைக்க தயங்காதீர்கள். உங்கள் எதிர்காலத்தின் மீது, உங்கள் வாழ்க்கையின் மீது, உங்களுக்கு அக்கறை இருந்து

0: என்பதால் ஒருபோதும் உழைக்க தயங்காதீர்கள். மிகச் சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதனையாளர்களாக உயர்ந்த எத்தனையோ பேர் வாழும் வரலாறுகளாக நமக்கு பாடம் சொல்கிறார்கள். இந்த உலகில் யாரும் தனித்து இல்லை. மிகப்பெரும் சாதனையாளர்கள் பலரும் உழைத்தவர்கள், தன்னை வளர்த்தவர்கள். பிறகு உலகம் அவர்களை உயர்த்த தயாரானது. தானாக முன்னேற்றம் ஏற்படாது. உழைத்தால் மட்டுமே முன்னேற முடியும். உழைப்பே முன்னேற்றத்தின் நுழைவாயில். நம் கனவுகளுக்கு உருவம் தருவது உழைப்பு மட்டுமே. மாவீரன் நெப்போலியனிடம் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மீதமுள்ள உலகையும் வெற்றி பெறுவீர்கள் தானே என்று. அதற்கு நெப்போலியன் கூறினாராம், வாய்ப்பு கிடைப்பதா? அதை நான் தானே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று. உழைக்க தயாராகிவிட்டால் வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி விடுவீர்கள். உழைப்பால் உயர்ந்தவர்கள் மட்டுமே உலக வரலாற்றில் நிலைத்து நிற்கின்றனர். உழைக்க தயங்கியவர்கள் வரலாற்றின் பக்கங்களில் காணாமல் போகின்றனர். உழைக்காதவர்களை உற்றாரும் ஊராரும் புறக்கணிப்பர். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம் என்ற தாராபாரதியின் வரிகளை நினைவில் கொண்டு உழைப்போம், உயர்வோம். நன்றி.
1: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் ஆடி வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேயர்கள் கேட்கலாம், பண்பலையில் இன்றும் நாளையும் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளை லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியில். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சிலக்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை. இன்றைய 6:45 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் இசை தூரிகை, 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை விவசாயம் பெற, திருவிடை மருதூர் திருநீலக்குடி எஸ் சிவலிங்கம் அவர்களுடன் நேர்முகம், 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம், 8:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் காணம், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 10:00 இரவும் மலரும். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்படி, காரைக்கால் PSR தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி எஸ் அலிஃபா ஃபர்வின். மகள் 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை கம்பு, 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பானியன் அண்ட் ரீஃப்ஸ் கோபால் பல்பொடி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விப்பின் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும்

0: 9:35 சிந்தனை அரங்கம் கல்லூரி நட்பின் கூடாரமா வாய்ப்பின் சாளரமா என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 நலமை சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் குழந்தைகள் நலன் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் தேவி அவர்கள். 12:10 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி கும்பகோணம் ஓவியர் கு கணேசன் அவர்கள் பங்குபெறும் நேரலை. 3:00 கோபால் பல்படி வழங்கும் LSC. 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSC. இதுவரை கேட்டது பங்குபுரை. பண்பலையில் இன்றும் நாளை இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளை லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு வேளாண்மை அரிய வகை கனிமங்கள் எஃகு கடல்சார் பொருளாதாரம் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 8 முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. ஜகார்த்தாவில் இன்று இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோ பிரதமர் திரு நரேந்திர மோடி இடையே ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின் இரு தலைவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் கிளையை ஜகார்த்தாவில் அமைப்பதற்கும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. உற்பத்தி உணவு பாதுகாப்பு மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. ஒப்பந்தங்கள் கையெழுத்தான பின் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ இந்தியா தங்களின் நம்பிக்கை மிகுந்த நட்பு நாடு என்றும் பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பசுமை பரப்பை அதிகரித்து தூய்மையான இந்தியாவை உருவாக்க மாணவர்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் தூய்மை இயக்க இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இலவச மரக்கன்றுகளையும் அவர் வழங்கினார். அதிக அளவு கார்பன் வெளியேற்றத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து வருவதாகவும் இதனை கட்டுப்படுத்த அதிக அளவில் மரங்களை வளர்க்க வேண்டியது அவசியம் என்றும் திரு சுரேஷ் கோபி கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும் கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார்.
2: டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அதன்படி உதவி விற்பனையாளர்களுக்கு 14,000 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. அந்த ESI-யும் இனிமேல் வந்து அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்கு.

0: சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலம் 10.74 கோடி ரூபாய் கூடுதலாக அந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி மொத்தமாக 553.72 கோடி ரூபாய் ஊதியத்துக்காக ஒதுக்கப்படுகிறது. எம்ஆர்பிக்குள்ள இருக்கிற அரசு என்ன சொல்லியிருக்கோ அந்த விலையில மட்டும்தான் விற்கணுங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. எம்ஆர்பிக்கு மேல அரசு நிர்ணயித்த தொகைக்கு மேல மதுபானங்கள் விற்றால் பணி நீக்கம் வரைக்கும் அதை செல்லும்.
1: மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும் மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும் தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும் அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாவிக அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் 100க்கணக்கான வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். இன்று உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் 6 உள்ளிட்ட நீர்நிலைகளில் குளிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.
3: டுடே மார்னிங் 7:00 வந்து நமக்கு ஒரு 775 mm டிஸ்ட்ரிக்ட் மொத்தமா டோட்டல் எம்எம் வந்து 775 mm ரெக்கார்ட் ஆயிருக்கு. தட் இஸ் ஆன் ஆவரேஜ் ஆஃப் 25 mm ஈச் இதுல. ஏரியாஸ்ல பார்த்தா நமக்கு கூடலூர் அண்ட் பந்தலூர் தாலுக்ஸ்ல வந்துட்டு தான் லாஸ்ட் 2 டேஸ்ல ஹெவி ரெயின் இருக்கு. ஊட்டியில சில ஏரியாஸ்ல இருக்கு. எப்பவுமே இருக்கிற மாதிரி நமக்கு அவலாஞ்சி சைட் அப்பர் பவானி சைடு கொஞ்சம் ஹெவி ரெயின். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ கூடலூர் பகுதியில இருக்கிற எல்லா ஆத்துல வந்துட்டு நம்ம ஸ்விம்மிங் அது போகக்கூடாதுன்னு எப்பவுமே நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் மக்களுக்கு. அதே மாதிரி இந்த வாட்டி கூட ரெய்னி சீசன் அப்போ தயவுசெய்து ஆத்துல வந்து இதர் ஸ்விம்மிங் பண்றதுக்கோ இல்லையா பாத் பண்றதுக்கோ வேற எந்த விளையாடுறதுக்கோ வந்து பசங்க இல்லைன்னா எனிபடி ஆஃப் எனி ஏஜ் ப்ளீஸ் தயவுசெய்து போக வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டியூரிங் ரெய்னி சீசன். அதர்வைஸ் நாங்க ப்ரிகாஷனரி போர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் அது நாங்க பண்றோம்.
1: தமிழகத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில்

0: பயிற்சியாளர்களுக்கான நேரடி சேர்க்கை வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி திவ்யஸ்ரீ தெரிவித்துள்ளார். மதுரையில் போக்குவரத்து துணை ஆணையாளர் வனிதா தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 559 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் ஒரு பகுதியாக நீர் உந்து நிலையத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூட்டரங்கில் இன்று காலை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சியர் சரண்யா அரி முன்னிலையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:40.
2: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் 8ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை காரைக்கால் பண்பலை 100.3 உடல் நலம் காக்கும் ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் வழங்கி தினந்தோறும் உங்கள் உடல் நலன் சார்ந்த தகவல்களை தந்து நேயர்கள் நலன் காக்க நீடித்த பலன் சேர்க்க ஒளி உலா வர உள்ளது நலமே சூழ்க. நாளை முதல் கேட்க தவறாதீர் நேயர்களே.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
5: நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
6: ப்ரஷிங் 2 times மஸ்ட். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சொத்தை வர்றதுக்கான 3 ரீசன்ஸ் இருக்கும். ஒன்று பல் இருக்கணும், இன்னொன்று நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் கார்போஹைட்ரேட் இருக்கணும், மூணாவது மைக்ரோப்ஸ் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் ஒரு டைம் ப்ரஷ் பண்ணுறப்ப இந்த ஃபுட்டையும் மைக்ரோப்ஸையும் மேக்ஸிமம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுவீங்க. ஒரு சில ஏரியாவில்

0: மறைந்து இருக்கிற ஃபுட்டும் மைக்ரோப்ஸும் இருக்கலாம், பட் மெஜாரிட்டி இதை எடுத்துடுறதுனால சொத்தைனுங்கிறதே மேக்ஸிமம் குறையும். ஸோ அதனால் வந்து அது முக்கியமான ஒரு விஷயம். அதையும் மீறி நீங்கள் வந்து டென்டிஸ்ட்டை வந்து ஒரு 6 மாதம் ஒரு முறை வந்து பல் பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
1: அப்போ பல் வந்து சுத்தமாக இல்லாததுனால மட்டும்தான் வந்து இந்த சொத்தை பல் வருதா டாக்டர்?
0: ஆமாம், பல் சுத்தமாக இல்லாதது மட்டும்தான் வந்து சொத்தை பல் வருது, இல்லைன்னா நிச்சயமாக வராது. சுத்தமானா நான் சொல்கிறது வந்து கார்போஹைட்ரேட் ஃபுட்டு போய் மாட்டி இருக்கிறதுனால தான் சொத்தைனுங்கிறது வருது, அது இல்லைன்னா நிச்சயமாக வந்து வராது.
1: அடுத்த ஒரு பிரச்சனை பார்த்தோன்னா டாக்டர், இப்போ வந்து ஈரல வந்து ப்ரஷ் பண்ணும்போது ரத்தம் வரும், சில பேருக்கு வந்து வீக்கம் இருக்கும், அதில் வந்து சில கட்டிகள் மாதிரி கூட சின்னதாக வெள்ளை கலரில் கட்டிகள் மாதிரி கூட வரும்.
0: நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்கிறீங்க, சில குழந்தைங்களுக்கு
1: அந்த மாதிரி வரும், அதுக்கெல்லாம் என்ன காரணம் டாக்டர்?
0: ஈறுகளில் வந்து ரத்தம் வர்றது மெயினாக வந்து நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றது கொஞ்சம் வந்து பிளாக்குன்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மைக்ரோப்ஸ்லாம் ஒட்டுறது பிளாக்குன்னு சொல்லுவோம், சின்ன ஒரு லேயர் ஆட்டம் படிஞ்சிருக்கும் ஒயிட்டாக, அது வந்து அந்த ஈரை சுற்றி இருந்ததுன்னா அது கண்டினியூஸாக ஒரு 10 நாள் 15 நாள் இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் சின்ன இரிட்டேஷன் ஆகி அது வந்து ஈரில் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம், அது வந்து ரெட்டிஷாக இருக்கும், அந்த ஸ்டேஜில் ரத்தம் வரலாம். இந்த ரத்தம் வர்றது வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி ப்ரஷிங்கில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாமல் க்ளீன் பண்ணாமல் இருக்கிற ஸ்டேஜில் அந்த எகிரில் வந்து ரத்தங்கள் வரலாம். செகண்ட் பார்ட்டு நீங்கள் சொல்கிற ஈர் வீக்கணுங்கிறது ஏதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபுட்டை சாப்பிட்றாங்க, அந்த ஃபுட்டு போய் எகிர் உள்ளார போய் மாட்டுதுன்னுங்கிற பட்சத்தில் அதில் வந்து அந்த வீக்கம்
1: கடினமான
0: பொருள் சாப்பிட்றப்ப உள்ளார போகலாம், அது வந்து ஈரில் குப்பல மாட்டோம் சின்னதாக வரலாம். இது ஒரு பார்ட். ஃபர்ஸ்ட் சொன்னது நான் ஜிஞ்சைவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் கம்ஸில் வர்றதுக்கு பேர் ஜிஞ்சைவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதே ஜிஞ்சைவைட்டிஸ் லாங் டர்மாக, அதாவது ரொம்ப நேரம் வந்து அதேமாரி சாப்பாடு மாட்டிக்கிட்டே இருக்குது, அதை எதையும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க, டென்டிஸ்டையும் போய் காட்டில் க்ளீன் பண்ணலன்னுங்கிற பட்சத்தில் செகண்ட் ஸ்டேஜ் என்ன வரும்னா பெரியோடான்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து எலும்பு பல்ல பிடிச்சி கொள்ளக்கூடிய சில ஃபைபர்ஸ் இருக்குது, பெரியோடான்டல் லிகமெண்ட்னு சொல்லுவோம், அது வரைக்கும் போய் டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். இதுவும் சொத்தையாட்டம் தான், மைக்ரோப்ஸ் போய் டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த பெரியோடான்டைட்டிஸ்ன்னு வரும். இதே லாங் டர்ம் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குன்னா வேறு வேறு விதமான நுண் உயிர்கள் அந்த இடத்துல போய் தங்கி வளர்றப்ப பல்ல வந்து சீர் வைக்கலாம், பல்ல ஆடலாம், இதெல்லாம் வந்து வயது ஆக ஆக இந்த பிரச்சனைகள் அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க. சின்னவங்களுக்கு அது இருக்காது. அதெல்லாமல் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்கன்னா இப்போ வந்து தொடர்ச்சியாக அதிக சுகர் லெவல் இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி பல்ல வீக்கம் வரலாம், வேறு வேறு இடத்துல வீக்கம் வரலாம், அந்த பல்லு ஆடவும் செய்யும். அதெல்லாமல் மல்டிபிள் சிஸ்டமிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ரொம்ப அதிக நாள் பெட்ரிடனாக இருக்காங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்வி ரிலேட்டட் அந்த இதில் உள்ளவங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய்வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
4: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காற்றலையில் கவிப்பாடிடும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3.

0: பொன்வலையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: இசைத்துறையை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வழங்கும் இந்த பாடல் வாகாதிரை படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இசை தருகை நிகழ்ச்சியின் நடத்ததாக வழங்கும் இந்த பாடல் டி இமான் இசையில் யோபாரதி வரிகளில் ஒலிக்கிறது.

0: வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் ஸ்ரீக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமி.

0: பின்ன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு.

0: காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் ஸ்ரீக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே இசை தூரிகை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் ரோமியோ திரைப்படத்தில் இருந்து.

நேர்களை, நமது பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும், நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். பண்பலையில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் இசை துவரிகை. நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் சர்தார் திரைப்படத்திலிருந்து ஆதித்ய பத்ரா குரலில் ஒலிக்கிறது.

0: நேயர்களுக்கு உலம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தினா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இசை தருகை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் இந்த பாடல் மண்டேலா திரைப்படத்திலிருந்து.

நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய இசை தோரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி

0: எஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: எஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கும் நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களின் நினைவிற்கு, நமது பண்பலையில் இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை விவசாயம் பெற திருவிடை மருதூர் திரு நீலக்குடி எஸ் சிவலிங்கம் அவர்களுடன் நேர்முகம். பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை கால தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும், பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இந்தோனேஷியாவின் 29 கோடி மக்களும் கைகோர்த்து வளர்ச்சியின் பயன்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிக்கரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான இயக்கம் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடுத்துரைத்தனர். குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பருத்தி உற்பத்திக்கான வேளாண் கட்டமைப்பை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதற்கான இந்த இயக்கத்தை தாம் வரவேற்பதாக குடியரசு துணைத் தலைவர் கூறினார். புதுமையான செயல் திட்டங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பருத்தி உற்பத்திக்கான இலக்குகளை தீர்மானித்து அதற்கான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உலக தரத்திலான பருத்தியை உற்பத்தி செய்து வர்த்தக போட்டிகளை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தில்லி மாநகரில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு தில்லி அரசு மேற்கொண்டு வரும் புதிய முயற்சிகளுக்கு தமது பாராட்டுக்களை தெரிவிப்பதாக கூறினார். தில்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 5000 ஹெக்டேர் நிலத்தை வனப்பகுதியாக தில்லி அரசு அறிவித்துள்ளது மிக முக்கியமான முடிவு என அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசும் தில்லி அரசும் இணைந்து அடுத்த 4 ஆண்டுகளில் 6300 ஹெக்டேர் நிலத்தை பசுமை வளையத்தில்

0: திருக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலக அளவிலான போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் எஃகு தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என கூறியுள்ளார். கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமியுடன் இதுகுறித்து தாம் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எஃகு குறிப்பாக துருப்பிடிக்காத எஃகு உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமாக தாங்கள் விவாதித்ததாகவும் திரு கோயல் தெரிவித்துள்ளார். இந்த துறையில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். சுயசார்புமிக்க இந்தியாவை கட்டமைப்பதில் எஃகு துறை முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் குழுவாக இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான சுழற் கோப்பைகளை வெளியிட்டு பேசிய அவர், கால்பந்து போட்டிகள் தனித்துவம் மிக்க ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை விளையாட்டு வீரர்களுக்கு அளிப்பதாக கூறினார். இந்தியாவில் கால்பந்து போட்டிகளை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கால்பந்தாட்ட வீரர்களுக்கான வாய்ப்புகளையும் அங்கீகாரத்தையும் அளிப்பதன் மூலம் இந்த விளையாட்டை தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் விரிவாக்கம் செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போட்டிகளில் சிறப்பாக விளையாடி பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் விளையாட்டு வீரர்களை அவர் கேட்டுக் கொண்டார். இவ்வாண்டு துரந்த் கோப்பை விளையாட்டுகளில் இலங்கை அணியும் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். துரந்த் கோப்பை போட்டிகளில் இவ்வாண்டு புதிதாக இணைந்திருக்கும் அணிகள் சிறப்பாக விளையாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். வயநாடு மாவட்டம் கல்லாடி என்ற இடத்தில் சுரங்கப்பணியில் இந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது நிலச்சரிவு ஏற்பட்டதால் சுரங்கத்திற்குள் தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர். 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 9 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ள 6 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொண்டுள்ளனர். இப்பகுதியில் சென்ற வாகனங்களும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளன. இதனிடையே வயநாடு, கோழிக்கோடு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என கேரள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வயநாட்டில் சுரங்கப் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கல்வி நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார திட்டங்கள் குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரனுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ஜே பி நட்டா, திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வரும் மாநில அரசுக்கு தமது பாராட்டுகளையும் தெரிவித்தார். மத்திய அரசுடன் இணைந்து தேசிய சுகாதார திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மாநில அரசுகள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறினார். காசநோய் ஒழிப்பு திட்டம், இலவச மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை திட்டங்கள், தேசிய சுகாதார இயக்கம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட திட்டங்களை மாநில அரசுகள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன், கேரளத்தில் மத்திய அரசின் ஆதரவுடன் பல்வேறு முன்னோடி மருத்துவ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களுக்கான மருத்துவ சேவையை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு முன்னெடுத்துச் செல்லும் என்றும் திரு முரளிதரன் கூறினார். இயற்கை இழைகளால் தயாரிக்கப்படும் ஆடைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் சணல் மற்றும் மரக்கூழ் கலந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகள் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு வழங்கப்படும் என ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சணல் வாரியம் இந்த வகை நாரிழையில் தயாரிக்கப்படும் துணி வகைகளை தயாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு தயாரிக்கப்பட்ட ஆடைகள் இன்று புதுதில்லியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு

0: துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் இரவு மணி 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 7:25.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
7: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை, காரைக்கால்.
5: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
8: உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள், மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
9: உழவர்களுக்கு
10: ரேவதியக்கா, ரேவதியக்கா, உங்களுக்கு பசும்பால் வேணுமா?
11: என்ன சுபா, என்னமோ பைப்ல வர்ற மாதிரி சொல்ற.
10: அப்படிதானே வச்சுக்கோங்களேன், நம்ம பூங்கொடி வீட்டு பால் வாடிக்கையே கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் இன்னைக்கு கொடுக்காம மீந்து போயிடுச்சாங்க்கா. அதனால யாருக்கு வேணும் வேணும்னு கேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க.
11: என்ன சுபா இப்படி சொல்ற? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல இந்த பூங்கொடி.
12: ரேவதியக்கா, அக்கா.
11: பூங்கொடி, வாமா உள்ள.
10: அக்கா அக்கா, பூங்கொடி கையில பாருங்க, வாளியோட தான் வந்திருக்கு.
11: சத்த சும்மா இரு சுபா, என்னன்னு கேட்போம்.
12: அக்கா, அம்மா உங்ககிட்ட பால் கொடுக்க சொன்னாங்கக்கா.
11: என்ன பூங்கொடி இது? சுபா இப்பதான் சொல்லுச்சு, பாலெல்லாம் நிறைய மீந்து போயிடுச்சு, யார் யார் வீட்டுக்கோ பாலெல்லாம் குடுக்கறீங்கன்னு.
12: ஆமாங்கா, வாடிக்கையே எடுக்கிறவங்க இன்னைக்கு எடுக்காம போயிட்டாங்க. இந்த மாதிரி பல முறை ஆகி மீந்து தாக்க போகுது.
11: ஏன் பூங்குடி, காசு கொடுத்து தீவனம் வாங்கி மாட்டுக்கு போட்டு அது கறக்குற பாலை இப்படி இனாமா கொடுத்தா எப்படி கட்டுப்படி ஆகும்?
10: இந்த ரேவதியக்கா ஒரு ஆளு, அதை இதன் சொல்லி குடுக்க வந்த பாலையே கெடுத்து விட்டுருவாங்க போல இருக்கு.
11: ஏன் பொங்குடி, இதுதான் இப்படி அடிக்கடி நடக்குதுன்னு சொல்றீங்களே. இந்த மாதிரி மீந்து போற பாலெல்லாம் வச்சு எத்தனை விதமா மதிப்பு கூட்டி லாபம் பார்க்கலாம், அது தெரியாம இப்படி பண்றீங்களே பொங்குடி.
10: அக்கா, மதிப்பு கூட்டுறதுக்காக தான்க்கா உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்கு. நீங்க அந்த பாலை ஒரு பால் பாயாசமாவோ இல்ல பால்கோவாவோ செஞ்சு எங்க எல்லாருக்கும் கொடுங்க.
11: சுபா, சத்த கம்முன்னு இருக்கியா?
12: சுபாக்கா, சத்த சவனின்னு இருக்கீங்களா? ரேவதி அக்கா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, அதை கேப்போம் என்னன்னு.

0: பொங்குடி, நான் சொல்ற விஷயத்த நீயும் காது கொடுத்து கேளு. வீட்டில் இருக்கிறவங்ககிட்டயும் சொல்லு. இந்த மாதிரி மீந்து போற பாலை வச்சு நறுமண பாலா தயாரிச்சு விற்கலாம், பன்னீர் செஞ்சு விற்கலாம், மசாலா மோரா அதை தயாரிச்சு கொடுக்கலாம், பாலாடை கட்டியா செய்யலாம், பாலை தயிராக்கி அதுல வெண்ணெய் நெய்யின்னு எடுத்து சாக்லேட்டு மிட்டாயி இத மாதிரி தயாரிச்சு பண்ணலாம். பாலு கூட கேரட்டை சேர்த்து கேரட் அல்வா செஞ்சு அதை பக்கம் பக்கம் உள்ள பேக்கரி கடையில விற்கலாம். பொங்குடி, எத்தனை வழி இருக்கு தெரியுமா?
1: அக்கா, இப்போ நீங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இந்த பன்னீர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதை எப்படி செய்யலாம் அதை சொல்லுங்களேன்.
2: ஏங்கா, இது கூடவா உங்களுக்கு தெரியாது? அதுக்கு நிறைய பன்னீர் ரோசா வாங்கணும், அதை இதெல்லாம் தனியா பிரிச்சு எடுக்கணும்.
0: பொங்குடி நிறுத்து நிறுத்து, சுபா கேட்டது ரோஸ் வாட்டர் இல்ல, அதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற பன்னீரை பத்தி கேக்கல. பால்லேந்து எடுக்கிற பாலோட கட்டி வகை ஒண்ணு இருக்குல்ல பன்னீர்னு, அத சொல்லுது.
2: ஓ அப்படியா சுபாக்கா?
1: அக்கா நீங்க சொல்லுங்கக்கா, அதை எப்படி செய்யணும்னு.
0: அது பெரிய காரியமே இல்ல சுபா. இந்த மாதிரி பால் 1 லிட்டர் எடுத்துக்கலாம். அதுலயும் கொழுப்பு நிக்க பாலுனா இன்னும் நல்லது. அதோட அசிட்டிக் அமிலம் 100 மில்லி தண்ணியில 1 மில்லி கலந்தா போதும். அப்படி அது கிடைக்கலையா, வினிகர் இருக்கு பாரு, வினிகர் அதை கொஞ்சம் எடுத்து கொதிச்சிட்டு இருக்கிற பால்ல சிறுக சிறுக சேர்த்தோம்னு வச்சுக்கோ, ஏன் பால் திரிஞ்சி கட்டியா வரும். அந்த தண்ணியை இருத்துட்டு மீதம் இருக்கிற அந்த பாலோட கட்டியில 2-3 தர தண்ணியை ஊத்தி அலசிட்டு ஒரு வெள்ளை காடை துணி எடுத்து அதை நல்லா பிழிஞ்சி அறையோட வெப்பநிலையில 1 நாளும் உறை வெப்பநிலையில 2 நாளும் வச்சா போதும். 2 வாரம் வரைக்கும் அதை நல்லா பயன்படுத்தலாம்.
1: ஓ இவ்வளவுதானாக்கா பன்னீரு?
2: பன்னீர் இருக்கட்டும் ரேவதி அக்கா, இந்த மசாலா மோர்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஏன் பூங்குடி மசாலா மோரை பத்தி கேட்டுட்டு இருக்கிய? கையில இன்னும் 2-3 வாளி வச்சிருக்கிய, அந்த பாலெல்லாம் எங்க போய் கொடுக்க போற? குடுக்கறதுக்காக வேணா அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காத பூங்குடி. நீ கஷ்டமா இருந்தா இங்க வச்சிரு. இப்ப அக்கா சொன்னாங்களே பன்னீரு, அது செஞ்சு பாப்போம்.
3: கேட்டது உழவர்களுக்கு.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம்.
6: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யன் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன் மங்கள்யான் சூப்பர் கோல்டு. உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
4: இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:32.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
8: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஏசுபாக்கா, இந்த செல்வியக்காவை எங்கேயாவது பாத்தீங்க?
2: காலையில ஆட்ட மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போகும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்கேயும் பாக்கலையே பூங்குடி. ஏன், என்ன விஷயம்? செல்வியக்காவை தேடுற?
1: இதே மாதிரிதான், 2 நாளைக்கு முன்னாடி உங்களை தேடி செல்வியக்கா வீட்டுக்கு போனேன். இப்ப பாருங்க, செல்வியக்கா தேடி உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். விவசாய நிகழ்ச்சி கேக்குற நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கீங்களா? ஆளாளுக்கு எங்கேயோ போயிடுறீங்க. அப்புறம் பூங்குடி, நிகழ்ச்சியை கேட்டியா? நிகழ்ச்சியில என்ன சொன்னாங்கன்னு என்ன கேட்க வேண்டியது?
2: சரி சரி, கோச்சுக்காத பூங்குடி. செல்வியக்காவை நீ இன்னைக்கு தேடுறனா? அப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறாங்க? இயற்கை விவசாயத்தை பத்தியா?
1: எப்படிக்கா சரியா சொன்னீங்க? இயற்கை விவசாயம் பத்தி தான்க்கா இன்னைக்கு. இயற்கை விவசாயம் வளம் பெற என்ன பண்ணலான்னு திருவிடை மருதூர் திருநீலக்குடி எஸ் சிவலிங்கம் அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
2: ஓ, அப்படியா? அப்ப நம்ம செல்வியக்கா கேட்க வேண்டிய நிகழ்ச்சி தான். எங்க போனாங்கன்னு தெரியலையே. பூங்குடி, நம்ம நிகழ்ச்சியை கேட்டு

0: என்னென்னலாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே செல்வியை கேட்ட சொல்லிடலாமா?
1: சொல்லித்தானக்கா ஆகணும், சொன்னாதானே அவங்க நம்மளை விடுவாங்க.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய வேளாண் நிகழ்ச்சியில இயற்கை முறையில விவசாயம் செய்வது ஏன் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு விவசாயி சந்திச்சு கேட்க இருக்கோம். உலகிற்கு அச்சாணி சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் இழந்தும் உறவே தலை அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது இல்லைங்களா. அதன்படி இந்த உலகம் ஏர் பின்னாடி இருக்கு. ஆனா விவசாயிகள் எல்லாருமே இயற்கை முறைக்கு மாறணும் அப்படின்ற ஒரு பெரும் ஆவலோடு ஒரு விருப்பத்தோடு நம்ம கிட்ட வந்து பேச வந்திருக்காங்க. ஐயா யாரு, அவங்களுடைய பேர் என்ன, அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, எவ்வளவு காலமா இந்த ஒரு பேரார்வத்தோட அவங்க இருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம் அம்மா. எனது பெயர் சிவலிங்கம், திருநீலக்குடி கிராமம். இயற்கை விவசாயம் கடந்த 5 ஆண்டுகாலமாக செய்து வருகிறேன். இந்த இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நான் பல விதமாக சந்திச்சிருக்கேன். அது பரவலாக்கணும்னு ரொம்ப எண்ணம். அதற்காக குழுவெல்லாம் கூட ஆரம்பித்தோம் ஆரம்ப கட்டத்தில். அது செவனே செய்யணும்னு ஆர்வத்தில் நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது ஒரு சில இடர்பாடுகள்லாம் நம்ம பார்க்கும்போது மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது மிக சிரமமாக இருந்தது. அதுக்காக ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு பேரணி, விழிப்புணர்வு பிரச்சாரம் இப்படி மேற்கொள்வதில் நம்ம கொஞ்சம் ஈடுபடுத்திக்கிட்டேன். அப்போது பாரம்பரிய நெல் ரகங்களை மட்டுமே நான் ஆரம்ப கட்டத்தில் செஞ்சிட்டு இருந்தேன். அதில் மருத்துவ குணம் இருக்கிறது மக்கள் மத்தியில் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட போதும் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது.
2: அதாவது பொதுவில் எல்லாரும் ஒரு விவசாயி அப்படின்னு சந்திச்சோம்னா, நான் இத்தனை ஏக்கரில் நிலம் வச்சுருக்காங்க, நான் எங்கள் தாத்தா காலத்தில் வந்து விவசாயம் பண்ணினதுலேருந்தே நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேங்க, எங்கள் நிலத்தில் ஒரு சின்னூண்டு இடத்த வந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு நான் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை ரசாயன முறையில் ஆரம்பித்தேன், இவ்வளோ கண்டு முதல் எடுத்தேன் அப்படின்னு அவங்களுடைய பேச்சை ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து பின்னாடி வச்சுட்டு அவங்களுடைய மகிழ்ச்சியை தான் முன்னாடி வெளிப்படுத்துவாங்க. ஆனா ஐயா அவங்க பேச ஆரம்பிக்கும் போது நான் வந்து இப்படி ஒரு இடர்பாடுல இருந்துதான் நான் வந்து இதை கத்துக்கிட்டேன்னு அப்படியே டைரக்டா பாயிண்ட்ல வந்து
3: அடிக்கிறீங்க. நிலை வந்து அவ்வளவு எளிதில்ல விவசாயம் என்பது. நீங்க சொல்ற மாதிரி தாத்தா காலத்துல இருந்தெல்லாம் கிடையாது. ஒரு 5 ஆண்டு காலம் நெருக்கி தான் என்னுடைய விவசாயத்துல நான் ஈடுபடுத்திக்கிட்டேன். சென்னை தான்.
2: இந்த 5-6 ஆண்டு காலத்திலேயே உங்களுக்கு வந்து இவ்வளவு ஈடுபாடு வந்திருக்கு.
3: இப்போ இந்த இடர்பாடுகள்லாம் பார்க்கும்போது இது எப்படி மக்களுக்கு ஒரு சொல்யூஷன் தீர்வு காண்றதுன்னு நான் யோசனை பண்ணும்போதுதான் சரி நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு லிவிங் மாடல் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணோம்னா அதன்படி நம்ம இதை கொஞ்சம் சுலபமா மக்கள் மத்தியில இதை எடுத்து சந்தைப்படுத்துறதுக்கும் இதனுடைய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில ரொம்ப அபிவிருத்தியா செய்ய முடியுங்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அதற்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று டெவலப் பண்ணோம், லிவிங் மாடல்னு சொல்கிறது. அது வந்து எப்படி ஒரு மேஸ்லோ வந்து ஒரு உளவியலாளர் ஒரு தனி மனிதனுக்கு வளர்ச்சி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஒரு 5 அடுக்குகளாக சொல்லியிருப்பாரு. அதுதான் தனி மனிதனை வந்து மோட்டிவேட் பண்ணுது. ஃபுட்டு சர்வைவல் உயிர் வாழ்தல் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 2வது சேஃப்டி முக்கியம், பாதுகாப்பு முக்கியம். அதுக்கடுத்தது அவரோட உறவுகள் முக்கியம், உறவை மேன்மைப்படுத்தி சொல்வார் 3வது அடுக்கு. 4வதா மரியாதை, எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அதை நோக்கி பயணம் செய்யணும். 5வது கட்டம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தனி மனிதன் இதை தன்னுடைய முழு திறனையும் பயன்படுத்தி அவனால எதை சாதிக்க முடியுமோ அதை சாதிச்சு வெற்றி கொள்வான். அந்த 5 அடுக்குகளை சொல்வார். இதை நான் முதல் கட்டமா அவன் அனுபவத்துல எடுத்துக்கிட்டு அதுல இருந்து கிரியேட் பண்ணதுதான் ஒரு லிவிங் மாடல், ஃப்ரம் சாயில் டு சோல், மண் முதல் மனம் வரை அப்படின்னு இந்த விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி வடிவம் வச்சுக்கிட்டேன்.
2: அந்த மனித மனம் வந்து மண்ணில இருந்து எப்படி நிலை இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்க சொல்றீங்க.
3: அந்த சர்வைவல் வந்து எப்படி உயிர் வாழ்தல் முக்கியமோ அதுக்கு தகுந்தா போல மண்ணை நம்ம வளப்படுத்திக்கணும். அவர் ரொம்ப தனி மனிதனுக்குடைய தேவைகளை வந்து அடுக்குகளா சொன்னாரு. இந்த வாழ்க்கை வெற்றி கொள்வதற்கு ஒரு நிலைத்த வளர்ச்சி கொள்வதற்கு இதெல்லாம் முக்கியம். அந்த வகையில நம்ம சிந்திக்கும் போது மண் முக்கியம். உணவுன்னு அவங்க சொன்னாரு, உணவு ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம மண் வந்து ஆரோக்கியமா இருக்கணும்.
2: நிச்சயமா
3: அந்த மண் ஆரோக்கியப்படுத்துறதுல முதன்மையா கவனம் செலுத்தணும். சுத்தமான நீரை நம்ம அணுகிறதுக்கு என்ன, அதன் மாதிரி ஒரு அடிப்படையில நம்ம அதை சிந்திக்கணும். அது மண்ணும் ஒரு வார்த்தையில சொல்றத விட அனைத்து உயிர்களையும் அதுல உள்ளடக்கியது. பிளான்ஸ், அனிமல்ஸ், மிருகங்கள் இவை எல்லாத்தையும் வளமா நம்ம கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா மண் ஆரோக்கியப்படும், அதனால உணவு ஆரோக்கியமா இருக்கும்.
2: மண் வந்து வளமா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விவசாயி சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா வந்து கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க, அவங்க மனைவியை கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க, வயல்ல பாரு எவ்வளவு மண்புழு.

0: பொருட்கள் எவ்வளவு இருக்குன்னு அப்படின்னு அப்படியே அந்த மண்ணை எடுத்து எடுத்து காட்டும் போது அவங்க மனசு வந்து எவ்வளவு சந்தோஷப்படுதுங்கிறத எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதை தான் நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்கான முயற்சியில வந்து இறங்கிருக்கீங்க.
1: இதே உளவியலாளர் வந்து மண்ணுக்கு அடுத்தபடியா அவர் பாதுகாப்புன்னு சொன்னாரு. அந்த பாதுகாப்பு மனிதன் வந்து அவருடைய வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்போட அவர் தனி மனிதனுடைய தேவையை சொல்லிட்டாரு.
0: ஆனா
1: இங்க நாம திறன் அப்படிங்கறத கொண்டு வரோம். மண் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு அடுத்த கட்டமா
0: திறன்.
1: எந்த துறையா இருந்தாலும் இந்த மாடலை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு கிராமத்துல எங்க இருந்தாலும் எந்த இடந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இது வெற்றிகரமா ஒரு அந்த சமூகத்தை இழுத்து சென்று ஒரு வெற்றியான பாதைக்கு எடுத்து கொண்டு போவோம். இந்த இரண்டாம் நிலை ஸ்கில்ங்கிறது வந்து தன்னுடைய விவசாயி தன் திறமையை வளர்த்து கொள்வது, எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை செய்வது, அதனால் தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சியை அவர் மேற்கொண்டுவதற்கு அடுத்த கட்ட நகர்வா நம்ம நினைக்கிறோம். மூன்றாவது அடுக்கு அவர் சொன்னது வந்து வெல் பீயிங், அதாவது பிலாங்கிங்னஸ், லவ் அண்ட் அஃபெக்ஷனட் அது இருக்கணும்னு சொன்னது. அதுக்கு அந்த அதற்கு பதிலாக தான் இங்க வந்து சமூக நலன், தன்னுடைய நலனும் இல்லாம பிறருடைய நலன், சமூகத்தினுடைய நலன், இதை எல்லாத்தையும் உள்ளடக்கியதா நம்ம இந்த கோர்வையை கொண்டு வரோம்.
0: அதாவது ரசாயன முறை அப்படின்றத பின்பற்றாம இயற்கை முறையில என்னைக்கு நம்ம வர்றோமோ அப்பதான் மண்ணும் நல்லா இருக்கும், விவசாயம் பண்ற மனிதனுடைய மனமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதுல விவசாயி அவருக்கு திறன் வந்து இருக்கணும். எப்படி திறன் இருக்கணும்? அந்த மண்ணை வடப்படுத்துறதுல திறன் இருக்கா அப்படிங்கறத பாக்கணும். அதை அவங்க வந்து கத்துக்கணும். அதை கடுத்து அந்த நெல்லை வந்து உருவாக்குறதுல அவங்களுடைய அந்த திறமையை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இங்கேயோட முடிஞ்சு போயிடுதா? இல்லவே இல்ல. அவருக்கு வந்து சரியான பாதுகாப்பு, சமூகத்துக்கான பாதுகாப்பு எங்க இருந்து வருது? அதை நம்ம எந்த முறையில செய்யறோம் அப்படிங்கறதுல இங்கேயும் நீங்க இயற்கை முறையை தான் வலியுறுத்துறீங்க.
1: ஆமா, இயற்கை முறையிலன்னா அவருடைய திறன் வந்து சுற்றுப்புற சூழலுக்கு சீர்கேடு இல்லாத என்னென்னலாம் பசுமை தொழில் மய முனையம் இருக்கோ அதை அத்தனையும் இவர்கள் செய்ய வேண்டும். ஒரு கிராமத்தை தேர்வு பண்றோம் அப்படின்னா அந்த கிராமத்துல இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய அவர்களை தேர்வு பண்ணி அதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அதில் கொண்டு வந்து அது சம்பந்தமான தொழில் மேம்பாட்டு முனையத்தை நம்ம கொண்டு வரணும். அப்படிப்பட்ட போது அது ஒரே சிந்தனையில ஒரே செயல்பாட்டுல இருக்கும்.
0: அதாவது இதுல சமூகத்தினுடைய பாதுகாப்பு மட்டும் இல்ல, அதை செய்யக்கூடிய விவசாயிக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். வருமானம் தான் விவசாயிக்கு வந்து பாதுகாப்பு, அவருக்கு மட்டுமில்ல அவர் குடும்பத்துக்கே வந்து கொடுக்க போகுது. இப்ப இதையெல்லாம் எப்படிங்க ஐயா அந்த அரசு திட்டங்கள் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்களா இது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு?
1: அதுக்கான பாலிசி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். அதாவது துண்டிக்கப்பட்ட வளர்ச்சினாலதான் இவ்வளவும் சந்தைப்படுத்துறதுல இருக்கக்கூடிய சிரமம், மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அவேர்னஸ் அது போதுமானதா இல்ல. துண்டிக்கப்பட்ட வளர்ச்சி, ஒவ்வொரு துறையும் தனிப்பட்ட இலக்குகளை மட்டுமே நோக்கி பயணம் செல்றாங்க. அதாவது நிலவளமா, நிலவளத்துறை அது ஏதோ விவசாயத்திற்கு மட்டுமே உகந்தது, அவங்களுடைய குறுகிய காலகட்டத்தில் எதை ரீச் பண்ணோம் அதை மட்டும்தான் டெவலப்மெண்ட் வந்து அவங்க நம்பர்ஸ் காட்டுறதுல தான் இருப்பாங்க. 5 ஆண்டு காலம் அவங்க குறிப்பிட்ட திட்டத்தை செயல்படுத்தப்படும் போது அவர்கள் மண் வளத்தை மேம்படுத்தணும் அந்த துறையை சார்ந்தது, நீர் வளத்தணும் அந்த துறையை சார்ந்தது, கல்வியை அது அந்த துறை, இப்படி தனிப்பட்ட துறைகளை தனித்தனியா துண்டிக்கப்பட்டிருக்கும் பொழுது வளர்ச்சி வந்து ஒருங்கிணைக்காம இருக்கிறது. இந்த ஒருங்கிணைத்து கொண்டு போறது தான் இந்த ஃப்ரேம்வொர்க், இந்த லிவிங் மாடல். அனைத்து துறை ஒருங்கிணைத்து செயல்பட்டா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வா தான் அமையும். ஒரு விவசாயி வந்து மண் ஆரோக்கியம் இல்லாம அவருடைய உணவு நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது எப்படி மக்கள் மத்தியில கொண்டு போக முடியும்?
0: முடியாது.
1: உணவு ஆரோக்கியம் இல்லாம மனநலம் எப்படி பாதிக்கப்படும் தான் செய்யும். அந்த மனநலம் நல்லா இருக்கும்.
0: அடுத்த சாகுபடிக்கு அவரு போனோம்னா முடிஞ்ச சாகுபடியில ஒரு நல்ல விதமான வருமானம் வந்தாதான் அவருடைய மனநிலை சரியா இருக்கும்.
1: ஆமா, ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுடும். அவங்க குடும்பத்திலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை கல்விக்கு செலவு பண்ண முடியாது, பணம் முக்கியமா இருக்கு. அதுக்கு அவரு நல்ல மாதிரியான ஒரு திறனை மேம்படுத்தி இருந்தால் அந்த விவசாயத்தை நல்ல முறையில் மதிப்பு கூட்டி விற்பனை செய்து அவர் பணம் ஈட்ட முடியும். அதனால அவர் திறனை வளர்த்து அதற்கு சாதனையால நிலைத்தன்மையை அடைந்திருப்பார். அந்த நிலைத்தன்மை அடையறதுக்கு தான் இந்த சீக்வன்ஸ்ல டெவலப்மெண்ட் இருக்கணும். ஒருங்கிணைந்த அப்ரோச்சா இருந்ததுன்னா கண்டிப்பா இது வந்து தோல்வி அடையாது. முயற்சி இருக்கு, அறிவாற்றல் இருக்கு, இதெல்லாம் இருந்தும் இந்த தடுமாற்றம் எதனால ஏற்படுதுன்னா ஒருங்கிணைந்த வளர்ச்சி இல்லாம இருக்கு. ஒரு ஒரு துறையும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்திருக்கணும், இன்டகிரேட்டட் அப்ரோச் இருந்ததுன்னா கண்டிப்பா இத நிலைத்த வளர்ச்சியை அடைய முடியுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த உயிருள்ள ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை பின்பற்றினால் கண்டிப்பா ஒரு நிலைத்த வளர்ச்சியை அடைய முடியுங்கிறது நம்ம நம்பலாம். இதனுடைய 3 கட்டம் நம்ம பார்த்தோம், மாஸ்லோ தியரி படி உயிர் வாழ்தல பார்த்தோம். அடுத்த கட்டது அவர்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கறதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பை பத்தி பார்த்தோம். அதுக்கடுத்தது 3வதா இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கறத பார்த்தோம்.
0: இதுக்கு சரிங்க, இப்போ ஒரு விவசாயி வந்து இப்ப இயற்கை முறைக்கு வர்றாரு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு என்னென்ன திறன்கள் வந்து எடுத்து சொல்றீங்க நீங்க? அவங்களுக்கு வந்து எந்த புரிதலும் இருக்காது இல்லைங்களா? அப்ப அவருக்கு வந்து இந்த இயற்கை முறை விவசாயத்துல ஒரு புரிதல் வந்து ஏற்படும்.

0: மக்கள் மத்தியில
1: ஒரு ப்ரொபகேட் பண்றதுதான், இதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதனுடைய சார அம்சம் அறிவியல் பூர்வமான உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறது மக்கள் மத்தியில புரிஞ்சுட்டா இதனுடைய தேவை வந்து அதிகரிக்கும். அதற்காக தான் நம்ம கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் இருக்கக்கூடிய மாணவர்களையும் இந்த இயற்கை விவசாயத்துல ஈடுபடுத்திக் கொள்ளும் போது அதனுடைய அறிவுபூர்வமான உண்மைத்தன்மையை நம்ம எடுத்து சொல்லும் போது இவர்கள் ரொம்ப ஈடுபாடா செயல்படுத்தி.
0: சரிங்க, அப்ப இயற்கை முறையில ஒரு விவசாயி செய்யணும் அப்படிங்கும் போது அவருக்கான விழிப்புணர்வு நீங்க எப்படி கொடுக்கறீங்க ஐயா?
1: விழிப்புணர்வு வந்து கும்பகோணம் மட்டத்துலதான் நம்ம செயல்பட்டுகிட்டு இருக்கோம். அங்க கூடிய கல்லூரி மாணவர்களை நம்ம அரவணைத்து நம்மாழ்வார் பிறந்த நாள் தினமோ அவருடைய உயிர் நீத்த நாள் அந்த நாளோ ஏதோ ஒரு நாள் கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைத்து நம்ம ரேலி மேற்கொள்றோம். அந்த ரேலிங்கிறது கும்பகோணம் மகாமகுளத்துல இருந்து நம்ம காவேரி படித்துறை வரை கூட ஒரு 2-3 தடவை நம்ம செஞ்சிருக்கோம். அதன் மூலியமா அந்த மாணவர்களுக்கும் இதன் பத்தின இயற்கை விவசாயம்னா என்ன, அதனுடைய அறிவுபூர்வமான உண்மைத்தன்மை என்ன, பாரம்பரிய நெல் ரகங்களை பற்றி அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட நம்ம திட்டங்களை நம்ம மேற்கொள்றோம். ஈவன் இன்னும் அடுத்த கட்டமா பார்க்கும்போது அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம கேட்டோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் யுனைடெட் ஐநா அமைப்பு வந்து 17 வகையான சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் கொடுத்திருக்கிறது. நம்ம தேசிய பணியும் அதை நோக்கி செயல்பட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலயும் அது மாதிரி இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ நாம் இந்த இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அணுகும் போது நாம கண்டிப்பா சாதித்துக் கொள்ள முடிகிறது. பசியின்மை, ஏழ்மையை ஒழிப்பு,
0: ஒரு விவசாயம் வந்து நம்ம முன்னெடுக்கிறதுனால மறைமுகமாக இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு நிறைவேறுது, நடந்துகிட்டே இருக்கு. அது நமக்கு வந்து கண்ணெதிர்க்க வந்து தெரியல, ஆனா அதுக்கு மூல காரணம் வந்து விவசாயம் தான்.
1: இந்த விவசாயம் வந்து இந்த நோக்கத்துல செயல்படும் போது அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த நோக்கத்தை அவர் பூர்த்தி செய்வதற்கு உதவுகின்றார். தேசிய திட்டமாக இருந்தாலும் சரி, மாநில திட்டமாக இருந்தாலும் சரி, ஐநா சபையின் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலையோ இருந்தாலும் சரி, நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர் அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்கு உதவி
0: செயல்படுத்துறதுக்கு வேளாண் அப்படிங்கறது வந்து ஒரு உதவிகரமானதான் இருக்கு. சரி,
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாய் ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உன்னே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாய் சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: புங்குடி, கேட்டியா? இயற்கை விவசாயம் வளம் பெற என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்ற திருவிடை மருதூர் திருநீலக்குடி எஸ் சிவலிங்கம் அவங்க. விவசாயத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம வேலை பார்த்தா கூட விவசாயத்து மேல உள்ள ஆர்வத்தினால 5 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பல பேருக்கு இவங்க எடுத்து சொல்றாங்க இயற்கை விவசாயத்தை பத்தி.
1: ஒரு மனுஷன் ஆரோக்கியமா வாழறதுக்கு உணவு மட்டும் முக்கியம் இல்லக்கா, அந்த உணவு உற்பத்தி பண்றதுக்கு மூலாதாரமா இருக்கிற மண்ணும் வளமா இருக்கணும்னு இவங்க வலியுறுத்தி சொல்லிருக்காங்க.
0: ஆமா பொங்கடி, அதுக்காக தானே மண் முதல் மனம் வரைன்னு ஒரு புதிய முறையே பின்பற்றிட்டு வராங்க.
1: சுபாக்கா, ஒரு பேப்பர் எடுத்து இவங்க சொல்றது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விவசாய நிகழ்ச்சிய கேக்கலனாலும் செல்வியக்கா நம்மள கேட்காம இருக்க மாட்டாங்க.
0: அட, ஆமா பூங்குடி, இதோ எழுதி வைக்கிறேன், வா அடுத்த பகுதியும் கேட்க ஆரம்பிக்கலாம்.
2: அவங்களுடைய அன்றாட பணி அப்படிங்கிறது நம்ம நாட்டை வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றுது அப்படிங்கறத பத்தியும் சொன்னீங்க. சாயில் டு சோல் அப்படின்னு சொன்னீங்க, அதுல ஒரு 4-5 படிநிலை அப்படின்னு சொன்னீங்க, ஒரு

0: ஒன்னு சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் அந்த நான்கும் ஐந்தும் இருக்கு, அதையும் சொல்லிட்டீங்கன்னா என்னன்னு நாங்களும் முழுதா தெரிஞ்சுப்போம்.
1: மாஸ்லோ அவர்கள் நான்காவது கட்டமா சொல்றது வந்து மரியாதை, எஸ்டீம்னு சொல்றாங்க. அந்த எஸ்டீம் அப்படிங்கறத நாம இங்க எப்படின்னா கல்ச்சரல் ஐடென்டிட்டியா பாக்குறோம். தமிழர் மரபடி என்னென்னலாம் மரபு கலாச்சாரங்கள் இருக்கிறது, அதையும் பாதுகாக்கணும். அப்போ இயற்கை விவசாயம் அதை வந்து அடுத்த கும்பகோணத்து வட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை ஒரு கலாச்சாரமா நெல் திருவிழா மாதிரி கொண்டாடணும். அப்போ அங்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெல் ரகங்களும் அங்க வருகிறது. தமிழருடைய விவசாய முறைகளையும் மக்கள் மத்தியில அதை கொண்டு போக முடியும். அதை உள்ளூர் உற்பத்தி உள்ளூர் நுகர்வு அப்படிங்கறத ஒரு கோட்பாட்டை வலியுறுத்தணும்னா அங்க என்ன உற்பத்தி செய்கிறதோ அங்கேயே நாம வந்து மக்களுக்கு கிடைக்கிற வகையில செய்யும் போது அந்த மரபு பாதுகாக்கப்படுகிறது. அது ரொம்ப முக்கியம். அப்பதான் அதனுடைய அறிவார்ந்த உண்மை தன்மை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியும். அது இந்த நான்காவது படிநிலையில வந்து இவருக்கு சமூகத்தில் வந்து ஒரு கௌரவம் கிடைக்கிறது. அதை நோக்கி இவர் தலைமை தத்துவம் பண்பை அவர் வளர்த்துக் கொள்ள முடியும். விரிவுரையான பரப்புரையை அவருக்கு மேற்கொள்ள முடியும். சங்கம் அமைச்சு தமிழ் வளர்த்த இந்த தமிழ்நாட்டுல சங்கம் அமைத்து நம்ம இயற்கை வேளாண்மையை வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சாத்திய கூறுகள் இருக்கு. அதுக்கு அடுத்தது அந்த ஐந்தாவது கட்டம் நம்ம சொல்றது வந்து சுய நிறைவு, அதிகபட்சமான ஹியூமன் பொட்டன்சியல் என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை. அதே மாதிரிதான் இங்க நோக்கம் ரொம்ப முக்கியம். பிறந்த சமூகத்துக்காக வாழணும், அந்த பொறுப்புணர்வு வளர்ந்துருது. எந்த பர்பஸ்க்காக நம்ம ஆரோக்கியமான மண்ணை பாதுகாத்து ஆரோக்கியமான உணவை கொண்டு வந்தோமோ அதனுடைய பொதுமக்களுக்கு வெளியே கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பர்பஸ் அது அவரால் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுதான் அந்த சோல் அப்படிங்கிறது. இப்போ அந்த சோல் அப்படிங்கிற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அவர் பண்ணாருன்னா ஒரு நெறியாளராக இருப்பாரு. இதுல வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸ் இன்புட்டும் போடாம இயற்கை வளங்களை பாதுகாத்து கொண்டு வரப்பட்ட இந்த மண்ணை இயற்கை வளத்தை பாதுகாக்கணுங்கிற ஒரு நெறியோட இருப்பாரு. என்ன நம்ம இந்த மண்ணுல இருந்து எடுத்தோமோ அதை தான் இந்த மண்ணுக்கு கொடுக்கணும். எவ்வளவு எடுக்கணும் இந்த மண்ணுல இருந்து அவுட்புட் என்ன எடுத்துக்கணுமோ அதை மட்டும் தான் அந்த நெறியை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்போ அந்த சிந்தனை வந்து திரும்பவும் அந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த சைக்கிள் க்ளோஸ் ஆயிடும். இந்த சாயில இருந்து ஆரம்பிச்சது சோல் வரையும் கம்ப்ளீட் ஆனது. சோல் வந்து அந்த ஆன்மா அந்த மன நெறியை பயன்படுத்தி இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும். இந்த சைக்கிள் சாயில் ஸ்கில் வெல்பீயிங் கல்ச்சர் அண்ட் சோல் இந்த ஐந்து அடுக்கு நிலைகளில் ஒரு எக்கோ சிஸ்டம் க்ளோஸ் ஆயிடுது. சோல் டு திரும்ப சாயில் இந்த சைக்கிள் எக்கோ சிஸ்டம் க்ளோஸ் ஆகிறதுனால இது நீடித்த வளர்ச்சி நிலையான வளர்ச்சியும் மக்களுக்கு கிடைக்குங்கிறது அதாவது நம்பிக்கை. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். தாராளமா இதை எல்லா கிராமங்கள்லயும் மாணவர்களை இணைச்சு செயல்படுத்தணும்னா இது வந்து ஒரு ரெப்ளிகேஷன் மாடல். இது வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம செயல்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்தந்த கிராமங்கள்ல ஒரு கல்லூரி ஒரு கிராமம் அப்படிங்கிற ஒரு தேர்வு பண்ணி கூட எடுத்து இந்த செயல் திட்டத்தை செயல்படுத்தணும்னா அந்த கிராமங்கள் செழிப்போட வளரும். அதை பார்த்து மற்ற கிராமங்களும் இந்த நெறியை பயன்படுத்தி இதை தாராளமா இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும்.
0: இயற்கை விவசாயம் வந்து ஏன் செய்யணும் அப்படிங்கறது வந்து அழகா ஒரு படிநிலைகள்ல வந்து நல்ல விளக்கியிருக்கீங்க நீங்க வந்து. ஆனா ஒரு பெரிய 20 வருஷம் நான் ஒரு கால் நூற்றாண்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்ல, ஒரு 5-6 வருடங்களா தான் நீங்க இயற்கை முறை விவசாயம் வந்து செய்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த ரகம் எந்த ரகத்தை வந்து நீங்க உங்க நிலத்துல பயிரிடுறீங்க? எவ்வளவு நிலம் இருக்குங்க?
1: 5 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அதுல வந்து ஆரம்பத்துல இளங்கோவன் ஐயா தான் எனக்கு ஆத்தூர் பிச்சிலி சம்பா கொடுத்து எனக்கு ப்ரமோட் பண்ணது. அதே மாதிரி பஞ்சகாவியா மீன் அமிலம் தயாரிக்கிறது இதெல்லாம் உதயகுமார்னு அவர் ரொம்ப பெரிய ஜாம்பவன் அவரு. இந்த மாதிரி இன்புட்ஸ் தயாரிக்கிறதுல அவர்கிட்ட இதை வாங்கி பயன்படுத்தி தூயமல்லி பயிரிட்டு இருக்கேன். ஆரம்ப காலகட்டத்துல கருப்பு கவுனியை பயிரிட்டோம். இதெல்லாம் அப்படியே அரிசியா முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது. கும்பகோணம் தரத்துல தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வியாபாரம் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே இல்லைனாலும் இயற்கை முறையில தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத ஒரே குறிக்கோளோட இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாம வெளியில இப்பாற்பட்டாவது ஏதாவது கிடைச்சதுன்னா யார்கிட்ட கிடைக்கிறதுங்கிறத கேட்டு பேசி அதை வாங்கி அதை பயன்படுத்தி அதை நான் நெல்லாவோ அல்ல குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டுக்கும் தெரிஞ்ச நபர்களுக்கும் உறவினர்கள் தேவையானதை மட்டும் எடுத்து ஒதுக்கிட்டு அதை கொடுத்துருவோம். இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 4-5 ஆண்டு காலமா தான் நம்ம இதை துணிவா செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாடல் வந்து மத்தவங்க வந்து ரொம்ப சுலபமா பயன்படுத்தினாங்கன்னா தனி மனித வளர்ச்சியை விட சமூக வளர்ச்சி ரொம்ப பயன்பட்டுள்ளதா இருக்கும். அதுக்காக முதல் முறையா இந்த மாடல் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அரசு இதை கவனம் கொண்டு இது அனைத்து மாவட்டங்களையும் வட்டங்கள்லயும் ஃப்ரம் சாயில் டு சோல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்த ஃப்ரேம் ஒர்க்கை செயல்படுத்தினா மாணவர்களையும் ரொம்ப ஒருங்கிணைத்து செயல்படுத்தும் போது அது ரொம்ப சிறப்பா செயல்படுத்த முடியும். சுலபம் இயற்கை விவசாயிகள் வந்து சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்கோ சந்தைப்படுத்துவதற்கோ உள்ளுடிகள் தயாரிப்பதற்கோ அதனை விற்பனை செய்வதற்கோ எந்த விதமான சிரமமும் இல்லாம ஒரு குழு அமைச்சு அந்த குழுவை பயன்படுத்தி அவர்கள் மக்களுக்கும் சந்தைப்படுத்துறது ரொம்ப சுலபம். அதுக்காக கவனம் செலுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல.
0: சரிங்க, இப்ப உங்களுக்கு அரசிடம் இருந்து எந்த மாதிரி உதவிகள் வந்து ஊக்குவிக்குதுங்க இந்த இயற்கை முறை விவசாயத்துல? இப்போ மண் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்ப ரசாயன முறத்துலன்னா முதல்ல விவசாயம் பண்ண போறதுக்கு முன்னாடி மண் வந்து எப்படி இருக்குன்னு மண் பரிசோதனை

0: சர்ஜரி பண்ணணும், அதுக்கான ஒரு திட்டம் இருக்கு. இதுக்கு முன்னாடியே இன்சூரன்ஸ் அதையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெல் நம்ம விதைக்கிறோம்னா அப்பயே கூட செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் வந்து அப்பப்ப விசிட் வருவாங்க, வயல் எப்படி இருக்கு அப்படின்லாம் பார்த்து உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க தானுங்களா?
1: கண்டிப்பா. அதாவது இப்போ நீங்க இயற்கை வளத்தை பாதுகாத்தாதான் ஆரோக்கியமான உணவு கிடைக்குங்கிறது ஆரம்ப கட்ட நிலை. அப்போ அந்த மண்ணை பரிசோதனை செய்யறது ரொம்ப கட்டாயம். ஒவ்வொரு விவசாயம் போய் செய்யறோமான்னு கேட்டா அது
0: இல்ல. இயற்கை முறையில விவசாயம் பண்ணனாலும் மண் பரிசோதனை செய்யணும்,
1: அது கண்டிப்பா செய்யணும். அப்பதான் அதனுடைய ஆரோக்கியமான உணவு வந்து நமக்கு கிடைக்குது. இயற்கை விவசாயம் செய்யறவங்க கண்டிப்பா செஞ்சுக்கிறாங்க, அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது. செய்ய வேண்டியது என்ன, அரசோட திட்டத்தை போய் நம்ம அணுக வேண்டியதா இருக்கு, அதுல ஒரு சிரமங்கள் இருக்கு. அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஃபெசிலிட்டேஷன், ஒரு கோஆர்டினேஷன்ஸ் தான் நம்ம பண்றோம். தனி மனிதனா பண்ண முடியாது, மாணவர்களை தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த மாவட்டத்துல இந்த ஒரு மாடலை நம்ம கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா, அப்போ அங்க இருக்கக்கூடிய துணை கல்லூரிகள் என்ன, அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மாணவர்கள், அவங்களுக்கு NSS NCC அப்படிங்கிற ஒரு துறை இருக்கு. அந்த துறை மாணவர்களை இதுல செவனே பயன்படுத்தி களத்துக்கு மாணவர்களை அழைத்து வர வேண்டும். அப்போ விவசாயிகளும் மாணவர்கள் ஒரு இடத்துல சந்திச்சு அவங்க பண்ணைகள் அமைக்கிற இடத்துக்கு வந்திருந்து மாணவர்கள் அவர்களுடைய அறிவை பகிர்ந்து கொண்டு விவசாயிகள் அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது இந்த திட்டத்தை வந்து ரொம்ப சிவனை செய்ய முடியும். மண் பரிசோதனை அங்கே செஞ்சிடலாம், அந்த இடத்திலே செஞ்சுட்டு அதுக்கான ரிசல்ட்டை வந்து பிள்ளைகளே கொண்டு வந்து கொடுத்துடலாம். அப்போ சமூகமும் உள்ளூர் மக்களும் ரொம்ப ஆவலோட தெரிஞ்சுக்கிடுவாங்க இயற்கை விவசாயம்னா என்ன, அதுல இருந்து இந்த அளவுக்கு அறிவியல் ஆற்றலோட படைக்கப்பட்ட அந்த உணவு அப்படிங்கறத பிரியும் போது அதுக்கு விளம்பரம் செய்ய வேண்டியது இல்லை, சந்தைப்படுத்துவது சுலபம். அதுதான் அந்த உள்ளூர் உற்பத்தி உள்ளூர் நுகர்வுங்கிற கோட்பாடு அந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆயிடும்.
0: அந்த உள்ளூர்லயே நம்ம உற்பத்தி செய்யப்பட்டு அந்த உள்ளூர்லயே அந்த நுகர்வு கொடுத்துட்டோம்னா அந்த விவசாயிக்கு வந்து ரொம்ப எளிதாயிடும்.
1: எளிதாயிடும்,
0: ஏன்னா அவங்களுடைய சந்தைப்படுத்துதல் அப்படிங்கறதுக்காக அவங்க ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. சரிங்க ஐயா, ரொம்ப நல்லது, ரொம்ப அழகா விளக்கங்கள் வந்து கொடுத்தீங்க. இந்த இயற்கை முறை வேளாண்மை வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறது ஒரு படிநிலையில அழகா விளக்கி சொன்னீங்க ஐயா, ரொம்ப நன்றி. மேலும் வந்து இந்த இயற்கை முறைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட வந்து இன்னும் உங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்காக உங்களுடைய அலைபேசி எண்களை சொல்லுங்க ஐயா.
1: மாவட்டம் திருநீலக்குடி கிராமம் சிவலிங்கம் 9940393331.
0: நேயர்களே குறித்துக் கொள்ளுங்கள், கும்பகோணம் வட்டம் திருநீலக்குடி எஸ் சிவலிங்கம் ஐயா அவர்களுடைய கைபேசி எண்கள் 9940393331. ரொம்ப நன்றி ஐயா.
2: அக்கா, இயற்கை விவசாயத்துல வளம் பெறத்துக்கு திருவிடை மருதூர் திருநீலக்குடி எஸ் சிவலிங்கம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயற்கை விவசாயத்துல வருங்கால தலைமுறைய இணைச்சு எப்படி விவசாயம் பண்ணலான்னு தெளிவா சொல்லிருக்காங்க.
3: ஆமா பூங்கொடி, அத சொன்ன அவங்க அவங்க பண்ற இயற்கை விவசாயத்தை பத்தியும் ரொம்பவே தெளிவா சொல்லிருக்காங்க.
2: அக்கா, இயற்கை முறையில விளைவிச்ச நெல் ரகங்களாம் இவங்களே மதிப்பு கூட்டி இவங்களே விற்பனை செஞ்சுட்டு வராங்களாம். கடைசியில இவங்க பண்ற நெல் சாகுபடி பத்தியும் சொல்லி முடிச்சிருக்காங்க அக்கா.
3: கவனிச்சம் பூங்கொடி, இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம செல்வி அக்கா கிட்ட சொல்லிடணும்.
4: விவசாயத்தில் நவீன விவசாய உபகரணங்களை பயன்படுத்தி வருவதன் மூலம் உலக அளவில் செல்வாக்கு மிக்க விவசாய வல்லரசாக இந்தியா விளங்குகிறது. நவீன விவசாய உபகரணங்களை விவசாயத்தில் பயன்படுத்தி விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் SM யோஜனா திட்டத்தை 2014 தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மேலும் விவசாயிகள் இக்கட்டான நிலையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்திட்டம் தொடங்கிய நாளிலிருந்து தற்போது வரை மாநில அரசுகளுக்கு 6,000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 15 லட்சத்துக்கும் மேல் பயன் தரும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பிரதமரின் தொலைநோக்கு பார்வையில் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் விவசாயிகளை தொழில்நுட்பத்துடன் வேகமாக இணைத்து வருகிறது. விவசாய வேலைக்கு ஆளில்லா விமானங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது, ட்ரோன்களின் மூலமாக பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பது, பயிர் மற்றும் மண் ஆரோக்கியத்தை கண்காணிப்பது, சேதமடைந்த பயிர்களை மதிப்பீடு செய்வது, தொழில்நுட்ப முறைகளை கடைபிடிக்க விவசாயிகளை ஊக்குவிப்பது போன்ற பல முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் ICAR மற்றும் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சிகளை அளித்து வருகிறது. இந்தியாவில் விவசாயத் துறையில் முன்னேற்றத்தை கொண்டு

0: வருவது மட்டுமே இத்திட்டத்தின் நோக்கமாகும். விவசாயிகள் தன்னிறைவோடு புதிய தொழில்நுட்ப முறையை கற்றுக்கொண்டு இந்தியாவை வளமிக்க நாடாக மாற்ற வேண்டும். விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள இந்த நவீன தொழில்நுட்ப முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
1: இதுவரை நேயர்கள் கேட்டது,
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை,
3: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: காற்றோட இசையும் பட்டம் போல இனிமையாய் காதோட இசைக்கும். இது உங்கள் பண்பலைக்காரை பண்பலை 100.3 நேரம் 8 மணி.

0: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். காரைக்கால் பண்பலை 100.3 உடல் நலம் காக்கும் ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் வழங்கி தினந்தோறும் உங்கள் உடல் நலன் சார்ந்த தகவல்களை தந்து நேயர்கள் நலன் காக்க நீடித்த பலன் சேர்க்க ஒளி உலா வர உள்ளது நலமே சூழ்க என்று.
1: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: என்ன நேர்களே, இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேசி மகிழப்போறோம் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில சில நேரம் எல்லாமே கஷ்டமா தெரியும். அந்த நேரத்துல ஒரு குரல், ஒரு காமெடி நம்மளை சிரிக்க வச்சிடும். அந்த மாதிரி உங்களை மாத்தின ஆள் யாரு, அவங்க சொன்ன ஒரு வார்த்தையில நீங்க எப்படி தேர்னீங்க, இதை பற்றி தான் இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் நம்ம பேசி மகிழ போகிறோம். அதாவது நீங்கள் சோகமாக இருக்கும் போதெல்லாம் எதையாச்சும் சொல்லி உங்களை சிரிக்க வைக்கிறது யார். நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடலாம். நிகழ்ச்சியில் உங்களின் விருப்ப பாடல்களை கேட்டும் ரசிக்கலாம். நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெற 0436 என்ற முன்னெடுப்பு என்னோட 2311231 அல்லது 2994 அல்லது 2995 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: காரைக்கால் ஸ்ரீகு டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஸ்ரீகு.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களை காற்றல் வரும் காணும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைய வரும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: நலமா இருக்கீங்களா
0: மேடம்? நலமா இருக்கும், நீங்க நலமா?
7: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
7: தூள் திரைப்படத்திலிருந்து மேடம். உதித் நாராயணன் மற்றும் சௌமியா ராவ் இணைந்து பாடிய இத்தன் உண்டு முத்தத்துல இஷ்டம் இருக்கா பாடல ஒளிபரப்புங்க மேடம். மாவட்டம் வள்ளூர் பண்டாரவடி எம் சி கிருஷ்ணா மேடம்.
0: சரிங்க சார், நன்றி.
7: நன்றி மேடம்.
8: Hey, Ajiba.

0: நேயர்களின் அனைவருக்கு நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: 8:16 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சிக்காக நம்மோட இணை வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: முக்கரும்பூர் ஆனந்த்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
4: ராஜாதிராஜா திருப்பத்திலிருந்து நன்றி தொட்டு சொல்லு. இந்த பாடல் ஒளிபரப்பு செய்ய நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்,
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்டு சைபால். மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
4: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: தரமான தர்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நமது பண்பலையில் நாளை மாலை 5 திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாம் இணைந்திருப்பது காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட. நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: திருமுலா ஸ்தானத்துல இருந்து வீரசுந்தரி பேசுறாங்க மேடம்.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
5: பிரியமான தோழி படத்துல இருந்து காற்றி பூங்காற்றி, அந்த பாடல் கொடுங்க மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நலமா இருக்கும். நீங்க நலமா?
5: நலமா இருக்கும் மேடம். வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் மேடம்.
2: சரி, பாடல் கேட்டுட்டே போயிட்டு இருங்க.
5: நன்றிமா. வணக்கம்.

0: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். காரைக்கால் பண்பலை 100.3 உடல் நலம் காக்கும் ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் வழங்கி தினந்தோறும் உங்கள் உடல் நலன் சார்ந்த தகவல்களை தந்து நேயர்கள் நலன் காக்க நீடித்த பலன் சேர்க்க ஒளி உலா வர உள்ளது நலமே சூழ்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய காற்றல் வரும் காலம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 8:29. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் காற்றல் வரும் காடம் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த

0: நிகழ்ச்சிக்காக நம்ம அடுத்த நேயர் யார் எங்க இருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்கறாங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் கிமாத்திரு கருப்பையம்மா.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: பொற்காலம் படத்துல தஞ்சாவூர் மன்னர் பாட்டு போடுங்கம்மா.
0: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நன்றி சார்.
1: நன்றிம்மா, நன்றி.
0: நேர்களே, இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் நீங்க சோகமா இருக்கும் போதெல்லாம் எதையாச்சும் சொல்லி உங்களை சிரிக்க வைக்கிறது யாரு அப்படின்னு தான் கேட்டிருந்தோம் இல்லையா. இதுக்கு வந்து நம்முடைய நேர்கள் காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்துல நிறையவே கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, படிக்கலாமா? காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, என்னோட தோழி சௌமியா தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் ஒருத்தவங்களோட பேரை குறிப்பிட்டிருக்காங்க, புவனேஸ்வரி. அவள் பேசுவதை கேட்டாலே சிரிப்பு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காட்டூர் சிவகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய சன்னு தாங்க, வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேரளம் செந்தில்கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய மகள் அபர்ணா மற்றும் மனைவி என்னோட நண்பர்கள் அப்படின்னு யாரையுமே விட்டு கொடுக்கல, எல்லாரையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் சோகமாக இருக்கும்போது என்னுடைய மனைவியை என்னை சிரிக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவல்லல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருமலஸ்தானம் வீரசுந்தரி, நான் சோகமாக இருக்கும்போது எல்லாம் காரைக்கால் பண்பலையில் பாட்டு கேட்பேன், இந்த சோகம் வந்து எல்லாமே பறந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சோகமாக இருக்கும் பொழுது என்னை சிரிக்க வைக்கிறது என்னுடைய அன்பு மகள் சுமிதா, நான் சோர்வடையும் போதும் சரி சோகமாக இருக்கும் போதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே ஒரு காமெடி பொண்ணு தாங்க, நான் தான் எல்லாரையும் சிரிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
4: திருவாரூர் மாவட்டம் திருப்பிலியூர் மாவட்டம் மேடம்.
3: சரிங்க சார், என்ன பாடல் வேணும்?
4: பாடம் இதய கோயில்.
3: ம்,
4: பாடல் கூட்டத்தில் கோயில் புற வாய்ப்பு கூட்டம். உங்களுக்கு நன்றி மேடம்.
3: நன்றி நன்றி. நேர்களே, எனக்கு நிகழ்ச்சியில நீங்க சோகமா இருக்கும் போதெல்லாம் எதையாச்சும் சொல்லி உங்களை சிரிக்க வைக்கிறது யாரு? நேர்களோட கருத்துக்களை படிச்சிடலாமா? திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எப்போதுமே கலகலப்பாக தாங்க இருப்பேன். மற்றவர்கள் வந்து சோகமா இருக்கும் போது அதிகமா நான் தான் சிரிக்க வைப்பேன், நான் சோகமா இருப்பது ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிவலம் சக்தி முருகானந்தம், என்னுடைய நண்பர் பெருந்தரங்குடி கண்ணன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சோகமாக இருக்கும் போதெல்லாம் எதையாச்சும் சொல்லி சிரிக்க வைக்கிறது என்னோட மனைவி மட்டும்தாங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன். வெளியில எங்கேயாச்சும் வேலை விஷயமா போயிட்டு வீட்டுக்கு வரும்போது என்னை அதிகமா சிரிக்க வைக்கிறது என்னுடைய தங்க மகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுத்துறை செல்வகுமார். வேற யாரு, என்னுடைய நண்பர்கள் தான் சில காமெடி ஜோக்குகளை சொல்லி சிரிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செந்தில் முருகன், கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடியில் இருந்து.

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிரகிட தகிட தூம் தத்தகதிமி தகதிமி த

0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.

0: நமது பண்பலையில் நாலு பேர் புகழ் 12 ஜெயம் கொண்ட பிராமணகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமுனகை மாளிகை ஜெயம் கொண்டம்.
0: 8:45 பண்பலையோடு இணைந்து நாம் ரசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் சீமாண்டி சிலக்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றல் வரும் காலம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைவர் அடுத்த நேயர். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார், நீங்க நலமா?
2: வணக்கம் அனைவருக்கும், இனிய இரவு வணக்கம். நான் செந்தில் கண்ணன், பேரளம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: உழவன் மகன் என்ற படத்துல இருந்து செம்மதியாடு செய்வது சரியா சொல் என்ன இனிமையான பாடல் வரமாட்டேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இன்றைய காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில நீங்க சோகமா இருக்கும் போதெல்லாம் எதையாச்சும் சொல்லி உங்களை சிரிக்க வைக்கிறது யாரு? நான் சோகமா இருக்கும் போது என்னுடைய சோகத்தை போக்க எனது மகள் மற்றும் மகள் வந்து சிரிப்பு வர வரைக்கும் நகைச்சுவையா பேசி சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாய்மேடு ராதிகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூல் ஃப்ரெண்ட் இப்போதும் பேசிட்டு தான் இருக்கோம். அடுத்து வந்து என்னுடைய மகன் அப்புறம் மகள் வந்து நான் டல்லாக இருந்தால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அதனால எதையாச்சும் சொல்லி என்னை சிரிக்க வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவான நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நான் சோகமாக இருக்கும்போது என்னுடைய மகன் என்னுடைய மனைவி பேசி சிரிக்க வச்சுருவாங்க, அப்புறம் நண்பர்களும் கூட சிரிக்க வச்சுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காடு வித்யா வீரமணி, நான் சோகமாக இருக்கும்போது நம்மளுடைய காரை பண்பலை தாங்க கேட்பேன், நான் தான் மற்றவர்களை சிரிக்க வைப்பேன், என்னை சிரிக்க வைக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூக்கடை மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மனைவி தாங்க வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற யாரு, நான் தாங்க எல்லாரையும் சிரிக்க வைப்பேன், நானே ஒரு காமெடி பீஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டாரவடை வழுவுலேருந்து ஸ்ரீகிருஷ்ணா.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
9: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
10: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: நிகழ்ச்சியின் நிறைவாக நம்மோடு இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
4: வணக்கம்.
11: பத்மாவதி சீதர்
4: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
11: எனக்கு அடுத்த வரிசை படத்துல இருந்து பேசக்கூடாது.
4: சரிங்க, பாடல் கொடுத்தலாம். நன்றி. எனக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில நீங்க சோகமா இருக்கும் போதெல்லாம் எதையாச்சும் சொல்லி உங்களை சிரிக்க வைக்கிறது யாரு? இருள் சூழ்ந்த மேகம் மாதிரி நான் சோகமா இருக்கும் நேரங்கள்ல விரக்தியான என் மனநிலையை மாற்றுவதற்காக நகைச்சுவையா பேசி இனிய சிரிப்பை அள்ளி கொடுக்கிறது அரிய மருந்து. என்னுடைய நண்பர்கள் தோழிகளை தவிர வேற யாரா இருக்க முடியும்? ஒவ்வொரு முறையும் என்னுடைய கவலைகளை மறந்து போக வைப்பது நட்பு என்னும் வரமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவனூர் ஜோதிலட்சுமி. அரியலூர் ஆண்டிமடம் பாஸ்கர், நான் சோகமா இருக்கும் போதெல்லாம் என்ன சிரிக்க வைக்கும் ஒரே நடிகர் வந்து காமெடி நடிகர் வடிவேலு தான். நானாவே யூடியூப்ல போயிட்டு காமெடி பார்த்து சிரிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பாளையம் நாகராஜன், நண்பர் ஒருத்தர் இருக்காரு, என்ன பேசிட்டு இருக்கும்போது எதையாவது சொல்லி சிரிப்பு ஆரம்பிச்சிருவாரு. நானும் ஒரே சிரிப்பு தான் போங்க, எவ்வளவு சோகமா இருந்தாலும் அந்த இடத்தை ரொம்பவே சிரிப்பா மாத்திடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள் வந்து இரவு வணக்கமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. பாபு முல்லக்காடிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பன்னைபுரம் மணிகண்டன் வந்து இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆழ்ந்த சுகத்தில் இருக்கும்போது எனக்கு காரைக்கால் பண்பலை தான் வந்து உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் சிரிப்பு தரக்கூடிய நண்பனாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி. புதுத்துறையிலிருந்து செல்வகுமார் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் இரவு வணக்கமும் சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து இரவு வணக்கம், நம்மளுடைய நம்ம ஒரு தலைப்பு கொடுத்தாலையும் அதுக்கு வந்து என்னுடைய மாமா தாங்க வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் வட்டம் கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், நான் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது என்கிட்ட

வந்து பேசுறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்கங்க. ஆள் நிறைய பயப்படுற ஆள் நிறையா இருக்காங்க, சிரிக்க வைக்கலாம் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேத்தாக்குடியிலிருக்கு கலையரசன் எனது மகன் தஷ்வந்த் எவ்வளவு சோகமாக இருந்தாலும் அவரிடம் பேசினால் சிரிக்க வச்சிருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் சரவணன், உடன் இருப்பவர்கள் எல்லாமே வந்து தங்களுடைய சோகத்தையே சொல்லி மனசை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னுடைய குரல் கேட்டாலே வந்து நேர்கள் அனைவரும் சிரிக்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சுவாமிநாதன். ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிபுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சோகமாக இருக்கும் வேளையில் என் அண்ணன் என்னை சிரிக்க வைப்பார். இப்போதெல்லாம் என் பிள்ளைகள் இது போன்ற நேரங்களில் சிரிக்க வைத்து விடுகின்றனர். வீட்டில் மனைவி, வெளியில் நண்பர்கள், இவங்க தான் என்ன சிரிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்லூர் சதா கௌதமன்.

0: நிறைவு பெறுகிறது. திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய காற்றில் வரும் காணம் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர். இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேர்களே, காரைப்பண்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கும் நேர்களே காரைக்கால் பண்பலை 100.3.

0: செம்பலையிடம் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்திகள்.
1: Good evening. This is Akashwani and I am Anuja Kumar with the news at 9. The headlines.

0: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 9:15 நிமிடம் நேயர்கள் கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சுமார் 5 வயது இருக்கும் பொழுது அருள்மொழிவர்மன் தவறி படகிலிருந்து பெருகி ஓடும் காவிரியில் விழுந்து விட்டது நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படி விழுந்த இளவரசனை ஒரு பெண்மணி, ஒரு மூதாட்டி காப்பாற்றினாள். அவள் காவிரித்தாய் என்று அனைவரும் நம்பினார்கள். அந்த காவிரித்தாயை தான் அடிக்கடி இலங்கையில் பார்த்ததாக அருள்மொழிவர்மன் தன்னுடைய தமக்கை குந்தவை தேவியிடம் கூறிக்கொண்டிருந்தான். என்னை காப்பாற்றிய காவிரித்தாயை இலங்கையில் நான் கண்டேனக்கா. என்ன பேசாதிருக்கிறாயே, உனக்கு ஆச்சரியமாயில்லை?
1: ஆச்சரியம் இல்லை தம்பி, ஆனால் ஆர்வம் நிறைய இருக்கிறது. அவளை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்.
0: ஒரு நாளில் ஒரு தடவையில் சொல்ல முடியாது. முக்கியமானதை மட்டும் சொல்லுகிறேன். காவிரி வெள்ளத்திலிருந்து என்னை அவள் காப்பாற்றியது மட்டுமல்ல, இலங்கையில் பல தடவை என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள். உயிரை காப்பாற்றியது பெரிதல்லக்கா, எத்தனையோ பேர் தற்செயலாக பிறர் உயிரை காப்பாற்றுகிறார்கள். அவள் என்னிடத்தில் வைத்துள்ள அன்பு இருக்கிறதே, அதற்கு இந்த 7-14 உலகங்களும் இணையாகாது. ஏன், நீ என்னிடம் வைத்துள்ள அன்பை கூட அடுத்தபடியாகத்தான் சொல்ல வேண்டும்.
1: அதை சொல்வதற்கு நீ தயங்க வேண்டாம். உன்னிடம் என் அன்பு அவ்வளவு ஒன்றும் உயர்ந்ததல்ல, சுயநலம் கலந்தது. உண்மையைச் சொல்லுகிறேன் தம்பி, எனக்கு இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மைதான் முதன்மையானது. அதற்கு நீ பயன்படுவாய் என்று உன் பேரில் அன்பு வைத்திருக்கிறேன். அந்த நோக்கத்துக்கு நீ தடையாயிருப்பாய் என்று தெரிந்தால் என் அன்பு வெறுப்பாக மாறினாலும் மாறிவிடும். ஆனால் அந்த வாய் பேச முடியாத, காது கேளாத ஸ்திரீயின் அன்பு அத்தகையதல்ல. நம்முடைய தந்தையிடம் 20 வருஷங்களுக்கு மேலாக அவள் உள்ளத்தில் பொங்கி ததும்பிக் கொண்டிருந்த அத்தனை அன்பையும் உன் பேரிலே சொரிந்திருக்கிறாள். அதற்கு 14 உலகமும் இணையில்லைதான்.
0: உனக்கு அது எப்படி தெரிந்ததக்கா?
1: எதை சொல்லுகிறாய் தம்பி?
0: அவள் நம்முடைய பெரிய தாயார் என்பது
1: தந்தை சொன்னதிலிருந்தும் வந்தியத்தேவர் சொன்னதிலிருந்தும் மூகித்து கொண்டேன். தம்பி, அவள் உன்னை தன் சொந்த மகன் என்று எண்ணியிருக்கிறாளா, அல்லது தன் சக்களத்தியின் மகன் என்று எண்ணியிருக்கிறாளா?
0: அந்த மாதிரி வேற்றுமையான எண்ணம் என் மனத்திலும் உதிக்கவில்லை, அவள் மனத்தில் எள்ளளவும் இருப்பதாக தெரியவில்லை.
1: நீ ஏன் அந்த மாதிரி வேற்றுமைப்படுத்தி பேசுகிறாய்? தம்பி, அந்த வாய் பேச முடியாத ஸ்திரீ வீற்றிருக்க வேண்டிய சிங்காசனத்தில் நம் தாயார் வீற்றிருக்கிறாள். அது தெரிந்திருந்தும் அவள் உன்னிடம் அத்தனை அன்பு வைத்திருந்தால் அது மிக்க விசேஷமல்லவா?
0: நான் அவள் வயிற்றில் பிறந்த மகனல்ல என்பது அவளுக்கு தெரிந்துதான் இருக்க வேண்டும்.
1: வயது வித்தியாசம் தெரியாமலா போகும்?
0: அவளால் பேச முடியாது, மனதில் உள்ளதை சொல்ல முடியாது. ஏதோ சித்திரங்கள் எழுதி காட்டியதைக் கொண்டு எவ்வளவு தெரிந்து கொள்ளலாமோ அவ்வளவு தெரிந்து கொண்டேன். என்னிடம் அவளுடைய அன்பு இருக்கட்டும், நம் தந்தையிடம் அவள் எத்தகைய அன்பு வைத்திருக்க வேண்டும் என்பதை நினைத்தால் என் நெஞ்சு உடனே உருகிவிடுகிறது.
1: அக்கா,
0: என்னுடைய பிராயத்தில் அப்பா என்னைப் போல இருப்பாரா?
1: இல்லை தம்பி, இல்லை. உன்னுடைய பிராயத்தில் நம் தந்தை மன்மதனை தோற்கடிக்கும் அழகுடன் விளங்கினார். நம்முடைய சோழகுலம் வீரத்துக்கு பெயர் போனதே தவிர அழகுக்கு பெயர் போனதல்ல. நம் பாட்டனார் அரிஞ்சய தேவர் அழகில் நிகரற்ற வைதும்பராயன் குலத்தில் பிறந்த கல்யாணியை மணந்தார். கல்யாணியை அரிஞ்சயர் மணந்தபோது அவள் 10.5 பசும் பொன்னொத்த மேனியும் பூரண சந்திரனையொத்த முகமும் கொண்ட புவன மோகினியாக விளங்கினாள். தற்சமயம் இத்தனை வயதான பிறகும் கல்யாணி பாட்டி எவ்வளவு அழகாயிருக்கிறாள் என்பதை நீயே பார்த்திருக்கிறாய். அதனால் நமது தந்தையும் அவ்வளவு அழகுடன் இருந்தார். சுந்தர சோழர் என்ற பட்டப்பெயரும் பெற்றார். நாம் நம்முடைய தாயாரை கொண்டு பிறந்திருக்கிறோம். திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தில் பிறந்தவர்கள் அழகை வெறுப்பவர்கள், அழகு வீரத்துக்கு சத்ரு என்று நினைப்பவர்கள்.

0: அழகுக்கும் வீரத்துக்கும் என்ன சம்பந்தம் உண்டோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தமில்லை என்பதை அறிவேன்.
1: இல்லாவிடில் இந்த பெண் வானதி எதற்காக உன்னை தூண் மறைவிலிருந்து கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள்? அதோ அந்த படகில் சேந்தன் அமுதன் பூங்குழலியை ஏன் கண்கொட்டாமல் பார்த்து பரவசமடைந்து கொண்டிருக்கிறான்?
0: இளவரசன் புன்னகை புரிந்து, அக்கா, நீ எதிலிருந்தோ எதற்கோ போய்விட்டாய். என் பெரியன்னை என்னிடம் வைத்துள்ள அன்பை குறித்து சொன்னேன். அது போனால் போகட்டும். இவ்வுலகில் ஒருவரைப் போல் இன்னொருவர் தத்ரூபமாக இருப்பதென்பது சாத்தியமாக்கா?
1: ஏன் சாத்தியமில்லை? இரட்டை பிள்ளைகளாயிருந்தால் அது சாத்தியம். அல்லது தாயும் மகளும் ஒரே பிராயத்தில் ஒரே மாதிரி இருப்பது சாத்தியம்தான். இதைத் தவிர பிரம்ம சிருஷ்டியில் ஒருவருக்கொருவர் சம்பந்தமே இல்லாதவர்கள் அபூர்வமாக சில சமயம் ஒரே மாதிரி இருப்பதும் உண்டு.
0: பழுவூர் இளையராணியும் இலங்கையில் நான் பார்த்த
1: நம் பெரியன்னையும்
0: ஒரே மாதிரி இருப்பதாக வந்தியத்தேவர் சொல்வது உண்மையாயிருக்க முடியுமா? நந்தினி சிறு பெண்ணாயிருந்தபோது அப்போதுதான் நான் பார்த்திருக்கிறேன். பழுவூர் இளையராணியான பிறகு நன்றாய் பார்த்ததில்லை.
1: உனக்கு என்ன தோன்றுகிறது? நான் பழுவூர் ராணியை பார்த்திருக்கிறேனே தவிர நம் பெரியம்மாவை பார்த்ததில்லை. ஆனால் வந்தியத்தேவர் கூறியது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். என் தந்தை கூறிய வரலாற்றிலிருந்து அதை தெரிந்து கொண்டேன் தம்பி.
0: தந்தையே கூறினாரா? உன்னிடம்
1: என்ன கூறினார்? எப்போது கூறினார்? சில நாளைக்கு முன்பு நானும் வானதியும் தஞ்சைக்கு போயிருந்தோம். அப்போது தம் இளம்பிராயத்தில் நடந்த சம்பவத்தை கூறினார். இலங்கைக்கு அருகில் உள்ள தீவில் தாம் தனியாக ஒதுக்கப்பட்டதையும் அந்த தீவில் ஒரு வாய் பேச முடியாத பெண் தம்மிடம் காட்டிய அன்பை பற்றியும் கூறினார். பராந்தகர் அனுப்பிய ஆட்கள் தம்மை அந்த தீவில் கண்டுபிடித்து அழைத்து வந்ததை பற்றியும் சொன்னார். தமக்கு இளவரசு பட்டம் சூட்டிய அன்று அரண்மனையின் வாசலில் நின்ற கூட்டத்தில் அவளை பார்த்தாராம். அடுத்த கணம் அவள் மறைந்து விட்டாளாம். அவளை தேடி அழைத்து வர முதன் மந்திரி அனிருத்தரையே அனுப்பினாராம். ஆனால் அந்த பெண் கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து கடலில் குதித்து இறந்து விட்டாள் என்று அனிருத்தர் வந்து சொன்னாராம். இந்த சம்பவம் நம் தந்தையின் உள்ளத்தில் 24 வருஷங்களாக இருந்து அல்லும் பகலும் வேதனை அளித்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தேன். அவள் இறந்து விட்டதாகவே தந்தை நினைத்து கொண்டிருக்கிறார். தம்மால் தமது குற்றத்தால் அவள் மனம் புண்பட்டு உயிரை விட்டுவிட்டதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார். தம்பி, சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி நம் மனக்கோட்டையெல்லாம் இருக்கட்டும். நீயும் நானுமாக முயன்று நம் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. நீ எப்படியாவது இலங்கையிலிருந்து அந்த மாதரசியை தஞ்சைக்கு அழைத்து வர வேண்டும். தந்தையிடம் அவள் இறந்து விடவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்பதை நேரில் நிரூபித்து காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் நம் தந்தைக்கு இந்த ஜென்மத்திலும் மனசாந்தி இல்லை, மறுஜென்மத்திலும் அவருக்கு நிம்மதி இருக்க முடியாது.
0: அக்கா, சமீபத்தில் நான் 2-3 தடவை மரணத்தின் வாசல் வரையில் சென்று வந்தேன். அப்போதெல்லாம் என் மனதில் தோன்றிய எண்ணம் என்ன தெரியுமா? பெரியம்மாவை தந்தையிடம் அழைத்துப் போய் விடாமல் செத்துப்போகிறோமே என்ற ஏக்கம்தான். அக்கா, அந்த மாதரசியை நினைத்தாலும் என் உள்ளம் குமுறுகிறது. வாயிருந்தால் மனதிலுள்ள குறைகளையும் வேதனைகளையும் வெளியிட்டுச் சொல்லி ஆறுதல் அடையலாம். காதிருந்தால் பிறர் கூறும் ஆறுதல் மொழிகளை கேட்டு துக்கம் தீரலாம். வாயும் செவியும் இல்லாத ஒருத்தியினுடைய நிலையை எண்ணிப்பார். உள்ளத்தில் குமுறும் அன்பையும் ஆர்வத்தையும் துன்பத்தையும் வேதனையையும் கோபத்தையும் தாபத்தையும் எல்லாவற்றையும் மனத்திற்குள்ளே அடக்கி வைத்திருக்க வேண்டும். அதிலும் நம் பெரியன்னையைப் போல ஆசாபங்கம் அடைந்தவளின் மனோநிலையை பற்றி சொல்ல வேண்டுமா? அவள் பைத்தியக்காரியைப் போல இலங்கை தீவின் காடுகளில் சுற்றித் திரிந்து கொண்டிருப்பதில் வியப்பென்ன? அதையெல்லாம் நினைக்க நினைக்க என் நெஞ்சு வெடித்துவிடும் போலிருக்கிறது. அவளை எப்படியாவது அழைத்து வந்து தந்தையிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகிறது. ஆனால் நம் தந்தை அதை விரும்புவார் என்று நினைக்கிறாயாக்கா?
1: தந்தை விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நம்முடைய கடமை அது தம்பி. இறந்து போனவளின் ஆவி வந்து அவரை துன்புறுத்துவதாக எண்ணி இரவு நேரங்களில் நம் தந்தை அலறுகிறார். இதனாலேயே அவர் உடம்பு குணமடைவதில்லை.
0: இதெப்படி உனக்கு தெரிந்ததுக்கா? இதுவும் தந்தை சொன்னாரா?
1: தந்தையும் சொன்னார், என் தோழி வானதியும் சொன்னாள்.
0: வானதி சொன்னாளா? அவளுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தமக்கா? நீ அவளிடம் சொன்னாயா என்ன?
1: இல்லை இல்லை, தஞ்சை அரண்மனையில் ஒரு நாள் நிகழ்ந்ததை அவள் வாய்மொழியாகவே சொல்லச் சொல்கிறேன். இருந்தாலும் நீ ரொம்ப பொல்லாதவன் தம்பி. சோழர் குலத்தின் பண்பாட்டையே மறந்துவிட்டாய். கொடும்பாளூர் இளவரசியிடம் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. சௌக்கியமாக

0: இருக்கிறாயா என்று கேட்க கூட இல்லையே. மகா வீரரான சிறிய வேளாரின் புதல்விக்கு நீ செய்யும் மரியாதை இதுதானா? அழகாயிருக்கிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்னியின் செல்வங்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தன் பேச்சை கேட்கிறவங்க அதை வச்சு தன்னை குறைவா மதிப்பிட்டிடக்கூடாது, இந்த கவலை எல்லோருக்கும் இருக்குது. நான் சொல்வதை கேட்டுவிட்டு சிரிக்க மாட்டாயே, கவலை தோய்ந்த குரல்ல குந்தவையை கேட்டார் சுந்தர சோழர். உங்களுடைய மனம் எவ்வளவு நொந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாதா? தங்களை பார்த்து நான் சிரிப்பேனா? கண்ணில் நீர் மல்க சொன்னா மகள். இதுக்கு அப்புறம்தான் தயங்கி தயங்கி தமது வாலிப பருவ அனுபவங்களை பகிர்ந்துகிட்டார் அல்லவா? இருந்தாலும் நடுவில், அருமை மகளே, சாதாரணமாக ஒரு தகப்பன் தன் மகளிடம் சொல்லக்கூடாத விஷயத்தை இன்று உனக்கு சொல்லுகிறேன்னு வேதனைப்பட்டதையும் கேட்டோம். தொண்டைமான் ஆற்று முகத்வாரத்தை அடையறதுக்கு முன்னால ஒரு குளக்கரையில் சற்று ஓய்வெடுக்கும்போது கதையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை கண்டோம். சித்தப்பிரமை கொண்டவள் போல் சுத்திக்கிட்டு இருந்த பேசும் சக்தியற்ற அந்த மூதாட்டி பூங்குழலியின் அத்தை, பொன்னியின் செல்வரின் பெரிய தாயார் என்பது தெரிய வருது. தன் தந்தையின் அந்தரங்கத்தை வேறு யாரிடமும் சொல்ல தாம் விரும்பலைன்னு ஏதாவது நேரிட்டு தன் தந்தையை சந்திக்க முடியாமல் போயிட்டா சக்கரவர்த்தியை எப்படியாவது சந்திச்சு தன் பெரியம்மை உயிரோடு இருக்காங்க என்பதை அவரிடம் சொல்லணும். அவர் இஷ்டப்பட்ட அந்த மூதாட்டியை அவரிடம் அழைத்து போகணும்னு பூங்குழலியை கேட்டுக்கிட்டது நினைவிருக்கும். குளிர் காய்ச்சலிலிருந்து மீண்டு இப்ப நந்தி மண்டபத்தில் தமக்கையுடன் பேசும்போது அந்த மூதாட்டியை பற்றி பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வரார் அருள்மொழிவர்மர். எப்படியாவது அவளை அழைச்சி வந்து தந்தையிடம் சேர்ப்பிக்க விரும்புகிறார். ஆனால் தந்தை அது விரும்புவாரான்னு கேட்டதும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய கடமை அது என்கிறார் குந்தவை. நல்லது. களத்திரம் என்கிற பதம் மனைவிங்கிற பொருள் உடையது. இந்த பகுதியில் வந்திருக்கிற சொல் சக்களத்தி, சக களத்தி அல்லது சக கிழத்தி. சக்களத்தி ஆயிடுச்சு. சக உடன், கிழத்தி தலைவி மனைவி, ஒன்றாக வாழற மாற்றாள் சக்களத்தி. அதாவது கணவனை பகிர்ந்து கொள்ளும் மற்றொரு மனைவி முதல் மனைவிக்கு சக்களத்தி. சங்ககால புலவர் பரணர் பாடின அகநானூற்று பாடலின் காட்சி இங்க நினைவு கூறத்தக்கது. இளம்பெண் ஒருத்தி என் ஆட்டத்தை கண்டுகளிக்க தலைவன் வந்தான், அதற்கே அவன் மனைவி அவனோடு ஊடினாள், என்னை தூற்றினாள், இனி அவனை கை கொண்டு அவளை அழ வைக்கிறேன் பார்னு சூடு வைத்தாளாம். ஒரு விசித்திரமான சக்களத்தி சண்டை. அடுத்து பத்தரை மாற்று பொன். இத்தொடரை பத்து அரை மாற்றுன்னு பிரித்து பத்து பங்கு பொன் அரை பங்கு செம்பு கொண்ட மாற்று மாத்து தர அளவீட்டு முறைன்னு பொருள் கொள்ளணும். இந்த விகிதத்தில் உருவாக்கப்படும் தங்க நகை உறுதியாக இருக்கும் என்பது கருத்து. சரி, அந்த மூதாட்டியை எப்படியாவது தஞ்சைக்கு அழைத்து வரும்படி முதன்மன்றி திருமலையப்பனுக்கு கட்டளையிட்டிருந்தார். அவரே இப்போ அவனுக்கு வேறு வேலை கொடுத்துருக்காரே.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள். காற்றலையில் கவிப்பாடிடும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 9:30.
4: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் 8ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை காரைக்கால் பண்பலை 100.3. உடல் நலம் காக்கும் ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் வழங்கி தினந்தோறும் உங்கள் உடல் நலன் சார்ந்த தகவல்களை தந்து நேயர்கள் நலன் காக்க நீடித்த பலன் சேர்க்க ஒளி உலா வர உள்ளது நலமே சூழ்க. நாளை முதல்

0: கேட்க தவறாதீர் நேயர்களே. வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில லேசா லேசா திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

நேர்களே, இன்றைய இசை ஒன்றல் நிகழ்ச்சியில லேசா லேசா திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் ஹாரத் ஜெயராஜ் இசையில் ஒலிக்கிறது.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தின காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களே இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக ஒலிக்கும் இந்த பாடல் ஹரிஷ் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி குரலில் இருந்து ஒலிக்கிறது.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் C46.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இசை மஞ்சள் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் கார்த்திக் குரலில்.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இசை ஊஞ்சல். நேயர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 9:55.
1: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
2: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?

0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ்,
0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். மின்

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்கலாம், நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
5: வணக்கம். உலக உயிர்கள் எல்லாம் நிலைத்து வாழ அறிவியல் காரணங்கள் ஆயிரம் இருந்தாலும், எந்த உயிரினம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள உழைக்கிறதோ அதுவே நிலைக்கிறது. உழைப்புக்கு உதாரணமாக நாம் என்றைக்கும் மனிதனை சொல்வதே இல்லை. மாறாக எறும்பை போல உழைக்க வேண்டும், தேனீயை போல உழைக்க வேண்டும் என்று சின்ன வயதிலிருந்தே நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். பூமியில் 14,000 மேற்பட்ட எறும்பு வகைகள் உள்ளனவாம். மொத்த உயிரினங்களில் 10 முதல் 25 விழுக்காடு எறும்புகள் தான் உள்ளனவாம். குளிர்காலத்திற்கான தம்முடைய உணவை சேகரிக்க ஒரு எறும்பு சராசரியாக 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குமாம். இடையராது உழைக்கும் எறும்பு தன் உழைப்பின் பலனை குளிர்காலத்தில் கவலை இல்லாமல் ஓய்வெடுத்து அனுபவிக்கும். ஒரு விவசாயி தன்னுடைய வயலில் ஒரு விதையை விதைக்கிறார். தினமும் கவனிக்கிறார், தண்ணீர் விடுகிறார். ஆனால் விதை முளைக்கவே இல்லை. நாட்கள் வாரங்கள் ஆகின, வாரங்கள் மாதங்கள் ஆகின, மாதங்கள் வருடங்கள் ஆகின. ஒரு 4 முதல் 8 வருடங்களுக்கு பிறகு அந்த விதை முளைவிட்டு வெளியில் வந்தது. அசுர வேகத்தில் வளர்ந்தது. அரிதான அந்த மூங்கில் மரம் அத்தனை ஆண்டுகள் மண்ணில் தன்னுடைய வேரை பரப்பிவிட்டு பலமாகி கொண்டிருந்தது. நம் வாழ்க்கையில் நாம் போடக்கூடிய உழைப்பு மண்ணுக்குள் வலிமையாகிக் கொண்டிருக்கும் வேரை போன்றது. வேர்கள் பலமாகிவிட்ட பின் விருட்சம் விரைந்து வளரும். உழைக்க தயங்காதீர்கள். உங்கள் எதிர்காலத்தின் மீது, உங்கள் வாழ்க்கையின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் ஒருபோதும் உழைக்க தயங்காதீர்கள். மிகச் சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதனையாளர்களாக உயர்ந்த எத்தனையோ பேர் வாழும் வரலாறுகளாக நமக்கு பாடம் சொல்கிறார்கள். இந்த உலகில் யாரும் தனித்து இல்லை. மிக பெரும் சாதனையாளர்கள் பலரும் உழைத்தவர்கள், தன்னை வளர்த்தவர்கள். பிறகு உலகம் அவர்களை உயர்த்த தயாரானது. தானாக முன்னேற்றம் ஏற்படாது. உழைத்தால் மட்டுமே முன்னேற முடியும். உழைப்பே முன்னேற்றத்தின் நுழைவாயில். நம் கனவுகளுக்கு உருவம் தருவது உழைப்பு மட்டுமே. மாவீரன் நெப்போலியனிடம் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மீதமுள்ள உலகையும் வெற்றி பெறுவீர்கள் தானே என்று. அதற்கு நெப்போலியன் கூறினாராம், வாய்ப்பு கிடைப்பதா, அதை நான் தானே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று. உழைக்க தயாராகிவிட்டால் வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி விடுவீர்கள். உழைப்பால் உயர்ந்தவர்கள் மட்டுமே உலக வரலாற்றில் நிலைத்து நிற்கின்றனர். உழைக்க தயங்கியவர்கள் வரலாற்றின் பக்கங்களில் காணாமல் போகின்றனர். உழைக்காதவர்களை உற்றாரும் ஊராரும் புறக்கணிப்பர். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம் என்ற தாராபாரதியின் வரிகளை நினைவில் கொண்டு உழைப்போம், உயர்வோம். நன்றி.
4: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன் சொல்ல முது.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு அனுபவமுள்ள நிபுணர்கள் பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு எலும்பியல் லாப்ரோஸ்கோபி டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்
0: காற்றோடு இசையும் பட்டம் போல இனிமையாய் காதோடு இசைக்கும் ஏதோ உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3 நேரம் 10:01

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்கள் கேட்கலாம், இரவும் மலரும். எத்தனையோ புது புது பாடல்கள் தோன்றிய வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் பாடல்கள் அந்த கால பாடல்கள். அப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியில்.

0: கேட்ட இந்த பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரலில் ஒலித்தது.
1: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் 8ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை காரைக்கால் பண்பலை 100.3 உடல் நலம் காக்கும் ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் வழங்கி தினந்தோறும் உங்கள் உடல் நலன் சார்ந்த தகவல்களை தந்து நேயர்கள் நலன் காக்க நீடித்த பலன் சேர்க்க ஒளி உலா வர உள்ளது நலமே சூழ்க. நாளை முதல் கேட்க தவறாதீர் நேயர்களே.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளக்கும் இந்த பாடல் மூன்று தெய்வங்கள் திரைப்படத்தில் இருந்து.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நினைவில் கொள்ளுங்கள், நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: செங்கல் சாலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் செல்லோசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: 10:15 பண்பலையோட இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இரவும் மலரும். நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக வலைக்கும் இந்த பாடல் மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலிருந்து டி.ஆர். மகாலிங்கம் குரலில்.

0: பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
6: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து.

0: காதலே.
1: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: காற்றலையில் கவி பாடிடும். இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3 நேரம் 10:30.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலையில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். உங்களின் மனம் கவர்ந்த பாடல்களை இரவும் மலரும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்

0: நினைவில் கொள்ளுங்கள். நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நள்ளிரவு

0: 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யன் சூப்பர் கோல்ட் உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்படி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்கு மாளிகை.

0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த செய்தாரும் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: 10:45 பண்பலையில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்களின் மனம் கவர்ந்த பாடல்களை இரவும் மலரும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக வலிக்கும் பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடித்திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா டி. எம். சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

சேவையும் வழங்கும் ஒரு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்புடி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. 6 மணிக்கு குரலோசி, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி எஸ் அலிஃபா பர்வின். 7:00 திரைசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும்

0: வானொலி நிலையம் 6:15 பக்தி மாலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுமி எஸ் அலிஃபா பர்வின். 7:00 திரைசை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் கோபால் பல்படி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 Point2Point முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் Point2Point. 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் Point2Point. சிந்தனை அரங்கம் கல்லூரி நட்பின் கூடாரமா வாய்ப்பின் சாளரமா என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சொல்க சிறப்பு மருத்துவ தொடர் குழந்தைகள் நலன் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜே தேவி அவர்கள். 12:12 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்ட பிராமணகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை 2:00 லஞ்ச் பிரேக்கில் அச்சானி கும்பகோணம் ஓவியர் கு கணேசன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 கோபால் பல்படி வழங்கும் லைக் ஷேர். 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSC. 4:00 மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் வழங்கும் ஊரும் உணவும் கடலூர் மாவட்டம் சர்வராஜன் பேட்டை மாரியம்மன் கோவில் வாசலில் இருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் ஊரும் உணவும். மாலை 5:00 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸின் காதையும் காணவும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 தெரிசை 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோல் அமுது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 6:45 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் இசை தோரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களின் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை பண்பலையில் தொடர்வது ஆங்கில செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Aparajita Nair. Prime Minister Narendra Modi today called for a stronger India-Indonesia strategic partnership, saying it will contribute not only to the prosperity of the two nations, but also to the regional and global peace and stability. Addressing the Indonesian Parliament in Jakarta, Mr. Modi said, India follows the path of development, not expansionism.
2: Bharat vistarvad nahi, vikasvad ki niti par chalta hai, aur isliye हम भारत में कहते हैं सबका साथ सबका विकास आज मैं यही मंत्र यही भावना लेकर इंडोनेशिया के आप सभी सांसद सदस्यों के बीच आया हूं भारत और इंडोनेशिया के बीच समुद्र ताजा भविष्य का केंद्र है.
1: The Prime Minister said the relationship between India and Indonesia is centuries old and shares similar democratic values, mutual trust and a common vision for the future. Mr. Modi also stressed on expanding cooperation in digital public infrastructure, including UPI